இனிய காலை வணக்கம் நேர்களே. இன்று சக ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 1 திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி மாதம் 5 2026 ஆகஸ்ட் மாதம் 22 சனிக்கிழமை. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 மெகாஹெர்ட்ஸ், ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் காலை 5:56.

0: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: குரலோசை கல்வி 40 அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள 3வது குறட்பா.

இசை கேட்டீர்கள். நேரம் காலை 6:01 நேர்கள், இனி கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். ஆறுபத்திற்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 தர்மபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இன்றைய மழலையாக நம்மோடு இணைகிறார் பி. லோனிஷா. காலை 7:00 காலை வணக்கம். இதில் தர்மபுரி ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தர்மபுரி அரசு பட்டுக்குடு அங்காடியின் விலை நிலவரம், தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு திரு

மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல், 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். 8:05 பொன்னியின் புதுப்புனல் ஆறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:30 தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்றொரு தகவல்.

0: ஸ்ரீ அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்றொரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சி கோஸ்வாமிநாதன் அவர்கள். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். 9:05 வானலையில் வசந்தம் இன்று மௌனத்தால் சாதித்ததும் இழந்ததும். 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜேஎன் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். 10:05 நம்ம மெட்ராஸ் 387 நமது சென்னை நமது பெருமை மெட்ராஸ் தின உரை வழங்குகிறார் மா கார்த்திக் அவர்கள். தொடர்ந்து நீங்கள் கேட்டவை கட் சிவியில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி. 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பெண் பூவே. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 தமிழருவி இன்று அவ்வையும் அருந்தமிழும் உரை வழங்குகிறார் தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வர் முனைவர் கோ கண்ணன் அவர்கள். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் தொடர்ந்து மெல்லிசை ஆகியவை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2:00 உழைப்போம் உயர்வோம் இன்று தையல் முதல் வேற்றி வரை தருமபுரி ADTC பயிற்றுனர் ஜான்சிராணி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 2:30 பன்மொழி பாடல்கள். 3:00 கட் செவியில் கலக்கல் பாடல்கள். மாலை 4:00 விடை தேடும் வினாக்கள். 5:00 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலைக்காத்திற்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். 7:00 திரை இசை. 7:10 திருவண்ணாமலை மாவட்ட செய்தி மலர். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. 8:00 இளந்தென்றல். இன்றைய இளந்தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு தமிழ் பேசுங்க. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசைமலை. 10:00 சுகுமான ராகங்கள். இன்று நாமக்கல் கரூர் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல் வளம் வரும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Tanvi Khurana. Prime Minister Narendra Modi has said that reforms are not a compulsion but a commitment and conviction for his government, and that its policies are pro-people, pro-growth and pro-development. Addressing the Economic Times World Leaders Forum in New Delhi last evening, Mr. Modi said his government has created a clear roadmap for reforms, with the primary focus being on reforms at the governance level. He said India is undertaking next-generation reforms at the policy level to secure the country's future.
2: हमने reforms को लेकर एक clear roadmap बनाया. इस roadmap की प्रमुख दिशा रही है governance level के reforms हो. इसके लिए आज 21वीं सदी के भारत में हम सिर्फ regulation नहीं बदल रहे हैं. हम regulation की पूरी philosophy बदल रहे हैं.
1: The Prime Minister also spoke about the global economic environment, saying that the weaponization of resources and growing mistrust were creating new challenges. He said that even in such circumstances, the world continues to see India as a bright spot of hope and growth. Union Home Minister Amit Shah has lauded West Bengal Chief Minister Suvendu Adhikari for handing over 1,129 acres of land to the Border Security Force BSF and Sashastra Seema Bal SSB for fencing along the India-Bangladesh border in the state within 45 days of the new government coming to power. He said the request for the land required for the border fence had been pending since

0: 2014. Mr. Shah was speaking while attending a program at the Sashastra Seema Bal SSB Frontier Headquarters in the Rani Danga area at Siliguri in West Bengal yesterday. The Home Minister said completing border fencing is crucial to stopping infiltration and protecting national security. He said the government will continue its zero tolerance policy towards illegal immigration. India will host the BRICS Youth Ministers Meeting and the BRICS Sports Minister Meeting at Visakhapatnam in Andhra Pradesh. The BRICS Youth Ministers Meeting will be held tomorrow, while the BRICS Sports Ministers Meeting will take place tomorrow. The meetings will be chaired by Youth Affairs and Sports Minister Dr. Mansukh Mandaviya with the Minister of State for Youth Affairs and Sports Raksha Khatse also participating. According to the Ministry of Youth Affairs and Sports, the Youth Ministers' meeting will focus on strengthening cooperation in youth development and empowerment with discussions on education, skill development, entrepreneurship, well-being and sustainable development. India and the UK have agreed to expand bilateral exchanges between the armed forces of the two countries through joint exercises, training and capacity building, as both sides held a key dialogue in Delhi. Defence Secretary Rajesh Kumar Singh co-chaired the 25th India-UK Defence Consultative Group DCG meeting with the Permanent Under-Secretary for Defence of UK Jeremy Pocklington in the national capital. India and Nepal reviewed the entire spectrum of bilateral cooperation and reaffirmed their commitment to strengthening cooperation on border management and security. The discussion came up during the 14th meeting of the India-Nepal Joint Working Group, which concluded in Dehradun yesterday. Joint Secretary BM1 in the Union Home Ministry, Pausumi Basu, led the Indian delegation at the meeting. Senior Bangladesh Nationalist Party BNP leader and party stalwart Mirza Fakhrul Islam Alamgir was sworn in as the 23rd president of Bangladesh at a ceremony held at Bonga Bhavan in Dhaka yesterday. In the BWF Badminton World Championships, the Indian women's doubles pair of Teresa Jolly and Gayatri Gopichand will take on top seeds Liu Shengshu and Tang Ning of China in the semi-finals at the Indira Gandhi Indoor Stadium in New Delhi today. Indian javelin thrower Neeraj Chopra finished second at the Lausanne Diamond League with the season best throw of 88.05 meter, just 9 centimeters behind Sri Lanka's Ramesh Tharanga Pathirage, who won with 88.14 meter. And that is the end of this news bulletin.
1: Neeram 6 mani 10 nimidam.
2: Akashvani. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச. செந்திலாண்டவன் அவர்கள்.
3: மானம் என்பது மாந்த பிறப்பிற்குரிய மாண்புகளில் ஒன்றான தன்மதிப்பாகும். அது ஒருபோதும் தன் நிலைமையிலிருந்து தாழாமையும் தெய்வகதியால் தாழ்வு வந்தபோது வாழாமையுமாகும். எந்நிலையிலும் தளராத மனத்தின்மை உடைமையால் மானம் பேராண்மை என்றும் பேசப்படும். இதனை திருவள்ளுவர் மயிர் நீப்பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் என்றார். மேலும் நாலடியாரில் வரும் கருத்தும் மானத்தை சிறப்பித்து கூறும். எரி மண்டி காண தலைப்பட்ட தீப்போல் கனலுமே மானமுடையார் மனம் என்பன அவ்வரிகள். சங்ககாலத்து சேரவேந்தருள் சேரமான் கணக்கால் இரும்பொறை மிக்க போர்வன்மையும் பெரும்படையும் பெருமையும் உடையவன். இரும்பொறையின் காலத்தில் சோழ நாட்டில் சோழன் செங்கனான் ஆட்சி புரிந்தான். கால ஓட்டத்தில் சேரமான் கணக்கால் இரும்பொறைக்கும் சோழன் கோச்செங்கனானுக்கும் எவ்வகையிலோ பகைமை உண்டாகிவிட்டது. செங்கனான் பெரும்படை கொண்டு பாண்டி நாடு கடந்து குட்டநாட்டு கழுமலமென்னும் ஊரை வளைத்து கொண்டு போர் செய்தான். கணக்கால் இரும்பொறையும் சளைக்காமல் போர் செய்தான். ஒத்த வீரமுடைய இருவர் போரிட்டால் என்னென்ன நிகழுமோ அத்தனையும் நிகழ்ந்தன. இறுதியில் போர்ப்புறத்திலே செங்கனான் இரும்பொறையை வென்று கைப்பற்றி கால் விளங்கிட்டு கொண்டு வந்து குடவாயிற் கோட்டத்தில் சிறையில் அடைத்தான். சேரநாட்டில் வாழ்ந்த பொய்கையார் என்ற நல்லிசைப்புலவர் சேரமான்பால் பேரன்புடையவர். இரும்புறையை திரளரும் தானே புறையன் என்று சிறப்பித்து பாடியவர். சேரமான் சோழன் செங்கனானுக்கு தோற்று குடவாயிற்கோட்டத்தில்

0: சிறைப்பட்டுள்ளான் என்ற செய்தி அறிந்து மிகவும் துன்பப்பட்டார். சேரமான் என்னாவானோ என்று அஞ்சி விரைந்து சோழ நாடு அடைந்து மன்னன் செங்கணானை கண்டார். புலவர் பொய்கையாரின் புகழை அறிந்திருந்த மன்னன் சிறப்பாக அவரை வரவேற்று மகிழ்ந்தான். புலவர் களவழி நாற்பது என்ற நூலை இயற்றிருந்ததை சோழனிடம் வழங்கினார். சோழன் பொன்னும் பொருளும் தர முயன்றபோது இத்தகைய பரிசில் வேண்டி நான் வரவில்லை. சேர நாட்டில் அரசு காவல் இல்லாமல் துன்பப்படும் மக்களுக்காக சேர நாட்டு வேந்தன் கணைக்கால் இரும்புறையை பெறுதலைக் காட்டிலும் யான் எதுவும் விரும்பவில்லை. ஆதலின் அவனையே எனக்கு தருக என்றார். அவரது ஆழமான அன்பினைக் கண்டு வியந்து அவ்வாறே ஆகட்டும் என்று சேரமானை சிறைவீடு செய்ய ஆணை பிறப்பித்தான். செங்கனானது சிறைவிட்டு ஆணை உறையூரிலிருந்து குடவாயிற் கோட்டம் சென்று சேருமுன் அங்கே வேறொன்று நிகழ்ந்து விட்டது. சிறையிலிருந்த சேரமான் சிறைக்காவலர்களிடம் தாகத்திற்கு தண்ணீர் தரக் கோரினான். அவர்களோ சேரனது வேண்டுகோளை மதிக்காமல் காலந்தாழ்த்தி தண்ணீர் கொண்டு வந்து தந்தனர். அந்த நீரை அருந்தாமல் கையில் வைத்து கொண்டே இருந்தான் சேரன். அவர்களது செயல் சேரனுக்கு பெருந்துன்பம் விளைத்தது. அவனது மனம் பற்பல எண்ணி சுழன்றது. வீரமும் மானமும் வீறு கொண்டு எழுந்தன. ஓர் ஓலை நறுக்கெடுத்து குழபிறப்பினும் உந்தடி பிறப்பினும் என்று தொடங்கி இன்முறோ இவ்வுலகத்தானே என்ற பாட்டை எழுதி முடித்தான். மன்னர்குடியிலே குழந்தை இறந்து பிறந்தாலும் அவற்றை வாளால் கீறியே புதைப்பர். பகைவரது வாளால் சாவாது போயினேன் என்றும் சங்கிலியால் நாய் போல கட்டி வைத்து துன்புறுத்தி சிறையில் இட்டனரே என்றும் சிறைக்காவலர் உதவியால் காலந்தாழ்த்து வந்த தண்ணீரை இறந்து உண்ணமாட்டேன் என்றும் மன வலிமையின்றி வேட்கை தாளாது என்னைப் போல தாமே இறந்து உண்பவரையும் இவ்வுலகில் அரசரெனப் போற்றிக் கொள்வார்களோ என்பது அப்பாடலின் கருத்து. சேரமான் அரசர்களுக்கு மானத்தின் மிக்க அரணும் பொருளும் இன்பமும் இல்லை என்று கூறி கண்களில் கண்ணீர் ஆறாகப் பெருக உடல் ஒருபால் நடுங்கித் துடிக்க அவன் உயிரும் அவன் உடலை விட்டு நீங்கி எங்கோ ஒளிந்து போயிற்று. சிறிது நேரத்தில் புலவர் பொய்கையாரும் அதிகாரிகளும் வந்து பார்க்க சேரமான் உயிர் நீங்கிய நிலையில் உறங்குவது போல கிடந்தான். சேரமானின் பாடலையும் அவனது உடலையும் கண்ட பொய்கையார் மானம் போற்றிய மன்னனே என்று பீரிட்டு அழுதார். அவன் பாடலை எதிர்காலம் அறிய பாதுகாத்து வைத்தார். சேரமான் புகழ் ஓங்குக.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் சா செந்திலாண்டவன் அவர்கள்.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
3: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:15. இறைவனை இசைப்பாக்களால் ஆராரிக்கும் நேரம் இது பக்தி மாலை. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக சீர்காழியஸ் கோவிந்தராஜன் குரலில்

நேரம் காலை 6:19 கேட்டு ரசிச்சிருக்கும். இது பக்தி மாலை. உங்களுக்குள் உங்களை தவிர எவரும் செல்ல முடியாது. உள்ளே என்பதன் அர்த்தமே அங்கே நீங்கள் மட்டுமே செல்ல முடியும், வேறு எவரும் செல்ல முடியாது என்பதே. நீங்கள் உங்களையே காண்பதில் சாமர்த்தியராக வேண்டும் என்பதே இந்த தியானத்தின் நோக்கம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நாகூர் இஎம் அனிபா குரலில்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நார்த்தம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தின் 12ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் வரவேற்பது சக்தியின் பிரைடல் ஸ்டுடியோ. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
3: நேரம் காலை 6:26 கேட்டுருக்கோம். இது பக்தி மாலை. ஒரு சிற்பி ஒருத்தர் ஒரு வழியில் போயிட்டுருக்காரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு பக்கம் பெரிய பாறாங்கல்ல பார்க்குறாரு. அதோடய ஷேப்பை பார்த்தது இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த கடைக்காரர்கிட்ட போயிட்டு, ஐயா அந்த பாறாங்கல்ல நான் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த கடைக்காரரும், தாராளமாக எடுத்துகிட்டு போங்க, இது இருக்கிறதுனால தான் போகிறவங்கிறவங்கெல்லாம் தடுக்கி விழுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சிற்பிக்கா ரொம்ப சந்தோஷம். அதை எடுத்துகிட்டு போய் சிற்பி வந்து ஒரு கடவுள் சிலையாக செதுக்கிறாரு. அதோட அழகில் மயங்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அதை வாங்க போட்டிடுறாங்க. அந்த ஆளுங்க அந்த கடைக்காரரும் இருக்காரு. சரி, நமக்கு இவர் தானே கல்லு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சிற்பி அவருக்கே வந்து அந்த சிலையை கொடுத்துடுறாரு. அந்த சிலையை வாங்கின கடைக்காரர் கேட்குறாரு, இந்த அழகான சிலையை வடிக்க எந்த மலையிலேருந்து நீங்கள் கல் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு சிற்பி ரொம்ப அமைதியாக சொல்கிறாரு, ஐயா நான் உங்களோட கடை வாசலில் இடையூறாக இருக்கிறதா சொல்லி எனக்கு தந்தீங்களே, உங்கள் கிட்ட கூட கேட்டு வாங்கிட்டு போனேன், அந்த கல் தாங்க இது. உங்களுக்கு தடைக்கல்லாக தெரிஞ்ச அது என் பார்வையில் வந்து கடவுளாக தெரிஞ்சிச்சு. அதிலிருந்த வேண்டாத பகுதியெல்லாம் நான் செதுக்கி தள்ளினேன், உள்ளேருந்து தெய்வத்தோட உருவம் வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நாமும் நம்முடைய வாழ்வில் பயனற்ற வார்த்தைகளையும் வேண்டாத செயல்களையும் நீக்கினால் பரல் விரும்பும் வகையில் எல்லோரும் போற்றும்.

0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
1: 6:30 கேட்டிருக்கோம். இது பக்தி மாலை. கடவுளோடு மௌனமே தொடர்பு சாதனம், மனிதனோடு மொழியே தொடர்பு சாதனம். கடவுளோடு தொடர்பு கொள்ள நீ விரும்பினால் மௌனமாக இரு. பக்தி மாலை நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ஒரு அழகான முருகன் பாடல் உங்களுக்காக உன்னிகிருஷ்ணன் குரலில். இது

0: நேர்களை ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. பக்தி பாடல்கள் ஒலித்த இடங்களிலெல்லாம் எல்லா நலமும் வளமும் பெருக வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:35. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி.
2: விவசாயிகளுக்கு ஓர்னர் செய்தி, தரம் நியாயமான விலைக்கு பெயர் பெற்றது நாதன் கம்பெனி. தர்மபுரியில் பழைய பஸ் நிலையம் அருகில் ஆறுமுக ஆசாரி தெருவில் நாதன் கம்பெனி 63 வருடங்களாக ஒரே நிறுவனமாக இயங்கி வருகிறது. இதற்கு கிளைகள் கிடையாது. விவசாயிகள் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான விதை, உரம், பூச்சி மருந்து மற்றும் இயற்கை உரங்கள் கிடைக்கும் ஒரே நிறுவனம் நாதன் கம்பெனி. 221 ஆறுமுக ஆசாரி தெரு, தர்மபுரி.
1: தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். வானிலையில் அடுத்த 5 நாட்களுக்கு பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. பகல் வெப்பம் 35 டிகிரி செல்சியஸுக்கு மிகாமலும் இரவு வெப்பம் 25 டிகிரி செல்சியஸாகவும் காணப்படும். காற்றினுடைய திசை பெரும்பாலும் மேற்கு திசையிலிருந்து வீசும். அதனுடைய வேகம் மணிக்கு 6-8 கிலோமீட்டர் என்ற அளவில் வீசும். காற்றினுடைய ஈரப்பதம் 30-80% இருக்கும். கால்நடை தீவன மேலாண்மை இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பகல் நேர வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் விவசாயிகள் மாடு மற்றும் ஆடுகள் பால் உற்பத்திக்கு மற்றும் உடல் எடை குறையாமல் இருப்பதற்கும் அடர் தீவனம் மற்றும் பசுந்தீவனம் போதுமான அளவு கொடுக்கணும். செரிமானத்தின் போது உருவாகும் வெப்பத்தை குறைக்க உயர்தர தீவனத்தையும் கொடுக்கணும். அதாவது அதிக நார்ச்சத்து கொண்ட தீவனங்களை குறைத்து எளிதில் செரிக்கும்.

0: ஊட்டச்சத்து நிறைந்த தீவனங்களை பயன்படுத்தணும். கலப்பு தீவனத்தை மலிவான தீவன மூலப்பொருட்களாக வாங்கி அதன் மூலம் எளிய முறையில் தயாரிக்கலாம். 10 கிலோ கலப்பு தீவனத்தில் 4 கிலோ தானியங்கள், அதாவது மக்காசோளம், சோளம், கம்பு, ராகி மற்றும் 3 கிலோ புண்ணாக்கு வகைகள், கடலை சோயா 2.25 கிலோ, அரிசி தவிடு 200 கிராம், தாது உப்பு கலவை 50 கிராம், சமையல் சோடா உப்பு இதெல்லாம் சேர்த்து மாவு அரைக்கும் இயந்திரத்தில் அரைத்து 3 முதல் 4 வாரங்களுக்கு சேமித்து வைத்து கொள்ளணும். பசுஞ்சை மனத்தில் கிடைக்காத சமயங்களில் காய்ந்த அல்லது பச்சையாக உள்ள மர இலைகளை பயன்படுத்தலாம். தற்போதைய திடீர் வெப்பநிலை உயர்வு கால்நடைகளுடைய தண்ணீர் தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே கால்நடைகளுக்கு எப்போதும் தண்ணீர் தங்கு தடை என்று கிடைக்குமாறு செய்யணும். மாவட்டம் முழுவதும் நிலவி வரும் கடும் வறட்சியினால் மானாவாரி நிலங்களில் விதைப்பு செய்வதற்கு முன் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக விதை அமிர்தம் பயன்படுத்தி விதை நேர்த்தி செய்து விதைக்கணும். இதனால் விதை முளைப்பு திறன், ஆரம்பகால வளர்ச்சி மற்றும் பயிர் நிலைநிறுத்தம் ஆகியவை மேம்பட்டு வறட்சி காலத்தில் பயிரினுடைய தாங்கும் திறன் அதிகரிக்க உதவுகிறது. மேலும் இதனை உளுந்து மற்றும் பாசி பயிர் போன்ற பயிர் வகை பயிர்களுக்கு 1 கிலோ விதைக்கு 10 மில்லி, நிலக்கடலை மற்றும் பருத்திக்கு 11 மில்லி என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து நிழலில் உலர்த்தி பின்பு விதைக்கணும். இதனுடன் மண்ணில் ஈரப்பதத்தை பாதுகாக்க மூட காமிக்கணும். இது போன்ற முறைகளை ஒருங்கிணைந்த முறையில் மேற்கொள்ளணும். தற்போது நிலவும் மாறுபட்ட காலநிலையில் விதைக்காக சின்ன வெங்காயம் அறுவடை செய்யும் விவசாயிகள் அவ்வப்பொழுது லேசான மழை மற்றும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் வெங்காய குமிழ்களை வெங்காய தாள்களுடன் நன்றாக வயலில் காய வைத்து பின்பு வெங்காய பற்றைகளை சேமிப்பதால் விதை வெங்காயம் வீணாகாமல் தடுக்கலாம். குமிழ்களை உயர்த்தப்பட்ட தளங்கள், மூங்கில் கம்பி வலை தளங்கள் அல்லது உலர் தார்பாய்கள் மீது மெல்லிய அடுக்காக பரப்புவது நல்லது. ஏனெனில் தடிமனை குவிலாக சேமித்தால் நடுப்பகுதியில் வெப்பமும் ஈரப்பதமும் அதிகரித்து அழுகல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. தற்போது சாகுபடி செய்துள்ள ஆமணக்கு பயிரில் பூ பூக்க துவங்கியுள்ளது. எனவே ஆமணக்கு விவசாயிகள் பெண் பூக்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தி குலைகளில் காய்கள் அடர்த்தியாக பிரித்து மகசூல் அதிகரிக்கவும் ஆமணக்கு கோல்டு என்ற வளர்ச்சி ஊக்கிய 1 லிட்டர் தண்ணீருக்கு 0.5 மில்லி என்ற அளவிலும் ஒட்டும் திரவம் 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி என்ற அளவிலும் கலந்து பூங்கொத்தின் மேல் நன்கு படும்படி காலை அல்லது மாலை நேரங்களில் விதைத்த 25 மற்றும் 60வது நாளில் என 2 முறை தெளிப்பு செய்யணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி. உழவர்களுக்கான தகவல்களை தொடர்ந்து வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: அடுத்து இந்த கொடி வகை காய்கறிகளுக்கு நிரந்தர பந்தல் அமைக்க மானியம், இதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். புடல், பாகல், பீர்க்கு, சுரை, அவரை, கோவைக்காய் போன்ற கொடி வகை காய்கறிகளுடைய சாகுபடி பரப்பை ஊக்குவிக்கும் வகையில் பிரதம மந்திரி ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா என்ற திட்டத்தின் கீழ் நிரந்தர கல்தூண் பந்தல் அமைக்க 50% மானியம் வழங்கப்படுகிறது. நிரந்தர கல்பந்தல் அமைப்பதற்கால் ஏற்படும் நன்மைகள் என்ன? நீண்ட காலம் உழைக்கும், காய்கள் தரையில் படராததால் அழுகுவது இல்லை, காய்கள் நேராகவும் நல்ல நிறத்துடனும் சந்தை மதிப்போடும் இருக்கும், பறிப்பது எளிது, கூலியாக்கள் குறைவு, காற்றோட்ட வசதி இருப்பதால் பூச்சி தாக்குதல் குறைவு. இதுக்கு மானிய விவரம் என்ன? இத்திட்டத்தின் கீழ் 1 ஹெக்டேருக்கு 6 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீடு செய்து அதில் 50% மானியமாக அதிகபட்சமாக 3 லட்சம் வழங்கப்படும். ஒரு விவசாயி அதிகபட்சமாக 1 ஏக்கர் பரப்பளவுக்கு மட்டுமே இத்திட்டத்தில் பயன்பெற முடியும். ஏற்கனவே இத்திட்டத்தில் பயன்பெற்ற விவசாயிகள் மீண்டும் பயன்பெற முடியாது. இத்திட்டத்தின் கீழ் அமைக்கப்படும் பந்தல்களை சம்பந்தப்பட்ட தோட்டக்கலை

0: அலுவலர்களை ஆய்வு செய்து கிருசி மேப்பர் என்ற செயலில் புவி குறியீட்டுடன் பதிவேற்றம் செய்து பின்னர் மானியம் விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் விடுவிக்கப்படும். மேலும் நுண்ணீர் பாசன அமைப்புடன் இணைத்து இத்திட்டத்தை செயல்படுத்தினால் அதிகபட்சமாக பயன்பெறலாம். மானியம் பெற விரும்பும் விவசாயிகள் சித்தா அடங்கல் ரேஷன் கார்டு ஆதார் அட்டை நகல் சிறு குறு விவசாயிகளுக்கான சான்று புகைப்படம் வங்கி கணக்கு புத்தகத்தினுடைய முன்பக்க நகல் ஆகிய ஆவணங்களுடன் சம்மந்தப்பட்ட தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம். நீடித்த நிலையான காய்கறி வருமானம் பெற நிரந்தர பந்தல் அமைப்பும் பயன்பெறுவோம். அடுத்து நானோ யூரியா பிளஸ் என்பது தாவரங்களுக்கு தேவையான நைட்ரஜனை வழங்கும் திரவ உரமாகும். நுண்ணிய துகள்களை கொண்டிருப்பதால் தாவரங்கள் இதனை எளிதில் உட்கிரைத்து சீரான வளர்ச்சியை பெறுகின்றன. குருணை யூரியா பயன்பாட்டை குறைக்கிறது. அதிக விளைச்சல், பயிர்களின் வளர்ச்சி மற்றும் தரம் மேம்பாட்டு, அதிகப்படியான பயிர் விளைச்சல் கிடைக்கிறது. சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பாக இருக்குது. கார்பன் மற்றும் நஞ்சு வெளியீடு குறைகிறது. நிலம் மற்றும் நீர் மாசுபடுவது தவிர்க்கப்படுகிறது. தாவர இலைகளில் எளிதில் பரவி சத்துக்களை முழுமையாக பெற்றுத்தருகிறது. குறைந்த முதலில் அதிக லாபம் கிடைக்க வழிவகுக்கிறது. இதை எப்படி பயன்படுத்துறது? 5 மில்லி நானோ யூரியாவை 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து பயிரின் முக்கிய வளர்ச்சி பருவங்களில் கிளைப்பு தூர் விடும் தருவாயில் முதல் தெளிப்பாகவும் பூ பூக்கும் பருவத்திற்கு முன்பு 2ம் தெளிப்பாகவும் பயன்படுத்தலாம். பேட்டரி தெளிப்பான் என்றால் ஒரு டேங்கிற்கு 5 லிருந்து 700 மில்லி நானோ யூரியா பிளஸ், ஒரு ஏக்கருக்கு 8 லிருந்து 10 டேங்க் போதுமானது. விதை தெளிப்பான் அதுனா ஒரு டேங்கிற்கு 75 லிருந்து 100 மில்லி யூரியா பிளஸ், ஒரு ஏக்கருக்கு 4 லிருந்து 6 டேங்க் அடித்தால் போதுமானது. ட்ரோன் தெளிப்பு அப்படின்னா ஒரு டேங்கிற்கு 500 மில்லி ஒரு ஏக்கருக்கு 1 டேங்க் போதுமானது.
1: உழவர்களுக்கான தகவல்களை வழங்கினார் பி. சின்னசாமி.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தவிக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரீசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார உச்சி மாநாட்டில் பேசிய அவர், அரசியல் ஸ்திரத்தன்மை காரணமாக விரைவான வளர்ச்சியும் சீர்திருத்த நடவடிக்கைகளும் சாத்தியமாகி வருவதாகவும் தெரிவித்தார். உலக அளவில் பொருளாதார சவால்கள் மற்றும் நெருக்கடிகள் நிலவி வரும் சூழ்நிலையில் உலகிலேயே மிக வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். சர்வதேச செலாவணி நிதியம் இதனை உறுதி செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உற்பத்தியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டம் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியா எப்போதும் ஒரே பூமி, ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் இணைந்து பயணிக்கும் கொள்கையை கொண்டுள்ளது என்றும் பிரதமர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற

0: இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் பேசிய அவர், சுற்றுலாத்துறையால் பெருநகரங்கள் தாண்டி சிறுநகரங்கள் மற்றும் கிராமங்கள் தொலைதூர பகுதிகளும் பொருளாதார வளர்ச்சி அடையும் என்று கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 3 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும், இதன் காரணமாக உணவு மற்றும் தங்கும் விடுதி உரிமையாளர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள், நெசவாளர்கள், கைவினை கலைஞர்கள் பயனடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுலாத்துறையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும், பொறுப்பான சுற்றுலா முறைகளை பேணி பாதுகாக்க வேண்டும் என்றும் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கேட்டுக்கொண்டார். வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த பணிகள் முடிந்த பின்னரே நிவாரணம் குறித்த அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். மாநில அரசுக்கு நிதி சுமை இருந்தாலும் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை தவைக்க அரசு நிறைவேற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார். காவிரி நதிநீர் விவகாரத்தில் மாநிலத்தின் உரிமையை பாதுகாப்பதில் தமிழக அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார். அரசு அலுவலர்கள் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் பணியாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு லோக ஆயுக்த அமைப்பின் உறுப்பினர் திரு ராம்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பூரில் நேற்று நடைபெற்ற நல்லாட்சி ஊழல் தடுப்பு மற்றும் லோக ஆயுக்தா குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், பொதுமக்களிடம் நம்பிக்கையை ஏற்படுத்தும் வகையில் அரசு ஊழியர்களின் பணி இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நுகர்வோர் மன்றங்கள் செயல்படுவதை போன்று ஒவ்வொரு ஊரிலும் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் ஊழல் எதிர்ப்பு மன்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஊழலை தடுப்பதில் அரசு அலுவலர்களின் பணி முக்கியமானது என்றும் திரு ராம்ராஜ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தாய்மாமன் தங்கமோதிரம் திட்டத்திற்கான மோதிரங்களை வழங்கும் நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஒப்பந்த புள்ளியில் 10 நிறுவனங்கள் பங்கேற்றதாகவும், குறைந்த விலைப்புள்ளி அளித்த 2 நிறுவனங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்த நாளில் இத்திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டாலும், ஜூன் மாதத்திலிருந்து பிறந்த குழந்தைகளும் தாய்மார்களும் கௌரவிக்கப்படுவார்கள் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. மேகதாது அணை மற்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரங்களில் தவைக்க அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னையில் நடைபெற்ற தென்மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டின் விளைவாக மாநிலங்களுக்கிடையிலான பிரச்சினையில் ஒருமித்த கருத்து உருவானால் வரவேற்கத்தக்கது என்று கூறினார். மாநிலத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுக்காத வகையில் தவைக்க அரசு செயல்பட வேண்டும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கேட்டுக்கொண்டார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் வகையில் மத்திய அரசு நாடு முழுவதும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டம் வத்தல்மலையை காசநோய் இல்லாத ஊராட்சியாக அறிவிக்கும் நோக்கில் அந்நோயை கண்டறியும் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டதாக மாவட்ட காசநோய் தடுப்பு பிரிவு துணை இயக்குநர் மருத்துவர் பாலசுப்பிரமணியம் தெரிவித்தார்.
2: காசநோய் இல்லாத ஊராட்சியாக வத்தல்மலையை அறிவிக்கும் பொருட்டு காசநோய் கண்டறியும் முகாம் 2026 August 1st முதல் 15ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்த மலைவாழ் மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியில் அனைத்து குட்கிராமங்களிலும் வீடு வீடாக சென்று குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நடமாடும் காசநோய் கண்டறியும் வாகனத்தின் மூலமாக நுண்கதிர் கருவியின் மூலமாக 1500 மேற்பட்ட நபர்களுக்கு நெஞ்சு படம் எடுத்து அதில் அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை இருக்கிறதா என்று கண்டறிந்து அதில் மொத்தம் 72 நபர்களுக்கு சரி பரிசோதனை செய்தோம்.

0: யாருக்குமே டிபி வந்து கண்டறியப்படவில்லை என்பதுதான் ஒரு முக்கியமான ஒரு கூற்றாக இருக்கிறது. ஸோ இப்போ டிபி முக்த் பாரத் அபியான் அப்படிங்கிற அந்த இதில் டிபி இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்குவோன்ற ஒரு முன்னெச்சரிக்கை நோட்டமாக ஒவ்வொரு கிராமத்திலையும் இந்த மாதிரி மலைவாழ் மக்கள் இருக்கிற இடத்துல போய் இந்த ஒரு சிறப்பான செயலை தேசிய காசநோய் திட்டத்தின் கீழாக நம்ம இதை சிறப்பாக செய்ய முடிஞ்சது.
1: இருவரி செய்திகள். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்ய விரும்புவதாகவும் ஆனால் சரியான ஒப்பந்தத்தை எட்ட அந்நாடு தயாராக இல்லை என்றும் அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். காசாவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கும் சர்வதேச நிறுவனங்களை இஸ்ரேல் தடுத்து வருவதால் அந்நாட்டின் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக இன்டர்போல் கைது வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்று துருக்கி கோரிக்கை விடுத்துள்ளது. விமான போக்குவரத்து அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டம் மைசூரில் மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தலைமையில் நேற்று நடைபெற்றது. எல்லை தாண்டிய குற்றங்களை தடுப்பது தொடர்பாக இந்திய நேபாள கூட்டு பணிக்குழு கூட்டம் டேராடூனில் நேற்று நடைபெற்றது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகேயுள்ள தினையாம்பூண்டி ஊராட்சியில் நடைபெற்று வரும் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா நேற்று ஆய்வு செய்தார். மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்து விருதுநகரில் நடைபெற்ற விழிப்புணர்வு மற்றும் பயனாளிகள் பதிவு முகாமில் ஏராளமான தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இஎஸ்ஐ மற்றும் வருங்கால வைப்பு நிதி தொடர்பாக மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 27ஆம் தேதி சிறப்பு குறைதீர் முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்திலிருந்து காரில் கடத்தி வரப்பட்ட 350 கிலோ போதைப் பொருட்களை திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். சென்னை தினம் இன்று கொண்டாடப்படுவதை முன்னிட்டு நகரில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி, காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியதன் மூலம் பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் நெதர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் இந்தியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை விரைவாக எட்டும் நோக்கில் பல்வேறு துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சுற்றுலாத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். வறட்சி நிலவரம் குறித்து மாநிலம் முழுவதும் ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருவதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் உறுதியுடன் இருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி, காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6:55. இன்றைய பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
0: தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து உருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி.
4: வணக்கம். நிலையிலே சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மழலை மொழி நிகழ்ச்சி. இன்றைய மழலை மொழி நிகழ்ச்சி நம்ம இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆண்டிக்கரை பள்ளி குழந்தை பி லோனிசா. வணக்கம் லோனிசா.
5: வணக்கம் சார்.
4: லோனிசா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சூப்பரா இருக்கீங்க. ஆனா மொட்டை தான் போட்டுருக்கீங்க, ஃப்ரெஷ்ஷா போட்டுருக்கீங்க. எந்த கோயில போய் போட்டு இருந்தீங்க மொட்டை?

0: பழனிக்கே.
1: பழனிக்கே போயிட்டு வந்தீங்களா? எப்போ போனீங்க பழனிக்கே?
0: அன்னைக்கு நாள் போன லீவுப்போ.
1: ஓ, லீவு எப்போ போனீங்க? யார் யாரெல்லாம் போயிருந்தீங்க?
0: எங்கள் அப்பாவும் நானும் எங்கள் பாப்பாவும்.
1: ஓ, குடும்பத்தோடு போயிட்டு வந்தீங்க. என்ன வேணுங்க பழனிமலை முருகன்ட்ட?
0: சாமி கும்பிட்டோம்.
1: ஓ, சாமி கும்பிட்டீங்க. என்ன வேணுங்க நீ சாமி கிட்ட?
0: எல்லாரும் நல்லா இருக்குன்னு போனோம்.
1: ஓ, எல்லாம் நல்லா இருக்குன்னு வந்தீங்க. நல்ல மனசுப்பா. சரி, எப்படி ஏறினீங்க மலை? படியில் நடந்துறீங்களா?
0: படியில்
1: நடந்தீங்களா?
0: என்ன பண்ணாங்க?
1: மெல்ல மிருதுவா அழுத்திட்டு இருப்பாரு, வலி எல்லாம் குறையிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. விரகிட்டு விரகிட்டு நல்லா போயிட்டு வந்துருங்க. சரி, பழனியில ஒண்ணு கொடுப்பாங்க, என்னது?
0: மாமனுக்கு எடுத்து வைங்க, சும்மாக்கிற மாமனுக்கு சூடு வைங்க.
1: சூடு வைக்கலாம். யார் அந்த மாமன்? சும்மாக்கிற மாமன்
0: எங்க ஊர்ல ஒருத்தருக்குறாங்க.
1: ஓ, அப்படியா? சரி, சூடெல்லாம் வைக்க மாட்டாங்க, பாட்டுலதான் அப்படி வரும். சரி, அழகா பாட்டு படிட்டி பாத்தீங்களா? இதுக்காக வாழ்த்துக்கள். இதெல்லாம் யாரும் சொல்லி கொடுத்தா?
0: கத்துக்கிட்டேன்.
1: நீங்களே கத்துக்கிட்டீங்களா? யாரும் சொல்லி தெரியும் உங்களுக்கு?
0: எங்க மிஸ்.
1: அவங்க பேர் என்ன?
0: சுகன்யா.
1: ஓ, சுகன்யா மிஸ்ஸா, நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க டோனிஸா. சரி, இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்க இல்லை, அழகாக பளிச்சுன்னு மட்டும் போட்டுக்கிட்டு. நாளைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணும் ஆசைப்படுறீங்க?
0: டாக்டராக.
1: டாக்டரா? என்ன பண்ண
0: படிக்க? ஊசி போடுவோம்.
1: யாருக்கு?
0: உடம்பு சரியில்லைங்களுக்கு.
1: யாருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டா?
0: உடம்பு சரி, ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் ஊசி போடுவோம்.
1: ஓ, அப்படி வரீங்க. சரிங்க லோனிஸா, நீங்கள் படிச்சு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பை 102.5, ஏற்காடு பண்பை 103.7 உங்களை மனதார வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: இணையினே இன்றைய மலை சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆண்டிக்கரை பள்ளி குழந்தை பி லோனிசா.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
3: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: இங்கு உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று யாரும் இல்லை, அனைவரும் சமமும் இல்லை. ஒவ்வொருவரும் தனித்தன்மையுடைய ஒப்பீடற்றவர்கள் என்பதை உணருங்கள். நீங்கள் நீங்கள் தான், நான் நான் தான். நேரம் காலை 7 மணி, இணைகிறோம் காலை வணக்கம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்கலாம்
5: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
6: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
5: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
7: இன்று ஆகஸ்ட் 22.
8: இந்தி இலக்கிய உலகின் புகழ்பெற்ற எழுத்தாளர்,
7: யதார்த்த வாழ்வை எளிதாய் படம் பிடித்து காட்டும் வண்ணம் இவரது எழுத்து நடை அமைந்திருக்கும்.
8: வனத்துறையில் பணிபுரிந்து பின்னர் இதழ் ஒன்றை நடத்தி வந்தார்.
7: இவரின் கதைகள் தொடர்கதையாக வெளிவந்து வெற்றி பெற்றன.
8: சாகித்ய அகாடமி விருது பெற்ற நையாண்டி கதைகளில் வல்லுநரான ஹரிசங்கர் பார்சாய் பிறந்த தினம் இன்று.
7: ஆண்டு 1922.
8: இந்திய கலாச்சாரம், பண்பாடு, ஆன்மீக சிறப்பை உலகுக்கு எடுத்துரைத்த முன்னோடி.
7: சிங்களம், தமிழ், ஹிந்தி, சமஸ்கிருதம், ஆங்கிலம், பிரெஞ்சு உட்பட 14 மொழிகள் அறிந்தவர்.
8: கிழக்கிந்திய மேற்கிந்திய நாடுகளின் கலாச்சாரம், பண்பாடுகளை ஒப்பிட்டு பல நூல்களை எழுதியுள்ளார்.
7: இந்திய விடுதலை இயக்க தலைவர்களுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார்.
8: பல கலைகள் குறித்தும் அறிந்ததால் கலாயோகி என புகழப்பட்டார்.
7: இந்திய கலைகள் திராவிட நாகரிகம்

0: குறித்து பல இடங்களில் உரை நிகழ்த்தினார்.
1: பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தினார்.
0: புத்தகங்கள், கட்டுரைகள் என 500 மேற்பட்ட படைப்புகளை வெளியிட்டுள்ளார்.
1: சிறந்த ஓவியர், சிற்பி, கட்டிடக்கலைஞர், திறனாய்வாளர், எழுத்தாளர் என பன்முக பரிமாணம் கொண்ட ஆனந்த குமாரசுவாமி பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1877.

0: ஒளித்த பாடலுக்கு இசையமைத்தவர்
1: தமிழ், கன்னடம், தெலுங்கு மொழி திரைப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார்.
0: ஆழ்ந்த கர்நாடக இசை ஞானம் பெற்றவர். பல பிரபல பின்னணி பாடகர்களுடன் பணியாற்றியவர்.
1: திருச்சிராப்பள்ளியை சார்ந்த பழம்பெரும் இசையமைப்பாளர் டி ஜி லிங்கப்பா பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1927.
1: ஆங்கிலேய அரசியல் அறிஞர்,
0: பிரிட்டானிய கிழக்கிந்திய கம்பெனியின் வங்காளத்தின் முதல் தலைமை ஆளுநராக பதவி வகித்தவர்.
1: உருது, பாரசீக மொழிகளை கற்றவர்.
0: இங்கிலாந்தில் ராபர்ட் கிளைவிற்கு அடுத்தபடியாக அதிகம் பேசப்பட்டவர்.
1: வாரன்

0: பெரும் இசையமைப்பாளர் டி ஜி லிங்கப்பா பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1927.
0: ஆங்கிலேய அரசியல் அறிஞர்,
1: பிரிட்டானிய கிழக்கிந்திய கம்பெனியின் வங்காளத்தின் முதல் தலைமை ஆளுநராக பதவி வகித்தவர்.
0: உருது பாரசீக மொழிகளை கற்றவர்.
1: இங்கிலாந்தில் ராபர்ட் கிளைவிற்கு அடுத்தபடியாக அதிகம் பேசப்பட்டவர்.
0: வாரன் ஹேஸ்டிங்ஸ் நினைவு தினம் இன்று.
1: ஆண்டு 1818.
0: ஓவியர் மற்றும் சிற்பக்கலைஞர்,
1: பிரிட்டானிய இந்திய ராணுவத்தில் பணிபுரிந்த இவர் பின்னர் கலைக்கூடம் ஒன்றை துவங்கினார்.
0: திரைப்படங்களுக்கு கலை இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார்.
1: இவருடைய ஓவியங்கள் புதுடெல்லி நாடாளுமன்ற கலைக்கூடத்தில் இடம்பெற்றுள்ளன.
0: பத்மஸ்ரீ, பஞ்சாப் மாநில கலைஞர் விருதுகளை பெற்றுள்ளார்.
1: இந்திய அரசு இவரின் நினைவு அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது.
0: பஞ்சாபை சேர்ந்த சோபா சிங் நினைவு தினம் என்று.
1: ஆண்டு 1986.
0: பழமையான வரலாற்று அடையாளங்களையும் புதுமையான தொழில்நுட்பத்தின் ஆச்சரியங்களையும் ஒருங்கே கலவையாக தாங்கி நிற்கும் நகரம்தான் சென்னை.
1: தமிழகத்தின் தலைநகரம், இந்தியாவின் 4வது பெரிய நகரம், உலகின் 31வது பெரிய நகரம் என்ற சிறப்பை பெற்ற இந்த சென்னை மாநகரம்
0: ஆண்டாண்டு காலமாக வாழ்வை தேடி வருபவர்களுக்கெல்லாம் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பு கொடுத்து வாழ்வளித்து வருகிறது.
2: வணக்கம் பாட வைக்கும் சென்னை.
1: 1639 ஆகஸ்ட் 22 நாள் சென்னை தோற்றுவிக்கப்பட்டதாக கருதப்படுகிறது.
0: இந்நாளை நினைவூட்டும் வகையில் 2004 ஆண்டு முதல் இத்தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது.
1: சென்னை நாள் இன்று.
3: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
4: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
5: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு கண் 9443449892.
6: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகள் ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
9: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
10: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நார்த்தம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தின் 12வது மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் வரவேற்பது சக்தியின் பிரைடல் ஸ்டுடியோ. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
11: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
12: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 31 தேதி திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக.
13: வழியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
14: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
15: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
14: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
15: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
16: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
17: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
16: வருடந்தோறும் 2500

0: மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
3: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
4: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் முனியப்பன் அருள் பெறுக.
6: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா?
7: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
11: நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் நேற்றைய விலை நிலவரம். கிலோ ஒன்றுக்கு வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 952 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 538 ரூபாய்க்கும், சராசரியாக 782 ரூபாய்க்கும் விலை போனது. இவ்வாறு தர்மபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் ஆய்வாளர் தெரிவிக்கின்றார்.
12: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
13: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
14: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
15: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
16: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
17: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
18: என்ன தாத்தா, குச்சி வச்சு நடந்துட்டு இருந்தீங்க, இப்போ வண்டியே ஓட்டிக்கிட்டு போறீங்க.
19: ஆமா சாமி, கண்ணுல பொறை இருந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
17: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு JS லீல வினோதன்.
20: அன்பிற்கு இணைய நேர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். எது உயர்ந்த காணிக்கை? பல கோடிகளை உண்டியலில் கொட்டுவது உயர்ந்த காணிக்கையா? தன் சம்பாதித்த பெரும்பகுதியை தனக்காகவே வைத்து கொண்டு அதில் ஒரு சிறு துரும்பை மற்றவர்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காகவோ, புகழை பெற வேண்டும் என்பதற்காக கொடுப்பது உயர்ந்த காணிக்கையா, அல்லது சாதாரண நிலையில் கூட, வறுமை நிலையில் கூட கொடுப்பது உயர்ந்த காணிக்கையா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இதற்கு விடை கர்த்தர் இயேசுவே சொல்லுகிறார். ஒரு நாள் இயேசுநாதர் கோயிலில் இருக்கும் பெண்கள் முற்றத்தை கடந்து சென்று ஓரிடத்தில் தம் சீடர்களுடன் அமர்ந்தார். அவர் இருந்த இடத்திற்கு எதிரே உண்டியல் பெட்டிகள் இருந்தன. அப்போது கணவனை இழந்த ஒரு விதவை தாய் வந்து உண்டியலில் தான் செலுத்த வேண்டிய காணிக்கையை செலுத்தினாள். 2 காசுகளை கொணர்ந்து உண்டியலில் போட்டுவிட்டு பிறருக்கு தெரியாமல் அந்த பெண்மணி திரும்பி போனார். தான் உண்டியலில் காசு போடுவது விளம்பரமாக கூடாது, அதை

0: அவர்கள் பார்ப்பதை அந்த ஏழை விதவை தாய் விரும்பவில்லை. பணக்காரர்களோ தங்கள் கைகள் நிறைய பணத்தை அள்ளி உண்டியலில் செலுத்தினார்கள். அதுவும் சுற்றி முற்றி பார்த்து கொண்டே செலுத்தினார்கள். தங்கள் பெருமைகளை இறைவனுக்கும் மற்றவர்களுக்கும் எடுத்து காட்டும் பொருட்டே பணக்காரர்கள் இப்படி செய்தார்கள். பணத்தை கொண்டே இறைவனையும் மனிதர்களையும் சரிபடுத்தி விடலாம் என்பது ஒருவேளை அவர்களுடைய நினைப்பாக இருக்கலாம். இயேசுநாதர் தம் சீடர்களை அழைத்தார். அந்த சீடர்களிடத்திலே சொன்னார், மற்றவர்கள் உண்டியலில் செலுத்தி இருக்கும் காணிக்கையை விட அந்த ஏழை விதவை செலுத்தி இருக்கும் காணிக்கை சொற்ப பணமாக இருப்பினும் அதுவே சிறப்புடையது. ஏனென்றால் தன்னிடம் இருப்பது அனைத்தையும் அந்த ஏழை விதவை உண்டியலில் சேர்த்து விட்டாள். மற்றவர்களோ தங்களிடம் நிறைய இருப்பதில் ஒரு சிறு பகுதியை மட்டும்தான், அதுவும் எதற்காக, தற்பெருமைக்காக உண்டியலில் சேர்த்து இருக்கிறார்கள். ஆகவே இந்த பணக்காரர்கள் செலுத்துகிற பணம் அவ்வளவு சிறப்புடையதாகாது, அந்த ஏழை விதவை பெண் செலுத்திய பணம்தான் உயர்ந்தது, சிறப்புடையது, இறைவன் ஏற்றுக்கொள்ளுகிற பணம் என்று சொன்னார் கர்த்தர் இயேசு. பெருமைக்காக செய்யப்படுகிற காரியங்கள் தர்ம கணக்கில் சேராது. அது தற்பெருமைக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் மற்றவர்கள் தன்னை பெரிதாக மதிக்க வேண்டும் என்பதற்காக சுயநலத்தோடு செய்யப்படுகிற தானங்கள். இறைவன் விரும்புவது தூய அன்பை, சுயநலமில்லா அன்பை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை.
2: நிறைவு பெறுகிறது காலை வணக்கம். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சலாக. ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். கலாச்சாரம் என்பது மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு வலிமையான கருவி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியின் விரைவான வளர்ச்சிக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ள போதிலும் அந்த ஒப்பந்தம் தாங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கலாச்சாரம் என்பது மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு வலிமையான கருவி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், இந்தியாவின் பாரம்பரியத்தோடு கலாச்சாரம் பின்னிப்பிணைந்துள்ளது என்று கூறினார். இன்றைய தலைமுறையைச் சேர்ந்த இளைஞர்கள் தங்களுக்குள்ள பொறுப்புணர்வை நிறைவேற்றுவதோடு எந்த பிரச்சனையையும் பொறுமையுடன் அணுக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாட்டின் பல்வேறுபட்ட கலாச்சாரங்களை இளைஞர்கள் அறிந்து கொள்ள செய்வதற்கான ஏற்பாடுகள் அவசியமானவை என்றும் அது தேசத்தின் மீதான பற்றுதலை அதிகரிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் பழங்கால இசையானது தனது அடிப்படை தன்மையை மாற்றிக்கொள்ளாமல் வளர்ச்சி பெற்று வருவதால் பல நூற்றாண்டுகளாக நிலைத்து நிற்கிறது என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். இந்தியா பிரிட்டன் இடையே ராணுவ ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்தியா பிரிட்டன் பாதுகாப்பு ஆலோசனைக் குழு கூட்டத்தில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இந்தியாவின் பாதுகாப்புத்துறை செயலர் திரு ராஜேஷ்குமார் சிங், பிரிட்டன் பாதுகாப்புத்துறை துணை செயலர் திரு ஜெர்மி பாக்லிட்டன் ஆகியோர் தலைமையிலான குழுவின் கூட்டத்தில் கூட்டு பயிற்சி திறன் மேம்பாடு மூலம் பாதுகாப்பு தொடர்பான ஒத்துழைப்பை விரிவுபடுத்த முடிவு செய்யப்பட்டது. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கடல்சார் பாதுகாப்பு சூழல் வலுவாக உள்ளதாக இருதரப்பினரும் ஒப்புக்கொண்டனர். பாதுகாப்பு துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்கவும் இந்த கூட்டத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டது. பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெறவுள்ள இந்த மாநாட்டில்

0: பிரிக்ஸ் அமைப்பில் உள்ள 11 உறுப்பு நாடுகளின் விளையாட்டு அமைச்சர்களும் தூதுக்குழு தலைவர்களும் பங்கேற்று விளையாட்டில் பரஸ்பர ஒத்துழைப்பை பலப்படுத்துவது குறித்து விவாதிக்க உள்ளனர். இளைஞர்களுக்கு அதிகாரம் அளித்தல், அவர்களின் மேம்பாட்டிற்கான திட்டங்களை மேலும் வலுப்படுத்துதல் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக மத்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் ஆய்வு மற்றும் உற்பத்தி தொடர்பான புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியை விரைவான வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்ல உதவும் என்று பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள அவர், மத்திய அரசின் சுயசார்பு இந்தியா என்ற இலக்கை எட்டுவதிலும் இது முக்கியமான மைல்கல் என்று கூறினார். அசாம் மாநில அரசின் அறிவிப்பு எரிசக்தி துறையில் முதலீடுகளை ஈர்ப்பதுடன் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு தொடர்பான ஆய்வு மற்றும் உற்பத்தியை துரிதப்படுத்த உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். உள்நாட்டு எரிசக்தி உற்பத்தி அதிகரிக்கும் போது இளைஞர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறினார். பள்ளி கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை சார்பில் மாவட்ட, மாநில மற்றும் தேசிய அளவிலான 3 கட்ட தேர்வு மூலம் தேசிய ஆசிரியர் விருதுகளுக்கான ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 48 ஆசிரியர்களுக்கு தேசிய ஆசிரியர் விருதுகளை வழங்கவுள்ளார். சக்தி வாய்ந்த ஆசிரியர்களிடம் இருந்து இணைய வழியில் சுய பரிந்துரைகள் பெறப்பட்டதாகவும் கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உச்சநீதிமன்றத்தில் நீண்டகாலமாக தேங்கி கிடக்கும் வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் ஒரு பகுதியாக 3 நாட்கள் சிறப்பு லோக் அதாலத் நேற்று உச்சநீதிமன்றத்தில் தொடங்கியது. இதற்காக ஏற்படுத்தப்பட்ட 16 லோக் அதாலத் அமர்வுகள் முன்பு 600க்கும் மேற்பட்ட வழக்குகள் பட்டியலிடப்பட்டு முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. இந்த சிறப்பு லோக் அதாலத் நாளை வரை நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷ் நாட்டின் 23வது அதிபராக திரு மிர்சா ஃபர்க்ருல் இஸ்லாம் அலாம்கீர் பதவியேற்றார். டாக்காவில் நேற்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் அவருக்கு அந்நாட்டின் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் திரு கைசர் கமல் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். சமீபத்தில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் பங்களாதேஷ் தேசிய கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திரு அலாம்கீர், எதிர்க்கட்சிகள் சார்பில் போட்டியிட்ட ஜமாத் இ இஸ்லாமிக் கட்சியின் வேட்பாளர் திரு ஒலி அகமதை தோற்கடித்தார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ள போதிலும் அந்த ஒப்பந்தம் தாங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. வாஷிங்டனில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், இரு நாடுகளுக்கு இடையே பதற்றம் நீடித்தாலும் அமைதி ஒப்பந்தத்தை எட்ட அமெரிக்கா தயாராக உள்ளது என்று கூறினார். ஆனால் இதற்கு ஈரான் இன்னும் முழுமையாக தயாராகவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஹோர்மோஸ் நீரிணை உள்ளிட்ட முக்கியமான பகுதிகள் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் மேலும் கடுமையாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் அமெரிக்க அதிபரின் இந்த கருத்துக்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. டெக்ரானில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அபாஸ் அராக்ஷி, ஈரான் மீது அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்க திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். கடந்த காலங்களிலும் இதுபோன்ற நடவடிக்கைகளை எடுத்து அமெரிக்கா தோல்வியடைந்ததாகவும் புதிய தடைகளும் நிச்சயம் தோல்வியடையும் என்றும் அவர் கூறினார். அமெரிக்காவின் உள்நாட்டு பிரச்சினைகளிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப இதுபோன்ற அறிவிப்புகளை அதிபர் திரு டிரம்ப் வெளியிடுவதாகவும் ஈரான் வெளியுறவு அமைச்சர் குற்றம் சாட்டினார். காசாவில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கும் சர்வதேச நிறுவனங்களை இஸ்ரேல் தடுத்து வருவதால் அந்நாட்டின் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கு எதிராக இன்டர்போல் கைது வாரண்ட் பிறப்பிக்க வேண்டும் என்று துருக்கி கோரிக்கை விடுத்துள்ளது. இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின்

0: நெதன்யாகு, துருக்கி அதிபர் திரு தாயிப் எர்டோகன் ஒரு சர்வாதிகாரியைப் போல் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார். சிரியாவிற்குள் ராணுவ நடவடிக்கை அல்லது தனது செல்வாக்கை விரிவுபடுத்த துருக்கி முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஹமாஸ் அமைப்பினருக்கு துருக்கி அடையாளம் கொடுப்பதாகவும் சைப்ரஸின் பாதி பகுதியை துருக்கி ஆக்கிரமித்துள்ளதாகவும் திரு பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் நிகழ்ந்த விமான விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். அடர்ந்த பனிமூட்டம் காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்ததாகவும் 2 முறை தரையிறங்க முயன்றபோதும் பலனளிக்காமல் விமானம் விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கேரளத்தில் ஓணம் பண்டிகைக்கான பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நேரு கோப்பைக்கான படகு போட்டி இன்று ஆலப்புழாவில் நடைபெறவுள்ளது. கடந்த 72 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இப்போட்டியில் பாரம்பரிய நீண்ட படகுகள் பங்கேற்கின்றன. இந்த போட்டியை பொதுமக்கள் காணும் வகையில் ஆலப்புழா மாவட்டத்தில் அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். கடந்த ஆண்டு இதே போட்டியில் 88.16 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து சாதனை படைத்த சோப்ரா இந்த ஆண்டு 88 மீட்டர் தூரமே எறிய முடிந்தது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ட்ரிசா ஜோலி காயத்ரி கோபிசந்த் இணை இன்று சீன இணையை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியதன் மூலம் பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கலாச்சாரம் என்பது மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தும் ஒரு வலிமையான கருவி என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திரப்பிரதேச மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது. அசாம் மாநிலம் அறிவித்துள்ள ஹைட்ரோ கார்பன் குறித்த புதிய கொள்கை வடகிழக்கு பகுதியின் விரைவான வளர்ச்சிக்கு உதவும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் ஈரான் ஒப்பந்தம் செய்து கொள்ள தயாராக உள்ள போதிலும் அந்த ஒப்பந்தம் தாங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லை என்று அமெரிக்கா கூறியுள்ளது. டைமண்ட் லீக் தடகள போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா 2வது இடத்தை பிடித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:25.
2: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வைன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான ஏவி ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை, தொடர்புக்கு 9487726251.
6: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
7: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
8: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
9: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
10: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
11: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
12: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
13: தர்மபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
14: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24

0: வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
4: தர்மபுரி துரைசாமி நாயுடு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
5: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
6: பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
7: கொஞ்சம் பேர் இருப்பாங்க அவங்களுக்கு ஸ்ட்ரோக்னே தெரிஞ்சிருக்காது, அந்த ஸ்ட்ரோக் டயக்னோசிஸே 2 நாளுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து நம்மளால வந்து மெடிசின்ஸ்னால ரிவர்ஸ் பண்றது கஷ்டம். ஸோ அவங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஆப்ஷன்ஸ் வந்து ரெக்கவரி. ரெக்கவரி வந்து என்னன்னா, பிரெயின் கனெக்ட்ஸ் வித் அனதர், கம்யூனிகேட்ஸ் வித் அனதர் செல் பை மீன்ஸ் ஆஃப் சைனாப்ஸ். சைனாப்ஸ்ங்கிறது ஒரு ஒயர் மாதிரி, ஒரு பிரெயின் செல் இன்னொரு பிரெயின் செல் கனெக்ட் பண்ணும். ஸ்ட்ரோக் வந்து என்ன பண்ணும், அந்த கனெக்ஷன் தூட்டும். இப்ப பார்க்க வேண்டிய கனெக்ஷன் தூட்டலாம், பேச வேண்டிய கனெக்ஷன் தூட்டலாம், திங்க் பண்ற வேண்டிய கனெக்ஷன் தூட்டலாம், கை காலுக்கு போற கனெக்ஷன் தூட்டலாம். சோ அந்த கனெக்ஷன் எப்படி கொண்டு வருவீங்க, அது கொண்டு வரது தான் தெரப்பி. சோ தெரப்பி தான் உங்களுக்கு காம்ப்ரிஹென்சிவ் நியூரோ ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவோம். ரீஹாபிலிட்டேஷன்னா டேமேஜ் ஆன மூளைய சீர் பண்றதுக்கான டெக்னிக்ஸ் நிறைய இருக்கு. பிசியோ தெரப்பில இருந்து ஆரம்பிச்சு, பிசியோ தெரப்பினா எக்ஸசைஸ் பண்ணி கை கால் வந்து வலுவிழந்த கை காலை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. நார்மலா என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மாசத்துக்கு கை கால் சுத்தமா வந்து பேரலிசிஸ் ஆகி அப்படி தொங்கி போய் கிடக்கும். ஆனிச்சு கிடையாது. அது மட்டும் கிடையாது, ஸ்பீச் போச்சு அப்படின்னா ஸ்பீச்சுக்கு வந்து மருந்துகளில் உடனே மருந்து போட்டால் அப்படி கிடையாது. ஸோ ஸ்பீச் தெரப்பின்னு இருக்கு. ஸோ அதுக்குன்னு எக்ஸ்பர்ட் வரவழைச்சு அவங்களுக்கு எந்த ஸ்பீச் ஏரியாவில் ப்ராப்ளம் இருக்கு, என்ன தெரப்பி கொடுத்தா ஸ்பீச் டெவலப் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி தெரப்பி கொடுக்கணும். ஸ்வாலோயிங் போயிடும், முழுங்க முடியாது, டியூப்ல சாப்பிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்வாலோயிங் த்ரோட் மசில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான மெஷின்ஸ் இருக்கு, டூல்ஸ் இருக்கு, தெரப்பி இருக்கு. அது மட்டும் கிடையாது, கை ஸ்ட்ராங்காக பிடிப்பாங்க ஆனால் ஒரு பென்சில் எடுத்து எழுத முடியாது, ஒரு கையெழுத்து போட முடியாது. ஒரு பரதநாட்டியம் டான்சர் அவங்களால நிற்க முடியும், நடக்க முடியாது, டான்ஸ் ஆட முடியும். ஒரு பெயிண்டர் கையில மொபைல் ஆபரேட் பண்ண முடியாது, பெயிண்ட் பண்ண முடியாது. சோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய பிரெயினோட ஸ்கில். அந்த ஸ்கில் ஸ்ட்ரோக்ல போயிடும். அந்த ஸ்கில் திருப்பி நீங்க ரீஸ்டோர் பண்ணணும்னா அதுக்கு ஆக்குபேஷனல் தெரப்பி, ஃபைன் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய தெரப்பி இருக்கு. சம்டைம்ஸ் கை கால் நல்லா லாக் ஆகி கான்ட்ராக்சர்ல சிவியரா பெயினா இருக்கும், அதை ரிலீஸே பண்ண முடியாது, அப்படி இறுக்கமா இருக்கும். சோ அதுக்கு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்கு. புட்லினம்னு இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு, அந்த இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டா நல்லா கை பெயின் குறையும், மசில் சாஃப்ட் ஆகும், அதுக்கப்புறம் ஃபர்தர் எக்ஸசைஸ்ல எந்திரிச்சு நடக்க முடியும். சோ இதெல்லாம் போஸ்ட் ஸ்ட்ரோக் ரெக்கவரி. அது மேக்ஸிமம் நடக்கிறது வந்து ஸ்ட்ரோக் வந்ததுக்கு அப்புறம் 6 மாசம் 1 இயர். அதுக்குள்ள எந்த அளவுக்கு ரெக்கவரி நம்ம பண்ண முடியுமோ, அது அந்த போஸ்ட் ஸ்ட்ரோக்கு கூட பக்கத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா சர்வைவர், அவங்க தான் அது கண்டுபிடிக்கணும். அதாவது ஹஸ்பண்ட் அந்த ஒய்ஃப் அந்த ஹஸ்பண்ட், அவங்களுக்கு இந்த அவேர்னஸ் இல்லைன்னா இப்போ இனிமேல் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பெட்ல போட்டுருவாங்க. எல்லாமே இவங்க அவங்களுக்கு சின்ன குழந்தைங்க பார்த்துக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க, பிரெயின் அப்படியே தூங்கிட்டே இருக்கும், பக்கத்தில் செல்ஸ் கனெக்டே ஆகாது. ஸோ ஏன்னா நீங்கள் தெரப்பி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ மெடிசின்ஸும் இம்பார்ட்டன்ட், ரீஹாபிலிட்டேஷனும் இம்பார்ட்டன்ட், கூட இருக்கிற கேர் கிவரோட சப்போர்ட், எமோஷனல் சப்போர்ட், பிசிக்கல் சப்போர்ட் இம்பார்ட்டன்ட். அப்பதான் ரெக்கவரி ஃபாஸ்டா இருக்கும். அது 7 இயர் தான் பெட்டர். நீங்க 2 வருஷம் கழிச்சு கம்ப்ளீட்டா வந்து பேசாதவங்க, கம்ப்ளீட்டா வீல் சேர்ல கை கால் வராம படுத்துருக்கவங்கள 2 வருஷம் புதுசா வந்து நான் செலவு பண்றேன் டாக்டர், நீங்க எல்லாமே சரி பண்ணுங்கன்னா பண்ண முடியாது, ஏன்னா டைம் முடிஞ்சு போச்சு. 7 இயர் ட்ரீட்மெண்ட், அப்படியே டேமேஜ் ஆகி ஊனம் இருந்தாலும் 7 இயரா பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி, இந்த மாதிரி தெரப்பியில இம்ப்ரூவ் பண்ணலாம்.
6: இதுவரை பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
8: சேலம் மற்றும் திருச்சி மங்கள

தேவன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

நேரம் காலை 7:33. சந்தோஷச்சாரல். இன்னைக்கு சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியில் சூப்பரான அப்படியே கேட்டவொடனே அப்படியே மெல்ட் ஆகிற அந்த மாதிரியான சாங்ஸ் தாங்க உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். சரி, முதல் பாட்டை கேட்டு வந்துருவோமா? நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது அரண்மனை கிளி என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் வாலியின் பாடல் வரிகளில் எஸ் ஜானகியின் குரலில். இதோ

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோகப் பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
8: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
9: இந்தியாவின் மாபெரும் தங்கம் மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள், மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
10: நேரம் காலை 7:40 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது சந்தோஷச்சாரல். சந்தோஷச்சாரல் அப்படின்னாவே பொதுவான ஒரு பொது அறிவு கேள்வி கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சிக்கான பொது அறிவுனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் தேர்வர்களுக்கு உருவாக்கப்படும் செயலி எது அப்படின்றது தான் இன்னைக்கு சந்தோஷச்சாரல் நிகழ்ச்சியோட பொது அறிவுனா. இந்த வினாவுக்கான விடையை யோசிச்சுட்டே அடுத்தடுத்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். ஒரு அருமையான சூப்பரான பாட்டுகள் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அடுத்து என்ன பாடல் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு விளம்பர இடைவேளை கேட்டு வந்துருவோமா?
11: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
12: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
13: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
14: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
15: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: காவேரிப்பட்டினம் தேர்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை வருகின்ற 23 தேதி முதல் புதிய பொலிவுடன் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகிறது.
5: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு

0: இளநிலை படிப்புகள்
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா?
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நார்த்தம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தின் 12 மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் வரவேற்பது சக்தியின் பிரைடல் ஸ்டுடியோ. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
10: தொடர்புக்கு 8985712345.
11: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது ஆவாரம் பூ என்ற திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் கங்கை அமரன் பாடல் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகியின் குரலில் இதோ.

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
4: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
6: அதான் நம்ம போச்சும் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
5: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
9: நேரம் காலை 7:52 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது இதயம் என்ற திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில், வாலியின் பாடல் வரிகளில் கே ஜே ஏசுதாஸ் குரலில். இதோ

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா?
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU, நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24

0: முப்பது மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848820.
2: மௌனம், இது பேசும் மொழி அல்ல, உணரும் மொழி. மௌனம் 1000 விஷயங்களை சொல்லும். ஒரு சின்ன மௌனம் பலரால தாங்கிக்க முடியாது. ஒரு சின்ன மௌனம் நிறையவே சாதிக்கும். ஒரு சின்ன மௌனம் பல இழப்புகளை தவிர்க்கும். வாழ்க்கையோட முக்கியமான ஒரு கட்டத்துல நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு சின்ன மௌனம் நிறைய இழப்புகளை கொடுக்கும். இப்படி நம்ம வாழ்க்கையில மௌனத்தால இழந்ததும் சாதித்ததும்

0: நிகழ்ச்சியோட நிறைவு தருவாய்க்கு வந்துட்டோம். என்ன நேர்களை, இன்னைக்கு கேட்ட பாடல்கள்லாம் நான் சொன்ன மாதிரி அப்படியே உங்கள் மனசை மெல்ட் ஆக்குற மாதிரி இருந்துச்சா? கேட்டு ரசிச்சிங்களா? சரி, இதுக்கிடையில் நம்ம பொது அறிவு கேள்வியை மறந்துடக்கூடாது இல்லையா? இன்னைக்கு நிகழ்ச்சிக்கோட பொது அறிவு வினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் தேர்வர்களுக்கு உருவாக்கப்படும் செயலி இது அப்படின்றது தான் கேட்டிருந்தேன். இதற்கான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெற்றி பாதை செயலி. இதுதாங்க போட்டித் தேர்வர்களுக்காக உருவாக்கப்படும், மாணவர்களுக்கு உருவாக்கப்பட்ட செயலி. இதுவரை கேட்டு ரசித்தோம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று ஆகஸ்ட் 22, இந்தியாவிற்கு அண்டைய நாடாக இருக்கிற இலங்கையிலிருந்து இந்திய தன்மைகளை ஆய்ந்து உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய அறிஞர்கள் பலர் உள்ளர். அவர்களுள் ஒருவர் குறிப்பிடத்தக்க அறிஞராக திகழ்கிறவர் ஆனந்தகுமார சுவாமி. தந்தை கொழும்பிலும் தாய் இங்கிலாந்திலும் பிறந்தவராக இருவரும் இணைய பிறந்த ஆனந்தகுமாரசாமி இளம் வயதிலேயே தந்தையை இழந்து விடுகிறார். தாயின் அரவணைப்பில் இங்கிலாந்து சென்று கல்வி பயில்கிறார். அங்கு இளங்கலை முதுகலை பட்டம் முடித்ததற்கு பின்னால் தத்துவியல் துறையில் தன்னுடைய முத்திரை பதிப்பதற்கான ஆய்வுகளை மேற்கொள்ளுகிறார். தாய்மொழியாகிய தமிழும் சமஸ்கிருதமும் இந்தியும் அறிந்திருக்கிற அவர் இலங்கையில் பிறந்த காரணத்தால் சிங்களத்தையும் பாலியும் அறிந்திருக்கிறார். பொதுமொழியாகிய ஆங்கிலத்தையும் இடாய்ச்சு, பிரெஞ்சு, பாரசீகம் உள்ளிட்ட உலக மொழிகள் பலவற்றிலும் அழங்கார்பட்ட அவர் இந்திய தத்துவத்தின் புதிய விளக்கங்களை, கீழே தேய மக்களின் சிந்தனைகளை உலக அரங்கில் நிலை நிறுவுவதற்கான முயற்சிகளை தன் எழுத்துக்களில் நுட்பமாக பதிவிடுகிறார். சிறந்த ஓவியராக, சிற்பியாக, கட்டடக் கலைஞராக, கலை திறனாய்வாளராக திகழ்ந்த அவர் இங்கிலாந்தில் பயின்று வளர்ந்த காலத்திலும் கூட இந்திய விடுதலைக்கு பெருங்குரல் எழுப்பிய ரவீந்திரநாத் தாகூர், சகோதரி நிவேதிதா தேவி ஆகியோரோடு தோழமை கொண்டவராக திகழ்ந்தார். இந்திய கலைகளின் இறைமை சிந்தனையை எடுத்து காட்டி அவர் தந்த நூல்கள் இன்றளவும்

நின்று நிலைக்கக்கூடியவை. ஐந்தொழில் நிகழ்த்துகின்றவனாக சிவபெருமானை அடையாளம் காட்டும் நடராஜ தத்துவத்தை சித்தாந்த தீபிகை என்னும் இதழில் ஆங்கில கட்டுரையின் மூலமாக புலப்படுத்திய அவர், பிரபுத்த பாரதா என்கிற இதழில் தாயுமான சுவாமிகளின் பாடல்களையும் மொழிபெயர்த்து தந்திருக்கிறார். இலங்கை திருநாடு உலகுக்கு அளித்த பிரதானமானதொரு தத்துவ ஞானி கலாநிதி ஆனந்தகுமார சுவாமி என்று இலங்கையை சார்ந்த தமிழறிஞர்கள் என்றும் கொண்டாடுவார்கள். நம் கலை அசைக்கவும் முடியா, எடுக்கவும் குறையா ஒரு மூல பண்டாரம், அதாவது ஸ்டோர் ஹவுஸ், நாம் இதுவரையில் காண கிடைக்காதபடி

0: இலங்கையை சார்ந்த தமிழறிஞர்கள் என்றும் கொண்டாடுவார்கள். நம் கலை அசைக்கவும் முடியா, எடுக்கவும் குறையா, ஒரு மூல பண்டாரம், அதாவது ஸ்டோர் ஹவுஸ், நாம் இதுவரையில் காண கிடைக்காதபடி இருக்கின்றது என்று அதன் பிரம்மாண்டத்தை, பெருமிதத்தை எடுத்து காட்டுகிற ஆனந்த குமாரசுவாமி ஆங்கிலத்தில் பல அற்புதமான நூல்களை படித்து தந்திருக்கிறார். இந்திய தத்துவ இறையியல் சிந்தனைகளை உலக மக்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக அவர் வழங்கிய நூல்களில் குறிப்பிடத்தக்கது எசேஸ் இன் நேஷனல் ஐடியலிசம், த டான்ஸ் ஆஃப் சிவா, இந்துயிசம் அண்ட் புத்திசம், எ நியூ அப்ரோச் டு த வேதாஸ் உள்ளிட்ட பல நூல்களை உலகத்திற்கு வழங்கியிருக்கிறார். ஒப்பற்ற அந்த கலைஞானியின் வரலாறும் அவர் எழுதி தந்திருக்கக்கூடிய உன்னத நூல்களும் இன்றும் உலக அரங்கில் இருக்கின்றன, உலா வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அவர் பிறந்த மண்ணாகி இலங்கையில் எப்படியோ தெரியாது, ஆனால் இந்திய தத்துவத்தின் மூல வேர்களை அடையாளம் கண்டு உலகத்திற்கு காட்டிய அந்த அறிஞர் பெருமகனார் பிறந்த நாள் இன்று. அவருடைய நூல்களில் ஏதேனும் ஒன்றை தேடி படித்தோ, அவர் எழுதியிருக்கக்கூடிய நூல்களின் உள்ளார்ந்த சிந்தனைகளை மீண்டும் ஒரு முறை புலப்படுத்திய பார்க்கிற பொழுது, இந்திய தத்துவ பங்களிப்பில் தமிழின் தனித்துவம் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள முடியும், அது குறித்த ஆய்வுகளை மேலே மேற்கொள்வதற்கான வழிமுறைகளையும் பெற முடியும் என்பதை ஒரு சில நூல்களின் பகுதிகளை பார்த்த அனுபவத்தில் இன்று ஒன்று நன்று என்பதாக இந்த செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் புதிதாக பிறக்கிறது, மறைகிறது, ஆனால் பிறந்த நாட்களின் அடையாளத்தை நிலை நிறுவி சாதனைகள் மூலம் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அறிஞர்களின் வரலாற்றை நினைத்து பார்க்கிற பொழுது, எல்லா நாளும் தலைசிறந்த நாளாகவே திகழ்கிறது என்பதற்கு இந்த நாளும் ஒரு நல்ல அடையாளம். ஆனந்த குமார சுவாமி பிறந்த நாளில் அவருடைய வரலாற்று நினைவுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது கூட அந்த மாபெரும் மகானின் திருவடிகளுக்கு வைக்கக்கூடிய அன்பு மலர் காணிக்கை என்றே நான் கருதுகிறேன். அந்த ஒன்றை உங்கள் முன் சொல்லி நிறைவு செய்கிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8:06. பொன்னியின் புதுப்புனல், இது அறிமுக நேர்களுக்கான நிகழ்ச்சி. இது வரைக்கும் நான் எஃப்எம்ல பேசினதே இல்லைங்க, என்னோட பாட்டு கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கவலையே படாதீங்க, உங்களுக்கான நிகழ்ச்சி தான் இது. நீங்கள் அறிமுக நேராக இருந்தால் மட்டும் போதுங்க இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 04342 என்ற முன்னணிப்பெண்ணோடு, 244030 மற்றும் 9486811025. இந்த எண்கள் அழைச்சி உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். இல்லைங்க எனக்கு வந்து இணைப்பே கிடைக்கல அப்படின்னு யோசிக்கிறீங்களா, கவலையப்படாதீங்க, உங்களுக்காக வாட்ஸ்அப் பெண் இருக்குது, அதில் வந்தும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேட்கலாம். 04342244030 இந்த வாட்ஸ்அப் பெண்ணில் உங்களுக்கு பிடிச்ச பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர் மற்றும் ஊரை தட்டச்சு செஞ்சு அனுப்புங்க. உங்களோட விருப்பமான பாடலை காற்றலையில் கேட்டு ரசிங்க. தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவள்ளி தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
11: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
10: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
11: தொடர்புக்கு 8985712345.
12: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட

0: நேரம் காலை 8:08 பொன்னியின் புதுப்புனல். இது அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சி. இணைப்பில் இணையும் நேயரே வரவேற்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். சொல்லுங்க, யார் எங்கிருந்து?
1: நான் சரோஜா, கொளத்தூர்ல இருந்து பேசுறேன்.
0: சரோஜா சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: காலேஜ் போயிட்டு இருக்கேன்.
0: காலேஜிங்களா? என்ன படிக்கிறீங்க?
1: பிஏ தமிழ்.
0: தமிழ் எந்த காலேஜ்ங்க?
1: மேட்ரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்.
0: சரி சரிங்க. தமிழ் எந்த அளவுக்கு பிடிக்கும்? வார்த்தைகளே இல்லைன்றீங்களா? சரி சரிங்க. உங்களோட ஹாபீஸ்னா என்ன சொல்வீங்க?
1: ஹாபீஸ்னா நிறைய வேலை செய்வேன். அடிக்கடி
0: அடிக்கடி நிறைய வேலை செய்வீங்க? அப்படி என்ன வேலை செய்வீங்க? ஓ, சமையல். சரோஜாக்கு பிடிச்ச ஒரு டிஷ்னா என்ன சொல்லலாம்? புளி சாதம். சரி சரிங்க. இன்னைக்கு காலேஜ் இருக்குங்களா இல்லை லீவா? இன்னைக்கு லீவ். ஸோ அதனால வந்து இனிப்புக்கு வந்துட்டீங்க பாடல் கேட்கலான்ட்டு. சரிங்க. இன்னைக்கு என்ன சமையல் சரோஜா வீட்டில்?
1: பருப்பு குழம்பு.
0: பருப்பு குழம்பா? சரிங்க. என்ன பாடல் கொடுக்கலாம் சரோஜாக்கு?
1: மருது படத்துலேருந்து சாங் வேணும்.
0: மருது படத்துலேருந்து? சரிங்க. உங்களுக்காக மருது படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாட்டு வருது, கேட்டு ரசிங்க. இனிப்புக்கு வந்தமைக்கு நன்றி சரோஜா.
1: தேங்க்யூ.
0: நன்றி நன்றி. இது உங்களுக்கான பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
3: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
0: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: கல்யாணத்துல கவனிச்சியா,
5: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
4: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருண் கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

நேரம் காலை 8:17 கேட்டு ரசிச்சிருக்கோம். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, போனியின் புதுப்புனல். இது அறிமுக நேயர்களுக்கான நிகழ்ச்சி. அடுத்ததான் நம்மோடு அறிமுகமாகும் நேயரை இணைச்சிடலாம். வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருந்து விடுபட்டாங்க.

அடுத்ததா வாட்ஸ்அப் மூலமா அறிமுகமாயிருக்காங்க குமாரபாளையத்திலிருந்து வேதநாயகி. அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் இது கதிர்வேலனின் காதல் என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ அவர்களுக்காக அந்த இனிய பாடல்.

0: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
1: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR & VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
2: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. BE, BTECH அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: மௌனம், இது பேசும் மொழி அல்ல, உணரும் மொழி. மௌனம் 1000 விஷயங்களை சொல்லும். ஒரு சின்ன மௌனம் பலரால தாங்கிக்க முடியாது. ஒரு சின்ன மௌனம் நிறையவே சாதிக்கும். ஒரு சின்ன மௌனம் பல இழப்புகளை தவிர்க்கும். வாழ்க்கையோட முக்கியமான ஒரு கட்டத்துல நாம சந்திக்கக்கூடிய ஒரு சின்ன மௌனம் நிறைய இழப்புகளை கொடுக்கும். இப்படி நம்ம வாழ்க்கையில மௌனத்தால இழந்ததும் சாதித்ததும்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
7: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
9: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
10: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
11: நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து குறித்தான அறிவிப்பு. இன்று காலை 6 மணி நிலவரப்படி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 10,000 கனஅடியாக தண்ணீர் வரத்து உள்ளது. பொன்னியின் புதுப்பின நிகழ்ச்சியில அடுத்ததா வாட்ஸ்அப் மூலமா அறிமுகமாகறாங்க சேலத்திலிருந்து அருணா. இவங்க விரும்பி கேட்டிருக்க

0: தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நேரம் காலை 8:32 தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகத்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
2: தர்மபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகத்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
3: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு
2: தர்மபுரி.
1: தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: வணக்கம். ஒட்டக்கூத்தம் பாட்டுக்கு ரெட்டத்தாப்பாடுனா என்ன? அது ஒரு பழமொழி அப்படிங்கிற மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுவாக கூட நடந்துடும் வேலை. அடா நீங்கள் பேசாம பண்ணுங்க, நான் போய் அதை நான் முடிச்சு காட்டுறேன் பாட்டுக்கேன் அப்படின்னு போய் நம்ம போய் நம்மளே பார்த்துருந்தா அதை முடிச்சிருக்கலாம். இந்த ஒரு படத்தில் வடிவேல் சீட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கப்போ அந்த அது அது இறக்காதுன்னு சொன்னால் கேட்டியா அப்படின்னு சொல்லி அவனுக்கு எடுத்துக்கிட்டு போயிடுவோம்ல. அது மாதிரி சொல்கிறதுக்கு பேர் தான் ஒட்டக்கூத்தம் பாட்டுக்கு ரெட்டத்தாப்பாங்கிறது. இப்படி நடந்திருக்குமா? நடந்திருக்குமாங்கிறது கட்டத்தில் நமக்கு ஒரு பாட்டு கிடைக்குது பாருங்க. அதாவது, கணவன் மனைவிக்குள்ள சிறு சண்டை வரும். வரலாங்கிறாரு, வரணுங்கிறாரு திருவள்ளுவரை. 1330 திருக்குறள் என்ன அப்படின்னா, ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடி மயங்க பெரிய. குடும்பம்ன்றிருந்தால் சிறு சண்டை வரணும். சண்டைக்கு பிறகு அவருடைய அன்பு மிகவும் ஆழமாகும். இதுதான் அதனுடைய பொருள். இப்போ சண்டையும் வரக்கூடாது, வந்துட்டால் கோர்ட்டுக்கு போயிடணும் அப்படின்னு வந்துடுறோம். இது வேறு, இந்த இதை விட்டுருக்கேன். இப்போ இந்த சிறு சண்டை வந்தால் எப்படி அந்த சண்டை போயுங்கிறத சங்க இலக்கியத்தில் சொல்கிறான். அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லையா? ஆனால் அந்த பேச்சுவார்த்தையை முடிப்பதற்கு யாரெல்லாம் துணை நிற்பார்கள்னா, குழந்தைகள் துணை நிற்குமா? சில வீட்டில் அம்மா சொல்கிறதா அப்பாட்ட போய் சொல்லணும், அப்பா சொல்கிறதா அம்மாட்ட போய் சொல்லணும். இப்படி பிள்ளைய தபால் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு வகை. அப்புறம் பேசிடுவாங்க நிறைய வந்து, ஏங்க அவன் என்ன சொல்கிறான்னு புரியலையா அப்படின்னோடனே சரி பேச்சுவார்த்தை வந்துடும். விருந்தினர்கள் வந்தால் இந்த ஊழல் தீர்க்கும் வாயில்களில் அவங்களும் ஒருத்தவங்களாம். எப்படி அப்படின்னா, ரெண்டு பேர் பேசாமலே இருப்பாங்களாம் மூணு நாள் நாலு ஆள். திடீர்னு வெளியாள் வந்துட்டாங்கன்னு வைங்களேன், சொந்தக்காரவங்க, இதை போய் சண்டைன்னு சொன்னால் உருவரம் சொல்லிவிடுவாங்க. உடனே உள்ள திரும்பி, இங்கே உங்கள் சித்தப்பா வந்திருக்காரு பாரு, அடே வாங்க வாங்க வாங்க, ஏங்க போய் அவருக்கு போய் ஒன்று இது போய் எடுத்துவாங்க, அவர் ஈரல்லாம் எல்லாம் சாப்பிடுவார் அப்படின்னோடனே அந்த சண்டை முடிஞ்சு போவான். இவ்வளோதான், இப்படி தான் முடியணும். அவர் போன பிறகு திருப்பி ஆரம்பிக்கக்கூடாது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
7: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848820.
9: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
10: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா, ரூபி ரோஸ் மில்க்.
11: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
12: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
11: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: தர்மபுரி பண்பலை 102.5.

0: ிலும் ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
0: நேரம் காலை 8:38 கேட்டு ரசிச்சிருக்கோம் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாட்ஸ்அப் மூலமாக அறிமுகமாகறாங்க. அண்ணா நகர்லேருந்து சக்தி திவ்யா இவங்க விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் சரவணா என்ற திரைப்படத்திலிருந்து இதோ அவர்களுக்காக.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
4: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம். கால் 9965239999.
5: டிகிரி படிச்சிட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
6: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
7: அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன் சண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புது புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன் சண்ட் பிரீப்ஸ்.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது 9443449892.
8: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: தரம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை.

0: Viking Bunions and Briefs.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
3: முகத்தில் கருமா
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில் கருமா சைபால்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: ஒரு நண்பர் வந்தார், ரொம்பவும் இறுக்கமாக உடை அணிஞ்சிருந்தார். அதாவது ஆடைக்குள்ளே அவர் மாட்டிக்கிட்டு இருந்தது மாதிரி தெரிஞ்சது. ஏன் துணி குறைச்சலாக எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டோம். இல்லைங்க, எனக்கு எப்போவுமே இறுக்கமாக உடை அணிகிறது தான் பிடிக்கும் அப்படின்னார். ஒருத்தர் எப்படி உடை அணிகிறார் அப்படிங்கிறத வச்சே அந்த ஆள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். உடை அணிகிற விதம் ஒருத்தருடைய மனநிலையை வெளிப்படுத்து தான். இப்போ இறுக்கமான உடை அணிகிறவங்க பொதுவாக மன நிம்மதி இல்லாதவங்களாக இருப்பாங்களாம், கோபக்காரங்களாக இருப்பாங்களாம். ரொம்ப தொளதொளப்பாக ஆடை அணிகிறவங்க இருக்கிறாங்கள, அவங்கெல்லாம் அமைதியான ஆளாக இருப்பாங்களாம், சாந்தமாக இருப்பாங்களாம். இவங்கள்லாம் போராடுறதுக்கு சரியாக வரமாட்டாங்களாம். இப்படி ஒரு கணிப்பு இருக்குது. அதனால தான் போர் வீரர்களுக்கெல்லாம் இறுக்கமான உடையை தான் கொடுக்கறது வழக்கம். ஆனால் சன்னியாசிகளை பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தொளதொள உடைகள் தான். அவங்கெல்லாம் வந்து டைட் பேண்ட் போட்டுக்கிட்டு நிற்க மாட்டாங்க சன்னியாசிகள்லாம். அதே மாதிரி சன்னியாசிகள்லாம் காவி உடைய தேர்ந்தெடுக்கிறதுக்கும் காரணம் உண்டு. பல ஆண்டுகள் சோதனை செஞ்சு பார்த்துட்டு தான் சன்னியாசத்துக்கு காவி தான் சரி அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பௌதீக விஞ்ஞானப்படியும் அதுதான் சரி. அதாவது சூரிய ஒளியில் வந்து 7 வண்ணங்கள் உண்டு. ஒரு பொருள் மேலே அது விழும்பொழுது அந்த பொருள் நமக்கு சிவப்பாக தெரிஞ்சதுன்னா அந்த பொருள் வந்து சிவப்பை தவிர மற்ற எல்லா நிற கதிர்களையும் உள்வாங்கிக்கிட்டு சிவப்பு நிறத்தை மட்டும் வெளியில் விடுது, அதாவது விலக்கி விடுது. அதனால தான் அந்த பொருள் வந்து சிவப்பாக தெரியுது. உடல் ஆரோக்கியத்துக்கு ஓரளவு சிவப்பு தேவைப்படுது. அதனால தான் காவி உடை அணிஞ்சால் சூரிய ஒளி ஓரளவு சிவப்பை விலக்கிவிடும், அதாவது சிவப்பின் பலனும் கிடைக்கும், இந்த சிவப்பின் கெடுதலும் இல்லை அப்படின்னு யோசனை பண்ணாங்க. காவி வந்து உதய வேளையின் நிறம், கீழ் வானத்தில் கதிர் உதிக்கிற வேளையில் முதல் ஒளி தோன்றுகிற நேரத்தில் காவி நிறம்தான் கசியும். தியானம் செய்கிறப்போ முதல்ல காணக்கூடிய ஒளி காவி நிறம்தான். தியானத்தின் உச்ச நிலையின் நிறம் நீலம். தியானம் வந்து காவி நிறத்தில் ஆரம்பமாகி நீல நிறத்தில் நிறைவடைகிறது அப்படிங்கிறார் ஓஷோ. நீலம் வந்து தியான சிகரம், காவி வந்து தியான ஆரம்ப குறியீடு, ஒரு சன்னியாசியின் ஆரம்ப தரிசனம் அப்படிங்கிறார் அவர். ஒருத்தர் நாள் பூரா காவி உடையே அணிஞ்சிருந்தா அந்த நிறம் வந்து அவருக்கு வந்து தியானத்தை பற்றிய நினைவை வந்து ஊட்டிக்கிட்டே இருக்கும். இப்படியே வந்து ஆடைக்கும் தியானத்துக்கும் இடையில் ஒரு தொடர் ஏற்படுது. ஒரு துறவியின் உள்ளார்ந்த பண்பாக அது மாறுது. கடைவீதியில் ஒரு பொருள் வாங்க போகிறோம், அது மறந்துடப்படாதுங்கிறதுக்காக ஞாபகம் முடிச்சு போட்டுக்கிறோம். அந்த முடிச்சுக்கும் பொருளுக்கும் தொடர்பு இல்லை. ஆனால் கடைவீதிக்கு போன உடனே அந்த முடிச்சு வந்து அந்த பொருளை ஞாபகப்படுத்துது. அதாவது அந்த முடிச்சு வந்து ஒரு தொடர்பு அம்சமாக அமையுது. அது மாதிரி தான் காவி உடையும். ஒரு துறவி வந்து நடக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது, குளிக்கும் பொழுது அவருடைய காவி உடை அவருக்கு வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது ஒரு நிலைப்படுத்தப்பட்ட நினைவாக ஞாபகம் முடிச்சாக மாறிடுது. காவி ஆடை இல்லைன்னா ஒருத்தரால் துறவியாக முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் காவி ஆடையால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதில் ஒன்றும் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. இதுதான் உண்மை. இவ்வளவு தூரம் காவி ஆடையை பற்றி சொல்கிறதுனால எல்லாரும் சன்னியாசியாக போயிடுங்கோ அப்படின்னு நாம் சொல்கிறதாக யாரும் நினச்சிடக்கூடாது. மனசுக்கும் நிறத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவும் நமக்கு.

0: தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர். ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதிக்கு பிறகு அவரை போய் பார்த்தீங்கன்னா, காவி உடை அணிஞ்சிக்கிட்டு, கண்ணை மூடிக்கிட்டு, கை ரெண்டையும் விரித்து வச்சுக்கிட்டு தியானத்திலே உட்காந்துருப்பார். ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அதாவது 20ஆம் தேதிக்கு பிறகு என் கையில் ஒரு பைசா கூட கிடையாது, ஒரு சன்னியாசி லெவலில் இருக்கிறேன், என்கிட்ட எதுவும் செலவுக்கு கேட்காதே அப்படின்னு என் மனைவிக்கு நாசூக்காக உணர்த்துறதுக்காக அப்படி உட்காந்துருப்பேன் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் அவர்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால், சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்,
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணா, நான் டுவெல்த் முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: மௌனம் இது பேசும் மொழி அல்ல, உணரும் மொழி. மௌனம் ஆயிரம் விஷயங்களை சொல்லும். ஒரு சின்ன மௌனம் பலரால தாங்கிக்க முடியாது. ஒரு சின்ன மௌனம் நிறையவே சாதிக்கும். ஒரு சின்ன மௌனம் பல இழப்புகளை தவிர்க்கும். வாழ்க்கையோட முக்கியமான ஒரு கட்டத்துல நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு சின்ன மௌனம் நிறைய இழப்புகளை கொடுக்கும். இப்படி நம்ம வாழ்க்கையில மௌனத்தால இழந்ததும் சாதித்ததும்

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

1639 பிறந்தது ஒரு குட்டி கிராமம். பிரான்சிஸ் டே வாங்கியது ஒரு துண்டு நிலம். வெள்ளைக்காரன் கட்டியது புனித ஜார்ஜ் கோட்டை. அதுவே இன்று நம்ம வாழ்வின் பாதை. பாரி முனை முதல் பெசன் நகர் வரை, ஃபில்டர் காஃபி முதல் பைக் சத்தம் வரை, சென்னை என்றாலும் மெட்ராஸ் என்றாலும் ஒன்றுதான். மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ், நம்ம ஊரு, நம்ம கெத்து. பல பேரை வாழ வைக்கக்கூடிய சென்னை, எல்லாருக்கும் பிடிச்ச சென்னை, நம்ம இந்தியாவோட முதல் மாநகராட்சி சென்னை, பல மொழிகளின் கூடு சென்னை, வெயிலும் அடிக்கும் ஆனா மனசை குளிர வைக்கக்கூடிய ஊரு.

0: நேர்களே, இத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய பொன்னியின் புதுப்புணல் நிகழ்ச்சி. இதுவரை கேட்டு ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். மீண்டும் உங்களை 10:05 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: கண்ணகியை விட்டு பிரிந்து மாதவியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அந்த துன்பத்தின் சுவடு தெரியாமல் கணவன் பிரிந்து விட்ட உணர்வுகள் கூட யாருக்கும், தான் கவலைப்படுகிறேன் என்ற உணர்வு எவருக்கும் தெரிந்துவிடக் கூடாது என்று கணவனுடைய பெருமையை காப்பாற்றுகிற விதத்தில் கண்ணகி வாழ்ந்து கொண்டிருந்தான். அவளது தோழி கண்ணகியை அழைக்கிறார். உன்னுடைய கோவலன் உன்னிடம் வந்து சேர்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. என்ன வழி? நீ காமவேல் கோட்டம் தொழலாம். சோமகுண்டம் சூரியகுண்டம் எனும் தீர்த்தத்தில் மூழ்கி எழுந்து காமவேல் கோட்டம் தொழுதால் உன் கணவன் உன்னிடம் வந்து சேர்வான் என்று தோழி அழைக்கிறாள். ஒற்றை வரியில் சொன்னாள் கண்ணகி. அது பீடன்று என்றாள். பீடன்று என்று நறுக்கு தெரித்தாற்போல் சொன்னாள். சூரியகுண்டம் சோமகுண்டம் மூழ்கி எழுந்து காமவேல் கோட்டம் தொழலாம் என்ற அழைப்பிற்கு அடுத்த வரியில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உடனடியாக சொன்னால் அப்பீடன்று என்று. ஏன்? தன்னுடைய கணவனை பற்றிய குறையை கடவுளிடம் கூட சொல்லக்கூடாது என்ற கற்பின் திண்மை பெற்றவள் கண்ணை. இதுதான் இளறத்தின் மாண்பு. ராமன் வனவாசம் போகப் போகிறான். வனவாசத்திற்கு தயாராகிறான். அயோத்தி விட்டு ஆரண்யம் நோக்கி புறப்படுகிறான் ராமன். சீதை ஓடி வருகிறாள் அழுத விழிகளோடு. சீதையிடம் புறப்படுகிறேன் என்று சொல்லுகிறான் ராமன். உடனடியாக நானும் வருகிறேன் என்று சீதை சொல்லுகிறாள். ராமன் சொல்லுகிறான் காடு சுடும் என்கிறான். சீதை வேகமாய் சொல்கிறாள் நின் பிரிவினும் சுடுமோ காடு. காடு சுடும் என்று சொன்ன ராமனுக்கு நின் பிரிவினும் சுடுமோ காடு என்று சீதை சொல்கிறாள். இதுதான் இல்லறத்தின் பயன். கணவன் இருக்கும் இடம்தான் தன் இனிமையான இருப்பிடம் என்று எண்ணுகிற மனநிலை அது இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நம் திருநீலகண்ட நாயனார் இல்லற வாழ்வை பார்க்கிறோம். திருநீலன ஆண்ட நாயனார் என்ற அடியவர் இறைவனுக்கு திருப்பணி செய்கிறவர், மண் பாத்திரங்களை செய்து தருகிறவர். ஒரு நாள் வாழ்க்கையில் நெறி தவறி போனார். அவரது மனைவி நெறி தவறிய தன் கணவரை தன்னை தீண்ட கூடாது என்று இறைவன் பெயரால் தடுத்து விட்டார். இறைவன் பெயரால் தடுத்து விட்ட காரணத்தால் அவர் எப்போதும் மனைவியை

0: பேசுவதில்லை. இருவரின் பிரச்சனைகளை அறிந்து இறைவனே இறங்கி வந்து இருவரையும் சமாதானம் செய்து வைக்கிறார். இல்லறத்தை நல்லறமாய் நடத்துவதற்கு இறைவனின் ஆசீர்வாதம் அப்படித்தான் அமைந்திருக்கிறது. இதைத்தான் பேரறிஞர் அண்ணா அருமையாக சொல்வார். வாழ்வில் இணையர்களாக இருக்கிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? கெட்டுப்போனவர்கள் ஒருபோதும் விட்டுக் கொடுப்பதில்லை. கெட்டுப்போனவர்கள் ஒருபோதும் விட்டுக் கொடுப்பதில்லை. விட்டுக் கொடுப்பவர்கள் ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. அப்படி வாழ்வதுதான் உண்மையான அன்பு வாழ்வு. அந்த வாழ்வில் என்றும் அன்பு பூத்து குலுங்கும்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் வானலையில் வசந்தம்.

0: போதும் விட்டுக் கொடுப்பதில்லை. விட்டுக் கொடுப்பவர்கள் ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை. அப்படி வாழ்வதுதான் உண்மையான அன்பு வாழ்வு. அந்த வாழ்வில் என்றும் அன்பு பூத்து குலுங்கும்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
2: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சி.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
2: நேரம் காலை 9:06. நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். வானலையில் வசந்தம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளில் நாம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா நேர்களே. இன்னைக்கு நாம் பேச போகிற தலைப்பு மௌனத்தால் சாதித்ததும் இழந்ததும், இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம்.

ஆம்மீர்களே மௌனத்தால் சாதித்ததும் இழந்ததும் இந்த தலைப்பில் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். பிரபஞ்சத்தின் மொழி மௌனம். மௌனம் மிக சக்தி வாய்ந்த ஆயுதம்னு கூட சொல்லலாம். மௌனம் அப்படின்றது வெறுமனே வாயை மூடிக்கிட்டு இருக்கிற அப்படின்றது இல்லைங்க, உள்ளே கொதிச்சிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்ல முடியாது. மனதின் நிசப்தம் தான் மௌனம் அப்படின்னு சொல்லலாம். சில சமயங்களில் மௌனத்தால் சாதித்ததும் இருக்குது, பல சமயங்களில் மௌனத்தால் எழுந்ததும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது அவரவரோட கால சூழ்நிலையை பொறுத்தது அப்படின்னு கூட சொல்லலாங்க.

0: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
2: நேர்களே, இன்னைக்கு வானலில் வசந்தம் மௌனத்தால் சாதித்ததும் இழந்ததும். மௌனம் மிக சக்தி வாய்ந்த ஆயுதம்னு சொல்லலாங்க. நிறைய இடங்கள்ல வாய மூடிட்டு இருக்கிறதுனால கசப்பான வார்த்தைகள் தவிர்க்கப்பட்டு சண்டைகள் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சில இடங்களில் பேசாமல் இருந்ததாலேயே நிறைய வாய்ப்புகளையும் நிறைய உறவுகளையும் ஏன் எதிர்காலத்தையுமே கூட நம்ம இழந்திருப்போம்னு சொல்லலாம். நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடக்கும்போது அங்கே நம்ம மௌனத்தை தான் வெளிப்படுத்த முடியும். சில சமயம் இந்த மௌனமே நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும்னு கூட சொல்லலாங்க. வாங்க பேசலாம் நேர்களே. மௌனத்தால் நீங்கள் சாதித்தது என்ன, நீங்கள் இழந்தது என்ன? மௌனத்தால் சாதித்ததும் இழந்ததும். அறிமுக நேர்களாக இருந்தீங்கன்னா 0-43-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31 94-86-65-20-25 இந்த எண்கள் அழைச்சி நிகழ்ச்சியில் பேசலாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம். நிகழ்ச்சிக்கு வரும் முதல் நேரை வரவேற்போம். வணக்கம்.
3: தகடூர் அன்பளிக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கங்கம்மா.
2: வணக்கம் அம்மா.
3: மேட்டூர் வட்டம் கையம்புதூர் கலைச்செல்விங்கம்மா. இன்னைக்கு இந்த தலைப்பு உங்களுக்கும் ஏற்ற போல இருக்குங்கம்மா.
2: ஏன்
3: நீங்க ரொம்ப அமைதிங்கம்மா?
2: அப்படியா, சரி சொல்லுங்க.
3: நான் நிகழ்ச்சிக்கு வந்துடுறேங்கம்மா. நீங்கள் பேசிவிட்ட வார்த்தைகளை விட பேசாத மௌனத்திற்கு வலிமை அதிகம்.
2: நிச்சயமா.
3: ஏன்னா நம்ம பேசிட்டோம், கொட்டிடுறோம், நெல்ல கொட்டுனா அல்லலாம், சொல்ல கொட்டுனா அல்ல முடியாதுன்றமா. நான் வந்துட்டு எப்படி மௌனத்தால சாதிச்சது என்னன்னா, கணவர் வீட்டுக்கு எல்லாம் போகும்பொழுது மௌனமா இருந்து விட்டு கொடுத்து போயிடுவேன்.
2: அப்படிதான் இருந்து ஆகணும் இல்லையா?
3: ஆமாங்கம்மா, பெண்கள் அப்படிதாங்கம்மா. மௌனமா இருந்துறாங்க, மௌனமா இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. நமக்காக, நம்ம குடும்பத்துல உள்ளவங்களுக்காக விட்டு கொடுக்கறாங்கன்னு தான் அர்த்தம்.
2: நிச்சயமா, நன்றி.
3: அதனால மௌனமா இருந்ததுனால சாதிச்சது நிறைய. எங்க குடும்பத்துல உறவுகள், அந்த மாதிரி கணவர் வீட்டுல உறவுகள், இதெல்லாமே என்னை விட்டு போகாம நான் தக்க வச்சுக்கிட்டேன்.
2: நீங்க சாதிச்சிருக்கீங்க மௌனத்தால. சரி.
3: மௌனத்தால் சாதிச்சிருக்கேன். அப்புறம் இழந்தது என்னன்னா, எங்க குடும்பத்துல அம்மா அப்பா, எங்க குடும்பத்துல எங்க தங்கச்சிங்களுக்காக நான் நிறைய என்னோட சொத்து எல்லாம், பணம், காசு, பணம் இதெல்லாம் எங்க அம்மா அப்பா எல்லாம் அவங்களுக்கு தங்கச்சிங்களுக்கு எல்லாம் பண்ணிட்டாங்க, நான் விட்டு கொடுத்துட்டேன்.
2: சரிங்கம்மா, நன்றி.
3: ஆனா இப்ப கெட்டு போவலிங்கம்மா, நல்லா தாங்கம்மா இருக்கும்.
2: சரிங்கம்மா, நன்றி. நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர். வணக்கம்.
4: நான் வேலூர் மாவட்டம் தட்டடியிலிருந்து சந்திரசேகர்.
2: சந்திரசேகர் சொல்லுங்க.
4: என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம்மா. மௌனம் அப்படிங்கிறது பல இடங்கள்ல நமக்கு பிளஸ்ஸா அமையும்மா, சில இடங்கள்ல மைனஸா அமையும். எந்த இடங்கள்ல பிளஸ்ஸா அமையும் அப்படின்னா, ரெண்டு, ஒண்ணு வாக்குவாதம் வரும் இல்லையாம்மா, நமக்கும் இன்னொருத்தருக்கும். அந்த இடத்துல நம்ம மௌனமா இருந்தோம்னா அந்த ரிலேஷனுக்கும் நமக்கும் அந்த ஒரு கசப்பான அனுபவங்களை தவிர்க்கலாம். அது ஒண்ணு. ரெண்டாவது, மௌனம் அப்படிங்கிறது சிறந்த சக்தி. மனிதனுடைய ஆரோக்கியம் அப்படிங்கறது மௌனத்தால பெருகும்மா. கோபப்பட்ட வார்த்தைகளை விட்டு நம்ம உடம்பை நாமே கெடுக்கிறதுக்கு பதில அந்த இடத்துல நம்ம மௌனம் அப்படின்னா அது எவ்வளவு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். அது வந்து பிளஸ் பாயிண்ட் ஆஃப் மௌனம். எந்த இடத்துல மைனஸா இருக்கணும் கேட்டிருக்கீங்க.
2: நேயர்கள் வந்து உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. மௌனத்தால நீங்க என்ன சாதிச்சீங்க, என்ன இழந்தீங்க, எந்த சுச்சுவேஷன்ல அப்படின்னு சொன்னா அது கேட்கறவங்களுக்கும் நல்லதா இருக்கும். சாதாரணமா நம்ம ஏதோ ஒரு விஷயத்த ஒரு அப்படியே ஒரு அறிக்கையா சொல்லாம நீங்க எதனால மௌனமா இருந்தீங்க அந்த இடத்துல அப்படின்னு சொன்னா இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும். அனில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் வானலில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் கொழுக்கட்டை மாவு. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் ஐயா.
5: வாழ்க வளத்துடன். குடமாட்டப்பட்டா
2: சொல்லுங்க ஐயா.
5: மௌனம் கூட ஒரு சிறந்த

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி Autonomous, Bommidi, Dharmaburi District. Call 90254-00159. Counseling code 2683.
3: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளம் குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.

0: புரியுதாம்மா.
1: மௌனம்
0: கூட சிறந்த மொழி. நீங்க சொன்ன மாதிரி சங்கடமான நேரத்துல வந்து வாய்மொழி மௌனம் இருக்கு, நமக்கு வெற்றியை தான் கொடுக்கும்.
1: நிச்சயமா பிரபஞ்சத்தின் மொழியே மௌனம்.
0: எல்லா இடத்துலயும் நான் மௌனம் இருக்க முடியாது. சொல்ல வேண்டியது சுருக்கமா
1: சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லாம விட்டோம்னா அது நிறைய வாய்ப்புகளை தவற விட்டுருக்கு இல்லையா.
0: நன்றி,
1: நன்றி, சரிங்க ஐயா, நன்றி. நிகழ்ச்சிக்கு ஒரு
2: மடத்துனையா. வணக்கம்மா.
1: வணக்கம் ஐயா.
2: நான் பாலவுடு பக்கம் வாழைத்தோட்டம் மாதிரி பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
2: மௌனம்ன்றது சரியான ஒரு ஆயுதமா? குடும்பத்துல கூட ஒரு சில பிரச்சனை கூட கொஞ்சம் மௌனம் சால்வ் பண்ணலாமா?
1: கொஞ்சம் அமைதியா இருங்களேன், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்களேன் அப்படின்னு
2: சொல்லு. கொஞ்சம் அமைதியா இருந்தா அந்த பிரச்சனை கூட கொஞ்சம் சால்வ் ஆயிருமா?
1: ஆமா, சரிங்க,
2: நல்ல கருத்துமா, வாய்ப்பு, நன்றி,
1: நன்றி. நிகழ்ச்சிக்கு ஒரு மடுத்த நேயர்.
3: வணக்கம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: சத்யா மேடம்.
1: சத்யா சொல்லுங்க
3: மேடம். ஒருத்தர் நம்மள வந்து இழிவா பேசுறாங்கன்னு தெரியும் மேடம். வேற ஒருத்தர் கிட்ட
1: சரி
3: திரும்பவும் வந்து நம்ம கிட்டே வந்து நல்ல மாதிரியே பேசுவாங்க மேடம். அவங்க கிட்ட வந்து நம்ம அமைதியா இருந்தா கோவப்படாம பிரச்சனை எதுவும் வராது மேடம்.
1: சரி, அவங்க இப்படிதானா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாம அமைதியாயிடுவோம், சரியா? இது ஒரு நல்ல வந்து ஒரு படிப்பினைன்னு சொல்லலாம் நமக்கு. சரி, நன்றி. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து? தேன்மொழி, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சில இடங்கள்ல ஜெயிச்சுட்டு வந்திருக்கீங்களா? சரி
3: சரி,
1: சரிங்க, ரெண்டும் நியூட்ரலா வச்சிருக்கீங்க, சரிங்க, நன்றி. நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர்.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: சேலம் வேம்பிடிதாளத்திலிருந்து தண்டபாணி.
1: தண்டபாணி ஐயா சொல்லுங்க.
4: மௌனம், அறிவிப்பாளர்களும் மௌனமா இருந்துட்டா நாங்க வானொலி கேட்க முடியும்.
1: சொல்லுங்க ஐயா, நீங்களும் மௌனமா இருந்துட்டீங்களா என்கிட்ட பேச முடியும்.
4: மௌனம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியதாகவும் இருக்கும்.
1: ஆமா,
4: பிரச்சனைகளை தீர்த்துக்கூடிய வகையிலும் இருக்கும். மௌனம்ங்கிறது எல்லா இடத்துலயும் சாத்தியப்படாதுமா?
1: நிச்சயமாக ஐயா, பேசுறத விட நீங்க மௌனம் பதிலா கொடுத்தீங்கன்னா அதை பார்த்து அவங்க பயப்படுவாங்க.
4: ஆமா, பேசாமயே இருந்துட்டா இவன் எதுவுமே பேச மாட்டான்னு சொல்லி எது வேணாலும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அந்த விஷயத்தை பொறுத்து நம்ம மௌனமா இருக்கிறதா பேசுறதாங்கிறது அதை முடிவு பண்ணி பேசணுங்க. அதாவது மௌனமே எல்லாத்தையும் சாதிச்சிடாது.
1: நிச்சயமா, நிச்சயமா, தேவையான இடங்கள்ல பயன்படுத்தணும்,
4: பயன்படுத்தணும். மனிதனுக்கு பேசக்கூடிய சக்தியே மனிதனுக்கு தான் இருக்கு. ஆனா மௌனமா இருந்து இருக்கிறதுனால பிரச்சனை தீர்த்துக்க முடியாது. அத பேசிதான் தீர்க்கலாம் சொல்லுவாங்க. மௌனமா இருந்து தீர்த்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருமே எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்ப்பா அப்படிதான் சொல்லுவாங்க. மௌனமா இருந்து தீர்த்துக்கவே முடியாது.
1: ஆமா, ஆமாங்க ஐயா, சரி,
4: நன்றி, நன்றி,
1: நன்றி. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர்.
5: இனிமையான காலை வணக்கம்.
1: வணக்கம்.
5: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மருதேரி சுப்பிரமணி நலம் நலமறி ஆவல்.
1: சொல்லுங்க ஐயா.
5: மௌனம் சம்மத்துக்கு அறிகுறி. ரெண்டாவது வந்து இடம்பொருள் ஏதோ சந்தம் பொருள் தொடர் இடத்துக்கு தகுந்த மாதிரி அதை பயன்படுத்திக்கணுமா? எல்லா வகையிலுமே மௌனமா இருந்தா மூமன் சொல்லிடுவா நாட்டுல. வாழ்த்துக்கள், நன்றிமா.
1: நன்றி, நன்றி. நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர்.
6: வணக்கம் தோழி.
1: வணக்கம் தோழி.
6: நல்லது ஒரு தலைப்புமா இன்னைக்கு கொடுத்துக்கிறது.
1: உங்களுடைய அழகான பெயரையும் சொல்லிடுங்களா?
6: அவங்களுக்கு
1: தெரியாது இல்லையா? சரி, நன்றி. நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர்.
7: வணக்கம் சகோதரிக்கு, இனிய வணக்கம்மா.
1: வணக்கம், வணக்கம், சொல்லுங்கம்மா.
7: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழி சகோதரி.
1: தேன்மொழி சொல்லுங்க.
7: மௌனம் மகிழ்ச்சிக்கு அழகுமா?
1: அடடா,
7: ஆனா நம்ம மதிப்பை சம்பாதிக்கிறோம்னா வார்த்தை தாமா வேணும்.
1: அப்படியா?
7: அந்த வார்த்தை தாமா மதிப்பை கொடுக்கும். மௌனம் வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த இடத்துல பேசினாங்க, அமைதியா போயிட்டாங்க, அவங்க நல்லவங்க, அது இப்படின்னு

0: ஆனா இருக்கிற இடத்துல நம்ம பேசினா மட்டும்தான் நம்மளோட மதிப்பை நாம வாங்க முடியும்.
1: தேன் மொழிமா, சரி, ரொம்ப நல்லா பேசுனீங்க, ரொம்ப நன்றி.
0: நன்றிமா.
1: நேற்றிலே நம்ம தொடர்ந்து பேசுவோம். மௌனத்தை எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படின்றது நம்ம சூழ்நிலைகளை கையாளக்கூடிய விதத்தை பொறுத்து மாறுபடும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய கருத்துக்களை நம்ம பேசுவோம், பரிமாறிக்குவோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரு விளம்பரத்து பாடலையும் கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை, அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே, எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே, கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், காஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி. ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
5: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 தேதி திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக.
7: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
8: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
9: தர்மபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
10: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
11: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
12: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திரு.
1: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
3: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நார்த்தம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தின் 12ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் வரவேற்பது சக்தியின் பிரைடல் ஸ்டுடியோ. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம், கால் 9996552399.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
11: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
10: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேர்களே. இது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசையில் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது.

0: வானொலியில் வசந்தம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேசிட்டு இருக்க தலைப்பு மௌனத்தால் சாதித்ததும் இழந்ததும். ஆமாங்க, நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க இந்த இடத்துல நம்ம வந்து பேசிருக்கலாமே அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். உறவுகள் கிட்ட தான் இந்த மாதிரியான நமக்கு கருத்துக்கள் தோணும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம உறவுகளை இழந்துருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உறவுகள் நம்மளை சுற்றி இருக்கும்போது நம்ம ஒரு வார்த்தை நம்ம பெரியவங்களே நம்மளை வந்து கொஞ்சம் அதட்டுவாங்க. கொஞ்ச நேரம் பேசாமல் இரு, நீ பேசாமல் இரு, பேசலைன்னா இந்த பிரச்சனை பெருசாக இருக்காது, அந்த இடத்துல நீ ஏன் பேசின, அதனால தான் பெருசாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அதே உறவுகள், அதே நம்மக்கிட்ட இருக்கிற உறவினர்கள் கூட, நீ ஏன் பேசலை அன்னைக்கு, நீ ஏன் பேசலை, பேசியிருந்தா அன்னைக்குடைய அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம கவனிச்சிருப்போம் இல்லையா? அதே மாதிரி நிறைய பேசக்கூடிய ஒரு நபர் ஒரு இடத்துல வந்து அமைதியாக இருக்கும்போது அந்த மௌனம் அந்த எதிரில் இருக்கவங்களை வந்து ரொம்பவே வந்து பாதிக்கும்னு சொல்லலாம். ஏன் இவங்க அமைதியாக இருக்காங்க, இன்றைக்கி நம்ம பேசினது ஏதோ தவறாக இருக்குமோ அப்படின்னு கில்ட்டி ஃபீலிங்கை அவங்கள எதிரில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துரும்னு சொல்லலாம். அதனால தான் மௌனத்தை மிகப்பெரிய ஆயுதம்னு சொல்லுவாங்க. நிறைய பேசுகிறவங்கள விட கொஞ்சமாக பேசுகிறவங்கள தான் நிறைய பேருக்கு பிடிக்கும்னு சொல்லலாம். தொடர்ந்து பேசுவோம் சாதித்ததும் இழந்ததும் மௌனத்தால். நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
1: அம்மா இனிய காலை வணக்கம். தகடு ரம்பலிக்கு
0: வணக்கம் ஐயா.
1: செம்மாண்டப்பட்டி
0: சொல்லுங்க ஐயா.
1: மௌனத்தை பத்தி கேட்டுக்கிறீங்க. மௌனம் எல்லா விதத்திலயுமே வந்து சிறந்தது தான். மௌனம் வந்து மௌனமா இருக்கிறது வந்து நிறைய சாதிச்சிருக்கிறாங்க, சாதிக்கலாம். அதே சமயம் நாம வந்து கோபப்பட்டு வந்து பல நன்மைகளை இழக்கிற மாதிரி தான் தெரியுது.
0: அப்படியா?
1: அமைதியா இருந்து அந்த மௌனத்தை வந்து நாம காத்தோம்னா வந்து ஒரு சில நேரத்துல வந்து நம்மளை வந்து நாம தற்காத்துக்கொள்ள கூட வந்து வகைய வழிவகையா இருக்குதுமா.
0: சரி, தற்காக்கும் ஆயுதமா கூட இருந்திருக்கு.
1: கண்டிப்பா, அது வந்து என்னுடைய வாழ்நாள்ல வந்து நிறைய சந்திச்சிருக்கிறேன்.
0: அப்படியா, அனுபவம் பேசுது.
1: அனுபவம். ஆமாங்க, ஆமாங்கம்மா.
0: சரிங்க ஐயா, நன்றி. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர்
2: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
2: நான் தர்மபுரி உழவர் சுந்தரிகள் முனைப்பெல்லாம் பேசுற நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கும், சொல்லுங்க ஐயா.
2: மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லாமா? அது எப்படின்னு சொன்னா எல்லா விஷயத்துக்கும் மௌனம் இருக்கக்கூடாது. தான் செஞ்ச தவறுகளை உணர வேண்டும், அது தவறாக தான் நாம திருத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் செய்த தவறுகளை அவர்களா உணர வேண்டும். அப்படி உணரவில்லை என்று மனிதர்களை பல அதிகமா நண்பர்களாக தான் வாழ்க்கையில
0: செலவழிச்சிருக்கேன்.
2: அப்படி எப்படின்னு சொன்னா அது மாதிரி அவர்களுக்காக நான் என்னாலும் செய்ய தயாரா இருப்பேன். இருந்தாலும் அவர்கள் செய்த தவறுகளை உணரவில்லை என்றால் நான் செய்த தவறை நான் உணர்வேன் என்று நான் நினைக்கிறேன். அதான் கூறினேமா.
0: சரிங்க, நன்றி. நிகழ்ச்சி வரும் அடுத்த நேயர்.
3: காலை வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா.
3: கருத்தூர்ல இருந்து பள்ளிண்டையில பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நீண்ட இடைவேளை ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: சொல்லுங்க.
3: என்னை பொறுத்த வரைக்கும் பேச வேண்டிய இடத்துல பேசாது இருப்பதும், பேசக்கூடிய இடத்துல பேசுறது தவறு. சில இடத்துல வந்து நம்ம பக்கம் தவறினா கூட மௌனமா வந்தது ரொம்ப நல்லது, என்னுடைய கருத்து. நன்றி.
0: நன்றி. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர்.
4: வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா.
4: பாப்பாரப்பட்டி இருக்கேன், எல் மாதுசாமிமா.
0: சொல்லுங்க ஐயா.
4: சொல்லுவாங்க அடிச்சா கூட ஒரு அடி வாங்கிக்கலாம், வார்த்தைனால என்னைக்குமே இருக்குன்னு. அடியும் வலிக்கும், வார்த்தையும் தான் வலிக்கும். யாரோ ஒருத்தர் எனக்கு ஒரு கால் பண்ணி நைட்டு 8 மணிக்கு நீங்க எங்களுக்கு போன் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தை வார்த்தை பேசிட்டாங்க. நான் இங்கே இல்ல, நம்பரை பாருங்க, டைம் ஆட வரும், நாங்கெல்லாம் யாருக்கும் போன் பண்ணலன்னு சொன்னாங்க. அந்த வழி நம்மளுக்கு இருக்குது. அந்த மாதிரி தவறான வார்த்தையை விட்டுட்டா ஒரு 10 நிமிஷத்துல விட்டுலாம், அது சரி பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம்.
0: ஆமா ஆமா, சரிங்க. நன்றி நன்றி
4: நன்றிமா.
0: நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர்.
5: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
5: தர்மபுரி மாவட்டம் கடத்தப்பட்ட சிவகாமிங்க.
0: சொல்லுங்க சிவகாமிமா.
5: அமைதி வேணும் மேம், பொறுமையே வேணும்.
0: அமைதி பொறுமை ரெண்டு ஒண்ணு தானே.
5: அந்த கோபத்தை ஓசி ஓசி உடம்பு இல்லாத நோவு தான் வரும்.
0: சரி,
5: அது ஓசன் பண்ணித்தான் பேசணும் மேம். ரெண்டுமே வேணும் மேம். எதுக்கும் நம்ம ஒரு ஓசன் பண்ணித்தான் மேம் பேசினா அமைதி இருந்தா எதுவுமே சாதிக்கலாம்.
0: சரி, நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர்.
6: வணக்கம்.
0: வணக்கம்.
6: நான் 12 சுகந்தி அன்பழகன் பேசுறேன் மேம். வணக்கம் மேம்.
0: வணக்கம். வணக்கம் சுகந்தி.
6: ஆமா மேம், எந்த எல்லா இடங்களிலும் சாத்தியம் இல்ல மேம் மௌனன்றது. நம்மளோட ஆயுதமே பேச்சுதான் மேம். அதுக்காக எந்தெந்த இடத்துல விட்டு கொடுக்கணுமோ அந்த இடத்துல விட்டு கொடுத்தோம். வீட்டுல விட்டு

0: பொறுத்துக்கலாம் மேம். ஒரு பொது இடங்கள நம்மள இதெல்லாம் ஒண்ணு பேசும்போது நம்மளால அதெல்லாம் மௌனமா வர முடியாது. நேருவோட பொன்மொழி ஒண்ணு சொல்றேன் பாருங்க மேம், உங்களுக்கு மதிப்பு இல்லை என்று நீங்கள் உணரும் போது அந்த இடங்களில் மௌனமாக இருங்கள், காலப்போக்கில் அந்த மௌனமே மதிப்பை ஈட்டி தரும் உங்களுக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா, நன்றிமா.
0: ஆமா, எந்தெந்த
1: 9:35 அணில் கோழிக்கோட்டை மாவு வழங்கிய வானலில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கோழிக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை, அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே, எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே, கண் கவரும் ஆன்டிக் நகைகள் கல் நகைகள் கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே, நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
8: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
10: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
11: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்தரோடு, சேலம்.
1: நேரம் 9:39 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோர்களே, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இது வானலையில் வசந்தம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேசிட்டு இருக்க தலைப்பு மௌனத்தால் சாதித்ததும் இழந்ததும். ஆமாங்க, நிறைய நம்ம இப்போ கூட நம்ம சொல்லுவோம், பேச்சு வழக்கில் சொல்லுவோம், அப்போயே அந்த முடிவை நான் எடுத்திருக்கணும், அப்போயே நான் பேசியிருக்கணும், இப்போ நான் நல்லா இருந்திருப்பேங்க, அப்போ பேசாமல் விட்டுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? எல்லாருமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தியிருப்போம். ஆமாங்க, எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் போது நம்ம சரியாக கணிக்கணும். ஒரு காதலர்களாக இருக்கட்டும், ஒரு எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கட்டும், நாம் அந்த நேரத்தில் பேசாமல் விட்டதுனால நமக்கான சரியான

0: வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறதுல கூட நம்ம தவறி போயிருப்போம். அதனால நம்ம வாழ்க்கை திசை மாறி கூட போயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இடங்களில் பேசணுங்க, அப்போ தான் அதற்கான முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நம்ம பேசுவோமா நேயர்கள்கிட்ட? நிகழ்ச்சி கூறும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: சொல்லுங்க பாபு ஐயா.
1: மேடம் மௌனம் தான் மேடம் சிறந்தது.
0: எப்படிங்க ஐயா?
1: குடும்ப வாழ்க்கையிலே மௌனத்துலதான் போயிட்டு இருக்கு
0: மேடம்.
1: கணவனும் மனைவிக்கும் சண்டை வரும்போது மௌனம் வந்து நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு.
0: அப்படியா? சரி,
1: அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதாவது ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு வர்ற வீட்டுல சின்ன சின்ன சச்சரவுகள் வரும்.
0: சரி,
1: அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சரியாயிடும். அது மௌனமா இருந்தா சரி பண்ணிடலாங்கிறது
0: என்னோட கோவத்தை அடக்கிட்டு அப்படியே நான் இருக்க என்னை மேல தூண்டிராத அப்படின்ற மாதிரி.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்க.
2: ஆமா, சில நேரத்துல மௌனம் வந்து மிகச்சிறந்தது. உதாரணமா என் வாழ்க்கையில் நடந்தது சொல்றேன், நிறைய நடந்திருக்கு. அதுல ஒண்ணு சொல்றேன். என்னுடைய நண்பரை என் மேல பொறாமின்னு அதை கால் பண்ணிச்சு. காரணமா தேவையில்லாத மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாரு. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றீங்க, அதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு என் பொதுவாக இருக்கக்கூடிய விமர்சனம் வச்சாரு. நான் எந்த பதில் கொடுக்கல.
0: சரி,
2: அதனால எனக்கு வெற்றி தான் கிடைத்தது. எந்த பதில் நான் கொடுக்கவே கிடையாது. மழையை பார்த்து நாய் போயிட்டால்
3: ரொம்ப வேகமா பேசுறதும் தப்பு. ஆரமா இருந்தா உனக்கு அளவோட இருக்கு மாதிரி தெரியும். வேகமா ரொம்ப வேகமா போனாலே உழுது போடுவான். மெல்லா போனாலே எவ்வளவு மொல்ல வரான்னு சொல்லுவாங்க. அதனால எந்த தொழில் பண்ணாலும் ஆரம்பம் செஞ்சு கடைசி வரைக்கும் நம்ம நல்லா இருக்கலாம்.
0: சரிங்க ஐயா, நன்றி. நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர்.
4: மேடம் வணக்கம். மேடம்
0: வணக்கம் ஐயா.
4: என்ன முருகேசன் காமராஜ் நகர் மேடம்.
0: சொல்லுங்க.
4: நான்லாம் ரொம்ப மௌனம் மேடம். ஏன்னா என் மனைவி ஒரு மாதிரி பேசினாங்க மேடம். நாங்கள் தோட்டத்துக்கு போயிடுவோம் மேடம்.
0: மனைவினாவே அப்படிதானுங்க.
4: என்ன பண்ணுவோம், வீடு ரெண்டு ஆயிடும் மேடம். மேடம் அப்புறம் அம்மா அம்மாவோட சாப்பிட்டு நேரத்தில் இருந்தோம்.
0: தருமபுரி
5: பார்த்த பண்பலை 102.5 ஏற்காடு நேச பண்பலை 103.7 அதை ஈக்கிக் கொண்டிருக்க அனைவருக்கும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற நேய உருவகை நேச நெஞ்சங்களுக்கும் தும்பலி உழவு தொழிலாளி செல்ல உயிர் வண்டி தங்கவேலின் பணிவாளர்
0: சொல்லுங்க. சொல்லுங்க. உங்களுடைய இணைப்பு சரியில்லைங்க ஐயா. நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர். வணக்கம் சகோதரி. சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. நிறைய இழந்துடுறோமா? சொல்லுங்க சாந்திமா.
6: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். அந்த எக்கோவை கொஞ்சம் குறைச்சிருங்களேன், வானொலி ஒலியில குறைங்க.
6: நான் வெளியே வந்துட்டேன்.
0: இன்னொரு பேர் ஊமையா.
6: ஆமாங்க, சொல்லுவாங்க ஊமா ஊரை
0: கெடுக்குதுன்னு
6: சொல்லிடுவேன்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர்.
7: வணக்கங்க.
0: வணக்கங்க.
7: நேச்சர்ல இருந்து நிஷா பேசுறேங்க.
0: சொல்லுங்க. நல்லா இருக்கும் நிஷாமா. சொல்லுங்க.
7: மௌனமா இருந்தாங்களா நம்ம எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காதுங்க. ஏன்னா

0: அப்புறம் அதே போல நம்ம எனக்குதான் பேச தெரியும் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணி வாழக்கூடாதுங்க, அது ரொம்ப தப்புங்க.
1: ஆமா ஆமா, நன்றி நிஷா. நிகழ்ச்சிக்கு ஒரு மடுத்தனைய வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம்
2: வணக்கம்மா.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: மணிமேகலை அங்கிருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
2: அதாவது நான் பண்பலை கண்டதுக்கு அப்புறம் தாங்க பேசுறேன். அதுக்கு முன்னாடிக்கு நான் மௌனம் தான் என்னோட மொழியா இருந்தது. சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பெரியவங்க அவங்க சொல்றதுதான் சரி சரி சரி நிறைய கேட்டிருக்கேன். அதனால ஒரு சில விஷயம் இழந்திருக்கேன். நான் ஸ்போர்ட்ஸ்ல ஒரு பெரிய அளவு வந்திருப்பேன். ரன்னிங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. செகண்ட் பிரைஸ் தான் வந்திருக்கேன். எங்க பிடி சார் வந்து உங்க ட்ரைனிங் கொடுக்குறமான்னு சொல்லி சொல்லி நான் மௌனமா வந்துட்டேன். சரிங்க சார், அப்படிதான் நான் கலந்துக்கிறேன்னு சொல்லி சொல்லல.
1: சரி,
2: அம்மாவோட பர்மிஷன் வேணும்னு சொல்லி கேட்டேன்னா இழந்திருக்கேன். அடுத்தடுத்து நிறைய விஷயம் நடந்திருக்கு மௌனமா இருந்ததுனால
1: இப்பதான்
2: பேச ஆரம்பிச்சிருக்கேன்.
1: பேசுங்க, இனிமேலாவது பேசுங்க.
2: நன்றிமா.
1: நன்றி மணிமேகலை. எஃப்எம் உங்களை மாத்திருக்கு, வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: நேர்களே, நம்ம தொடர்ந்து பேசும். 9:45. இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நேர்களே, நம்ம பேசிட்டு இருக்கோம் மௌனத்தால் சாதித்ததும் இழந்ததும். உங்களுடைய கருத்துக்களோடு காத்திருங்கள் நேர்களே, நம்ம தொடர்ந்து பேசுவோம்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பத்தாண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
4: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
5: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
4: செம்ம டேஸ்ட்,
5: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னரி லெமன்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
9: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
10: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
11: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 நன்றே கேட்போம், இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
12: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
13: கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் நேர்களே, இது வானலில் வசந்தம். இன்னைக்கு மௌனத்தால் சாதித்ததும் இழந்ததும். நேர்களே, நம்ம நிறைய இடங்கள்ல பேசக்கூடாதுன்னு நினச்சிருப்போம், அங்கே நிறைய பேசியிருப்போம், அதனால் நிறைய பாதிப்புகளை சந்திச்சிருப்போம். நிறைய இடங்களில் நம்ம வந்து மௌனமாக இருக்கணும்னு நினச்சிருப்போம், நிறைய இடங்களில் பேசியிருப்போம். இந்த மாதிரி நிறைய சந்தர்ப்பங்களை நம்ம சந்தித்தது உண்டு. அதனால் நிறைய நம்ம இழந்திருக்கோன்னு கூட சொல்லலாங்க. ஏன் நம்ம அங்கே பேசணும், இங்கே ஏன் நம்ம மௌனமாக இருந்தோம் அப்படின்னு அதுக்கப்புறமா நம்ம வந்து நமக்குள்ளேயே நம்ம கேள்வி கேட்டுப்போம். ஆனால் அந்த காலம், அந்த நேரம் அப்படின்றது நமக்கு திரும்ப வராது இல்லையா? அதனால் சரியான இடங்களில், சரியான சந்தர்ப்பங்களில் மௌனத்தையும் நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கிறதையும் நம்ம பேசணும். ரெண்டு விஷயத்தையும் நம்ம சரியாக கையாளணும்னு சொல்லலாம். நிகழ்ச்சிக்கு வரும் நேரி வரவேற்போம். வணக்கம்.
14: வணக்கம்.
13: வணக்கம் ஐயா.
14: சேலம் அமானி குண்டலாம்பட்டி காட்டூர் கே கே கணேசன்.
13: கணேசன் ஐயா சொல்லுங்க.
14: அம்மா, நான் திருமணம் ஆன பின்னாடி ஒரே ஒரு நாள் எங்க மனைவி
13: அடிச்சிட்டேன்.
14: ஏதோ ஒரு பாவத்துல அடிச்சுட்டேன்.
13: சரி,
14: எனக்கு ஒரு நாளைக்கு மீசம் வளர்ந்துச்சு.
13: நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர்.
15: இனிய காலை வணக்கம். கண்ணியமாக கோத்தப்பாடி வெங்கடேஷ். அன்பாக
13: சொல்லுங்க ஐயா.
15: அம்மா நலமா இருக்கீங்களா?
13: நல்லா இருக்கோங்க ஐயா, சொல்லுங்க.
15: மௌனம் என்பது
13: இணைப்பே சரியா இல்லைங்க ஐயா. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர்.
16: அறிவிப்பா கௌசல்யா.

0: வணக்கம்மா.
1: வணக்கம் ஐயா.
0: நான் கிருஷ்ணா மாவட்டம் அரசம்பட்டி காவாக்கட்டி ரிட்டையர் எஸ்ஐ ஏமரன் பேசுறேம்மா.
1: சொல்லுங்க ஐயா.
0: மௌனம் என்றது எப்பயுமா மௌனத்தை விட்டு கொடுத்தோம். எங்க சுப்பீரியர் ஆபீசர் நம்ம தவறு பண்ணிருப்பேன், கம்யூனிஸ்ட் சைலண்ட்ப்ப கம்யூனி விட்டுருவாங்க. ஆனா என்ன நேரத்துல மௌனமா இருக்கும், எதுக்கு நேரத்து எதுக்குமா? அதான்மா நன்றிமா, வாய்ப்புக்கு நன்றிமா.
1: சரிங்க ஐயா, நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர்.
2: வணக்கம்மா.
1: வணக்கம் ஐயா.
2: கடமுறை பண்பலை பழனிசாமிம்மா.
1: சொல்லுங்க ஐயா.
2: யார் ஒருத்தர் என்ன பேசினாலே நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன். நான் பாட்டு நான் அமைதியா இருப்பேன். அவங்க பேசி போட்டு கொஞ்சம் ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு அவங்கள வருவாங்க.
1: சரி,
2: நான் பேசுறத தப்பு மன்னிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்களும் தவறு செஞ்சு போட்டாங்க அப்படின்றது வரும் மன வருத்தம் நம்மளுக்கு இருக்கும்.
1: சரிங்க.
2: அப்ப நம்ம எவ்வளவு மௌனமா இருக்கிறோமோ அவளும் அவங்களுக்கு தான் கேடு அப்படின்றத நினைச்சுக்குவேன். வாய்ப்புக்கு நன்றிமா.
1: மௌனத்தை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க.
2: நன்றிமா.
1: நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர்.
3: வணக்கம்மா.
1: வணக்கம் ஐயா.
3: நான் மதியன்பாளையம் ராமகாயம் ரேடியிலிருந்து ஒன்னாவது வாழ்ந்து ஏழு லட்சம் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா.
3: மௌனம்ன்றீங்க. நம்ம ஊர்ல உட்காந்து சாப்பாடு போறாங்கன்னு வச்சுங்க. நம்ம மௌனம் வந்தா
1: சரி
3: சாப்பாடு போடுவாங்க, குழம்பு ஊத்துவாங்க, தண்ணி வைக்க மாட்டாங்க.
1: எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை. சரி,
3: மௌனம் வந்துட்டா
1: அது இடைக்கால விட மாதிரி. சரி, இனிமே கேட்டு கேட்டே சாப்பிடுங்க. நன்றி. நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த நேயர்.
4: ஹலோ,
1: வணக்கம்.
4: ரவிச்சந்திர சேகரம் மேடம்,
1: தொப்பூர்ல இருந்து பேசுறீங்களா?
4: குப்பூர்.
1: குப்பூர். சொல்லுங்க ஐயா.
4: மௌனம் தான் மேடம் சிறந்தது.
1: எப்படி சொல்ல முடியாதுங்க? மௌனம்னா மௌனம் தாங்க அப்படின்றீங்க. சரிங்க, நன்றி. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம். ஏன் இந்த மௌனம்?
5: மௌனம் எல்லாம் ஒண்ணும் இல்லையா.
1: யாருங்க, பேரு சொல்லுங்க.
5: நிகழ்ச்சிக்கு
1: வரும் அடுத்த நேயர்.
6: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
6: மங்களபுரம்.
1: சொல்லுங்க.
6: மொத்தத்துல மௌனம் அப்படிங்கறதே வந்து நம்ம காந்திஜி தான் நம்ம வந்து நம்ம நினைச்சுக்கணும். ஏன்னா அவர் அமைதியான வழி, அந்த அகிம்சை வழிங்கிறது இந்த மௌனத்தினுடைய கூறுதான்.
1: இன்னொரு பரிமாணம் சொல்லலாம்.
6: ஆமா, ஏன்னா இப்ப ஒரு பிரேயர் கூட நடக்குதுன்னா மௌனம் எதிர்த்து இருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்ம மனம் வந்து சேர்ந்து ஒரு அஞ்சு மாதம் பவனி சாந்தம் அடையுது.
1: சரிங்க.
6: அது ஒரு தியானம் மாதிரி. ஏன்னா நல்ல கருத்து அப்பதான் மனசுல எழுமா.
1: சரி சரி.
6: பிரச்சனைகள் உருவாவாது.
7: அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
9: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
10: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
9: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
10: தொடர்புக்கு 8985712345.
11: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
12: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
13: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
12: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா.

0: PTL Kaluri Autonomous, Bommidi, Dharmapuri District. Call 90254-00159. Counseling code 2683.
1: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வமா மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
9: நேர்களை நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வானலில் வசந்தம், மௌனத்தால் சாதித்ததும் இழந்ததும் அப்படின்ற தலைப்புல நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். மௌனம் ஒன்று சாதிச்சது அப்படின்னா, ஏதாவது நம்ம பேச வேண்டிய நேரத்தில் மௌனமாக இருந்து ஒரு விஷயத்த சாதிச்சிருப்போம். அதே மாதிரி பேசக்கூடிய நேரத்தில் நம்ம பேசாமல் இருந்து கண்டிப்பாக ஏதாவது இழந்திருப்போம் அப்படின்னு தாங்க சொல்லணும். மௌனத்திற்கு வலிமை அதிகம்தான். மௌனம் ஒரு மொழி அப்படின்னு சொல்லலாம். மௌனத்திற்கு சக்தி இருக்குது, எல்லாமே உண்மைதான். ஆனால் பேச வேண்டிய நேரத்தில் தனக்காக நம்ம பேசியிருக்கணும் இந்த இடத்துல, அப்போ தான் அது நடந்திருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. ஒரு சில இடங்களில் மௌனம் சாதிச்சிருந்தாலும் ஒரு சில இடங்களில் இழக்க தான் செஞ்சுருக்குன்னு சொல்லலாம். அதனால் ரெண்டுத்தையும், மௌனத்தை நம்ம எல்லா இடங்கள்லையும் சமமாக நியூட்ரலாக கொண்டு போனோம்னா நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு நான் சொல்கிறேங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசிய அத்தனை நேர்களுக்கும் நன்றி. கேட்டு ரசித்த நேர்களுக்கும் நன்றி. நேர்களே, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.
10: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
11: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன், அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தர்மபுரி.
10: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
12: மகாகவி பாரதியின் ஒரு பாடல் வரி, அஞ்சி அஞ்சி சாவார் இவர் அஞ்சாத பொருள் இல்லை அவனியிலே. மனிதன் அஞ்சி அஞ்சி சாகிறான், இவன் அஞ்சாத பொருள் என்பது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பது இதற்கு பொருள். பாரதி இந்த பாட்டு வரிகளை எழுதும் போது இந்தியாவில் மனிதர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அதனால் அவர் கூற்றிலும் மனிதர்கள் அஞ்சியதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது. இன்று இந்தியா விடுதலையடைந்து பல 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் நாம் அச்சத்தை தவிர்த்திருக்கிறோமா, பயத்தை போக்கியிருக்கிறோமா என்றால் இல்லை என்றுதான் கூறியாக வேண்டும். இன்றைய அறிவியல் உலகில் மனிதன் தான் கண்டுபிடித்த

0: எழுதும்போது இந்தியாவில் மனிதர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அதனால் அவர் கூற்றிலும் மனிதர்கள் அஞ்சியதிலும் ஒரு நியாயம் இருக்கிறது. இன்று இந்தியா விடுதலையடைந்து பல பத்தாண்டுகள் ஆகிவிட்டன. ஆனால் நாம் அச்சத்தை தவிர்த்திருக்கிறோமா, பயத்தை போக்கியிருக்கிறோமா என்றால் இல்லை என்றுதான் கூறியாக வேண்டும். இன்றைய அறிவியல் உலகில் மனிதன் தான் கண்டுபிடித்த அறிவியல் கருவிகளுக்கே அச்சப்படும் நிலைதான் காணப்படுகிறது. மிக்சி, கிரைண்டர், வாஷிங் மிஷின் என்று எதை பார்த்தாலும் பயம். தான் கண்டுபிடித்த மைக் முன்போய் நின்றால் அச்சத்தால் பேச்சு வரமாட்டேன் என்கிறது. எல்லாவற்றிற்கும் அஞ்சுவதே வாழ்க்கையாகி போனது. ஈசாப் கதை ஒன்று. ஒரு காட்டில் ஒரு நாள் முயல்கள் எல்லாம் கூடி ஒரு முடிவு செய்தன. இறைவன் நமக்கு மிருதுவான உடலையும் விரைவாக ஓடும் திறனையும் தந்திருக்கிறான். ஆனால் பலன் என்ன இருக்கிறது? இந்த காட்டில் இருக்கிற எல்லா மிருகங்களுக்கும் பயந்துதான் வாழ்க்கையை ஓட்ட வேண்டியிருக்கிறது. பயந்து பயந்து வாழ்வதை விட ஒரே அடியாய் உயிரை விட்டு விடுவது மேல் என்று முடிவு செய்து எல்லா முயல்களும் ஒரு மலையின் உச்சிக்கு சென்றன. மலை உச்சியிலிருந்து கீழே மடுவில் ஒரு குளத்தில் விழ எல்லா முயல்களும் முயற்சித்தன. மேலே மலை உச்சியில் எல்லா முயல்களும் கூடி குதிக்க காத்திருப்பதை கீழே குளத்தின் கரையிலிருந்து பார்த்த சில தவளைகள் பார்த்து பயந்து போய் குளத்துக்குள் குதித்தன. மேலே மலை உச்சியிலிருந்து இதை பார்த்த முயல்கள் ஆச்சரியப்பட்டன. ஆகா, இந்த உலகில் நம்மை பார்த்து பயப்படுவதற்கும் உயிரினங்கள் இருக்கின்றனவா? அப்படியானால் நம்முடைய தற்கொலை முயற்சியை கைவிட்டு விடுவோம் என்று முடிவும் செய்துவிட்டன. இழைத்த உடம்பு இருந்தாலும் ஓடும் வேகம் இருக்கிறது முயல்களுக்கு. ஆனால் அவை அந்த திறமையை பயந்து தப்பித்து ஓடுவதற்கே பயன்படுத்துகின்றன. வலிமை என்பதும் தைரியம் என்பதும் உடம்பில் இல்லை. சிலருக்கு பருத்த உடம்பு இருக்கும், தைரியம் இருக்காது. சிலருக்கு மெலிந்த தேகம் இருக்கும், வலிமை நிறைய இருக்கும். அப்படியானால் எதற்கும் அஞ்சாத வலிமை எங்கே இருக்கிறது? நம்முடைய மனத்தில் இருக்கிறது. மன வலிமையே வலிமை. நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
2: ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 10:07 கேட்டு ரசிக்கவிருக்கிறோம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
9: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
8: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
10: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
11: நம்ம மெட்ராஸ் 387, நமது சென்னை நமது பெருமை. மெட்ராஸ் தின உரை.
12: இன்னைக்கு தேதி என்னன்னு தெரியுமா?

ஆகஸ்ட் 22. சென்னை வாசிகளுக்கும் இந்த மண்ணை நேசிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இது ரொம்பவே ஸ்பெஷலான நாள். ஆமாங்க, இன்னைக்கு நம்மளுடைய மெட்ராஸ் டே. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு சும்மாவா சொன்னாங்க? ஊரு, பேரு, மொழின்னு எல்லாத்தையும் கடந்து யார் வந்தாலும் தன்னோட மடியில வச்சு தாங்குற ஒரு தாய் வீடுதான் நம்மளோட மெட்ராஸ். இன்னைக்கு நம்ம மெட்ராஸுக்கு வயசு என்னன்னு தெரியுமா? 387 வருஷம். அதாவது 1639 ஆண்டு ஆகஸ்ட் 22 தேதி ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியோட அதிகாரிகளான பிரான்சிஸ் டே மற்றும் அவரோட தலைமை அதிகாரியான ஹான்ட்ரூ கோகன் ஆகிய ரெண்டு பேரும் தான் இந்த நகரத்தின் தொடக்க புள்ளியா இருந்தவங்க. அவங்க ரெண்டு பேரும் கூவம் நதிக்கும் எழும்பூர் நதிக்கும் நடுவில் இருந்த ஒரு சிறிய மணல் பரப்ப பூந்தமல்லியை தலைமையிடமாக கொண்டு ஆண்டு வந்த விஜயநகர பேரரசின் குறுநில மன்னர்களான தமர்லா சகோதரர்கள் கிட்ட இருந்து விலைக்கு வாங்கின ஒரு நாள் தான் இன்னைக்கு. அன்னைக்கு மெட்ராசப்பட்டினம் அப்படிங்கிற ஒரு சின்ன மீன்பிடி கிராமமா தொடங்கின அந்த மண் காலப்போக்கில் பெரிய நகரமாகி இன்னைக்கு உலகின் மிகப்பெரிய மாநகரங்கள்ல ஒன்னா நம்ம எல்லாருடைய இதயத்திலையும் சிம்மாசனம் போட்டு உக்காந்துருக்கு நம்ம மெட்ராஸ். சரி, இன்னைக்கு நாம வழக்கமான வரலாறு மட்டும் பத்தி பேச போறது இல்ல. நம்ம மெட்ராஸ பத்தி நமக்கு தெரியாத பல சுவாரஸ்யமான உண்மைகளையும் அரிதான கதைகளையும் பகிர்ந்துக்க போறேன். முதல்ல நம்ம ஊர் பேர்லயே ஒரு பெரிய வரலாறு இருக்கு. நம்ம ஊருக்கு மெட்ராஸ் அப்படின்னு பேர் வர காரணம் அந்த காலத்துல அந்த மணல் பகுதிக்கு பக்கத்துல இருந்த மதராசப்பட்டினம் அப்படிங்கிற கிராம பேர் தான். அதே போல இந்த நிலத்தை கொடுத்த தமர்லா வெங்கடாத்திரி நாயக்கர் அவங்களுடைய அப்பா சென்னப்ப நாயக்கர் நினைவாதான் சென்னப்பட்டினம் அப்படின்ற பேர் வந்துச்சு. இதுல சுவாரஸ்யம் என்னன்னா, பிரிட்டிஷ் கட்டின புனித ஜார்ஜ் கோட்டைக்கு வடக்கு பக்கம் இருந்த பகுதி சென்னப்பட்டினம், தெற்கு பக்கம் இருந்த பகுதி மதராசப்பட்டினம். அப்புறம் காலப்போக்குல ரெண்டும் ஒன்னா சேர்ந்துதான் நம்ம மெட்ராஸ் ஆச்சு. அப்புறம் 1996 கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்துல சென்னை அப்படின்னு அதிகாரப்பூர்வமா பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. மெட்ராஸ் அப்படின்னாலே நமக்கு முதல்ல நினைவுக்கு வர்றது நம்ம மெரினா பீச் தான். உலகத்திலேயே இரண்டாவது மிக நீளமான நகர்ப்புற கடற்கரை நம்ம மெரினா தாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா ஒரு காலத்துல இந்த மெரினா வெறும் சேரும் சகதியுமா இருந்துச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இல்ல இல்ல, 1880 அப்போதைய மெட்ராஸ் ஆளுநராக இருந்த மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்பின்ஸ்டோன் கிராண்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த கடற்கரையோட அழக பார்த்து வியந்து பொதுமக்கள் எல்லாம் நடைப்பயிற்சிக்கு செய்ய நடைபாதை அமைச்சு மெரினா அப்படின்னு பெயர் வைக்கிறாரு. மெரினா அப்படிங்கிறது ஒரு இத்தாலிய சொல். அதாவது மெரினா அப்படின்னா கடலோரம், கடற்கரையோரம் அப்படிங்கறது அர்த்தம். இனிமே நமக்கு யாரு மெரினான்னு என்ன மீனிங் கேட்டாலும் நம்ம இதை ரொம்ப கேஷுவலா சொல்லலாம். இன்னைக்கு சாயங்காலம் ஆனா சுண்டல் பஜ்ஜி வாசனையோட நம்ம மெட்ராஸ் மக்கள் காத்தாட வந்து உட்கார்ற இந்த மெரினாவுக்கு பின்னாடி இவ்வளவு ஒரு அழகான கதை இருக்குல்ல. இந்தியால முதன் முதலா உருவான பல விஷயங்களுக்கு நம்ம மெட்ராஸ் தான் முன்னோடி. அதுல சில ஆச்சரியமான தகவல்களை பத்தி பார்க்கலாம். லண்டனுக்கு அப்புறமா உலகத்திலேயே உருவாக்கப்பட்ட இரண்டாவது பழமையான மாநகராட்சி, அதாவது தி ஏன்சியன் கார்பரேஷன் அப்படின்னு சொல்ற நம்ம சென்னை மாநகராட்சி தான் 1687 இது உருவாக்கப்பட்டுருச்சு. ஆசியாவிலேயே மிக பழமையான ரயில்வே ஸ்டேஷன் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம ராயபுரம் ரயில் நிலையம் தாங்க. 1856 இருந்தே இது இயங்கிட்டு வருது. அதே போல இந்தியாவில முதன் முதல்ல ஆரம்பிக்கப்பட்ட ஷாப்பிங் மால் நம்ம அண்ணா சாலையில இருக்கிற ஸ்பென்சர் பிளாசா தான். 1863 பிரிட்டிஷ்காரங்க அதை கட்டிட்டாங்க. நம்ம ஊரு உயர் நீதிமன்ற கட்டிடம் இருக்கே லண்டனுக்கு அப்புறமா உலகத்திலேயே மிகப்பெரிய நீதித்துறை வளாகம் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் தான். இந்தியாவிலேயே முதல் முதலா டிராம் வண்டி ஓடினதும் இந்தியாவிலேயே முதல் முதல்ல மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டதும் நம்ம மெட்ராஸ்ல தான். இப்படி இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட்னு பல விஷயங்களை கொடுத்த பெருமை நம்ம மெட்ராஸுக்கு தான் இருக்கு. இப்பதான் நான் சொல்ல போற விஷயங்கள்ல ரொம்பவே அரிதான வரலாற்று உண்மைகள் இருக்கு. 1815 ஒரு விசித்திரமான விஷயம் நடந்துச்சு. இந்தோனேஷியாவில் இருக்கிற தம்போரா அப்படிங்கிற எரிமலை பயங்கரமா வெடிச்சது. அதனால வெளியான சாம்பல் உலகம் முழுக்க சூரிய வெளிச்சத்தை மறைச்சு உலக காலநிலையை மாத்திருச்சு. அதனால 1815 1816 காலகட்டத்துல நம்ம மெட்ராஸ்ல கோடை காலத்துல கூட உறைபனி அளவுக்கு பயங்கரமான குளுமை இருந்துச்சான். மெட்ராஸ்ல பனி பொழிஞ்சதுன்னு யோசிச்சு பாருங்களேன், கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. அது போலதான் முதல் உலக போர் நடந்தப்போ ஜெர்மனியோட எம்டன் அப்படிங்கிற போர்க்கப்பல் நம்ம மெட்ராஸ் துறைமுகம் மேலையும் உயர் நீதிமன்ற சுவர்கள் மேலையும் குண்டு வீசிச்சு. இந்தியாவில முதல் உலக போரால நேரடியாக தாக்குதலுக்கு உள்ளான ஒரே நகரம் நம்ம மெட்ராஸ் மட்டும்தான். இன்னைக்கு யாராவது ரொம்ப தைரியமா உஷாரா ஒரு பெரிய நபரா இருந்தா நம்ம என்ன கேக்குறோம், பெரிய எம்டன் நினைப்போம் அப்படின்னு கேக்குறோம்ல, அந்த வார்த்தை இந்த வரலாற்று சம்பவத்துல இருந்துதான் நம்ம சென்னை பேச்சு வழக்குக்கு வந்துச்சு. சென்னையோட முக்கிய அடையாளமே நம்ம கூவம் நதி தான். இன்னைக்கு கூவம் நதியை பார்த்து நம்ம ஐயோ அப்படின்னு சலிச்சுக்கலாம். ஆனா ஒரு காலத்துல கூவம் நதி எப்படி இருந்துச்சு தெரியுமா? கூவம் நதி

0: சுத்தமான குடிநீர் ஓடுச்சான். அதுல படகு போட்டிகள் எல்லாம் நடந்திருக்கு. மெட்ராஸ் போட் கிளப் மூலமா கூவம் நதியில ஆங்கிலேயர்களும் உள்ளூர் மக்களும் படகு சவாரி செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கூவத்துல கிடைச்ச மீன்களுக்கு அந்த காலத்துல ஒரு தனி மவுஸ் இருந்துச்சான். காலப்போக்குல நகரம் வளர வளர அந்த நதியோட தன்மை மாறி பாழாகிடுச்சு. ஆனா கூவத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு பிரம்மாண்டமான வரலாறு இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டே தாங்க இருப்போம். மார்கழி மாசம் வந்தா மயிலாப்பூர்ல கேக்குற கர்நாடக சங்கீதமும், திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில்ல கேக்குற மணி ஓசையும், ராயப்பேட்டை பெரிய மசூதியில தொழுகை குரலும், சாந்தோம் பேராலயத்தின் மணிச்சத்தமும் ஒன்னா சேர்ந்து இசைக்கிற ஒரு மத நல்லிணக்கத்தை காட்டுற சமத்துவமன் தான் நம்ம மெட்ராஸ். இங்க கலை அப்படின்னு பார்த்தா 1930 இந்தியாவிலேயே முதன் முதலா பல்கலைக்கழகத்துல இசைக்காக தனி இளங்கலை பட்டப்படிப்பை கொண்டு வந்தது நம்ம மெட்ராஸ் பல்கலைக்கழகம் தான். அப்படியே திரையுலகம் பக்கம் வந்தா தென்னிந்திய திரைப்பட உலகத்தோட தலைநகரமா விளங்கின நம்ம கோடம்பாக்கம் தான். ஹாலிவுட் பாணியில கோடம்பாக்கத்தை கோலிவுட்னு நம்ம பெருமையா சொல்றோம். எஸ் எஸ் வாசன், மெய்யப்ப செட்டியார் காலத்துல இருந்தே இன்னைக்கு இருக்கிற ஏ ஆர் ரஹ்மான், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலகநாயகன் கமல்ஹாசன், சாய் அபயங்கர் காலம் வரைக்கும் உலகத்துக்கே இசையையும் சினிமாவையும் விருந்தளிச்ச மண் இது. அது மட்டுமா, கிரிக்கெட் ரசிகர்களுக்கு சேப்பாக்கம் மைதானம் ஒரு கோவில் மாதிரி. இந்தியாவிலேயே மிக பழமையான கிரிக்கெட் மைதானங்கள்ல சேப்பாக்கமும் ஒண்ணு. அங்க சிஎஸ்க்கும் தோனிக்கும் கிடைக்கிற விசில் சத்தம் இருக்கே, அது மெட்ராஸ் மக்களோட உணர்ச்சி பெருக்குக்கு ஒரு சிறந்த உதாரணம். மெட்ராஸ பத்தி பேசிட்டு சில உணவுகளை பத்தி பேசாம இருக்க முடியுமா? காலையில சுட சுட இட்லி, ஃபில்டர் காஃபி, மதியான ஆனா அன்னபூர்ணா, பொன்னி அரிசி சோறு, இல்லனா மெட்ராஸ் மீன் குழம்பு, சாயங்காலம் ஆனா பாரிமுனை சவுகார்பேட்ல இருக்கிற நொறுக்கு தீனிகள், ராத்திரி ஆனா தள்ளுவண்டி கடை மெட்ராஸ் தோசை வடகரி, இப்படி சென்னை உணவுக்குன்னு ஒரு தனி சுவையே இருக்கு. அதுவும் நம்ம ஊரு ஃபில்டர் காஃபி நொற தள்ளும் போதே வர வாசம் இருக்கே, அது உலகத்துல வேற எங்கேயும் கிடைக்காது. மெட்ராஸ்ங்கிறது வெறும் கட்டடங்களோ சாலைகளோ மட்டும் இல்லங்க, அது முழுக்க முழுக்க மனிதர்களால் சூழப்பட்ட இடம். ஆட்டோ அண்ணா எங்க போனும் தம்பி அப்படின்னு கேக்குற அந்த உரிமை, பேருந்து நடத்துனர் கொஞ்சம் உள்ள தள்ளி நில்லுங்கப்பான்னு சொல்ற அந்த பேச்சு, மழை வந்தா சாதி மதம் பார்க்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் தோல் கொடுத்து உதவுற அந்த சென்னை மக்களோட அன்பு இருக்கே, அதுதாங்க மெட்ராஸோட உண்மையான பலம். சென்னையில ஏற்பட்ட பெரு வெள்ளமாகட்டும், கோவிட் பெருந்தொற்று காலங்கள் ஆகட்டும், சென்னை மீண்டு வரும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நிரூபிச்சது இந்த மக்களுடைய உள்ளார்ந்த நம்பிக்கைகள் தான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, காலங்கள் மாறலாம், மெட்ராஸ் சென்னையா கூட ஆகலாம். பழமையான ஆட்டோக்கள் போய் இன்னைக்கு மெட்ரோ ரயில்கள் கூட வரலாம். ஆனா இந்த ஊரோட ஆன்மாவும் இந்த மக்களோட அன்பும் என்னைக்குமே மாறாது. இன்னைக்கும் பல நல்ல உள்ளங்கள் இந்த மெட்ராஸ் மண்ணில் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. சிந்திய வேர்வைக்கு மதிப்பளிக்க கூடிய மண் இது. கனவுகளோட வர யாரையும் வெறும் கையோடு திருப்பி அனுப்பினதே இல்லை இந்த மெட்ராஸ். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் பிறந்த நாள்ல இந்த நகரத்தை சுத்தமா வச்சுக்க, நீர்நிலைகள் எல்லாம் பாதுகாக்க, நெகிழி இல்லாம அதாவது பிளாஸ்டிக் இல்லாத மெட்ராஸ உருவாக்க நாம எல்லாரும் நமக்குள்ள ஒரு உறுதிமொழி எடுத்து அதை நிறைவேற்றுறதுக்கு முயற்சிப்போம். உலகத்துல எத்தனையோ ஊரை பார்த்தாலும் நம்ம வீதியில நடக்கிற அந்த சுகம் இருக்கே, அது ரொம்பவே அலாதியானது. கோடி ஊர்கள் கோலமிடுற இந்த உலக வரைபடத்துல நம்ம மெட்ராஸுக்கு ஈடு என எதுவுமே இல்லைங்க. நம்ம அன்பான மெட்ராஸுக்கும் நம்ம சென்னைக்கும் நம்ம எல்லாரும் இன்னைக்கு இதயம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சு மகிழ்வோம்.
1: நம்ம மெட்ராஸ் 387, நமது சென்னை நமது பெருமை, மெட்ராஸ் தின உரை கேட்டீர்கள். வழங்கினார் மா கார்த்திக் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ்.
6: முதல் முறையாக லேப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி.

0: ஹாஸ்பிடல் சந்த ரோட் போச்சம்பள்ளி.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம். மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: நேரம் காலை 10:21. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை கட் செவியில் விருப்ப பாடலை கேட்கும் நிகழ்ச்சி. ஆம் நேர்களே, உங்க விருப்ப பாடலை உங்க குரல்ல கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பேர் மற்றும் உரை உங்க குரல்ல வந்து பதிவு செய்து 0434224440 இந்த வாட்ஸ்அப் எனக்கு வாய்ஸ் நோட்டா அனுப்புங்க. உங்களோட விருப்ப பாடலை காற்றலையில கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியோட முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவு கேட்டுருமா?
7: தருமபுரி பண்பலைக்கு வணக்கம். கோபிச்செட்டிப்பாளையம் குளப்பலூர் செந்தில்குமார். மகாபிரபு படத்தில் இருந்து சொல்லவா சொல்லவா காதல் கதை பாடல் வேண்டும். நன்றி, வணக்கம்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
5: நேரம் காலை 10:28. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவு கேட்டுருவோம்.
6: படம் கரகாட்டக்காரன் பாடல் இந்தம்மான் எந்தன் சொந்தம்மான் வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ராணி முருகன், கம்பாயநல்லூர். நன்றி.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நார்த்தம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தின் 12 மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் வரவேற்பது சக்தியின் பிரைடல் ஸ்டுடியோ. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
4: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும்

0: நேரம் காலை 10:35 கேட்டு ரசித்திருக்கோம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்டவை இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்திருக்கோம் இல்லையா? நிகழ்ச்சியில அடுத்து விருப்ப பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவை கேட்டுருவோம்.
1: வணக்கம் சார், முத்தூர்லேருந்து சுதா பேசுகிறேன். எனக்கு வசந்த கால பறவையிலிருந்து செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணுறுத்தி அந்த பாடல் போடுங்க. நன்றி.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
2: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
3: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
4: நேரம் காலை 10:41 கேட்டு ரசிச்சிருக்கும் இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கோம். இடையில ஒரு குட்டி ஜோக் கேட்டுடலாமா? இப்போ நல்ல படித்த ஒருத்தன் ஒரு கிராமத்துக்கு போகிறான். அங்கே வந்து ஒரு செக்கு மாடு மட்டும் தனியாக சுற்றிட்டுருக்கு. அவனுக்கு அதை பார்த்தது ரொம்ப ஆச்சரியம். பக்கத்தில் ஒரு குடிசையில் ஒரு விவசாயி இருக்கார். படித்தவன் போயிட்டு, மாடு மட்டும் தனியாக செக்கு சுற்றிட்டுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அந்த விவசாயிக்கிட்ட. அதுக்கு அந்த விவசாயி சொல்கிறாங்க, அது பழகின மாடு தம்பி, அதுவே சுற்றிக்கும் அப்படின்னு அந்த விவசாயி சொல்கிறாரு. உடனே நம்ம படித்தவர், நீங்கள் உள்ளேந்து வந்த உடனே அது சுற்றுறதை நிறுத்திட்டா எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு விவசாயி சொல்கிறாரு, அது கழுத்தில் ஒரு சலங்கை இருக்குது, அது சுற்றுறதை நிறுத்திட்டால் அந்த சலங்கை சத்தம் வராது, அதை வச்சு கண்டுபிடிச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நம்ம படித்தவர் கேட்குறாரு, அது சுற்றுறதை நிறுத்திட்டு ஒரே இடத்துல நின்று தலையை மட்டும் ஆட்டினா எப்படி கண்டுபிடிப்பீங்க, அப்போ சவுண்டு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நம்ம விவசாயி சொல்கிறாரு, இதுக்கு தான் தம்பி நான் என் மாட்டை காலேஜுக்கெலாம் படிக்க அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு. ஜோக்குங்க, சிரிச்சிருங்க. அடுத்துதான் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் குரல் பதிவு அனுப்பியிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவு கேட்டுருவோம்.
5: எஃப்எம் நேயர்களுக்கு காலை வணக்கம். ஆனந்தன் குமார் ஒரசல்பட்டி கூட்டுரோடு முதல்வன் படத்திலிருந்து உப்பு கருவாடு ஊற சாங்ஸ் வழங்குமாறு ஐயாவை கேட்டுக்கொள்கிறேன்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
1: தாத்தா இது என்ன செடி?
2: டாங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது, தொட்டா தொலைச்சிடுவே. ஃப்ரீ ஃபாரின் ட்ரிப் இணைப்பை கிளிக் செய்யவும். இப்பவே செய்யறேன்.
1: தாத்தா வேணாம், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
2: எதுக்கு?
1: இது எஸ்எம்எஸ் ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
2: ஓ, தேங்க்ஸ் கப்பு, காப்பாத்திட்டேன். இந்தா உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
3: ஆர்பிஐ சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவிகே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
0: நேரம் காலை 10:51 கேட்டிருக்கும் இது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில. அடுத்த பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவு கேட்டுருமா?
7: சட்டு கொண்டாய் பாரி பேசுறேன். எனக்கு பிடிச்ச பாடல் அரசு படத்திலிருந்து மல்லிகை மல்லிகை பந்தலே சாங்க வழங்க. நன்றி, வணக்கம்.

0: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
1: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
0: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில நிறைவு பாடலை விரும்பி கேட்டிருக்கக்கூடிய நேயரோட குரல் பதிவு.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் நாமக்கல் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார். பிடிச்ச பாடல் செந்தூர பாண்டிக்கு ஒரு செய்தி, ஒரு பாடல் படம் செந்தூர பாண்டி.

உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நேர்களே, நிறைவுக்கு வருகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு உங்கள் அறிவிப்பாளர் தமிழ் செல்வி. நன்றி நேர்களே. ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் தொடர்ந்து கேட்கலாம்.

0: என்றால் இனிமை தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: வணக்கம் நேயர்களே, இது அறுசுவை சமையல் குறிப்புகளை அள்ளி வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி. நாம இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில காடை பெப்பர் மசாலா எப்படி செய்யறது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம்.

0: இருக்கும் நிகழ்ச்சியில காடை பெப்பர் மசாலா எப்படி செய்யறது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். காடை பெப்பர் மசாலா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்து வச்சுப்போமா. காடை நாலு. ஏன் நாலு அப்படின்னு சொல்றேன்னா, அது உருவளவுல சின்னதா இருக்கும். சோ ஒரு நாலு எடுத்தோம் அப்படின்னா தான் ஒரு முக்கா கிலோ பக்கமாவது வரும். அதே போல பெரிய வெங்காயம் ரெண்டு, தயிர் அரைக்கப்பு, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, புதினா ஒரு கைப்பிடி, மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன், மிளகுத்தூள் ரெண்டு டீஸ்பூன், கரம் மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, இஞ்சி பூண்டு விழுது ரெண்டு டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவைக்கேற்ப. எல்லாத்தையும் எடுத்து இப்போ தயாரா வச்சுப்போம். ஏன்னா நாம இப்போ செய்முறையை தெரிஞ்சுகிட்டு அதை செய்ய போறோம். காடையை நல்லா சுத்தமா கழுவி விட்டு மஞ்சத்தூள் ஒரு தேக்கரண்டி உப்பு போட்டு கால் கப் தயிர் சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். காடை நல்லா ஊறியதும் அதை எடுத்து ஒரு முறை கழுவி வச்சுக்கணும். அப்பதான் அந்த கவுச்சி தன்மை எல்லாம் போகும். இப்போ இஞ்சி மற்றும் பூண்டை ரெண்டையும் அரைச்சு விழுதா எடுத்துக்கணும். அடுப்ப ஆன் பண்ணி ஸ்டவ்ல ஒரு வாணலிய வச்சு அந்த வாணலியில எண்ணெய் ஊத்தி அது சூடானதும் நறுக்கிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். அது வதக்கிட்டு இருக்கிற ஸ்டேஜ்லயே கரம் மசாலா தூள் மற்றும் கறிவேப்பிலைய சேர்த்து வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நாம நீட்டா கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா காடை, அதை போட்டு 4 நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு காடையோட மிக்ஸ் ஆகுற மாதிரி பெரட்டி எடுக்கணும். இதுக்கப்புறம் மிளகாய் தூள், மல்லித்தூள், மிளகுத்தூள், உப்பு போட்டு நல்லா கிளறி எடுக்கணும். இதுக்கு பின்னாடி காடையில நம்ம போட்டிருக்கிற எல்லா மசாலாவும் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகுற அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு கிளறி விட்டுட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் கால் கப் தண்ணீர் ஊத்தி ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு அந்த காடைய ஒரு 15 நிமிஷம் வேக விடணும். இடையிடையில மூடிய திறந்து பெரட்டி விட்டுட்டே இருக்கணும், இல்லனா அடி புடிச்சிரும். இதே போல 15 நிமிஷம் வரைக்கும் செய்யணும். கால் மணி நேரம் கழிச்சு தண்ணீர் நல்லா சுண்டி வந்ததும் அடுப்புல இருந்து இறக்கி வச்சிருவோம். அவ்வளவுதாங்க, சுவையான காடை பெப்பர் மசாலா தயாராயிருச்சு. கொத்தமல்லிய தூவி பரிமாறினா சுவையான காடை பெப்பர் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தாலும் சரி, பேச்சுலர்ஸா இருந்தாலும் சரி, இந்த காடை பெப்பர் மசாலா ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான், அதோட டேஸ்டுக்கு நீங்க அடிமை ஆயிருவீங்க. அப்புறம் தினம் தினம் செஞ்சு சாப்பிட சொல்லி உங்களோட மனசு உங்களை தூண்டிட்டே இருக்கும். என்ன நேர்களே, அறுசுவைய தினம் தினமும் ரசிச்சு ருசிக்கணுமா? அப்போ மறக்காம நம்ம கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியை கேளுங்க.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:08. தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. இது பெண் தோழிகளுக்கான நிகழ்ச்சி. நமக்கே நமக்கான நேரம். எவ்வளோதான் வேலைகள் நம்ம அன்றாடம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நமக்கான நேரத்தை நம்ம கொஞ்சம் நேரமாவது ஒதுக்கணுங்க. அதை நம்ம பண்பலையில் என் கூட பேசுறதுக்காக ஒதுக்குனீங்கன்னா நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இன்றைக்கி என்ன தலைப்பில் நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, நமக்கு எல்லாருக்கும் பிடிச்சது தாங்க இன்றைக்கி என்ன தினம், சென்னை தினம், மெட்ராஸ் டே அப்படின்னு சொல்லலாம். நம்ம வாழக்கூடிய, அதாவது நம்ம தலைநகர் சென்னைக்கான ஒரு பிறந்த தினம், பிறந்த நாள் கொண்டாட்டம் எல்லாமே சென்னையில் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை நகரத்தோட நிறுவன நாள் இன்னைக்கு அப்படின்னு சொல்லலாம். 2004 ஆரம்பிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சென்னை தினம் அப்படின்றது எல்லாருக்கிட்டேயும் பரவிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். சென்னை தினம் அப்படின்றது தொடங்கி அதே மாதிரி நம்ம கோவை தினம், திருப்பூர் தினம், அதே மாதிரி தருமபுரி தினம் அப்படின்னு ஒவ்வொரு மாவட்டமாக நம்ம கண்டிப்பாக அந்த தினத்தை நம்ம கொண்டாடிட்டு தான் இருக்கோம்னு சொல்லலாம். எல்லாருக்குமே அவங்க பிறந்த ஊர் அப்படின்றது ரொம்ப பெருசுங்க. எங்கள் ஊர்

0: நான் பிறந்த ஊருப்பா, நான் வளர்ந்த ஊருப்பா அப்படின்னு எல்லாருமே சொல்லுவோம். எங்கே தான் நம்ம ஃபாரினில் போய் செட்டில் ஆனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, உலகத்தில் எந்த மூலைக்கு போனாலும் சரி, ஏன் ஊருப்பா அது அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஊர் மக்களை பார்த்தாவே ஏதோ ஒரு அமிர்தம் கிடைச்ச மாதிரி நம்ம முகமெல்லாம் அப்படியே வந்து பளிச்சுன்னு ஆகிடும். 1000 வாட்ஸ் பல்ப் போட்ட மாதிரி பிரகாசமாக ஆகிடும்னு சொல்லலாம். ஆமாங்க, உங்கள் ஊரை பற்றி தாங்க இன்றைக்கி பேச போகிறீங்க. உங்கள் ஊர் சிறப்பு என்ன, ஊரும் சிறப்பும் அப்படின்ற தலைப்பில் தான் பேச போகிறோம். உங்களுடைய ஊர் சிறப்புகளை எங்ககிட்ட வந்து சொல்லுங்கள், இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேசுவோம். நிகழ்ச்சிக்கு வரும் முதல் சகோதரி, வரவேற்போம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார், எங்கிருந்துமா?
1: தர்மபுரி மாவட்டம் கிராமம்.
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: ரவீனா.
0: பிரவீனா பேசுறீங்களா? சொல்லுங்க பிரவீனா, நீங்க சொல்லக்கூடிய ஊர் சிறப்புனா என்ன சொல்வீங்க?
1: தர்மபுரி.
0: தர்மபுரி. தர்மபுரியில என்ன சொல்லுங்க? ஒகேனக்கல் தான். அதுல என்ன ரொம்ப பிடிக்கும் ஒகேனக்கல்ல? நிறைய இருக்குல்ல அங்க நிறைய விஷயங்கள். போட்டிங் ரொம்ப பிடிக்குமா? குட்டி நாயகரா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஒகேனக்கல்ல. சரி, வேற என்ன அங்க பிடிக்கும் உங்களுக்கு? போட்டிங், அப்புறம் மீன் குழம்பு. அது அப்படியே போகும்போதே வாசனை இழுத்துரும் இல்லையா நம்மள? நிச்சயமா, நிச்சயமா. சரிங்க, அடுத்த முறை வரும்போது இணைப்பு சரியா வச்சுட்டு பேசுங்க பிரவீனா. நன்றி. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த சகோதரி, வணக்கம்.
2: இன்ப சகோதரிக்கு இனிய வணக்கம்.
0: வணக்கம் சகோதரி, நீங்க சொல்லுங்க.
2: கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சொல்லணுமா, எங்க கிராமத்தை சொல்லணுமாமா?
0: உங்களுக்கு எந்த ஊர் பிடிச்சிருக்கு? நீங்க உங்க மனசுல அப்படியே நின்று இருக்கும்ல, பிறந்த ஊரா புகுந்த ஊரா அதெல்லாம் இல்ல, உங்களுக்கு எந்த ஊர் அப்படியே மனசுல அப்படியே நிறைஞ்சிருக்கு அதை சொல்லுங்க.
2: எங்க ஊர், எங்க கிராமம் தாமா எனக்கு நிறைஞ்சி இருக்குது.
0: பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருக்கு?
2: கிருஷ்ணகிரி மாவட்டமா? கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாதேவகொல்வெளி கெங்காவரம் கிராமம்.
0: சரிங்க.
2: பக்கம் ஆறு ஒண்ணு போதுமா? பக்கமே காடு, அதை சுத்தி இருக்குது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வசதி.
0: சூப்பருங்க.
2: பஸ் வசதி இருக்குது, பள்ளிக்கூட வசதி இருக்குது, ஆஸ்பத்திரி வசதியும் இருக்குது,
0: எல்லா வசதியும் இருக்கு.
2: எல்லாரும் ரசிக்க வேண்டியதுன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல வருஷா வருஷம் மாம்பழ கண்காட்சி போடுவாங்க.
0: சரி,
2: அது ஒரு சிறப்பா இருக்கும். எங்களுக்கு மல்லிகை தோட்டம் வந்து எங்க காவேரிப்பட்டினம் இத சுத்து வட்டாரத்துல மல்லிகைக்கு பேர் போன ஏரியா எங்க ஏரியா.
0: அப்படியா?
2: ஆமா, அதனால அது ஒரு சிறப்பு. எங்க ஊர்ல இருக்கிறது எனக்கு பெருமையா இருக்குது.
0: எங்களுக்குமே ரொம்ப பெருமையா இருக்கு நீங்க சொல்றது. சரிங்கம்மா, நன்றி நன்றி,
2: வாழ்த்துக்கள்மா.
0: நிகழ்ச்சிக்கு ஒரு அடுத்த தோழி, வணக்கம்.
3: ஹலோ அம்மா. வணக்கம்மா.
0: வணக்கம் வணக்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நான் இங்க குப்பல்மலை முதலியார் கோட்டை ராஜேஸ்வரி ராஜேந்திர பேசுறேன்.
0: ராஜேஸ்வரி ராஜேந்திரன், உங்க பேரை சொல்றதே பெருசா இருக்கு. சொல்லுங்க ராஜேஸ்வரி.
3: அம்மா, எனக்கு வந்து எங்க ஊர், நம்மளோட அம்மா வீட்டு ஊரு, நம்ம ஊரு தான் நம்மளுக்கு பிடிக்கும்.
0: அம்மா வீட்டு ஊர் பிடிக்குமா இல்ல உங்க ஹஸ்பண்டோட ஊர் பிடிக்குமா?
3: இல்ல இல்ல, நம்ம அம்மா வீட்டு ஊரு தான் நமக்கு பிடிக்கும்.
0: ஆமா, சரி.
3: ஆமா, பிறந்து வளர்ந்த ஊரு தான் பிடிக்கும். எல்லாமே இருக்கு எங்க ஊர்ல.
0: என்னதான் இல்ல,
3: வீட்டுக்கு முன்னாடி எங்க வாசலுக்கு முன்னாடி பஸ்
0: சரி
3: 7:35 அப்படி நாலு பஸ் வரா. எங்க வீட்டுக்கு முன்னாடி புள்ளாக்கு கோயிலு, அப்புறம் மாரியம்மன் கோயிலு.
0: சரி,
3: எந்த ஒரு ஆனா நான் வந்த இடத்துல 1 மைல் தூரம் போனோம் பஸ்ஸுக்கு, கும்பிட்டு கோயிலுக்கு போனோம்.
0: சரி, பெரிய இல்ல, பெரிய தொல்லையா இருக்குப்பா இங்க அப்படி.
3: கண்டிப்பா.
0: சரிங்க, ரொம்ப நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த சகோதரி.
4: காலை வணக்கம் தோழி.
0: வணக்கம் தோழி.
4: செஞ்சோகாதல ராணி.
0: சொல்லுங்க ராணி.
4: அம்மா வீட்டு ஊர் தான் நல்லா இருக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழாமா, பெரிய தென்பெண்ணை ஆறு ஓடுமா. அந்த ஆத்துக்கு நடுவுல பெரிய பாறையில குங்கும மஞ்சள் கொட்டியே அந்த அலங்காரம் பண்ணி அந்த சாமி அவ்வளவு அழகா வச்சிருப்பாங்கம்மா. பேர் வந்து சென்னம்மா கோயிலுங்கம்மா. யூடியூப்ல போட்டா கூட நீ பத்திர சென்னம்மா கோயில்னா வந்துருமா.
0: அப்படியா?
4: ரொம்ப பேமஸ் அந்த ஆடி 17 பெருக்கு அன்னைக்கு வந்து பயங்கரமான திருவிழாமா.
0: பயங்கரமான

0: அப்படியே எப்படி இருக்கும்?
1: கூட்டமா இருக்கும், பயங்கர கூட்டமா இருக்கும் ஏரியாவே.
0: அப்படியே
1: ராட்டினம் அது
0: ஒரே
1: இதுன்னு சொல்லிட்டு அந்த
0: மக்கள்
1: மாசம் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கும். எங்க பாரு மஞ்சள் குங்குமமா இருக்கும்,
0: மக்கள்
1: கோழி
0: தலைகளா இருக்கும்.
1: அறுப்பாங்க, கிடா வெட்டுவாங்க, சாப்பிடுவாங்க, தண்ணி ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா இயற்கை வளர்ந்த நிறைஞ்ச ஊர் மாதிரி நல்லா அழகா இருக்கும்.
0: அப்பா
1: அதே
0: சொல்லுங்க.
1: மாதிரி நம்ம தர்மபுரிக்கு வந்து பேமஸ் வந்து சிறுதானியம் தான் ரொம்ப பேமஸ் அது வந்து, அது ஒரு பெருமை தானம்மா நம்மளுக்கு. அது
0: நிச்சயமா நிச்சயமா தர்மபுரியே
1: இந்த
0: ஒரு பெருமை
1: நர்சரி,
0: தானே.
1: இந்த நாத்து விடுற நர்சரி வந்து நம்ம ஊர் வந்து அதிகமா பண்றாங்க, அது ரொம்ப பெருமை. அதே மாதிரி இந்த குன்றுகள் வந்து அதிகமா மலைகள்,
0: ஆமா
1: இயற்கை வளம் வந்து ரொம்ப, எது வந்தாலும் நம்ம பூமி தாங்கும், எதுவுமே
0: ஆமா
1: ஆகாது. புயல், வெள்ளம், பூகம்பம்
0: நிறைய
1: வந்தாதான் எதனா ஆகுமா,
0: நிறைய
1: குழந்தைக்கு
0: வெளியே
1: உள்ள தள்ளி விட்டுரும்.
0: இல்ல நிறைய வெளியே சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். உங்க ஊருக்கு மட்டும் ஒண்ணுமே வராது அப்படின்வாங்க இல்லையா?
1: ஆமா, இது நிறைய பேர் சொல்லுவாங்கம்மா, உங்க ஊர்ல வந்து எதுவுமே நடக்கிறது இல்லையே, எல்லா பக்கமும் மழை வந்துதான் ஒரு இது பண்ணி விட்டுருது.
0: மேற்கு தொடர்ச்சி மலை நம்ம ஊரை சுத்தி இருக்கு இல்லையா?
1: ஆமாமா,
0: சரிங்க,
1: தண்ணி
0: நன்றி.
1: வந்தாலும் எந்த ஆபத்து இல்லைங்க. அதே மாதிரி மழை பெஞ்சா சல்லுன்னு போயிருங்க. இப்ப வந்து நிறைய ஊர் போனோம்னா மழை பெஞ்சா தண்ணி ரோட்டுக்குள்ளேயே நிக்கும், ஆனா நம்ம ஊர்ல வந்து நிக்காது, சல்லுன்னு இழுத்துரும். அந்த மாதிரி ரோடு அந்த மாதிரி போட்டுறாங்கம்மா,
0: சரிங்க,
1: தண்ணி டவுன் ஆகி போற மாதிரி, அதே ஒரு இதுதானே.
0: நன்றி.
1: நிறைய ஊர் போனோம்னா மாடு நிறைய இருக்கும், அப்படியே ரோடு மேல நிக்கும், அது சாணம் போடும், பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் மாடாதான் இருக்கும். அந்த பெருமை நம்ம ஊருக்கு நம்ம எடுத்து சொல்லணும்னா அது ஒன்னே போதுமா.
0: சரிங்கம்மா, ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஊரும் சிறப்பும் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய தோழிகள் அவங்களுடைய ஊரை பற்றி ரொம்ப அழகாக சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லும் போதே பாருங்கள் அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு உற்சாகம் வருது. தோழிகளே, நீங்களும் உங்களுடைய ஊரையும் சிறப்பையும் சொல்லுங்க.
2: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
8: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
9: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
10: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
11: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
12: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
13: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் நேர்களே. இது தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கும் பூவை பெண் பூவை நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
14: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
15: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
14: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
15: தொடர்புக்கு 8985712345.
11: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
12: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
13: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
16: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
11: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
12: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
13: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
17: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11

0: 10% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
4: நேரம் 11:20 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேர்களே. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே, பெண் தோழிகளுக்கான நிகழ்ச்சி. இது பெண் தோழிகள் மட்டுமே பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி. நமக்கான நேரம், நமக்கான நேரம், நமக்கான நிகழ்ச்சி. தோழிகளே, இன்னைக்கு ஊரும் சிறப்பும் அப்படின்ற தலைப்பில் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம தர்மபுரிக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, நம்ம வானொலி நிலையம் இங்கே இருக்கே, அதுவே பெரிய சிறப்பு இல்லையா? சரி, தோழிகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். நிகழ்ச்சிக்கு வரும் சகோதரி, வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் மேம், நான் பன்னெந்தூர் சுகந்தி அன்பழகன் பேசுறேன்.
4: நல்லா இருக்கேன் சுகந்தி, சொல்லுங்க.
5: மேம், எங்க ஊர் பாத்தீங்கன்னா பன்னெந்தூர்ல இருந்து ஒரு ஏரிக்கரை வழியா போனா வேதகரம்ன்ற ஒரு சிறிய கிராமம் மேம். என்னோட அம்மா வீட்டு பேரு.
4: சரி,
5: என்னோட ஹஸ்பண்ட் ஊர் பாத்தீங்கன்னா எனக்கு
4: பிடிக்காது
5: மேம். பிடிக்க அம்மா வீட்டுதான் ரொம்ப பிடிக்கும்
4: எல்லாருக்குமே.
5: பனை மரங்களும் தென்னை மரங்களும் நிறைய நிறைந்த ஊர் மேம் எங்க பன்னெந்தூர்.
4: சரி,
5: அப்படி பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா தென் தென்னை ஆறு போகும், மேல பாத்தீங்கன்னா ஏரி இருக்கும், சென்டர்ல பாத்தீங்கன்னா ஏரி கரை போகும். அந்த ஏரியில பாத்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான தாமரை மலர்கள் அப்படியே அழகா இருக்கும் மேம். காலையில பார்க்க ரம்யமா இருக்கும் மேம். காலையில இருந்து
4: இன்னைக்கு வரைக்கும்
5: அப்படி பாத்தீங்கன்னா அந்த வழியா போனோம்னா அந்த தென்னை மரம்லாம் குனிஞ்சி நமக்கு வணக்கம் சொல்ற மாதிரி இந்த பக்கம் எல்லாம் தென்னை மரங்கள் இருக்கும் மேம்.
4: கீழே கவிதை
5: பசுமையான நெல் வயல்கள் இருக்கும் மேம். அந்த மாதிரி அருமையான ஊருங்க மேம். எங்க வேதகரம் ஒரு சிறிய கிராமம் தான் மேம். அதுல நிறைய பறவைகள் எல்லாம் இருக்கும் மேம், தாரை கொக்கு அதெல்லாம். அதெல்லாம் இயற்கையா ரசிக்க ஒரு ரசனை வேணும் மேம். அதே மாதிரி கிளைப்பன மரம் இருக்கும் மேம் பன்னந்தூர்ல, பார்க்க வேண்டிய பிளேஸ் வந்தா பாருங்க. கிளைப்பன மரங்கள் இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி பன்னந்தூருக்கு இருக்கு மேம். அப்புறம் பாத்தீங்கன்னா எங்க ஹஸ்பண்ட் ஊர் மட்டும் அவ்வளவா இருக்க மோலிவாய் சிறிய கிராமம், பேரே சொல்ல மாட்டேன் மேம். மோலிவாயிருங்க பன்னந்தூர் தான் சொல்லுவேன், பண்பலையில சொன்னா கூட நான் வந்து பன்னந்தூர் தான் சொல்லுவேன்.
4: இங்க
5: வந்து பாறைகள் நிறைந்த ஊர் மேம். இந்த சைட்ல கொஞ்சம் ட்ரை ஏரியாவா இருந்தாலுமே எனக்கு
4: அம்மா வீடுதாங்க. இனி எங்கயும் கொண்டு போய் விடாத, எங்க அம்மா வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி சுகந்தி. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம். வணக்கம்.
6: வணக்கம். சுமத்திலிருந்து சுதா மூர்த்தி மேம்.
4: சுதா சொல்லுங்க. சுதா,
6: எங்க ஊர் வந்து மத்தூர் அடுத்து சிவமட்டி. எங்க ஊர்ல வந்து திருவிழா தான் ஃபேமஸ்.
4: அம்மா வீடா இல்ல ஹஸ்பண்டோட வீடா?
6: ரெண்டு வீடுமே இங்க தான்.
4: ரெண்டுமே என்ன ஒரு லக்கி. சரி சொல்லுங்க.
6: கோயிலுக்கு அந்த பக்கம் அம்மா வீடு, கோயிலுக்கு இந்த பக்கம் மாமியார் வீடு.
4: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. இதெல்லாம்
6: சென்ட்ரல் ரோடு வர கோயில் மேம்.
4: சென்ட்ரல்ல கோயில் தான் உங்களுக்கு, மத்தபடி எந்த இதுவும் இல்ல. சரிங்க, தடுக்கி விழுந்தா அம்மா வீடு.
6: கோரை கொஞ்சம் ஃபேமஸா இருக்கு.
4: சரி,
6: நிறைய கல்லெல்லாம் எடுத்து போயிட்டு நிறைய இந்த கல்லெல்லாம் இருக்கிறாங்கல்ல.
4: ஆமா ஆமா,
6: அதுக்கு இங்க தான் நிறைய போகும்.
4: அப்படியே கிரானைட்ஸ் இல்லம்மா?
6: ஆமா.
4: சரிங்க, ஓகே மா.
6: அதுவும் பூமணத்தம்மன் கோயில் தான் எங்களுக்கு ஃபேமஸ்.
4: எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க சொன்னதுல எங்க ஹஸ்பண்ட் எங்க வீடு பக்கம் பக்கமே சொன்னீங்க பாத்தீங்களா? லவ் மேரேஜா?
6: அவர் லவ் பண்ணாரு நம்ம.
4: ஆமா, நீங்க அப்படியே லவ்வே பண்ணல, இதுல ஒரு கௌரவம். சரிங்க, வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா சொன்னீங்க, வாழ்த்துக்கள் மா, நன்றி. ஒரு பாடல் கேட்டுட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம்.
7: இது தஞ்சாவூர் தவிலு, இது நம்ம மதுரை உரிமை, இது

0: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
1: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்பியல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி

0: ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
1: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நார்த்தம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தின் 12 மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் வரவேற்பது சக்தியின் பிரைடல் ஸ்டுடியோ. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
2: கல்யாணத்துல கவனிச்சியா,
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
9: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR&VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
10: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
11: அச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
12: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
11: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
12: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும். அதனாலதான் மிஸ்டர் கோல்ட், தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
13: மிஸ்டர் கோல்ட், 100% கடலெண்ணெய்.
14: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
15: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
16: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
17: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
18: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வேன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான AV ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
19: தொடர்புக்கு 9500848420.
0: தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவை பெண் பூவை நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. நேரம் 11:32. இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேசிட்டு இருக்கோம் ஊரும் சிறப்பும் பத்தி. நம்ம பேசிட்டு இருக்கோம் நம்ம தர்மபுரியில், நம்ம இங்கே தான் இருக்கோம், ஆனால் நமக்கே தெரியாத நிறைய சிறப்புகள் தர்மபுரிக்கு இருக்குது. அந்த இடத்துல வசிக்கக்கூடிய மக்கள் சொன்னால் தான் நமக்கு இந்த மாதிரி சிறப்புகளே தெரியும். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மேலோட்டமாக நம்ம பார்த்த விஷயங்கள் மட்டும்தான் தர்மபுரியில் நமக்கு தெரியும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம வானொலி நிலையம், அதுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய காலபைரவர் கோயில், அதே மாதிரி நம்மளுடைய நாயாகரான்னு சொல்லக்கூடிய அந்த ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி, அங்கே இருக்கக்கூடிய படகு சவாரி, அதே மாதிரி அந்த மீன் குழம்பு சாப்பிட்றது, அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். சிறுதானியத்துக்கும் பேர் போனது நம்ம தருமபுரி மாவட்டம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய சிறுதானியங்கள் இங்கே விளையக்கூடியதுன்னு சொல்லலாம். கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே, குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னும் என்னென்ன சிறப்புகள் நம்ம தோழிகள்லாம் சொல்கிறாங்க, அதே மாதிரி நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுடைய ஊர் சிறப்பை எங்களுக்காக சொல்லுங்களேன், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நிறைய வெளியே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் ஊர் சிறப்பை பற்றியும் நீங்கள் சொல்லலாம். நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த சகோதரி, வணக்கம். வணக்கம், வணக்கம்.
20: அனைவருக்கும் வணக்கம். பங்களத்து, தருமபுரி மாவட்டம் பங்களத்துல இருந்து கால பேசுறேன்.
0: அனைவருக்கும் வணக்கமா.
20: சரி,

0: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: கலா.
0: கலா சொல்லுங்க, உங்க ஊரை சொல்லுங்க. கலா, உங்க ஊரு பங்குநத்தம். பங்குநத்தம்ல என்ன சிறப்புங்க? தர்மபுரி மாவட்டத்துல இருக்கா? சரி, என்ன சிறப்பு சொல்லுங்க கலா. ஏங்க, இது இப்படி ஒரு ட்விஸ்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கல. நாங்கள் தர்மபுரியே சிறப்பு தான் அப்படின்ற மாதிரி எங்கள் ஊரே சிறப்பு தாங்க. சரி, ஸ்பெஷலாக என்ன சொல்வீங்க? ஸ்பெஷல்னா என்ன சொல்வீங்க கலா? நான் சொல்லிட்டா? நீங்க இருக்கிறதே சிறப்பு தான், போங்க. சரிங்க சரிங்க, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த சகோதரி, வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து? கலைச்செல்வி சொல்லுங்க.
2: எங்க ஊர்ல
0: உங்க ஊர் பேரு சொல்லிருங்க. உங்க இணைப்பு கொஞ்சம் சரியா கேக்கலையம்மா. சொல்லுங்க.
2: அப்புறமா மருதேரில வந்து பக்கம் இது எங்க அம்மா ஊரு காவ குட்டி மருதேரி அம்ஜம்மூடு.
0: சரி.
2: ஆனா மருதேரில வந்து லட்சக்கணக்கான ஜனம், பெரியக்கா பெரியக்கா பெரியன்னா அத்தனை தஞ்சன்ற ஊரு, அந்த எட்டு குட்டியிலிருந்து வந்து இங்க செய்யறாங்கம்மா அந்த திருவிழா.
0: திருவிழா செய்யறாங்களா?
2: ஆமா, அது பிரம்மாண்டமான திருவிழா. லட்சக்கணக்கான ஆடு வெட்டுவாங்க.
0: சரி.
2: கருப்பூரம் லட்சக்கணக்கா எரியும் தண்ணியில, இந்த தென்பண்ணை ஆற்றுல. தென்பண்ணை ஆறு போகும் பக்கமே, அது மேல அந்த ஆற்றுக்கு மேல கரை மேல இந்த மாதிரி விசேஷம் நடக்குதுமா, சிறப்பாக்கும். எங்க அம்மா வீடு பக்கம் தான், ஒரு கிலோமீட்டர் தான் இருக்குது.
0: சரி.
2: அங்க வந்து கரகண்டேஸ்வரர், வேடியப்ப, சாந்த மாரிமா, விநாயகர், எல்லா அனைத்து சாமியும் இருக்குமா. அது அதே பக்கம் நாங்க ஒரு கிலோமீட்டர்ல நாங்க கிறங்கம்மா. காவா தண்ணி பாரூர் ஏரிக்கு போதுமா, சிறப்பா தண்ணி
0: போறீங்க. ரொம்ப நன்றி.
2: நன்றி. வணக்கம்.
0: நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த தோழி, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: அதுக்கு பாடியில இருந்து தீபா பேசுறாங்க மேடம்.
0: சொல்லுங்க தீபா.
3: இங்க வந்து எங்க ஊர்ல பேசலன்னா ஒகேனக்கல் தான்.
0: ஒகேனக்கல் தான்.
3: ஆமா, ஒகேனக்கல் போறது, மீன் வாங்கி சாப்பிடுறது, மீன் குழம்பு ஸ்பெஷல்.
0: சரி.
3: அப்புறம் ஓடத்துல போற இது, என்ன படகுல போறது.
0: சரி.
3: இதுதான் ஸ்பெஷல். அப்புறமா கால பைரவர் கோயிலு. அப்புறம் நம்ம நெல்லிக்கனி தர்மபுரி மாவட்டத்துல உள்ள நுழையும் போதே அந்த
0: நாலு ரோட்ல
3: நெல்லிக்கனி குடுத்து வரவேற்கிறது அவ்வையா இருக்கு.
0: அதியமானுக்கு நெல்லிக்கனி கொடுத்தது.
3: அதெல்லாம் சிறப்பு. இந்த நம்ம ஊரு தர்மபுரி மாவட்டத்துக்கு அதெல்லாம் ரொம்பவே சிறப்பானது.
0: நிச்சயமா நிச்சயமா. நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த தோழி, வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்க. யார் இங்க இருந்து? சத்யா சொல்லுங்க.
4: எங்க ஊர்ல சிறப்பு வந்து வத்தல் மலை மேடம்.
0: வத்தல் மலை. ஆமாங்க, வத்தல் மலை குட்டி ஒரு ஊட்டி சொல்லுவாங்க இல்லையா?
4: ஆமாங்க மேடம். அதுதான் மேடம் சிறப்பு.
0: அதுதான் சிறப்பு. எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு உங்க ஊர்ல. ரொம்ப பிளசன்ட்டா இருக்கு. வத்தல் மலைக்கு வந்தாவே ரொம்ப அழகா இருக்கு.
4: நல்லா
0: இருக்குங்க மேடம். சூப்பரா இருக்குங்க. அதாவது ரொம்ப பிளசன்ட்டா ஒரு ஃபீல் கிடைக்குது உங்க வத்தல் மலைக்கு வந்தா. சூப்பர். நன்றி.
4: நன்றி மேடம்.
0: ஊரும் சிறப்பும் அப்படின்னே பெண்கள் பாத்தீங்களா, அவங்க அம்மா ஊரு எங்க ஊரு அப்படின்னு சிறப்ப சொல்ல வந்துட்டாங்க. எவ்வளோ அவங்க அந்த ஊர் கூட ஒன்றி இருக்காங்க இல்லையா. தொடர்ந்து பேசுவோம் சகோதரர்களே உங்களுடைய.

0: கருத்துக்களோடு காத்திருங்கள்.
1: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
2: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: ஏக்கா, செய்தி தெரியுமா?
7: என்னடி?
6: நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா.
7: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
8: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: பதினோரு 11:41 நீங்க கேட்டுட்டு பூவே பெண் பூவே. இது பெண் தோழிகளுக்கான நிகழ்ச்சி, நமக்கான நிகழ்ச்சி. கலகலான நம்ம தோழிகள்கிட்ட ரொம்ப சுவாரஸ்யமா நம்ம பேசிட்டு இருக்கோம். அடுத்து நிகழ்ச்சிக்கு வரும் சகோதரியை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
9: வணக்கம். தர்மபுரி மாவட்டம்.
0: செல்விங்களா?
9: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் செல்வி. நீங்க எப்படி இருக்கீங்க?
9: நல்லா இருக்கு மேடம்.
0: சொல்லுங்க, உங்க ஊரை பத்தி சொல்லுங்க.
9: எங்க ஊர்ல கோயில் பக்கத்துல இருக்கு மேடம். இருக்கு, வேப்ப மரம் இருக்கு, பக்கம் ஃபாரஸ்ட்.
0: சரி,
9: நாங்க படிக்கலாம் பள்ளிக்கூடம் மேற்கொண்டா இப்போ இப்ப வந்து பள்ளிக்கூடம் பக்கமே இருக்கு. யாரு எந்த வண்டிக்கார் வந்தா கோயில நல்லா இருக்கு,
0: கோயில் நல்லா அமைதியா இருக்குன்னு சொல்றாங்களா?
9: ஆமா.
0: அது பாத்தீங்கன்னா இங்க கிராமத்துல எல்லாம் ஒரு பெரிய மரம் இருக்கும், அதை சுத்தி தின்ன போட்டிருப்பாங்க. அது பக்கத்துல ஒரு கோயில் இருக்கும், அங்க எல்லாருமே வந்து உட்காருவாங்க இல்லையா? நிறைய பறவைகள் வந்து அங்க இருக்கும். அங்க உட்கார்றதுக்கே நல்லா இருக்கும் இல்ல பாக்குறதுக்கு?
9: சரிங்க.
0: ரோடு அப்படியே பக்கத்துல ஒரு மரம், ஒரு சுத்தி ஒரு தின்ன, அதுல நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க, அது அப்படியே கண்ணுக்குள்ள வருது. இயற்கையோட ஒன்றி வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சரி, பாடல் கேக்கலாமா? நம்ம ஒரு நல்ல பாடல். நன்றிமா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு.
9: நன்றி மேடம்.

மாட்டம் ஓடும் நாள்தானோ. புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே. அட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது அரகர சிவ சிவ பழைய பரமசிவமே.

பாட்டு பாடும் நாள் தானோ, புதியது பிறந்தது பழையது ஒதுங்குது, அரஹர சிவ சிவ பழைய பரமசிவமே. அட பைத்தியம் தெளிஞ்சது வைத்தியம் பலிச்சது, அரஹர சிவ சிவ பழைய பரமசிவமே.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
4: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
11: தொடர்புக்கு 8985712345.
12: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
13: குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ்.

0: இது பெண் தொழிலுக்கான நிகழ்ச்சி பூவை பெண் பூவை. இன்னைக்கு ஊரும் சிறப்பும் அப்படின்ற தலைப்பில் நம்ம ஊர் சிறப்புகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை மாவட்டங்களில் அவங்கவுங்க ஊருக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குங்க. எங்கள் ஊருக்கு இந்த சிறப்புங்க அந்த சிறப்புங்க அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் மனசில் நினச்சிருப்பீங்க. நீங்கள் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு உங்களுடைய ஊர் சிறப்புகளை சொல்லலாம். நம்ம தருமபுரியை ஒட்டி நிறைய சிறப்புகளை சகோதரிகள் சொன்னாங்க. இன்னொரு சிறப்பு இருக்குங்க, நம்ம தருமபுரி மாவட்டத்தில் மாம்பழங்கள் நிறைய விளையுது, அதே மாதிரி புளி நிறைய விளைச்சல் கொடுக்குது, நிறைய புளி வியாபாரம்லாம் இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கோயில், நம்ம ஸ்டேஷன் பக்கத்திலே இருக்கக்கூடிய அதியமான் கோட்டை காலபைரவர் கோயில், அதே மாதிரி தருமபுரி நகரப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற கோட்டை மல்லிகார்ஜுன சுவாமி திருக்கோவில், இது எல்லாமே நம்ம ஊருக்கான பெருமைங்க. சரி, நிகழ்ச்சியில் அடுத்த தோழி யாருன்னு சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: தருமபுரி மாவட்டம் கடத்திக்குட்டை சிவகாமிங்க.
0: சிவகாமிமா, சொல்லுங்க, கடத்திக்குட்டையில என்ன ஸ்பெஷல்?
1: கடத்திக்குட்டை என்ன ஸ்பெஷல்? என்ன சிவன் கோயில் இருக்குது
0: மேம்.
1: மாரியாய் கோயில் இருக்குது.
0: சரி,
1: இந்த காட்டு பக்கம் பொம்பளை புத்தி மாரியாய் கோயில் இருக்குது. நடு சென்ட்ரல் நான் கேறேங்க.
0: சரி,
1: எல்லாம் சிறப்பு மேரேவான் ஓம்பி போட்டாவே நாங்க மஞ்சள் நீர் ஆட்டம் எல்லாம் பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்துட்டு மஞ்சள் நீர் ஆடிக்கிட்டே இந்த நோ எட்டு நாள் அம்புட்டு சிறப்பா இருக்கும் மேம்.
0: அம்புட்டு சிறப்பா இருக்கும், போங்க எங்க ஊர்.
1: மேல அந்த மாரி சிவன் கோயிலுக்கு இது அங்கேயும் விசேஷமானா ஊருக்கு மட்டும் ரைட்டு போடுவாங்க. எங்க மாமா ரெடி செட்டு வச்சுக்கிறாங்க.
0: அப்படியா?
1: நல்லா இருக்கு மேம். ஒரு மைல் தூரத்துக்குனா கூட அந்த ராத்திரில எல்லாம் வாங்கி பால் கூட எடுத்துக்கிட்டு எல்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு போனா
0: நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த சகோதரி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: தருமபுரி மாவட்டம் தென்னகர வட்டம்
0: என்ன சிறப்பு?
2: காளியம்மன் தேர் எங்களுக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்து நான் குசி குசி ஓடி இப்ப 4 வருஷமே தேர் ஓடுதல ரொம்ப கஷ்டம்.
0: அப்படியா?
2: அதுதான் சந்தோஷம், எனக்கு சிறந்த சந்தோஷம்.
0: நான்
2: பக்கத்து ஊருக்கே இப்ப கல்யாணம் பண்ணதுனால எல்லாம் ஒண்ணு.
0: நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த சகோதரி. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
3: உங்களோட பேசுறது ரொம்ப சந்தோஷம்மா.
0: உங்களோட பேசுறதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: ரங்காபுரத்துல கனகா பேசுறேம்மா.
0: எங்க இருக்குமா ரங்காபுரம்?
3: கோயில் பழசாயிருச்சு. இப்ப வந்து லட்சக்கணக்கில் போட்டு பெரிய கோயிலா எங்க ஊர்ல பொதுவா கட்டுறாங்கம்மா, எல்லாம் ஒத்தினியா சேர்ந்து.
0: சரி,
3: 4 பக்கமும் மாரியம்மாமா எல்லாரும் காத்துன்னு வருது. அது பொங்கல் வந்து சிறப்பா செய்வாங்கம்மா. மாட்டு பொங்கல் அன்னைக்கு அந்த தழுகி போடுறாங்களம்மா. மாடு எல்லாம் அலங்கரிச்சு அவ்வளவு சூப்பரா வச்சிருக்குவாங்கம்மா. அந்த தழுகி சோறு சாப்பிட்டா வருஷமெல்லாம் வயசுல இருக்கணும் எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்கம்மா. நிறைய விவசாயம் செய்யறாங்கம்மா. பாதி பேர் கவர்மெண்ட் வேலை இருக்கிறாங்க. ஸ்கூல் இருக்கு.
0: சரி,
3: பஸ் வருது, எல்லா வசதியும் இருக்குமா. எங்க ஊரு எல்லாம் பிறந்த ஊரு பொறுப்பு ஊரு எல்லாம் இதேதான்மா.
0: சரிம்மா, ரொம்ப சூப்பரா சொன்னீங்கம்மா, ரொம்ப நன்றி, ரொம்ப அழகா சொன்னீங்க. அப்படியே சரிங்கம்மா. நன்றி.
3: நன்றிம்மா.
0: நன்றி. ரொம்ப அழகா சொல்றாங்க, ரொம்ப இயல்பா அப்படியே மனசுல இருந்து அப்படியே கொட்டுறாங்க ஊரை பத்தி கேட்டா. சரி, ஒரு பாடலுக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசுவோம் சகோதரிகளே.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
6: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுபமுகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட்

0: நான்கு நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: நேர்லி நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு தோழிகள் ரொம்ப அழகாக பேசிட்டாங்க. ஊரும் சிறப்பும் அப்படின்ற தலைப்பில் நிகழ்ச்சி வளம் வந்தது. ரொம்ப யதார்த்தமாக மனசில் இருக்கிறத அப்படியே சொன்னாங்க. அவங்க ஊரை பற்றி சொல்லும் போது அவங்களுக்குள்ளே வரக்கூடிய சந்தோஷம் பாருங்கள், எவ்வளோ அழகாக அவங்களுடைய வார்த்தைகளில் வெளிப்படுதுன்னு சொல்லலாம். சரிங்க, நம்ம ஊரை பற்றி சொல்லும் போது அந்த உற்சாகம் தன்னாலே வந்துடும்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தோழிகளுக்கும், வீட்டிலிருந்தே நான் இதை சொல்லணும்னு நினச்ச இணைப்பு கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற தோழிகளுக்கும் நன்றி. இன்னொரு நாள் கண்டிப்பாக நம்ம பேசுவோம். நேர்களே, இதுவரை கேட்டோம் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கி பூவே பின் பூவே நிகழ்ச்சியை. இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. நேயர்கள் கேட்கலாம் இன்று நம் பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் 12:10 தமிழருவி. இன்னைக்கு அவையும் அருந்தமிழும் உரை வழங்குகிறார் தருமபுரி அரசு கலைக்கல்லூரி முதல்வர் முனைவர் கோ கண்ணன் அவர்கள். 12:50 அறிவிப்புகள், சூழல் கப்பம், மெல்லிசை ஆகியன கேட்கலாம். 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள், 2 விவசாய அரங்கம், உழைப்போம் உயர்வோம், தையல் முதல் வெற்றி வரை தருமபுரி ADTC பயிற்றுநர் ஜான்சி ராணி அவர்களுடன் நேர்முகம். 2:30 பன்மொழி பாடல்கள், 3:00 கர்சிவில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:10 இசை மின்னல், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரையிசை நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். 7:10 மாவட்ட செய்திகள், இன்று திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள் கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்பக் கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவர்கள் வழங்கும் உரை, தொடர்ந்து காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண் வள மேலாண்மை முறைகள் குறித்து திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவர்கள் வழங்கும் உரை ஆகியன கேட்கலாம். 8:00 இளந்தென்றல் தமிழ் பேசுங்க என்னும் தலைப்பில் மலர இருக்கிறது நேர்களே. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து ஸ்பாட்லைட். 9:30 இடைவிடாத இசைமழை. 10:00 சுகமான ராகங்கள், இன்று நாமக்கல் கரூர் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்கள் வலம் வரும். நேயர்கள் இதுவரை நம் பண்பலையில் இன்று வலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985 12345.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 12:10.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம் தோறும் 2500

தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கும் நிலைய அறிவிப்பாளர்களுக்கும் அன்பு வணக்கம். இன்று நாம் ஔவையும் அரும் தமிழும் எனும் பொருள் பற்றி பேச இருக்கிறோம். கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் மிக அற்புதமாக நம் அருந்தமிழ் மூதாட்டி ஔவையை பற்றி இப்படி பாடுவார். ஔவை கிழவி நம் கிழவி, அமிழ்தின் இனிய சொற்கிழவி, செவ்வை நெறிகள் பற்பலவும் தெரிந்து கூறும் பழங்கிழவி, நெல்லி கனியை தின்றுலகில் நீடு வாழும் பழங்கிழவி, வெள்ளற்கு அறிய மாந்திரெல்லாம் வியந்து போற்றும் ஒரு கிழவி, கூணக்கிழவி அவள் உரையை வாழும் வாழ்வில் ஒரு நாளும் மறவோம் மறவோம் மறவோமே என்று கவிமணி அவர்கள் ஔவையின் பெருமையை போற்றுவார். அத்தகைய ஔவையை பற்றிய கருத்துக்கள் பல உள்ளன. அவற்றுள் சிலவற்றை இங்கே நாம் சிந்திக்க இருக்கிறோம். நமக்கு தமிழில் ஔவை என்றவுடன் நினைவுக்கு வருவது வயதான ஒரு பாட்டியின் சித்திரம் ஆகும். மேலும் ஔவை என்பதற்கு தெலுங்கிலும் ஔவா என்ற பொருள் உண்டு. ஔவா என்றாலும் பாட்டியைத்தான் குறிக்கும். அவ்வகையில் தமிழகத்தில் இன்று வரை 32 ஔவையார்கள் இருப்பதாக ஒரு குறிப்பு காணப்படுகிறது. ஆனாலும் 6 ஔவை புலவர்களை பற்றிய கருத்து இருப்பதாக பெரும்பான்மையான தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதாவது சங்க காலத்தில் வாழ்ந்த ஔவை பாரி, அதியமான், மூவேந்தர்கள் ஆகியோர் காலத்தில் வாழ்ந்தவர் இப்பெருமாட்டு. இவர் சங்க இலக்கியத்தில் பாடியதாக மொத்தம் நமக்கு கிடைப்பது 59 பாடல்கள். அதிலே 33 பாடல்கள் புறப்பாடல்களாகவும் ஏனைய 26 பாடல்கள் அகப்பாடல்களாகவும் அமைந்துள்ளன. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ஔவையின் குறுந்தொகை பாடல் இப்படி அமைந்திருக்கிறது. அதாவது ஒரு தலைவி தலைவன்பால் காதல் கொள்கிறாள். அந்த உண்மை தோழிக்கு தெரிகிறது. ஆனால் இல்லத்திலே அந்த தலைவிக்கு மாப்பிள்ளை பார்க்கும் படலம் நிகழ்கிறது. இந்த நிலையிலே தலைவியானவள் மிகவும் வருத்தம் அடைகிறாள். அப்பொழுது கட்டுவிச்சி என்று சொல்லக்கூடிய குறி சொல்லக்கூடியவள் அந்த ஊருக்கு வருகிறாள். அப்படி வந்த நிலையில் அவள் நாடுகள், நகரங்கள், மலைகள், காடுகள் போன்றவற்றை பற்றியெல்லாம் பாடி வருகிறாள். அப்படி பாடி வரும் சூழலிலே இடையிலே குறிப்பிட்ட அந்த தலைவனின் மலையை பற்றியும் பாடுகிறாள். அப்படி பாடிய நிலையிலேயே தோழி அந்த கட்டுவிச்சி என்று சொல்லக்கூடிய குறி சொல்லக்கூடிய அந்த பெண்ணினிடம், குறி சொல்லும் பெண்ணே, குறி சொல்லும் பெண்ணே, நீ இந்த மலையை பற்றி பாடுக, தொடர்ந்து பாடுக, மீண்டும் பாடுக. ஏனென்றால் இந்த மலைக்குரியவன் தான் எம் தலைவன், அவனைத்தான் எங்கள் தலைவி விரும்புகிறாள். இந்த செய்தி பெற்றோருக்கும் பெரியோருக்கும் தெரிய வேண்டும். ஆகவே அதனையே மீண்டும் பாடுக என்ற கருத்தமைந்த ஔவையின் பாடல் சுவையாக அமைந்துள்ளது. அந்த பாடல் இவ்வாறு அமைந்துள்ளது. அகவன் மகளே, அகவன் மகளே, மனவுக்கோப்பண்ண நன்னெடுங்கூந்தல், அகவன் மகளே பாடுக பாட்டே, இன்னும் பாடுக பாட்டே, அவர் நன்னிடம் குன்றம் பாடிய பாட்டு என்பது அந்த பாடல். மேலும் ஒரு ஔவையின் அகப்பாடல் குறுந்தொகையில் அமைந்த பாடல். அந்த பாடலும் சுவையும் நயமும் மிக்க பாடலாக அமைந்துள்ளது. ஔவையின் பாலை திணை பாடல் பிரிவாற்றாமையை பற்றிய இந்த பாடலிலே காம வயப்பட்ட தலைவியின் உள்ள கிடக்கை வெளிப்படுகிறது. பெண்கள் தம் காதல் உணர்வை, காம உணர்வை வெளிப்படுத்துவது இல்லை. சான்றாக திருக்குறளிலே கூட வள்ளுவர் இப்படி சொல்வார், கடலளவு காதல் வயப்பட்டாலும் மடல் ஏறும் தன்மை பெண்கள் இடையே இல்லை என்று கூறுவார். கடலன்ன காமம் உழத்தும் மடநேரா பெண்ணின் பெருந்தக்கது இல் என்பது வள்ளுவருடைய வாய்மொழி. அதை போலவே பெண்கள் காதல் வயப்பட்டாலும் காம வயப்பட்டாலும் தம் உள்ள கிடக்கையை வெளிப்படுத்த மாட்டார்கள் என்பது வழக்காறு. ஆனால் இங்கே இந்த குறுந்தொகை தலைவி தன்னுடைய உள்ள கிடக்கையை வெளிப்படுத்துகிறாள். இவ்வாறு, நான் முட்டிக் கொள்வேனா, அல்லது எப்பொருளையாவது சென்று தாக்குவேனா, அல்லது இந்த காம நோயால் வருந்து நான் ஓ என்று அலறுவேனா, ஒன்றும் என்னால் செய்ய முடியவில்லையே. இந்த ஊர் வேறு இந்த இரவில் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்கிறதே, இந்த வேளையிலே வாடை காற்று வேறு என்னை வந்து வருத்துகிறதே, ஐயகோ நான் என் செய்வேன் என்று புலம்புகிறாள் தலைவி. அந்த கருத்து அமைந்த பாடல் முட்டுவேன் கொள், தாக்குவேன் கொள், ஓ ஒல் என கூவேன் கொள், அலமரல் அசுவலி அழைப்பையன், உயவநோய் அஞ்சாது துஞ்சும் ஊர்க்கே என்பது அந்த பாடல். இது போல புறநானூற்றிலும் ஔவையின் பாடல்கள் அமைந்துள்ளன. சங்கப்புற இலக்கியத்திலே ஔவை பாடியதாக நமக்கு 33 பாடல்கள் இடம்பெற்றிருப்பதாக ஏற்கனவே பார்த்தோம். அதிலே அதிகமான பாடல்கள் நம் தர்மபுரி மண்ணில் தகடூரில் வாழ்ந்த அதியனை பற்றிய பாடல்களாக இருக்கின்றன. அதியனின் புகழ், வீரம், வெற்றி சிறப்பு, கொடை சிறப்பு, பகையை எதிர்க்கும் பாங்கு, இவை பற்றிய செய்திகள் எல்லாம் அந்த புறப்பாடல்களிலே இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் இந்த ஔவை பிராட்டி தூதுரைக்கு கூடிய தன்மை கொண்டவளாகவும் இருந்திருக்கிறாள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். அதியமான்

பெருமான் அஞ்சி என்ற தகடூர் மன்னனுக்கும் தொண்டைமான் என்ற மன்னனுக்கும் இடையே போர் நிகழக்கூடிய சூழல் இருக்கிறது. அந்த சூழலிலே அதை தடுக்க வேண்டும் என கருதுகிறான் மன்னன் அதியமான். அதை புரிந்து கொண்டவை தொண்டைமான் அவைக்களத்துக்கு செல்கிறார். சென்று அவனை பாராட்டி பாடுகிறார். தொண்டைமானே, தொண்டைமானே, உன்னுடைய போர் பாசறையை நான் உற்று பார்த்தேன், போர்க்கள கொட்டிலை உற்று பார்த்தேன். அவை எவ்வளவு அழகாக இருக்கின்றன, எவ்வளவு புதிதாக இருக்கின்றன, எவ்வளவு நுட்பமாக இருக்கின்றன. இந்த போர்க்கருவிகள் எல்லாம் அழகாக எண்ணெய் பூசப்பட்டு மயில் பீலிகள் வைக்கப்பட்டு பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. ஆனால் எங்கள் அதியமான் என்று சொல்லக்கூடிய மன்னனினுடைய போர்க்கொட்டிலை சென்று பார்த்தால் பார்ப்பதற்கே வேடிக்கையாக இருக்கிறது. காரணம் என்ன என்றால், வில்கள், வேல்கள், வாள்கள், அம்புகள், தேர்கள் இவையெல்லாம் உடைந்து கிடக்கின்றன, சிதைந்து கிடக்கின்றன. ஆனால் உன்னுடைய போர்க்கொட்டிலோ அழகாக இருக்கிறது என்று சொல்லிய அவ்வை அதியனை பற்றி சொல்கிறார். ஒரு நாளைக்கு 8 தேர் செய்யக்கூடிய வலிமையும் ஆற்றலும் உடைய ஒரு தச்சன் அவன் என்ன செய்கிறான், ஒரு மாதத்தில் ஒரே தேர் சக்கரத்தை தான் செய்கிறான். அப்படியானால் அந்த தச்சன் செய்யும் தேர் எவ்வளவு வலிமையாக இருக்கும் என்பதை எண்ணிப்பார். அதை போன்ற ஆற்றல் உடையவன் தான் எங்கள் அதியமான் என்று கூறுகிறார் அவை பெருமாட்டி. அந்த கருத்தம் இந்த பாடல் இது. களம்புகள் ஓம்புமின் தெவ்வீர் போர் எதிர்ந்து எம்முழும் உளன் ஒரு பொருணன் வைகள் எண்தேர் செய்யும் தச்சன் திங்கள் வலித்த காலண்ணானே என்பது அந்த பாடல். இப்படி அதியமானின் பெருமையை சொல்லும் அவ்வையார் அதியமான் எப்படிப்பட்ட வீரன் என்பதை இன்னொரு பாடலிலே சொல்கிறார். அவன் போர்க்களத்துக்கு சென்று மீண்டு திரும்புகிறான். ஆனால் அப்படி திரும்புகையில் தன் மகனை வந்து பார்க்கிறான். பால் மனம் மாறாத அந்த சிறுவனோ தொட்டிலே படுத்து கிடக்கிறான். குழந்தையை பார்க்கும் பொழுது கூட அவன் கண்களிலே போர் வெறி காணப்படுகிறது என்று அவை பாடுவதை பார்க்கிறோம். ஆக அந்த அளவுக்கு போராற்றல் கொண்டவன் அதியமான் என்று அதியமானை புகழ்வதை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் அதியமான் அவைக்கு நெல்லி கனி கொடுத்த செய்தி நம் அனைவருக்கும் தெரியும். அதனையும் அவ்வையார் பாராட்டுவதை பார்க்கிறோம். சிவனை போல நீ நீடு வாழ வேண்டும் என்று அவ்வை அதியமானை வாழ்த்துவதை பார்க்கிறோம். அதியமானும் கொடைகுணம் உடையவன் என்பதை நாம் அறிவோம். அவன் தான் நெடுது வாழ வேண்டும் என்று எண்ணாமல் தனக்கு கிடைத்த அந்த நெல்லிக்கனியினை அவ்வைக்கு தருகிறான். ஆனால் இது நீடு வாழ்வதற்குரிய கனி என்பதை முதலில் அவன் அவ்வையிடம் சொல்வதில்லை. அவ்வைக்கு நெல்லிக்கனியை கொடுத்து அவர் உண்ட பின் அதை பார்த்து மகிழ்ந்து விட்டு பின்பு சொல்கிறான், அவ்வை இப்பளவரே இந்த கனியின் பெருமை எத்தகையது தெரியுமா, இது நெடிது வாழ்வதற்குரியது என்று சொல்வதை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த அதியனின் ஈர பண்பினையும் அவ்வையார் பாடுகிறார் ஒரு பாட்டில். இப்படி அதியனிடத்திலே யாராவது புலவர்கள் பொருள் கேட்டு சென்றால் அவன் வல்லன்மையோடு வழங்குவானாம். எப்படி வழங்குவான் என்றால், முதல் நாள் சென்றால் எப்படி இன்முகத்தோடு புன்முறுவலோடு வழங்குவானோ அதுபோல எத்தனை பேரை அழைத்துக் கொண்டு சென்றாலும் முதல் நாள் போலவே அன்போடு அவர்களை வரவேற்று உபசரித்து பொருள் வழங்குவான் என அவ்வை பாடுவதை பார்க்கிறோம். அந்த கருத்தம் இந்த பாடல். ஒரு நாள் செல்லலம், இருநாள் செல்லலம், பலருடன் பயின்று பல நாள் செல்லினும் தலைநாள் போல விரும்பினன் விருப்பினன் மாதோ என்று அவை பாடுவதை பார்க்கிறோம். இப்படி அவ்வை அதியனின் பண்பினை பாராட்டுவதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவ்வை நாட்டின் ஒற்றுமைக்காகவும் பாடுபட்டவர் என்பதை பார்க்கிறோம். ஒரு புறநானூற்று பாட்டிலே சேர மன்னன், சோழ மன்னன், பாண்டிய மன்னன் மூவரும் ஒரு இடத்திலே ஒருங்கு இருக்கின்றனர். அப்படி ஒன்றாக அவர்கள் இருந்த காட்சியை கண்டு புலவர் ரசிக்கிறார். அவர்களை பார்த்து சொல்கிறார், இன்றே போல்கனும் புணர்ச்சி, இன்றைக்கு எப்படி நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீர்களோ அதுபோலவே எல்லா நாளும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், நாட்டிலே போர் மூடக்கூடாது, அமைதி நிலவ வேண்டும் என்று சொல்கிறார். அதை அடிப்படையாக கொண்டுதான் பிற்காலத்தில் ஒரு புலவர் கூட அமைதி புறாவே, அமைதி புறாவே அழைக்கின்றேன் உன்னை என்று பாடினார் என தோன்றுகிறது. புலவர் அவ்வை பெருமாட்டி அரசர்களை மட்டும் பாடக்கூடிய புலவர் அல்லர். அப்புலவர் மக்கள் நலனிலும் நாட்டம் கொண்டு பாடக்கூடியவர் என்பதை பார்க்கிறோம். வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயருவான் என ஒரு பாடலிலே பாடுவதை பார். நாட்டிலே நீர் வளம் மிக்கு இருக்க வேண்டும், நிலவளம் மிக்கு இருக்க வேண்டும், பயிர் வளம் மிகுந்து இருக்க வேண்டும். அப்படி பயிர் வளம் மிகுந்து இருந்தால்தான் மக்கள் குடிமக்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். குடிமக்கள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் அரசனுடைய செங்கோல் உயரும். அப்படி அரசனுடைய செங்கோல் உயர்ந்தால்தான் அரசனும் நாட்டிலே உயர்ந்து காணப்படுவான், நாடும் செழிப்பாக இருக்கும் என்று நாட்டு மன்னனினுடைய பெருமையை பற்றி சொல்லும் போது பாடுவதை பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் மற்றொரு புறப்பாட்டிலே நாட்டை பற்றி சொல்லும் பொழுது இப்படி பாடுகிறார், மக்களை பொறுத்துதான் மண்ணினுடைய சிறப்பு இருக்கிறது என்று பாடுவதை பார்க்க, நாடாக ஒன்றோ காடாக ஒன்றோ அவலாகு ஒன்றோ மிசையாக ஒன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என நிலத்தை பற்றி பாடுவதை பார்க்கிறோம். ஆக ஒரு நாட்டின் வளம் எதை பொறுத்திருக்கிறது, அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களை பொறுத்திருக்கிறது. நாடாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன, மேடாக இருந்தால் என்ன, பள்ளமாக இருந்தால் என்ன, மக்கள் எப்படி அந்த நாட்டின் மக்கள் இருக்கிறார்களோ அதை பொறுத்து

0: அதுதான் நாட்டினுடைய வளம், செழுமை எல்லாம் இருக்கும் என்று பாடுவதை பார்க்கிறோம். இப்படி மக்கள் வாழ்க்கையின் மேன்மைதான் ஒரு நாட்டின் மேன்மை என பாடுவதை பார்க்கிறோம். மேலும் பிற்காலத்திலும் பல அவ்வையார்கள் வாழ்ந்தார்கள் என்று பார்த்தோம். அப்படி வாழ்ந்தவர்களில் ஒரு புலவர், ஒரு அவ்வையார், பிற்கால அவ்வையார் பாடக்கூடிய சில பாடல்கள் நயமும் நகைச்சுவையும் உடையதாய் அமைந்திருப்பதை பார்க்கிறோம். சோழர் காலத்திலே வாழ்ந்த அவ்வை கம்பன், ஒட்டக்கூத்தன், புழந்தி புலவர் ஆகியோர் காலத்தில் வாழ்ந்தவர். இந்த அவ்வையாருக்கும் கம்பனுக்கும் ஒரு முறை கருத்து வேறுபாடு வருவதாக நாம் அறிகிறோம். ஒரு காலடி நாளிலை பந்தலடி என கம்பன் சொல்ல, அடி என்று வருவதால் அது அவ்வை பாட்டியை டி போட்டு அழைத்ததாக கருதக்கூடிய அவ்வை அவர்கள் கம்பனை இப்படி பாடுகிறார். அவலட்சணமானவனே, யமனினுடைய வாகனமே, மூதேவியே, ராமனுடைய தூதுவனே, நீ ஆரையடா சொன்னாய் என கேட்பதை பார்க்க அந்த பாட்டு இப்படி அமைந்திருக்கிறது. எட்டேகால் லட்சணமே, யமனேறும் பரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, முட்டுமேல் கூரையில்லா வீடே, குலராமன் தூதுவனே, ஆரையடா சொன்னாய் அது என்பதாகும். ஆக அவ்வையார் ஏன் அப்படி பாடினார் என்றால், தன்னை கம்பன் போன்ற புலவர்கள் தாழ்த்தி விடக்கூடாது என்பது அவருடைய எண்ணமாக இருக்கிறது என்று பார்க்க. அதுபோல தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய கருத்தமைந்த பாட்டும் அவையின் பாடலிலே இருப்பதை பார்க்கிறோம். எல்லோருக்கும் ஒவ்வொரு காரியம் எளிதாகும், யாரும் யாருக்கும் இழைத்தவர் அல்லர் என்பது அவ்வையாருடைய கருத்தாக இருக்கிறது. சோழன் அவையிலே இருக்கக்கூடியவர்களில் ஒருவர் கம்பனை போல் அவ்வையார் காவியம் செய்ய முடியுமா என கேட்கிறார். அப்பொழுது இப்படி பாடுகிறார் அவ்வையார். தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது, அதை போல் வேறு எந்த உயிரியாவது கூடு கட்ட முடியுமா? சிலந்தி கூடு கட்டுகிறது, அதை போல் எந்த உயிராவது கூடு கட்ட முடியுமா? அரக்கு பூச்சி அழகாக கூடு சமைக்கிறதே, அதை போல வேறு உயிர்களால் செய்ய முடியுமா? தேன் அடை கட்டுகிறதே, அதை போல வேறு உயிர்களால் கூடு சமைக்க முடியுமா? இதையெல்லாம் எப்படி சாத்தியமில்லையோ அது போல ஒவ்வொருவருக்கும் சாத்தியமான கருத்து ஒன்று உண்டு. ஒவ்வொருவராலும் ஒவ்வொரு காரியம் முடியும். ஆக ஒருவரை பார்த்து ஒருவர் இவரை போல நாம் இருக்க வேண்டும், அவரை போல் நாம் இருக்க வேண்டும் என்று ஒப்பிட்டுக் கொள்ளக்கூடாது என்று அழகிய கருத்தை சொல்வதை பார்க்கிறோம். வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான், தேன் சிலம்பி யாவர்க்கும் சீயறிதால், வல்லோம் யாம் என்று வலிமை சொல்ல வேண்டாம் கான், எல்லோருக்கும் ஒவ்வொன்று எளிது என அவ்வையார் பாடு பார்க்கிறோம். இந்த அவ்வையார் தான் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், மூதுரை, நல்வழி போன்ற அற்புதமான படைப்புகளையும் தந்திருப்பதை பார்க்கிறோம். பிற்காலத்தில் கவிதை எழுதிய நம் அருமை புலவர் பாரதி அவ்வையை போற்றி புகழ்வதை பார்க்கிறோம். சாதி இரண்டொழிய வேறில்லை என்று தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம் என்று பாரதி பாடுவதை பார்க்கிறோம். ஆக இந்த உலகத்திலே சாதியால் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது. யார் உயர்ந்தவர், யார் தாழ்ந்தவர் என்றால், பிறருக்கு யார் ஈத்து மகிழ்கிறார்களோ, கொடுத்து வாழ்கிறார்களோ, அவர்களே உயர்ந்த சாதி. அப்படி கொடுக்க முடியாமல் சுயநலத்தோடு இருப்பவர்களே தாழ்ந்த சாதியை சார்ந்தவர்கள் என்றும் அவ்வையார் ஒரு பாடலிலே பாடுவதை நாம் பார்க்கிறோம். சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால், நீதி வழுவான் நெறிமுறையில் மேதினியில், இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று அமைந்தது அந்த பாடல். இப்படி புதமான பாடல்கள் பலவற்றை அவ்வையின் படைப்புகளில் நாம் பார்க்கலாம். அவ்வையின் பெருமையை விருப்பின் பெருகும் தொகுப்பின் எஞ்சும். ஆக அவ்வையின் படைப்புகளை படிப்போம், அவ்வையின் அருந்தமிழை அருந்தி மகிழ்வோம். அவ்வையும் அருந்தமிழும் எனும் பொருளில் இவ்வளவு நேரம் பேசுவதற்கு வாய்ப்பளித்த தர்மபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்களுக்கும் என் அன்பான நன்றியும் வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை இன்றைய தமிழருவி நிகழ்ச்சியில் அவ்வையும் அருந்தமிழும் என்ற தலைப்பில் தர்மபுரி அரசு கலைக்கல்லூரியைச் சேர்ந்த பேராசிரியர் முனைவர் கல்லூரி முதல்வர் ஐயா கோ கண்ணன் அவர்களின் உரையினை கேட்டீர்கள். நிறைவு பெற்றது தமிழருவி.

அரியது கேட்டும் வரிவடிவேலோய் அரிது அரிது மானிடராதல் அரிது மானிடராயின் கூண் குருடு செவிடு பேடு நீங்க

0: கேட்டமைக்கு அழகாக தமிழில் விளக்கம் தந்த மூதாட்டியே, கொடியது என்ன?
1: கொடியது கேட்கும் வடி வடிவேலாய், கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனிலும் கொடிது இளமையில் வறுமை, அதனிலும் கொடிது ஆற்றுணா கொடுநோய், அதனிலும் கொடிது அன்பில்லா பெண்டில், அதனிலும் கொடிது அவர் கையாரில் உறவுவது தானே.
0: மிக்க மகிழ்ச்சி. சொல்லால் தமிழால் வெல்லாத உலகையெல்லாம் வெல்லும் திறமை படைத்த ஒவ்வையே, பெரியது என்ன?
1: பெரியது கேட்கும் பெரிது பெரியாரோய், பெரிது பெரிது

0: ஒவ்வையே, மாணவரும் உனது வாக்கில் கடுமையாகி விடுவர் என்றால் அதில் வியப்பில்லை. இனியது என்ன?
1: இனியது காட்டும் தனி நடுவேலோய் இனிது இனிது ஏகாம் தமிழிது அதனினும் இனிது

0: பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிஜேபி புதிய நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொருளாதார ஒத்துழைப்பை பரஸ்பரம் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பின்லாந்தும் முடிவு செய்துள்ளன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கல பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மேற்கு வங்க மாநிலம் சிலிகுரியில் புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சியை தொடங்கி வைத்து அவர் பேசினார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான அனைத்து அம்சங்களையும் எடுத்துரைக்கும் வகையில் இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். செல்வி மம்தா பானர்ஜி தலைமையிலான முந்தைய அரசு இந்த சட்டங்களை மேற்கு வங்கத்தில் செயல்படுத்தாமல் தாமதித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். நீதித்துறை மற்றும் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் இந்த கண்காட்சியை பார்வையிட வேண்டும் என்றும் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். மக்கள் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்து

0: அவர் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி அரசுக்கு எதிராக தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு அடிபணியாது என்றும் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஒடிஷாவில் உள்ள பாரதீப் துறைமுகம் 15 கோடி மெட்ரிக் டன் சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளதாக கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். பாரதீப் துறைமுகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 50 கோடி மெட்ரிக் டன் சரக்குகளை கையாள இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதனை கருத்தில் கொண்டு இந்த துறைமுகத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்தார். திரைப்படத்துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். கோவாவில் நடைபெறவுள்ள சர்வதேச திரைப்பட விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து புதுதில்லியில் நடைபெற்ற அதற்கான வழிகாட்டு குழுவின் முதலாவது கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். இளம் படைப்பாளிகளுக்கு இந்த திரைப்பட விழா வாய்ப்புகளை வழங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அளவிலான சிறந்த திரைப்படங்கள் இந்த விழாவில் திரையிடப்பட உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார். இந்த திரைப்பட விழா கோவாவில் நவம்பர் 20 தொடங்கி 28 வரை நடைபெறவுள்ளது. பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நவீன் தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. புதிய நிர்வாகிகள் நியமனத்திற்கு பின்னர் நடைபெறும் இந்த முதலாவது கூட்டத்தில் கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரிக்ஸ் நாடுகளின் சட்ட அமைப்பு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் இதில் பங்கேற்றார். சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்துவதற்கான நெறிமுறைகள் குறித்தும் நீதித்துறையின் செயல்பாடுகளில் புதிய கண்டுபிடிப்புகள் குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இந்தியா இங்கிலாந்து இடையேயான பாதுகாப்பு ஆலோசனைக் குழு கூட்டம் புதுதில்லியில் நடைபெற்றது. பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவிற்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், புதுமையான கற்பித்தல் முறை மற்றும் மாணவர்களின் நலன் மீது கொண்ட அக்கறைக்கு கிடைத்த அங்கீகாரம் இது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த விருது தமிழகத்தின் கல்வி சிறப்புக்கும் ஆசிரியர் சமூகத்திற்கும் பெருமை சேர்ப்பதாகவும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த விருது தமக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது பெருமை அளிப்பதாக உள்ளது என்று தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு தங்கராஜ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்த விருது எனக்கு பெருமை சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் என் மாணவர்கள் நலன் சார்ந்து செயல்படக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கு, ஊர் பொதுமக்களுக்கு, தன்னார்வலர்களுக்கு, மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு, என்னுடன் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு, என் பள்ளிக்கு நன்கொடை அளித்த நன்கொடையாளர்களுக்கு, தன்னார்வ அமைப்புகளுக்கு, என்ஜிஓ அமைப்பிலிருந்து வரக்கூடிய அந்த அன்பர்களுக்கு அனைவருக்கும் இந்த விருதினை சமர்ப்பிக்கிறேன். அதோடு சேர்த்து மட்டுமல்லாமல் நான் பிறந்த கிராமம் சொக்கம்பட்டி என்ற கிராமம், அந்த கிராமத்திற்கும் நான் வந்து நன்றி கடன் பட்டுள்ளேன். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் இந்த பள்ளிக்கு உதவி செய்துள்ளார்கள். அதுதான் மிகப்பெரிய ஒரு நல்ல நிகழ்வு. அதோடு மட்டுமல்ல, நான் வாழக்கூடிய இந்த தென்காசி மாவட்டத்திற்கு உள்ள எல்லா பெரியோர்களுக்கும் இந்த விருதினை நான் சமர்ப்பிக்கின்றேன்.
0: இதேபோல் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மதுரை PM3 கேந்திரிய வித்யாலயா பள்ளியின் தலைமை ஆசிரியை திருமதி அமுதா, ஆசிரியர் பணியை சிறப்பாக மேற்கொள்ள உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: இந்த அவார்டு கிடைச்சதுல வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிளஸ் பெருமையா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அவார்டை வந்து நான் வந்து எங்க அம்மா அப்பாவுக்கு தான் டெடிகேட் பண்றேன். பிகாஸ் நான் என்ன இன்னைக்கு எந்த லெவல்ல இருக்கிறேனோ இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை மதர் அண்ட் ஃபாதர் தான். அவங்க ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன்ல தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன். அண்ட் அஃப்கோர்ஸ் மை டீச்சர்ஸ் ஆல்சோ. இந்த அவார்டை வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து

0: மோட்டிவேட் பண்ணிருக்காங்க, என்கரேஜ் பண்ணிருக்காங்க. இந்த பிரைம் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது என்னோட குழந்தைங்க. நான் குட்டி குழந்தைங்களோட இருக்கிறதுக்கு எப்பவுமே ரொம்ப விரும்புவேன். அண்ட் அதுதான் என்னோட பேஷன். குழந்தைங்களுக்கு நிறைய நல்லா செய்ய முடிஞ்சுது. அது எல்லாத்தோட அவுட்புட்டோ தான் இன்னைக்கு சொல்லணும், ஐ குட் கெட் திஸ் அவார்டு. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோட ஆர்கனைசேஷன்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தேர் சப்போர்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன்.
1: தெலங்கானாவில் மருந்து உற்பத்தி தொழிற்சாலையில் நேரிட்ட வெடிவிபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். யாதாத்ரி புவனகிரி மாவட்டத்திற்குட்பட்ட போச்சம்பள்ளியில் செயல்பட்டு வரும் இந்த தனியார் மருந்து உற்பத்தி தொழிற்சாலையில் ஊழியர்கள் பணி மாற்றத்தின் போது இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அந்த உற்பத்தி பிரிவில் உள்ள உலையில் ஏற்பட்ட தீ காரணமாக இந்த வெடிவிபத்து நேரிட்டதாகவும், இதில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ராஜஸ்தானில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். ஜெய்ப்பூர் அருகே உணவு தானியங்களை சாலையில் காய வைத்துக் கொண்டிருந்தவர்கள் மீது கார் மோதியதில் அவர்கள் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பொருளாதார ஒத்துழைப்பை பரஸ்பரம் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பின்லாந்தும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இரு நாடுகளுக்கு இடையேயான தொழில்துறை ஒத்துழைப்பு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. வர்த்தக வாய்ப்புகளை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 68 கிலோ எடைப்பிரிவில் மான்சி லாத்தர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 57 கிலோ எடைப்பிரிவில் தன்வி மக்தூமும் 59 கிலோ எடைப்பிரிவில் கோமலும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். உலக ஜூனியர் உபகரணங்களுடன் கூடிய வலுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மதுராக்கர் தங்கப்பதக்கம் வென்றார். தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் சப் ஜூனியர் 52 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சிங்கப்பூர் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 21-14 21-8 என்ற செட்கணக்கில் சிங்கப்பூரின் யூ யான் ஜெய்ஸ்லின் ஹூயை வென்றார். கான்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அனிருத் சந்திரசேகர் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-5, 12-10 என்ற செட்கணக்கில் இங்கிலாந்தின் மார்கஸ் வில்லிஸ் டேவிட் ஸ்டீவன்சன் இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்த காலத்திற்குள் நீதி கிடைப்பதை உறுதி செய்யும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிஜேபி புதிய நிர்வாகிகளின் அறிமுக கூட்டம் அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நவீன் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த திரு தங்கராஜ் மற்றும் திருமதி அமுதாவுக்கு முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பொருளாதார ஒத்துழைப்பை பரஸ்பரம் வலுப்படுத்துவது என இந்தியாவும் பின்லாந்தும் முடிவு செய்துள்ளன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 2 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 12:50.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: தருமபுரி நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. 10ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு ராணுவத்தில் வாய்ப்பு. பெங்களூரில் உள்ள ராணுவ பயிற்சி மையம் தெற்கு காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஃபயர்மேன் 40, டிரைவர் 9, டிரஸ்ட்மேன் 8, கேட்டரிங் இன்ஸ்ட்ரக்டர் 3 உட்பட மொத்தம் 62 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்போ டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 25 வயதுக்குள் இருக்க வேண்டும்.

0: ஸ்கில் தேர்வு மற்றும் எழுத்து தேர்வின் மூலம் தேர்ச்சி முறை நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை: இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்து கீழ்காணும் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். முகவரியாவது: த பிரிசிடிங் ஆஃபீஸர், சிவிலியன் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, CIVCR, ASC சென்டர், சவுத், அகரம் போஸ்ட், பெங்களூர், 5600007. கடைசி நாள் 4/9/2026. விவரங்களுக்கு indianarmy.nic.in என்ற இணையதளத்தில் சென்று பார்க்கலாம். பாரத் மின்சார நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் வாய்ப்பு: திருச்சியில் உள்ள பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் நிறுவனத்தில் ஒப்பந்த பணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ட்ரேட், டெக்னீஷியன், கிரேஜுவேட், அப்ரண்டிஸ் பிரிவில் மொத்தம் 530 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி: ITI, டிப்ளமோ, BE, பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். வயது: 18 முதல் 27 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை: சான்றிதழ் சரிபார்ப்பின் மூலம் தேர்ச்சி முறை நடைபெறும். பணிக்காலம் ஓராண்டு. ஸ்டைஃபண்ட் மாதம் ரூபாய் 10,900 12,300 வரை. விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 236. SC/ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. கடைசி நாள் 12/9/2026. விவரங்களுக்கு திருச்சி.bhel.com என்ற இணையதளத்தில் சென்று விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அடுத்த அறிவிப்பு: இஸ்ரோ மையத்தில் டெக்னீஷியன் ஆகலாம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவன கட்டுப்பாடில் செயல்படும் திரவ இயக்க அமைப்புகள் மையத்தில் காலியாக உள்ள டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டெக்னீஷியன், டிராப்ஸ்மேன் மற்றும் ஃபயர்மேன் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி: ITI மற்றும் டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும். வயது: 18 முதல் 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை: எழுத்து மற்றும் திறன் தேர்வு மூலம் தேர்ச்சி முறை நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை: ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் பணிக்கு ஏற்ப ரூபாய் 500 முதல் ரூபாய் 750 வரை. கடைசி நாள் 4/9/2026. விவரங்களுக்கு www.ipsc.gov.in என்ற இணையதளத்தில் சென்று பார்க்கலாம். நேயர்களுக்கான அடுத்த அறிவிப்பு: சேவை மையத்தில் பணியாற்ற வாய்ப்பு. சேலத்தில் உள்ள மாவட்ட ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் காலியாக உள்ள வழக்கு பணியாளர், பாதுகாவலர், பல்நோக்கு உதவியாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி: பணிக்கேற்ப கல்வி தகுதி. வயது: 40க்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை: நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை: தபால் அல்லது நேரில். விண்ணப்ப கட்டணம் இல்லை. முகவரி: மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், அறை 126, முதல் தளம், கலெக்டர் அலுவலக வளாகம், சேலம், 6360001. கடைசி நாள் 21/8/2026க்குள் விண்ணப்பிக்க வேண்டும். விவரங்களுக்கு salem.nic.in என்ற இணையதளத்தில் சென்று விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்திய ரயில்வேயில் வந்துள்ள அடுத்த அறிவிப்பு: 3993 இன்ஜினியர்ஸ் காலியிடங்கள் இந்திய ரயில்வேயில் வெளியிடப்பட்டுள்ளன. இந்திய ரயில்வேயில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஜூனியர் இன்ஜினியர் பதவியில் எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல், வெல்டர், இன்ஸ்ட்ருமெண்ட்ஷன் பிரிவில் மொத்தம் 3993 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி: டிப்ளமோ மற்றும் BSc முடித்திருக்க வேண்டும். வயது: 18 முதல் 33 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை: ஆன்லைன் தேர்வு நடைபெறும். சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனையும் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை: ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 500. பெண்கள் SC/ST பிரிவினருக்கு ரூபாய் 250. கடைசி நாள் 13/9/2026. விவரங்களுக்கு RRBAPPLY.gov.in என்ற இணையதளத்தில் சென்று பார்க்கலாம். அடுத்த அறிவிப்பு: இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் வேலை. இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் IOCL காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இன்ஜினியர் பிரிவில் மெக்கானிக்கலில் 139, எலக்ட்ரிக்கல் 89, மார்க்கெட்டிங் 41, ECE 32, இன்ஸ்ட்ருமெண்ட்ஷன் 35, IT 22 உட்பட மொத்தம் 470 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி: BE, BL, MBA, MSc முடித்திருக்க வேண்டும். வயது: 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை: ஆன்லைன் தேர்வு, குழு விவாதம், நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை நடைபெறும். தேர்வு மையம்: சென்னை, கோவை, மதுரை, சேலம், திருச்சி. விண்ணப்பிக்கும் முறை: ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 1000. SC/ST பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. கடைசி நாள் 3/9/2026. விவரங்களுக்கு LOCL.com என்ற இணையதளத்தில் சென்று விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி நேயர்களே.
1: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நார்த்தம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தின் 12ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் வரவேற்பது சக்தியின் பிரைடல் ஸ்டுடியோ. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
2: ஒரு வரம வயிறு பிரச்சனையாவே இருக்கு.

0: ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
3: ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சூழல் காப்போம் நிகழ்ச்சியில ஒரு சின்ன விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். அந்த விஷயத்த என் கூட பேசுறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சஞ்சனா.
4: ஹலோ ஹைஸ். ஆமா, சின்ன விஷயம்தான், ஆனா நம்ம சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்.
3: அது என்னன்னு சொல்லுங்க சஞ்சனா, எல்லாரும் கேட்க ஆவலா காத்துட்டு இருக்காங்க.
4: கண்டிப்பா சொல்றேன், நம்ம தினமும் பயன்படுத்துற பிளாஸ்டிக் பைய பத்தி தான்.
3: அட ஆமா, கடைக்கு போனா அக்கா ஒரு கவர் கொடுங்கன்னு கேக்குறது நம்ம எல்லாருக்கும் பழக்கம் ஆயிடுச்சு.
4: சரியா சொன்ன, காய்கறி வாங்கினாலும் கவரு, மளிகை பொருட்கள் வாங்கினாலும் கவரு, சின்ன பொருள் வாங்கினா கூட ஒரு பிளாஸ்டிக் கவர் தான்.
3: ஆனா அந்த பைய நாம எவ்வளவு நேரம் பயன்படுத்துறோம் அதையும் யோசிச்சு பாக்கணும் இல்ல?
4: யோசிச்சு பாக்கலாம் தான், அதிகபட்சமா என்ன 1 நிமிஷம் அவ்வளவுதான்.
3: அப்படிப்பட்ட ஒரு சில நிமிஷ பயன்பாட்டுக்காக நாம ஏன் பிளாஸ்டிக் பைகளை தொடர்ந்து பயன்படுத்தணும்?
4: அதுக்குதான் ஒரு நல்ல மாற்று இருக்கே.
3: என்ன அந்த மாற்று, அத பத்தி சொல்லீங்களேன்?
4: துணிப்பை தான். அது தெரியாதா உனக்கு?
3: துணிப்பைனா உடனே சில பேர் ஐயோ அத தூக்கிட்டு போகணுமா அப்படின்னு நினைப்பாங்க. சங்கடமான ஒரு விஷயம் இல்லையா?
4: ஆமா, ஆனா உண்மையிலே பார்த்தா துணிப்பைய பயன்படுத்துறது ரொம்ப ஈஸியாச்சே. ஒரு முறை வாங்கிட்டா போதும், அத பல டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னா பாரு. அது மட்டும் இல்ல, வீட்டுல இருந்து நம்ம வெளியே கிளம்பும் போது ஒரே ஒரு துணி பைய நம்ம பையிலயோ இல்லனா வண்டியிலயோ வச்சுக்கிட்டா மட்டும் போதும்.
3: எக்ஸாக்ட்லி. அப்புறம் கடைக்கு போய் கவர் வேணுமான்னு கேட்டா நம்ம பெருமையா சொல்லலாம், வேண்டாம் என்னோட பையே இருக்குன்னு.
4: ஆஹா, அந்த ஒரு வார்த்தை தான் நம்ம சுற்றுச்சூழலுக்கு செய்யற ஒரே ஒரு நல்ல உதவி.
3: கீர்த்தனா, உனக்கு ஒரு கேள்வி, எல்லாரும் பிளாஸ்டிக் பைய தவிர்த்துட்டா உண்மையிலே பெரிய மாற்றம் வருமா?
4: கண்டிப்பா வரும். ஒரு மனுஷங்க ஒரு நாளைக்கு ஒரு பிளாஸ்டிக் பைய தவிர்த்தாலும் அது தொடர்ந்து நடந்துச்சுன்னு வச்சுக்குவேன், நிறைய பிளாஸ்டிக் பையோட எண்ணிக்கை குறையும் இல்லையா?
3: அதாவது மாற்றம் பெரியதாக இருக்கணும்னு அவசியம் இல்ல, சின்ன பழக்கத்துல இருந்தே தொடங்கலாம். அதானே சொல்ல வரீங்க?
4: சரியா சொன்ன, நாம நம்ம வீட்டுல இருந்தே ஆரம்பிக்கலாம். வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் சொல்லலாம், நம்ம நண்பர்களுக்கும் சொல்லலாம்.
3: முக்கியமா குழந்தைகளுக்கு இந்த பழக்கத்தை சொல்லி கொடுக்கணும். இப்ப உருவாகிற நல்ல பழக்கம் தான் நாளைக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும்.
4: இன்னொரு விஷயம், பிளாஸ்டிக் பைய தவிர்க்கறது மட்டும் இல்லாம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ரீயூஸ், ரெடியூஸ், ரீசைக்கிள் பண்ணும் பழக்கத்தையும் வளர்த்துக்கணும்.
3: ஆமா, பயன்படுத்தி தூக்கி எறிவதுன்னு இருக்கிற பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும்.
4: சரி சஞ்சனா, இப்போ நம்ம நேயர்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் கேப்போமா?
3: கேட்கலாம் கேட்கலாம்.
4: இன்னைக்கு நீங்க கடைக்கு போகும்போது துணி பைய எடுத்துட்டு போவீங்களா,
3: இல்ல கடையில மீண்டும் ஒரு பிளாஸ்டிக் கவரை வாங்குவீங்களா?
4: முடிவு உங்க கையில தான்.
3: நம்ம கையில இருக்கோ ஒரு துணி பை
4: நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் ஒரு சின்ன முயற்சி.
3: அதனால இனிமேல என்ன பண்ணணும்னா,
4: துணி பையை பயன்படுத்துவோம், பிளாஸ்டிக் பையை தவிர்ப்போம்.
3: அடுத்த முறை கடைக்கு போகும்போது துணி பைய மறக்காதீங்க.
4: நம்முடைய சின்ன மாற்றம் தான் நம்ம பூமிக்கு பெரிய மாற்றமா இருக்கும்.
3: சுற்றி இருப்பவர்களை காப்போம். இது சூழல் காப்போம்.

நிறைவு பெற்றது மெல்லிசை. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய இன்னும் சில நொடிகளில்

0: ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
4: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
5: நேயர்களே, நாம் இனி தொடர்ந்து கேட்கலாம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில நேயர்கள் உங்களுக்கு பிடித்த பாடலை இந்த நண்பகல் நேரத்தில் கேட்க வேண்டுமா? அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது, உங்களுக்கு பிடித்த படம் பாடலை பாடலுடன் உங்களுடைய முகவரியை நிலைய இயக்குனர் அகில இந்திய வானொலி நிலையம் அதியமான் கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி 636807 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள். நேயர்களே, இந்த நண்பகல் நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேயர்களே, நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நேயருக்கு பிடித்த பாடலை கேட்டிருக்கிறாங்க. நாகலாபுரத்திலிருந்து சுலோசனா அவர்கள், இளையராஜா இசையில், வாளி வரிகளில், ஜெய்ஹே குரல் வண்ணத்தில், செந்தமிழ் பாட்டு திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம். நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: நண்பகல் 1:18 கேட்டு மனதிற்கு இதமா ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களின் நேயர் விருப்ப நிகழ்ச்சியை. நேயர் விருப்ப நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர் மாரியம்பட்டியில் இருந்து சின்னசாமி ஜோதி அவர்கள். இளையராஜா இசையில, ஆர் வி உதயகுமார் பாடல் வரிகளில், SBB மற்றும் பி சுசீலா குரல் வண்ணத்துல, சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே.

0: ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
1: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
2: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:25. குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனாமஷ் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டனாமஸ். நேயர்களே, நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர் பெரியாம்பட்டியில் இருந்து பழனிமுத்து.

ரேவதி அவர்கள். இளையராஜா இசையில் கங்கை அமரன் பாடல் வரிகளில் மனோ கே எஸ் சித்ரா குரல் வண்ணத்தில். கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: தருமபுரி பண்பலை 102.5.

0: இருந்து ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நேயர்களே, இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும்.
3: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
4: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்து ஒரு வாரம் அவருக்கு வந்து வாந்தி, எது சாப்பிட்டாலும் வாந்தி. பட் ஆனால் வந்து ஒரு 1 மந்த்தாகவே வந்து அவருக்கு வந்து பசி இல்லை. வயிறு சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்டா வயிறு திம்முன்னு இருக்குது, பசி இல்லை. இந்த மாதிரி தொந்தரவுகள் அந்த 1 மாத காலங்களுக்கு வந்து அவருக்கு வந்து வாந்தி ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வாந்தி ஆரம்பித்த உடனே கொஞ்சம் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான், ரொம்ப படிப்பறிவு இல்லாதவர் தான். பட் இருந்தாலும் அவருக்கு தன்னுடைய உடம்பை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. உடனடியாக அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மருத்துவர் அணுகியிருக்காரு. அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு செஞ்சுட்டு, இல்லை இது எண்டோஸ்கோப் பண்ணணும்னு சொல்லி என்கிட்ட அனுப்பிச்சு விட்டாங்க. பார்த்தாக்கா நல்ல உள்ள பெரிய கேன்சர் கட்டி அடைச்சிக்கிட்டு அவர் சாப்பிட்ற சாப்பாடை வந்து உள்ளே போகாத அளவுக்கு வந்து வாமிட்டு கொடுத்துக்கிட்டு செஞ்சுட்டு பண்ணிவிட்டு அதை தடுத்துக்கிட்டு இருந்து செஞ்சு பண்ணிச்சு. டக்குன்னு நாங்கள் வந்து உடனே பயாப்சி எடுத்துட்டோம், எண்டோஸ்கோப் பண்ணிவிட்டு உடனே சிடி ஸ்கேனும் எடுத்தோம். பார்த்தா அந்த சிடி ஸ்கேனில் கேன்சர் கட்டி தான் ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ். அவர் வந்து அந்த 1 மாத காலம் வந்து அந்த பசி இல்லை, வாமிட்டிங் வந்தது செஞ்சதுன்னு உடனே மருத்துவரை போய் அணுகி செஞ்சு பண்ணினதுனால அவருக்கு வந்து நம்ம ரொம்ப ஏர்லியராக கண்டுபிடிச்சிட்டோம். இவருக்கெல்லாம் சர்ஜரி பண்ணால் நம்ம 100% க்யூர் கொடுத்துடலாம், ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்து பண்பலை நேர்கள் அனைவருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, தயவுசெய்து அந்த சிம்டம்ஸ், அதாவது பசி இல்லையா, வயிறு திம்முன்னு இருக்கா, கொஞ்சம் சாப்பிட்டாவே எனக்கு வந்து பசி எடுக்க மாட்டேங்குதுன்னா உடனடியாக மருத்துவர் அணுகுங்க. ஒரு சாதாரண ஒரு ஸ்கேன் பண்ணுங்கள், எண்டோஸ்கோப் பண்ணுங்கள். இது ரெண்டுலேயும் நமக்கு ஓரளவு தெரிஞ்சிடும் பண்ணிடும். அதேமாதிரி போன வாரம் ஒரு பேஷண்ட்டு கிட்டத்தட்ட 6 மாதமாக வந்து என்கிட்ட வந்த இதே மாதிரி தொந்தரவு, பசி இல்லை, வயிறு உப்பசமாக இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டா கூட அப்படியே திம்முன்னு இருக்குது, படுத்துக்கலானே இருக்குது. அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெளியவே வந்து எண்டோஸ்கோப் பண்ணியிருந்தாங்க, வெளியவே வந்து ஸ்கேனும் பண்ணியிருந்தாங்க, அதில் எந்த தொந்தரவுமே இல்லை. அப்புறம் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து செஞ்சு பண்ணி கேட்கலன்னு சொல்லிவிட்டு, அப்புறம் வேறு ஒரு என்னோடய பேஷண்ட்டே ஒருத்தர் வந்து இங்கே போய் பாருங்கன்னு சொல்லி பண்ணினதுனால பண்ணோம், வந்தார். அது பார்த்து செஞ்சு பண்ணி ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்து பார்த்தா, அதாவது அந்த உப்பு, அந்த சோடியம் பொட்டாசியம் குளோரைட் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உப்பு டெஸ்ட் எடுத்து பார்த்து செஞ்சு பண்ணோம்னா அவருக்கு வந்து சோடியம் வந்து வெறும் 118 தான் இருந்தது, ஆல்மோஸ்ட் 140 பக்கம் இருக்கணும். இந்த சோடியம் இவ்வளோ கம்மியாக இருக்கிறது என்ன பண்ணணும்னா, குடல் மூமெண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்திடும். குடல் நல்லா வேலை செஞ்சு மூமெண்ட் ஆனால் தான் நமக்கு சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகி கீழே போகணும் செய்யணும் பண்ணும். அதனால் அந்த மூமெண்ட்டை நிறுத்திடுறதுனால இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி திம்முன் ஆகிடும் செஞ்சிடும். அதனால் வந்து பசி இல்லை செயலை பண்ணலன்னா நம்ம வந்து குடல் சம்மந்தப்பட்டது மட்டும்தான்றதை நினைக்கக்கூடாது. பசி இல்லைனாக்க அதுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. 90% குடல் சார்ந்ததாக இருக்கும், அதுதான் நான் சொல்லுவேன். 90% குடல் சார்ந்ததாக இருக்கும், மீதி 10% வேறு காரண காரியங்களுக்காக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, செய்து பண்ணுது. அதனால் கொஞ்சம் உடனே இந்த மாதிரி தொந்தரவு இருந்ததுன்னா மருத்துவர் அணுகி என்ன ஏதுன்றதை கொஞ்சம் டக்குன்னு பார்த்துருங்க.
3: நேயர்கள், இதுவரை தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
6: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
7: தொடர்புக்கு 9500848820.
8: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.

0: பொருட்கள்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
4: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
5: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா Apple, Microsoft போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் experts மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்றாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு Excel Engineering College Autonomous குமாரபாளையம் கால் 9965523999.
6: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
7: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
8: நேயர்களே, நண்பகல் 1:37 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே நேயர் விருப்பம் நிகழ்ச்சியை. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர் கிருஷ்ணகிரியில் இருந்து மேல் கங்காபுரம் ஆர் சாண்டில்யன் அவர்கள், கே பாக்கியராஜ் இசையில், எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி குரல் வண்ணத்தில், வாளி வரிகளில், ஆராரோ ஆரீராரோ திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: நண்பகல் நேரத்தில் நேயர் விருப்ப நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. நேயர் விருப்ப நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர் சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ் அவர்கள். இளையராஜா இசையில் வாளி நா காமராசன் பாடல் வரிகளில் இளையராஜா எஸ் ஜானகி குரல் வண்ணத்தில் தர்மபத்தினி திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே.

0: ஒளித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. நேயர்களை இனி தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள், வாசிப்பவர் சத்யநாராயணன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் கிடைக்க உறுதியேற்போம் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மையின நலத்திட்டங்கள் தமிழகத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்பு துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக அமைச்சர் திருமதி கமலி அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி நெதர்லாந்தை இன்று எதிர்கொள்கிறது. நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு

0: நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். கோவாவில் நடைபெறவுள்ள 57வது சர்வதேச திரைப்பட விழா தொடர்பான ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இளையோரின் திறன் மற்றும் புத்தாக்கத்திற்கு உரிய வாய்ப்புகளை வழங்கி சர்வதேச அங்கீகாரம் பெறுவதற்கான நடவடிக்கைகளில் அரசு உறுதிபூண்டுள்ளதாக கூறினார். படைப்பாற்றல் திறனுடன் கூடிய இளைஞர்கள் நாட்டின் வரலாற்று சிறப்புமிக்க கலாச்சாரங்களுடன் அறியப்படாத சுதந்திர போராட்ட வீரர்களை வெளிக்கொணர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக நாளை ரஷ்யா புறப்படுகிறார். இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம், கலாச்சார ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் 27வது இந்தியா ரஷ்யா கூட்டு ஆணையக் கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் உரையாற்றுகிறார். தொடர்ந்து ரஷ்ய வெளியுறவு அமைச்சருடன் பரஸ்பர மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் சார்ந்த விஷயங்கள் குறித்து ஆலோசனைகளை மேற்கொள்கிறார். நாடு முழுவதும் மகளிர் சார்ந்த ஊரக தொழில் முனைவோர் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. தேசிய ஊரக வாழ்வாதார உறுதியளிப்பு திட்ட செயல்பாடுகளின் கீழ் புதுதில்லியில் நடைபெற்ற பண்ணைசாரா வாழ்வாதாரம் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் வளர்ச்சி சார்ந்த உயர் முன்னுரிமை வர்த்தக நடவடிக்கைகளை விரைவுபடுத்தியதன் அவசியம் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஃபினைலெஃப்ரின், குளோர்ஃபினரமின் மேலியேட் மருந்துகள் நேரடியாகவோ கலவையாகவோ அளிக்கப்படக்கூடாது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில், இப்பொருட்கள் அடங்கிய இருமல் மருந்துகள் உள்ளிட்ட அனைத்து மருந்து பொருட்களில் 4 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அளிக்கப்படக்கூடாது என்ற எச்சரிக்கை வாசகங்கள் இடம்பெற வேண்டுமென கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள செய்தியில், கல்வி, மருத்துவம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் வளர்ச்சி பெற்று வரலாற்று சிறப்பும் பண்பாட்டு பெருமையும் நிறைந்த சென்னை நகரை நவீன உட்கட்டமைப்புகளுடன் கூடிய உலகத்தரம் வாய்ந்த சீர்மிகு பெருநகரமாக உருவாக்குவோம் என்று தெரிவித்துள்ளார். அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் கிடைக்க உறுதியேற்போம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த 2 ஆசிரியர்களுக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் திரு எம் தங்கராஜ் மற்றும் மதுரை PMST கேந்திரிய வித்யாலய ஆசிரியை திருமதி ஜே அமுதாவிற்கு கிடைத்துள்ள இந்த உயரிய அங்கீகாரம் தமிழ்நாட்டின் கல்வி சிறப்பிற்கும் அனைத்து ஆசிரியர் சமூகத்திற்கும் மேலும் பெருமை சேர்ப்பதாக அவர் கூறியுள்ளார். அர்ப்பணிப்பு, புதுமையான கற்பித்தல், மாணவர் நலனில் முன்னேற்றம் உள்ளிட்டவற்றுக்காக நாடு முழுவதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 48 ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் வரும் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று இவ்விருதுகளை வழங்குகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக அரசு சிறுபான்மையினர் நலனுக்கான திட்டங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். நெல்லையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அரசு பள்ளி மாணாக்கருக்கான 7.5% உள்ஒதுக்கீட்டை சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கும் விரைவுபடுத்துவது தொடர்பாக பரிசீலனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். நெல்லை மாவட்டம் வெள்ளக்கோவில் குலவணிகர்புரம் பகுதிகளில் கல்லறை தோட்ட சுற்றுச்சுவர் உள்ளிட்ட வசதிகளை மேம்படுத்த 1.36 கோடி ரூபாய் நிதி விரைவில் விடுவிக்கப்படும் என்றார்.
2: குலவணிகர்புரம் மற்றும் வெள்ளக்கோயில் ஆகிய இடங்களிலே கல்லறை தோட்டத்திற்கான சுற்றுச்சுவர் போன்ற வசதிகளுக்காக 1.36 கோடி நிதி விரைவிலே விடுவிக்கப்பட இருக்கிறது. அதே போல் சுத்தமல்லி நரசிங்கநல்லூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவைப்படக்கூடிய மையவாடி கபரஸ்தான் அமைச்சர் ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இருக்கிறது, அதுவும் தீவிரமாக பரிசீலிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது.
0: கடந்த காலங்களை விட சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் தமிழகத்தில் தற்போது அதிகமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் சில விதிகளை பின்பற்ற வேண்டிய தேவை இருந்ததாக கூறிய அவர், எனினும் சட்டப்பேரவையில் இது தொடர்பாக தங்களின் நிலைப்பாட்டை தாவேக அரசு தெளிவாக விளக்கியுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் கால்நடை பராமரிப்புத் துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சுகாதார விழிப்புணர்வு முகாமை தொடங்கி வைத்து பேசிய அவர், நாட்டின மாடுகள் வளர்க்கும் ஆர்வமுடையவர்களுக்கு பவானிசாகர் காங்கேயம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் மூலம் தரமான கன்றுகள் வழங்கப்படுவதாக கூறினார். எல் நினோ பாதிப்பால் ஏற்பட்டுள்ள வறட்சியால் தீவன தட்டுப்பாடு நிலவும் சூழலில்

0: பசுந்தீவனம் வளர்க்க போதிய நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அம்மா உணவகங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி அம்மா உணவகத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பேரிடர் மேலாண்மைத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக கூறினார். அரசின் இலவச ஆடு வளர்ப்பு திட்டத்தை கிராமப்புற மகளிர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பாப்பாக்குடியில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை சுகாதார விழிப்புணர்வு முகாமில் உரையாற்றிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுடைய மகளிருக்கு 5 ஆடுகள் வழங்கப்படுவதாக கூறினார். நிகழ்ச்சியில் பேசிய சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி, கிராமப்புற மேம்பாடு பொருளாதார வளர்ச்சியில் கால்நடைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். மதுரை சின்ன சொக்கி குளத்தில் புதிய வட்டாட்சியர் அலுவலக கட்டிடத்தை மாநில எரிசக்தித்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் இன்று திறந்து வைத்தார். திமுக செயற்குழு கூட்டம் கட்சித் தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களுக்கு வயது உச்சவரம்பு நிர்ணயம் உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் இதில் நிறைவேற்றப்பட்டன. மாணாக்கர் AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்துபவர்களாக மட்டுமின்றி அதன் மூலம் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க வேண்டும் என்று டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பட்டங்களை வழங்கி உரையாற்றிய அவர், செயற்கை நுண்ணறிவின் மூலம் நாட்டின் கட்டமைப்பு மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும், மாணாக்கர் சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் மாயைகளை தங்கள் இயல்பு வாழ்வுடன் ஒப்பிட்டு தன்னம்பிக்கையை இழக்கக்கூடாது என்றும் அறிவுறுத்தினார். திருப்பூரில் பின்னலாடை இயந்திர கண்காட்சி நடைபெற்று வருகிறது. 500 மேற்பட்ட அரங்குகளில் நிட்டிங், எம்ப்ராய்டரி, பேக்கிங் உள்ளிட்ட பின்னலாடை உற்பத்திக்கு தேவையான அதிநவீன இயந்திரங்கள் இதில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் காங்கேயம் ரோட் பகுதியில் 24வது நிட்சோ பின்னலாடை இயந்திர கண்காட்சி துவங்கியது. கண்காட்சியில் 520 ஸ்டால்கள் இடம்பெற்றுள்ளன. இங்கு நவீன நிட்டிங் எந்திரங்கள், டிஜிட்டல் பிரிண்டிங் எந்திரங்கள், எம்ப்ராய்டரி எந்திரங்கள் இடம்பெற்றுள்ளன. திருப்பூர், கோவை, சேலம், சென்னை உள்ளிட்ட நகரங்களைச் சேர்ந்த நிறுவனங்களும், அமெரிக்கா, ஜெர்மனி, சீனா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்களும் ஸ்டால்கள் அமைத்துள்ளன. சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் 100% மானியத்துடன் 60 ஸ்டால்கள் அமைத்து தங்கள் ஆடை உற்பத்தி எந்திரங்கள் தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்தியுள்ளன. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
0: தூத்துக்குடி திரேஷ்புரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் வரத்து அதிகரித்து காணப்படுவதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடி திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஏராளமான நாட்டுப்படகுகள் மூலமாக மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருகின்றனர். இன்று சனிக்கிழமை என்பதால் ஏராளமான நாட்டுப்படகுகள் கரை திரும்பின. மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்டது. மீன் ஏலக்கூடத்தில் மீன்களை வாங்க ஏராளமான பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் கூட்டம் மலை மோதியது. சீலா மீன் 1 கிலோ 1200 ரூபாய், விலை மீன் 700 ரூபாய், ஊழி மீன் கிலோ 450 ரூபாய் என விற்பனையானது. மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்ட நிலையிலும் மீன்களுக்கு ஓரளவு விலை கிடைத்ததால் நாட்டுப்படகு மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று நடைபெறுகிறது. விழுப்புரம் மாவட்டம் ஒரத்தூரில் 5000 பனை விதைகள் நடும் பணிகளை ஆட்சித்தலைவர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் இன்று தொடங்கி வைத்தார். 2027 ஆண்டிற்கான ஹஜ் புனித பயணத்தில் ஆய்வாளர்களாக பணியாற்ற விரும்பும் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் என மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். நெதர்லாந்தில் நடைபெறும் உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி தனது 2வது போட்டியில் நடப்பு சாம்பியன் நெதர்லாந்தை இன்று இரவு எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் அரையிறுதியில் இந்தியாவின் ட்ரிஷா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் இணை சீன இணையை இன்று எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் படைப்பாற்றல் பொருளாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை நாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அனைவருக்கும் சம வாய்ப்பு, பாதுகாப்பான சூழல் கிடைக்க உறுதியேற்போம் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மையின நலத்திட்டங்கள் தமிழகத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். கால்நடை பராமரிப்பு துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக அமைச்சர் திருமதி கமலி அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கி தொடரில் இந்திய ஆடவர் அணி நெதர்லாந்தை இன்று எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:55. நேயர்களே, இனி தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 2 மணி. நேயர்களே, இனி தொடர்ந்து கேட்கலாம் உழைப்போம் உயர்வோம் உங்கள் களம்.

0: இருந்து ஏற்காடு பண்பலை 103.7.
1: உங்கள் களம் இன்றைய நிகழ்ச்சியில் உழைப்போம் உயர்வோம், தையல் முதல் வெற்றி வரை. தருமபுரி ADTC பயிற்றுனர் ஜான்சி ராணி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் கதிரொடி.
0: வணக்கம் மேம்.
2: வணக்கங்க.
0: உங்களை பத்தின ஒரு சின்னதா அறிமுகம் கொடுத்துக்கலாம்.
2: என்னோட பேர் வந்து ஜான்சி ராணி. நான் ஆயத்தாடை பயிற்சி வடிவமைப்பு மையம் நிறுவனத்துல இருந்து வரேன். அங்க வந்து நான் சென்டர் இன்சார்ஜா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்களோட நிறுவனம் பாத்தீங்கன்னா தருமபுரியில வந்து 18 இயர்ஸா ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மூலமா நிறைய பேருக்கு ட்ரைனிங் கொடுத்து வேலை வாய்ப்பு இதுல கொண்டு வந்து தந்துட்டு இருக்கோம் எல்லாருக்கும்.
0: சரிங்க மேம், இந்த நிறுவனத்துல என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு?
2: எங்களோட நிறுவனத்துல பாத்தீங்கன்னா மினிமம் படிப்புக்கு ஏத்த மாதிரி, வயதுக்கு ஏத்த மாதிரி நாங்க வந்து ட்ரைனிங் தரோம். மினிமம் குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா 10th படிச்சிருந்தா போதும். 10th ல இருந்து 12th டிகிரி ஹோல்டர்ஸ் யார் யார் என்ன படிப்பு இருக்கோ அதுக்கேத்த மாதிரி வந்து நாங்க ட்ரைனிங் தந்து வேலை வாய்ப்பை வந்து அவங்களுக்கு ஏற்படுத்தி தரோம். கார்மெண்ட்ஸ் கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இப்ப நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்ஸ் கார்மெண்ட்ஸ் கம்பெனி நிறைய நிறுவனங்கள் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம வேலைக்கு போகணும் அப்படின்னா அதற்கான படிப்பு படிச்சுட்டு நம்ம வேலைக்கு போறப்ப நம்மளோட முன்னேற்றம் ஒரு படி மேல இருக்கும். ரிலேட்டட் டிகிரி எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்கில் ட்ரைனிங்ன்றது ரொம்ப அவசியம் இல்லைங்களா? அதுதான் எங்களோட கான்செப்டே. கேர்ள்ஸுக்கு மெயினா பாத்தீங்கன்னா நாங்க ட்ரைனிங் தருது பாத்தீங்கன்னா 99% வந்து கேர்ள்ஸுக்கு தான் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நாங்க ட்ரைனிங் தந்துட்டு இருக்கோம். ட்ரைனிங்கும் தந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி தந்துட்டு இருக்கோம். ஒரு ஆப்ரேட்டர் முதல் கொண்டு நிர்வாகம் எப்படி பண்ணணும்ன்ற லெவலுக்கு வந்து நாங்க எங்களோட நிறுவனத்துல ட்ரைனிங் தந்துட்டு இருக்கோம்.
0: சரிங்க மேம், உங்களுடைய நிறுவனத்துல என்னெல்லாம் பயிற்சி கொடுக்குறீங்க?
2: என்னென்ன பயிற்சி கொடுக்குறோம்னா ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர், கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் சூப்பர்வைசர் எப்படி வேலை பார்க்கலாம் அப்படின்ற பயிற்சி ஒன்று இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்பாரல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, ஃபேஷன் ஓரியன்டாக ட்ரைனிங். அது பார்த்தீங்கன்னா எப்படின்னா டிப்ளமோ கோர்ஸ், 1 இயர் டிப்ளமோ கோர்ஸ் தான் இப்போ அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க கேர்ள்ஸுக்கு மட்டுமே. இப்போ நிறைய பேர் படிப்பு முடிச்சிருப்பாங்க, 12th முடிச்சிருப்பாங்க, நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க, ஆனால் மேற்கொண்டு படிக்க முடியாமல் அப்படியே வீட்லேயே முடங்கி போயிருப்பாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அடுத்து படிக்க மாட்டாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து டோட்டலாக மாறிட்டு இருக்கும். அதுக்காகவே பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு மட்டுமே ஸ்பான்சர்ஷிப் தராங்க. என்னன்னா 12th வந்து அவங்க 60% மார்க் எடுத்திருக்கணும், இல்லைன்னா 70% மார்க் எடுத்திருந்தா அவங்களுக்கு மெரிட் பேஸ்ல வந்து அவங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் தரும். இது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ். இந்த டிப்ளமோ கோர்ஸ் அவங்க படிக்கிறப்ப கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசர், குவாலிட்டி கண்ட்ரோலர், மெர்ச்சன்டைசர் இப்படி நிறைய கேடர் இருக்கு. ஒவ்வொரு கேடர்லயும் என்னென்ன வேலை பார்க்குறாங்க, எப்படியெல்லாம் வேலை அவங்க கிட்ட இருந்து வாங்கணும், இதெல்லாம் தான் இந்த ட்ரைனிங்ல தரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் டைம் கோர்ஸ் தான். பார்ட் டைம் கோர்ஸ் நீங்க படிச்சுட்டு வேலை வாய்ப்பு உடனே நாங்க ஏற்படுத்தி தரோம். இன்னொரு அட்வான்டேஜ் எங்களுக்கு என்ன, எங்களுக்கு வெப்சைட் இருக்கு, பிளேஸ்மெண்ட் வெப்சைட்டே நாங்க ஒன்னு ஓபன் பண்ணிருக்கோம். என்னன்னா நம்ம அதுல ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா எந்தெந்த நிறுவனத்துல எங்கெங்க வேலை இருக்கு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப நான் வேற டிஸ்ட்ரிக் போய் ஒர்க் பண்ண போறேன், வேற ஸ்டேட் போய் ஒர்க் பண்ண போறனாலும் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை. ஏன்னா எல்லா ஸ்டேட்லயும் வந்து எங்களோட நிறுவனம் இயங்கி வருதுனால அவங்களுக்கு கம்யூனிகேஷன் இருந்தா மட்டுமே போதும். நான் வந்து சென்னை போறேன், பெங்களூர் போறேன், இல்ல அதர் ஸ்டேட்டே போறேன், கர்நாடகா போறேன் அப்படின்னு அவங்க எந்த ஸ்டேட் போறனாலும் நாங்க அவங்களுக்கு எலிஜிபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தி தந்துட்டு இருக்கோம்.
0: சரிங்க மேம், நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க, இது பெண்களுக்கு மட்டும்தானா?
2: பெண்களுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. பெண்கள் வந்து முடங்கி போயிடக்கூடாது, அவங்க அடுத்த லெவல் போகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பெண்களுக்கான மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே ட்ரைனிங் தரோம். ஆனா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் ட்ரைனிங். இப்ப திருப்பூர் நீ சென்னையெல்லாம் நீங்க போனீங்க, எங்களோட நிறுவனம் அங்க இருக்கு, எங்களோட இன்ஸ்டியூட் அங்க இருக்கு, அங்க பாய்ஸ்க்கெல்லாம் இருக்கு. தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து கேர்ள்ஸுக்கு தான் முதலிடம் கொடுக்கறோம்.
0: தருமபுரி எல்லாம் எங்க இருக்கு உங்களுடைய நிறுவனம்?
2: எங்களோட நிறுவனம் பாத்தீங்கன்னா தருமபுரி 4 ரோட்ஸ்ல குமர்சாம்பட்டை கனரா பேங்க் இருக்கும். கனரா பேங்க் இந்த சந்தோஷ் தேட்டர் காம்பவுண்ட்குள்ள எங்களோட நிறுவனம் இருக்கு, மெயின்லயே இருக்கு. ஃபேக்டரிஸும் பக்கமே இருக்கு, கார்மெண்ட் ஃபேக்டரிஸும் அங்க பக்கமே இருக்கு. லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா கனரா பேங்க், தருமபுரி 4 ரோட்ஸ்ல கனரா பேங்க் பக்கத்துல எங்களோட நிறுவனம் இயங்கிட்டு வருது.
0: இந்த இன்ஸ்டியூட் தருமபுரியில எத்தனை வருஷமா மேம் இருக்கு?
2: தருமபுரியில 18 இயர்ஸா கம்ப்ளீட் ஆகி ரன் ஆயிட்டு இருக்கு இன்ஸ்டியூட் இது. இல்ல ஒவ்வொரு கார்மெண்ட்ஸ் கம்பெனிலயும் பாத்தீங்கன்னா ADTC ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா அவங்க அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க.
0: இந்த ஃபேஷன் டிசைனிங்ல உங்களுக்கு எப்படி மேம் ஆர்வம் வந்தது? சின்ன வயசுல இருந்தா இல்ல ஸ்கூல் காலேஜ் படிக்கக்குள்ள இருந்தா?
2: நான் என்னோட ஸ்கூலிங் முடிச்ச பிறகே வந்து நான் இந்த கார்மெண்ட் ஃபீல்டு வந்து எல்லாருக்குமே ட்ரெஸ்ன்றது ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா, ஆள் பாதி ஆடை பாதின்ற மாதிரி தான். அப்படின்னு பாக்குறப்ப ஒரு அட்ராக்ஷன், எப்படி இதெல்லாம் உருவாக்குறாங்க செய்யறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வத்துல வந்தீங்கன்னா, நானே கார்மெண்ட் ஃபேக்டரியில 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கேன். என்னோட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா 17 இயர்ஸ். எங்களோட எல்லா ஸ்டாஃபுமே ADTC ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரிலேட்டட் டிகிரி படிச்சு டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணவங்க தான். வெறும் வந்து நாங்க சப்ஜெக்ட் நாலேஜ் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் நாலேஜ் உள்ளவங்க வந்து

0: இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் ஒரு கார்மெண்ட்டுக்கு, இந்த பர்சனுக்கு இது மாதிரி கார்மெண்ட் சூட் ஆகும், அது மாதிரியான ஐடியாஸ், எப்படி காஸ்டிங், என்ன ஃபேப்ரிக் செலக்ட் பண்றது, இது எல்லாமே ஒரு போட்டிக் விற்கணும்னா இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா தான் நம்ம ஒரு ஸ்டாண்டர்டைஸ் போட்டிக்கை உருவாக்க முடியும். அது மாதிரியும் நாங்கள் ட்ரெயின் அப் பண்ணி தரோம். கம்பெனிக்கு போனாலும் அவங்க வேலைக்கு போறாங்க அப்படின்றப்ப வேலையில் ஒரு ஆப்ரேட்டர் என்ன வேலை செய்வாங்க, ஒரு நிர்வாகம் என்ன வேலை செய்யும், ஒரு எச்ஆர் டிபார்ட்மெண்ட் என்னென்ன கேள்வி கேட்பாங்க, ஒரு சூப்பர்வைசர் என்ன கேட்பாங்க, மேனேஜ்மெண்ட் என்ன லெவல் கேட்கும், இது எல்லாமே தான் இதில் நாங்கள் ட்ரைனிங் தந்தா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம்.
1: சரிங்க மேம், ஒரு வருஷத்துக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க ட்ரைனிங் கொடுக்குறீங்க, எப்படி எல்லாம் கொடுக்குறீங்க?
0: மினிமம் 3 மந்த் கோர்ஸ், 5 மந்த் கோர்ஸ், 1 இயர் கோர்ஸ். இயர்லி வந்து நாங்க இந்த 3 கோர்சஸ் வந்து அவங்க கம்பல்சரி பண்ணிடுவோம். இந்த 3 பேச்சஸ் வந்து எங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் வந்து கண்டினியூவா வந்துட்டு இருக்கோம், அதுக்கேத்த மாதிரி நாங்க ட்ரைனிங் தந்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு.
1: சரிங்க மேம், இப்போ 12th குவாலிஃபிகேஷன் சொன்னீங்க, இப்போ காலேஜ்ல எல்லாம் ஷிஃப்ட்ல படிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க கூட இந்த டிப்ளமோ கோர்ஸ்ல சேர்ந்து பயனடையலாமா?
0: கண்டிப்பா கத்துக்கலாம். இப்ப காலேஜ் மார்னிங் காலேஜ் போயிட்டு ஆஃப்டர்நூன் அவங்க ஃப்ரீயா தான் இருப்பாங்க இல்லைங்களா, ஆஃப்டர்நூன். ஏன்னா இது பார்ட் டைம் கோர்ஸ்னால எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஃபுல் டே, ஒரு நாள் ஃபுல்லா முழுக்க அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஃபேமிலியும் பாத்துக்கணும், அவங்களோட படிப்பையும் பாத்துக்கணும்ன்றப்ப, அப்போ இந்த வாய்ப்பை வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம். பேச்சஸ் வந்து அதுக்கேத்த மாதிரி தான் நாங்க வந்து

0: இப்போ காலேஜ்லலாம் ஷிஃப்ட்ல படிக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க கூட இந்த டிப்ளமோ கோர்ஸ்ல சேர்ந்து பயனடையலாமா?
1: கண்டிப்பாக கற்றுக்கலாம். இப்போ காலேஜ் மார்னிங் காலேஜ் போயிட்டு ஆஃப்டர்நூன் அவங்க ஃப்ரீயாக தான் இருப்பாங்க இல்லைங்களா. ஆஃப்டர்நூன் ஏன்னா இது பார்ட் டைம் கோர்ஸ்னால எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல் டே ஒரு நாள் ஃபுல்லாக முழுக்க அவங்களால டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா ஃபேமிலியும் பார்த்துக்கணும், அவங்களோட படிப்பையும் பார்த்துக்கணுன்றப்ப அப்போ இந்த வாய்ப்பை வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம். பேட்சஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம். காலையில் பேட்சஸ் மத்தியானம் பேட்சஸ் அது மாதிரி இது தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்.
0: சரிங்க மேம், இப்போ ஃபேஷன் டிசைனிங்லேயே நிறைய வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இங்கே படிச்சுட்டு வெளிநாட்டில் கூட வேலை செய்யலாம்னு சொல்லியிருக்கீங்க. இங்கேயே படிச்சுட்டு இப்போ லோக்கல்லே ஒரு பொட்டிக் ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கான வழிகாட்டுதெல்லாம் கொடுப்பீங்களா?
1: அது பார்த்தீங்கன்னா நாங்கள் அவங்களுக்கு கைட்லைன்ஸ் பண்ணிவிடுவோம். மாவட்ட தொழில் மையத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான படித்ததுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் கையில் வச்சுருந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் நம்ம கொண்டு போயிருந்தோன்னா மாவட்ட தொழில் மையத்திலேயே அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டும் அவங்க பண்ணி தந்துடுறாங்க. அவங்க எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, முடிச்சுட்டு யாருனா அது மாதிரி ஒரு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா அனுப்பி வைங்க அப்படின்ட்டு. அது மாதிரி ஸ்டூடெண்ட்டும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட ஸ்டூடெண்ட்டே நிறைய பேர் சொந்தமாக போட்டிக்கும் வச்சுருக்காங்க, கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, சொந்தமாக கார்மெண்ட் யூனிட் வச்சும் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக அலுமினி மீட் மாதிரி கூட நாங்கள் வச்சுருவோம். எங்களோட பழைய ஸ்டூடெண்ட் வந்து இப்போ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. நீங்கள் எந்த ஃபேக்ட்ரிஸ்க்கு கார்மெண்ட்ஸ் கம்பெனி போனால் கண்டிப்பாக வந்து ADDC-ல படித்த ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. நிறைய பேர் ஒர்க்கை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க, வெளியில் போய் ஒர்க் பண்ணி இன்னமும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நிஷாந்தின்னு எங்களோட ஸ்டூடெண்ட் தான், அவங்க வந்து இப்போ தர்மபுரி கேண்டிடேட் தான். அவங்க இங்கே படிச்சுட்டு இங்கேயும் ஒர்க் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கெயின் பண்ணிட்டு சென்னையில் இப்போ பிளேஸ்மெண்ட் தந்தோம். சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இப்போ பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா இப்போ 70,000 அவங்க வாங்குறாங்க. அது சொல்றப்ப ஒரு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு விஷயம், ரொம்ப தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து சென்னை போய் சென்னையில இருந்து இப்ப பெங்களூர் போய் இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காங்க அப்படின்றப்ப பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம். நான் என்னோட ஸ்டூடெண்ட்கெல்லாம் ரெஃபர் பண்ற பாருங்க, நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க.
0: நம்ம தர்மபுரியில ஃபேஷன் டிசைனர் படிக்கிறதுக்கு வராங்களா மேம்?
1: கண்டிப்பா காலேஜ்லயும் நிறைய கோர்சஸ் இது மாதிரி பண்ணிட்டு, இது டிப்ளமோ கோர்சஸ் இல்லையா, இது அவங்க படிக்கிறப்ப ஃபேக்டரிஸ்குள்ள வேலை போறப்ப போட்டிக்கு வேலை வைக்கிறப்ப அவங்களுக்கு அவங்களோட வேலையை அவங்க பர்ஃபெக்டா பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
0: சரிங்க மேம், இப்போ கடந்த காலத்துக்கும் இப்போ இருக்கக்கூடிய காலத்துக்கும் ஃபேஷன் டிசைனர் எவ்வளோ பிரபலமாக இருக்கு?
1: முன்னாடி வந்து தைக்க கத்துக்கிறியா அப்படின்ற ஒரு கேள்வி வரும், இதை படிச்சுட்டு போய் தையல் கத்துக்கணுமா அப்படின்னு. ஆனால் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜி தான் வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு எய்மோட அவங்களோட பசங்களையும் வந்து அதில் கொண்டு போய் சேர்க்குற ஆளுங்களும் இருக்காங்க. மேரிட் பர்சனும் ஹஸ்பண்டே கொண்டு போய் கூட காலேஜ் அட்மிஷன் போடுறவங்களும் இருக்காங்க. எங்ககிட்டயும் வந்திருக்காங்க, என்னோட ஒய்ஃப் வந்து படிக்க வைக்கணும், இந்த மாதிரி ஃபேஷன் ஓரியன்டாக நான் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கேன் அப்படின்ற ஆளுக்கு நிறைய சேஞ்ச் ஓவர் வந்துருக்கு. அப்போ கம்பேர் பண்றப்ப இப்போ சேஞ்ச் ஓவர் வந்து நிறைய பேர் இந்த ஃபேஷன் மேல ஒரு ஈர்ப்பு வந்துருக்கு. எல்லாருக்குமே பிடிக்கும் இல்லையா, ட்ரெஸ்ன்றது பிடிக்காதவங்க வந்து கிடையவே கிடையாது இல்லீங்களா.
0: இப்போ நிறைய வகையான ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. ஒரு ஃபேஷன் டிசைனரா நீங்க எந்த மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிருக்கீங்க, இல்ல எந்த மாதிரி எல்லாம் டிசைன்ஸ் போடணும்னு ஆசை இருக்கு?
1: ஃபேஷன் ஓரியன்டட் எல்லாமே பண்றோம். எல்லாருக்குமே வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் சூட் ஆகாது இல்லீங்களா. இந்த ஹைட்டுக்கு வந்து இது மாதிரி கார்மெண்ட் வியர் பண்ணலாம், ட்ரெடிஷ்னல் பண்ணலாம், கார்மெண்ட் வந்து வெஸ்டர்ன் பண்ணலாம், அது மாதிரியான நிறைய விஷயங்கள். கார்மெண்ட்ல நிறைய டைப்ஸ் ஆஃப் கார்மெண்ட், நிறைய டைப்ஸ் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு. அப்போ அந்த சூட்டபிள் பார்த்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். 200 சென்டர்ஸ் இருக்கு இந்தியா முழுக்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் எங்களோட நிறுவனம் இருக்கிறதுனால இப்போ ஃபேஷன் ஷோஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னா நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணி எங்களோட ஸ்டூடெண்ட்டையும் வந்து கூட்டிட்டு போறோம். நாங்க அதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்குறோம்.
0: சரிங்க மேம், இப்போ ஃபேஷன் டிசைனர்ல உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது வின் பண்ணிருக்காங்களா?
1: மிஸ் இந்தியா, மிஸ் தமிழ்நாடு, அது அந்த லெவலுக்கு. இப்போ சென்னை ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் இங்க பக்கம் ஏதாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்ப நாங்க எங்களோட தர்மபுரி ஸ்டூடெண்ட்டை கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். இப்ப சென்னை, பெங்களூர், திருப்பூர் எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க கண்டினியூவா பார்ட்டிசிபேட் பண்ணி கேஷ் பிரைஸும் வந்து வின் பண்ணிருக்கோம்.
0: நீங்க ஒரு பயிற்றுனரா இருக்கீங்க, ஒரு பயிற்றுனர் ஆகணும்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் கொடுக்குறீங்க?
1: இப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த 1 இயர் இவங்க கோர்ஸ் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதுக்கான வேலை வாய்ப்பு நிறைய இருக்கு. டிப்ளமான்றப்ப இல்லை சப்ஜெக்ட், எல்லா சப்ஜெக்ட்மே நம்ம கவர் பண்றப்ப அவங்களுக்கு டீச்சிங் நாலேஜா ட்ரெயினர் ஜாப் போகலாம். சின்ன சின்ன நிறுவனங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா, நிறைய இன்ஸ்டியூட்லாம் இப்போ முன்னாடி கம்பேர் பண்றப்ப டெய்லரிங் சொல்லி தர இது பார்த்தீங்கன்னா இப்போ அங்கங்கே வந்து நிறைய டெய்லரிங் சொல்லி தந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா. நிறுவனங்கள் வந்து நிறையவே உருவாயிட்டு இருக்கு. அவங்களோட ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ட்ரெயினர் ஜாப் இருந்துச்சுன்னா ட்ரெயினர் ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்றோம். இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் தான் இண்டஸ்ட்ரி ஓரியன்டட், போட்டிக்னா போட்டிக். போ நம்ம படிக்க வரப்பே ஒருத்தரோட ஸ்டூடெண்டோட ஸ்கில் லெவல் என்ன நமக்கு தெரியும், அதுக்கேற்ற மாதிரி அவங்களை கைட்லைன்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணி அவங்களோட கோல் என்னன்னு. நிறைய பேர் வந்து ஒரு ஒரு கோலோட இருப்போம், ஆனா அந்த வயது கூட கூட வருஷங்கள் போக போக கோல் மாறிடும், சூழ்நிலை அந்த மறந்தே போயிடுவாங்க. ஓ நான் இதை ஆசைப்பட்டனா அப்படின்ற அவங்களோட கோல் என்ன நாங்க எடுத்துனே கேட்போம், உனக்கு என்ன கோல், என்ன ரீச் பண்ணணும், அதை ரீச் பண்ணனா அதை வந்து அதுக்கான ஓட்டத்தை கொண்டு போகணும்னு அந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த மோட்டிவேஷனல் கொடுத்து இப்ப ட்ரைனிங் கொடுக்க கொடுக்கணும், வெறும் கட்டிங் ஸ்டிச்சிங் அப்படின்னு இல்லாம அவங்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸும் நாங்க எடுக்கிறோம். இப்ப வரப்ப வெளி உலகம் போறப்ப உங்களுக்கு தெரியணும் இல்லையா, எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றப்ப வெறும் இப்ப வந்தாங்க படிச்சாங்க.

0: போனாங்க பிளேஸ்மெண்ட் அப்படின்னு கிடையாது. சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸும் நாங்கள் வந்து ஒவ்வொரு பேட்ச்க்கும் வந்து எங்ககிட்ட வந்து அந்த 3 மந்த் கோர்ஸ் படித்தாலும் சரி, 5 மந்த் கோர்ஸ் படித்தாலும், எந்த கோர்ஸ் அவங்க படித்தாலும் அவங்களுக்கு நாங்கள் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸ் எடுத்து தான் அனுப்புகிறோம். ஏன்னா அவங்க சொசைட்டியை ஃபேஸ் பண்ணணும்.
1: புதுசாக ஒரு இன்டர்வியூக்கு போகணுன்னாவே ஒரு பயம் இருக்கும். கண்டிப்பாக ஒரு பயிற்றுனராக இருக்கணும்னா தைரியமாக 4 பேருக்கு முன்னாடி பேசணும். அதுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கண்டிப்பாக வேணும். சரிங்க மேம், இப்போ நீங்கள் பயிற்றுனராக இருக்கீங்க, நீங்க எத்தனை மாணவர்களை உருவாக்கியிருக்கீங்க, உங்ககிட்ட எத்தனை பேர் ஃபேஷன் டிசைனிங் படிச்சுட்டு வெளியில போயிருக்காங்க?
0: தர்மபுரியில படிச்ச ஸ்டூடெண்ட் வந்து 7000 கேண்டிடேட் படிச்சு வெளியே போயிருக்காங்க. ஏன்னா 2008 ரன் ஆயிட்டு இருக்கு நம்மளோட ADDC நிறுவனம் பாத்தீங்கன்னா தர்மபுரியில. 2008 இன்ன வரைக்குமே ரன் ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு பேட்சும் வந்து இயர்லி வந்து 3 பேட்சஸ் 2 பேட்சஸ் முடிச்சு வெளியே போயிட்டு பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் நாங்க இருக்கோம். அதுதான் சொல்றேன் இல்லைங்களா, இப்ப ட்ரைனிங்னா இந்த ட்ரைனிங் மட்டும் இல்லாம இந்த கிளாஸஸ் அவங்களுக்கு பேசிக் இங்கிலீஷும் வந்து நாங்க சொல்லி தரோம். இன்டர்வியூ போனா இன்டர்வியூ எப்படி அவங்க அட்டெண்ட் பண்ணனும், இப்ப சப்ஜெக்ட் அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி வந்து எங்களோட சிலபஸும் இருக்கு. வெறும் டெய்லரிங் வந்தாங்க ஃபேஷன் படிச்சாங்க அப்படின்னு இல்லாம அவங்களுக்கான மோட்டிவேஷனல் கிளாஸஸ் கம்யூனிகேஷன் கிளாஸஸ் இது எல்லாமே எடுத்து தான் அவங்களை ஒரு கான்ஃபிடென்ட், அவங்க வெளியே போறப்ப நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன், என்னால வந்து வேலை பார்க்க முடியும், சொசைட்டியை தைரியமா எந்த ஒரு பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ண முடியும்ன்ற லெவலுக்கு தான் அவங்களை வந்து நாங்க கொண்டு வந்திருக்கோம்.
1: சரிங்க மேம், தர்மபுரியில நீங்க நடத்திட்டு இருக்கீங்க இந்த நிறுவனத்தை, அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கிளாஸ்ல கலந்துக்கலாமா?
0: கலந்துக்கலாம், அவங்களோட வில்லிங் இருந்தா போதும், எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணா இருக்கலாம். அவங்க அவங்க வந்து மினிமம் அதை அவங்க படிச்சதுக்கான ப்ரூஃப், படிச்ச ஐடி ப்ரூஃப் இது இருந்தா போதும், அந்த அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இதுல.
1: சரிங்க மேம், நிறைய இடத்துல உங்க நிறுவனம் இருக்குன்னு சொல்றீங்க, அதர் டிஸ்ட்ரிக்ட்ல எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் இந்த நிறுவனம் இருக்கு?
0: சேலத்துல இருக்கு, சேலம், ஈரோடு, தர்மபுரி, திருப்பூர், காரைக்குடி, பரமக்குடி, இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா எங்களோட நிறுவனம் இருக்கு. சென்னை, கிண்டி, தாம்பரம், இதுல எல்லாம் எங்களோட வெப்சைட் அட்ரஸ் இருக்கு, ADDCIndia.coin போய் பாத்தீங்கன்னா எங்களோட எந்தெந்த ஊர்ல எல்லாம் எங்களோட ADDC நிறுவனம் இருக்கோ அந்த வெப்சைட்ல வரும். அதுல கான்டாக்ட் நம்பர் பார்த்துட்டு அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா எப்ப அட்மிஷன் ப்ராசஸோ அதை வந்து அட்மிஷன் பண்ணிக்கலாம் அவங்க.
1: சரிங்க மேம், இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் இருக்குங்களா?
0: அதுதான் இப்போ மெயினா வந்து இப்போ நாங்கள் அட்மிஷன் பண்ணிட்டு இருக்குது பாத்தீங்கன்னா அப்பரல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி ஃபேஷன் ஓரியன்ட் கோர்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். 1 இயர் கோர்ஸ், மினிமம் 12th அவங்க படிச்சிருக்கணும், 18 to 35 ஏஜ் லிமிட்டு, 12th மார்க் இருந்தா போதும் அவங்க மெரிட் ஸ்காலர்ஷிப்ல வந்து இந்த கோர்ஸை வந்து அவங்க படிச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா மினிமம் 10 கேண்டிடேட் தான் நாங்கள் ஸ்டூடெண்ட் வந்து ரெக்குயர்மெண்டே பண்றோம். ஏன்னா இது வந்து ஸ்பான்சர்ஷிப், படிச்சுட்டு அவங்களுக்கு மெயினா வேலைக்கு போகணும், நான் வந்து ஒரு ஸ்கில்ல ப்ரொவைடரா இருக்கணும், என்டர்பிரனரா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உள்ளவங்களுக்கு தான் முதல் முக்கியத்துவம் வந்து நாங்க தரோம்.
1: சரிங்க மேம், இதுக்கு விண்ணப்பிக்க என்னெல்லாம் ஆவணங்கள் வேணும்?
0: 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, TC ஜெராக்ஸ் காப்பி, ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி, இன்கம் சர்டிபிகேட் இது மட்டும் இருந்தா போதும். அவங்களோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு நேர்ல வந்து எங்களை பார்த்து அட்மிஷன் பண்ணிட்டாங்கன்னா, நாங்க இப்போ செப்டம்பர்ல இருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம், ஆகஸ்ட்ல அட்மிஷன் க்ளோஸ் ஆயிடும். இந்த பயிற்சி வந்து நிறைய பெண்கள் வந்து கத்துக்கிட்டு அவங்களோட கோல் அவங்க கண்டிப்பா ரீச் பண்ணி அடுத்தவங்களுக்கு அவங்க வேலை கொடுக்கற ஒரு என்டர்பிரனரா இருக்கணும். ஒவ்வொரு பெண்களும் வந்து அப்படி இருக்கிறப்ப அவங்களோட கோல் அவங்க வந்து கண்டிப்பா ரீச் ஆயிடும்.
1: கண்டிப்பா. சரிங்க மேம், இப்போ நீங்க பயிற்றுனரா ஆரம்ப காலத்துல இருந்திருப்பீங்களா, என்னெல்லாம் சவால்கள்லாம் நீங்க எதிர்கொண்டீங்க?
0: என்னன்னா ஸ்டூடெண்டால ரொம்ப நேரம் ஒரு இடத்துல இருக்க முடியாது, சீக்கிரமா முடிச்சுன்னா பொறுமையா இருந்தா மட்டும்தான் ஒரு விஷயத்தை வந்து உருவாக்க முடியும், செயல்படுத்த முடியும் இல்லைங்களா. இப்ப தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட்ல பாக்குறப்ப ஸ்டூடெண்ட் வந்து வெளியே வந்து ஒரு ட்ரைனிங் எடுக்கிறது வந்து பெரிய விஷயம். அந்த டைம் அவங்க 4 hours 3 hours, ஏன்னா அவங்க குழந்தைங்களை விட்டுட்டு வந்து நிறைய பேர் மேரிட் அன்மேரிட் நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா. எல்லா கேர்ள்ஸாலையும் வந்து ஃப்ரீயா வந்து கத்துக்க முடியாது, அந்த சிச்சுவேஷன்ஸை தாண்டி வந்து தான் அவங்க வந்து ட்ரைனிங் பண்றாங்க. நிறைய பேருக்கு ஹெல்த் இல்னஸ் வந்துடும் திடீர்னு குழந்தைங்க அப்படின்னு இருக்கும். ஆனா அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கு எங்களுக்கு ஒரு சவாலாவே இருக்கும், ஏன்னா அவங்க கம்ப்ளீட்டா வரணும் இல்லைங்களா. இப்ப 4 நாள் வந்துட்டு இடையில நின்னா ஏன்னா அட்டண்டன்ஸ்ன்ற ஒரு விஷயம் வந்து வேணும்.
1: இந்த கோர்ஸ் ரெகுலரா இருக்கா மேம், இல்ல சாட்டர்டே சண்டே வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி மட்டுமாங்க மேம்?
0: சாட்டர்டேஸ் ரெகுலரா இருக்கும்,
1: வீக் டேஸ்ல எல்லாம்.
0: ஆமா, எல்லா சண்டே உங்களுக்கு லீவ் வரும், லோக்கல் ஹாலிடேஸ் லீவ் வரும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எல்லாம் உங்களுக்கு இதுல வந்துடும். இப்ப ட்ரைனிங் படிக்கிறப்பே அவங்களுக்கான டூல் கிட்டும் நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுறோம், மெட்டீரியல், பேசிக் டூல் கிட்டு இதெல்லாமே அவங்களுக்கு நாங்க கொடுத்துறோம்.
1: நீங்களே வந்து அவங்களுக்கு பயிற்சிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஃப்ரீயாவே கொடுத்துறீங்களா?
0: ஃப்ரீயாவே கொடுத்துறோம்.
1: சரிங்க மேம், இந்த கோர்ஸ்ல என்னென்னலாம் சொல்லி கொடுப்பீங்க?
0: 1 இயர் கோர்ஸ்ல இந்த இதில் பார்த்தீங்கன்னா அப்பரல் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வரும், டெக்ஸ்டைல் சயின்ஸு, குவாலிட்டி கண்ட்ரோலர், மெர்ச்சன்டைசிங்கு, ஸ்விங் டெக்னாலஜி, அப்பேரல் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி, இண்டஸ்ட்ரியல் என்வரன்மெண்டல் அப்படின்னு பேசிக் இங்கிலீஷ் கிளாஸு, கம்ப்யூட்டர் கிளாஸ் இதெல்லாம் வரும். இப்போ என்னென்னா ஒரு பேட்டர்ன் அப்படின்றப்ப, பேட்டர்ன் கிளாஸ் எடுக்கிறப்ப எப்படியெல்லாம் பேட்டர்ன் போடலாம், பாடி ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு எதை பேட்டர்ன் போடுறதுலேயே நிறைய விதங்கள் இருக்குது.
1: கண்டிப்பாக இப்போ ஒரு ஸ்டிச்சிங் பண்ணுறீங்கன்னா எத்தனை இடத்துல கை மாறுது.
0: இப்போ ஒரு ஷர்ட் ஒரு தைக்கிறோம் 20 பேர்னா அதை தைக்கிறதுக்கு

0: இருபது பேர் வேணும் ஒரு ஷர்ட்டு வந்து
1: கண்டிப்பா.
0: சுலபமாக வந்து நம்ம வாங்கிறோம். எக்ஸ்போர்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இந்த சப்ஜெக்டில் கடையில் போய் இன்னி கொடுத்து நாளைக்கு வேணும் அப்படின்வாங்க. ஒரு சிலர்லாம் ஒரு கார்மெண்ட்டை மேக் பண்ணால் இன்னி கொடுத்து எப்பவுமே வந்து பேட்டர்னை பர்ஃபெக்டாக போட்டோம்னா எப்பவுமே கட்டிங் கரெக்டாக பண்ணால் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸி. பேட்டர்ன் போடுற மெத்தட் எப்படியெல்லாம் பேட்டர்ன் போடலாம், இப்போ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் கார்மெண்ட் ஃபேக்ட்ரியில் போடுற மெத்தட் வேறு மாதிரி இருக்கும், ஃபேஷன் ஓரியன்ட் போடுற பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்கும். இதெல்லாம் தான் நாங்கள் வந்து இந்த சப்ஜெக்டில் கவர் பண்ணி தரோம். ஏன்னா அவங்க இப்போ நான் வேலைக்கு போக மாட்டேன், இண்டஸ்ட்ரி போக மாட்டேன், நானா பண்ண போறேன்னு சொல்ல முடியாது. ஒரு வாய்ப்புகள் வந்து நம்மள தேடி வரும், எப்படி வேணா வாய்ப்புகள் வந்து நம்மள தேடி வரும். வாய்ப்புகள் வராதுன்னு சொல்ல முடியாது, கதவை எப்ப வேணா நமக்கு தட்டுன்றப்ப
1: நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த வாய்ப்புகள் எங்க இருக்குதுன்னு நமக்கு தெரியறது இல்ல. உங்களை மாதிரி பயிற்றுனர்கள் வந்து அதை பத்தி சொல்லக்கூடாதான், இவ்வளவு வாய்ப்பு இருக்கா ஃபேஷன் டிசைனர்ல அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரிய வருது.
0: ஆமா, எதுவுமே வந்து நம்ம குறைச்சலா எடை போடக்கூடாது, முக்கியமா நம்மள நம்ம குறைச்சலா எடை போடக்கூடாது. என்னால அது முடியும் அப்படின்னு அதுதான் சொன்ன மாதிரி இந்த பேட்டர்ன் ரிலேட்டட் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பேட்டர்ன் சொல்றேன். பேட்டர்னா இண்டஸ்ட்ரி ஓரியன்டட். இப்ப பேட்டர்ன் கத்துக்கினாங்கன்னா இண்டஸ்ட்ரியில பேட்டர்ன் போனா அதோட காஸ்ட் ஒரு மினிமம் ஒரு பேட்டர்ன் நீங்க ஒரு பேசிக் ஷர்ட் போட்டீங்கன்னா 1000 ரூபீஸ் ஒரு பேட்டர்ன் போட்டு தந்தா மட்டுமே சைசஸ் டெவலப் பண்ண. ஆமா, அது மாதிரி இருக்கு. இப்ப போட்டிக்னா போட்டிக்ல போடுற பேட்டர்ன் வேற மாதிரி இருக்கும். ஒரு கார்மெண்ட்டை கொடுத்துருவாங்க, இதை ட்ரேஸ் பண்ணும்.
1: இப்போ ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து நிறைய கிளாத்ஸ்ல இருக்கு, கிளாத்துக்கு தகுந்த ரேட் இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ கடைக்கு கடைக்கே வந்து நிறைய ரேட் வேரியேஷன் இருக்கும் இல்லைங்களா.
0: இப்போ வந்து என்னன்னா நம்ம சிலபஸ் கவர் பண்றது ஒரு விஷயம் இருந்தாலும் வெளி உலகம் போய் எப்படி வேலை பார்க்கணும்,
1: கண்டிப்பா
0: அங்க வேலை இடத்துல என்னென்னலாம் வேலைகள் இருக்கும், வேலை வாய்ப்பு இருக்கும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்ன பண்ணுவாங்க தான் நாங்க இது சொல்லித்தரோம். உதாரணத்துக்கு பேட்டர்ன் சொல்றப்ப பேட்டர்ன் இத்தனை விதமா பேட்டர்ன் போடலாம், இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் பேட்டர்ன் வரும், ஃபேஷன் ஓரியன்டட் வரும், சைஸ் வேரியேஷன் பேட்டர்ன் வரும், ட்ரேசிங் மெத்தட் பேட்டர்ன், இது மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் அதுல சொல்லித்தரும். இன்னும் பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல் பேசிக்கா ஒரு ஃபேப்ரிக்னா பொதுவா ரெண்டு ஃபேப்ரிக் தெரியும், ஒன்னு காட்டன் நான் நிர்வாகம் பண்றேன்னா இப்போ ஆள் இல்லையானாலும் என்னால ஸ்டிச் பண்ண முடியும். ஸ்டிச் பண்றேன்னா வேலையே எனக்கு வாங்க தெரியணும். நான் இப்போ வேலை வாங்க தெரிஞ்சாதான் நான் என்னால நிர்வாகம் பண்ண முடியும் இல்லீங்களா. அப்ப அந்த ஸ்டிச்சிங் நாலேஜ்மே உங்களுக்கு தரும்.
1: தவறா இருக்குதுன்னா எந்த இடத்துல தவறு இருக்குதுன்னு சொல்ல தெரியும்.
0: அதுக்கும் அதுக்கான சப்ஜெக்டும் வந்துருச்சு. குவாலிட்டி எல்லாத்துக்குமே சப்ஜெக்ட், ஃபேப்ரிக்கு ஒரு சப்ஜெக்ட், தைக்கிறதுக்கு ஒரு சப்ஜெக்ட், பேட்டர்ன் போடுறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி எல்லா சப்ஜெக்ட்மே. இப்ப குவாலிட்டின்றப்ப ஒரு ஷர்ட் வாங்கினா ஷர்ட்ல எந்தெந்த இடத்துல டிஃபெக்ட்ஸ் வரும், ஒரு பேண்ட் வாங்கினா பேண்ட்ல எங்க டிஃபெக்ட்ஸ் வரும், குவாலிட்டி கண்ட்ரோல்னு அதுக்கு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அந்த சப்ஜெக்ட்டையும் கவர் பண்றோம். இதுல எக்ஸ்ட்ரா கரிக்குலம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க், ப்ரூச்சஸ் ஒர்க், பேசிக் ஆரி ஒர்க், அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலயும் கரெக்ட் பண்ணி. ஏன்னா ஒரு போட்டிக் வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் எம்ப்ராய்டரி போட்டா அது ரேட் ஆஃப் காஸ்ட் வந்து கூட, ஒரு ஷர்ட்ல ஒரு எம்ப்ராய்டரி போட்டு தரலாம், ஒரு கர்ச்சீஃப்ல ஒரு எம்ப்ராய்டரி போட்டு தரலாம், ஒரு ஷால்ல எம்ப்ராய்டரி போட்டு தரலாம், அசசரி சாட். இப்ப ஷால் ஒரு பேசிக்கா வாங்கணும்னா 60 ரூபீஸ், 100 ரூபீஸ், மினிமம் 50 ரூபீஸ். குவாலிட்டியா வேணும், பிராண்டட் வேணும்னா நம்ம போயிட்டே இருக்கலாம். ஃபேப்ரிக் ஏத்த மாதிரி தான் ரேட் ஆஃப் காஸ்ட். இப்ப நீங்க 100 ரூபீஸ் கொடுத்து ஷால் வாங்குறதும் இதோட வேரியேஷன் உங்களுக்கு தெரியும். இப்ப 50 ரூபீஸ் நான் வந்து 100 ரூபீஸா ஆக்கணும், அப்படியும் இருக்கு இல்லையா. பிசினஸ் மைண்ட் வந்து அதுதான் டெக்னிக். அப்போ என்னன்னா சேர்த்தா அந்த 50 ரூபீஸ் வந்து 100 ரூபீஸா மாறும். காலை லேசர்ஸ் வச்சு பீட் ஒர்க் கொடுத்தோம்னா அந்த ஷாலோட மதிப்பே வந்து கூடிடும்.
1: ஒரு ப்ரூச்சஸ் எல்லாம் போட்டுங்கன்னா அதுக்கு தனி காஸ்ட் வைக்கலாம்.
0: பேசிக்கா ஒரு பிளவுஸ் போடுறப்ப அதுல எம்ப்ராய்டரியும் ப்ரூச்சஸும் ஆட் பண்ணா அதோட லுக்கே வந்து வேற.
1: ஆமாங்க மேம், இப்ப ப்ரூச்சஸ் ஆரி ஒர்க் இதெல்லாம் போட்டாவே பிளவுசஸ் எல்லாம் வந்து ஒரு அட்ராக்ஷனா இருக்கும். இப்ப ப்ரூச்சஸ் போடுறதுக்காக இருக்கட்டும், ஆரி ஒர்க் போடுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து ரேட் அதிகம் தான். ஆரி ஒர்க் எல்லாம் ஸ்டார்டிங் பிரைஸே ஒரு 1000ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னே சொல்லலாம்.
0: பாத்தீங்கன்னா எங்களோட ஸ்டூடெண்டே பாத்தீங்கன்னா ஆரி ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. 1 இயர் கோர்ஸ் படிச்சவங்க பாத்தீங்கன்னா சொந்தமா போட்டிக் வச்சு ரன் பண்றவங்க ஆரி ஒர்க், ஸ்டிச்சிங், பார்ட்டி வியர்ஸ், யூனிஃபார்ம் வியர்ஸ், இதெல்லாம் இன்னொன்னா சோசியல் வெல்ஃபேர். இப்போ சொசைட்டி ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்டிச்சஸ்லயும் வந்து மெம்பர்ஷிப் பண்ணியும் அவங்களுக்கும் ட்ரெயின் அப் பண்ணிட்டு அவங்களும் மெம்பர்ஷிப்பும் ஆகிக்கலாம். வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு, வாய்ப்புகள் வரப்பே பயன்படுத்திக்கணும், அது வந்து முன் வரணும். கேர்ள்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து நம்மளால அது முடியும், நம்மளும் சாதிச்சு காட்டுவோன்ற ஒரு எண்ணம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்துருச்சுன்னா அவங்களோட கோலை அவங்க வந்து ரீச் பண்ணலாம்.
1: சரிங்க மேம், இந்த கோர்ஸ்ல பிராக்டிகல்ஸ் எல்லாம் இருக்குங்களா?
0: கண்டிப்பா பிராக்டிகல்ஸ் இருக்கு. ஏன்னா இப்ப சொல்லி ஃபேஷன் தைக்கணும்னா ஒரு இப்ப அவங்க பார்த்தாங்க, ஒரு ஃபிகர்ஸ் பார்த்தாங்க, பேட்டர்ன் போடவும் தெரியும், ஸ்டிச்சிங் நாலேஜும் கூட. எங்களோட ஏடிடிசி நிறுவனத்துல பாத்தீங்கன்னா நாங்க 45 மிஷின்ஸ் வச்சிருக்கோம். பவர் மிஷின்ஸ் எல்லாமே, பவர் மிஷின்ஸ், ஸ்பெஷல் மிஷின்ஸ் எல்லாமே. ஏன்னா இப்ப இண்டஸ்ட்ரி போறப்ப இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இருக்கோம், கார்மெண்ட்ஸ்

0: பண்ணி எப்படி இருக்கும் நிறைய பேர் தெரியல, உள்ள எல்லாம் நுழைய முடியாது. டிவியில சீரியல்ஸ்ல பாத்துருப்போம். ஆனா எங்களோட செட்டப்ஸ் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்ல எப்படி இருக்கும் அந்த செட்டப்ஸ்ல தான் வந்து எங்களோட ஸ்விங் லேப் வந்து உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் நாங்க பண்ணிருப்போம். ட்ரைனிங் அவங்க படிக்கிறப்பவே நாங்க இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தரோம். இப்ப நம்ம படிச்சுட்டோம், திடீர்னு வேலைக்கு போனோம்னா அந்த பயம் இருக்கும் இல்லீங்களா? அந்த இந்த கோர்ஸ் முடியறப்ப அவங்களுக்கு பக்கமே
1: இன்டர்ன்ஷிப் எவ்வளவு
0: ஒன் வீக் வந்து அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங். அப்ப வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். பாத்தீங்கன்னா அந்த இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் யார் யாருக்கு வில்லிங் எப்படியோ அதுக்கேத்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி தரும். இப்ப பக்கமே எனக்கு தர்மபுரி வேணும்னா தர்மபுரியில நாங்க இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணி தரோம். இல்ல வெளியில போற அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நிறைய கேண்டிடேட் பாத்தீங்கன்னா நாங்க அதர் டிஸ்ட்ரிக்ட் போறோம் அப்படின்றப்ப இப்ப சென்னை, திருப்பூர், பெங்களூர் இது மாதிரி கூட நாங்க இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணி தரோம். அப்போ அவங்க இப்ப படிச்ச விஷயத்த வேலைக்கு போறப்ப பாக்குறப்ப அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும் இல்லையா? இப்ப எங்களோட ஸ்டூடெண்ட் இன்டர்ன்ஷிப் போறாங்க இல்லையா, அப்ப அவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்து கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரிஸ்லயே வந்து அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அவங்களே, நீங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு எங்க கிட்டே வாங்க நாங்க உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணி தந்துடும் அப்படின்ற மெயின் காரணமே அதுதான். இப்ப நம்ம படிச்சுட்டோம்,
1: இப்ப இன்ஜினியர்ஸ் முடிச்சா கூட இன்டர்ன்ஷிப் மூலமா வந்து வேலைக்கு போயிடுறாங்க.
0: ஆமா ஆமா, அதனாலதான் மெயினா இன்டர்ன்ஷிப் இப்போ வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லுவாங்க அவங்க 12th வச்சு ஜாயின் பண்ணி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரியில வந்து சூப்பர்வைசரா வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட சாலரி லெவலும் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவங்களோட டெசிக்னேஷன் டெய்லரா இருந்தவங்க இப்போ சூப்பர்வைசரா இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாள் அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண கூட ஒரு சொந்தமா ஒரு யூனிட் எடுத்து கூட அவங்களால ரன் பண்ண அந்த கான்ஃபிடென்ட் வந்துடும் இல்லைங்களா அவங்களுக்கு? கண்டிப்பா இந்த கான்ஃபிடென்ட்டை நாங்க கொண்டு வரோம், லேடிஸ்க்கு கண்டிப்பா கொண்டு வரோம். கைத்தொழில் கண்டிப்பா ஒரு ஸ்கில் ட்ரைனிங் வேணும் அப்படின்னுட்டு
1: 40 மிஷினுக்கு மேல இருக்குதுன்னு சொல்றீங்க, அந்த மிஷின் எல்லாம் எப்படி கையாளுறதுன்றதும் சொல்லி கொடுத்தோம்.
0: ஆமா, பேசிக் அவங்களுக்கு வந்து ஸ்விங் டெக்னாலஜி கிளாஸஸ் எடுக்கிறப்ப டிஃபெக்ட்ஸ் என்னென்னலாம் டிஃபெக்ட்ஸ் வரும் அந்த மிஷின் மெக்கானிசம் கிளாஸும் பேசிக் மிஷின் மெக்கானிக் கிளாஸ் வந்து நாங்க அவங்களுக்கு சொல்லி தரோம் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு. ஏன்னா ஒரு சின்ன டிஃபெக்ட்ஸ் வரப்ப ஒவ்வொரு சமயம் நம்ம கடைக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்க முடியாது இல்லீங்களா, அதனால அந்த கிளாஸஸுமே வந்து நாங்க அவங்களுக்கு கவர் பண்ணி தந்துடுறோம்.
1: சரிங்க மேம், இப்போ வந்து நிறைய டெக்னாலஜி வளர்ந்துட்டே இருக்குது, இப்போ ஏன் எல்லாம் வந்துருச்சு இல்லைங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய சிலபஸ் எல்லாம் அப்டேட் ஆகும்.
0: ஆமா ஆமா, சிலபஸ் வந்து நாங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். கேட் கிளாஸஸும் வந்து நாங்க ஆன்லைன் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு கேட் கிளாஸஸும் அரேஞ்ச் பண்ணி தந்துட்டு இருக்கோம். எங்களோட எல்லா ஸ்டாஃப்ஸுமே ADDC ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கரண்ட்லி என்ன இருக்கோ நாங்க ட்ரைனிங் எங்களுக்கும் வந்து ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து அப்டேட் லெவல்ல தான் வந்து ஸ்டூடெண்ட் தரணும். எங்களுக்கும் ட்ரைனிங் இருக்கும், அவங்களுக்கும் ட்ரைனிங் இருக்கும். ஏன்னா எல்லாருமே வந்து ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
1: இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு நம்மளும் வந்து போயிட்டே இருக்கணும், நிறைய கத்துக்கிட்டே இருக்கணும். நாம கத்துக்க கத்துக்க தான் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கத்து கொடுத்துட்டே இருக்க முடியும். நிறைய அப்டேட்ஸ் இருக்கு வேற,
0: அத அப்டேட் வந்து நாங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும்.
1: அதனால நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
0: நான் வந்து MSc ஃபேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். நிஃப்ட்ல என்னோட டிப்ளமோ கோர்சஸ் முடிச்சிருக்கேன், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. பிளஸ் ADDC-ல சென்னை ADDC-லயும் நான் ஒரு ஸ்டூடெண்டா இருந்து நான் இப்ப தர்மபுரி ADDC-ல ஸ்டாஃபா நான் வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
1: சரிங்க மேம், இப்போ ஒரு வேலைக்கு போகணும்னாவே அவங்க வந்து சம்பளம் தான் எதிர்பார்ப்பாங்க. ஃபேஷன் டிசைனர்ல மினிமம்ல இருந்து மேக்ஸிமம் எவ்வளவு சம்பாதிக்கலாம்?
0: அதுதான் நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணல. இப்ப என்னோட ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா 70,000 வாங்குறாங்க. அவங்க டிகிரி முடிச்சுட்டு என்கிட்ட டிப்ளமோ முடிச்சுட்டு இப்ப அவங்க பெங்களூர்ல வந்து ஒர்க் பண்ணி ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மினிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 to 15 ஸ்டார்டிங் பேஸ் நம்ம உள்ள. இப்ப நான் கேட் பாஸ் மாதிரி உள்ள எடுத்துட்டு போய் நான் உன்னை ஒப்படைச்சிட்டேன், ஒரு டெசிக்னேஷன் வாங்கி தந்து நான் உள்ள அங்க போயிட்டு நம்மளோட ஸ்கில்ல வந்து இம்ப்ரூவ் பண்ண எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணமோ அடுத்தடுத்த கிரேட் அவங்க போயிட்டே இருக்கலாம். அந்த 12 நிக்க மாட்டாங்க, அடுத்த லெவல் போவாங்களே தவிர
1: அவங்களோட ஸ்கில் இம்ப்ரூவ் ஆக
0: அடுத்தடுத்த டெசிக்னேஷன் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே மாறிட்டு இருக்கும். அதுதான் சொன்ன ஒரு டெய்லரா இருந்த ஒரு டெய்லருக்கும் சூப்பர்வைசருக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. டெய்லர் சாலரி என்ன, சூப்பர்வைசர் சாலரி இப்ப லெவல் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்ற அது மாதிரிதான் உங்களுக்கு அடுத்தடுத்த கிரேடு. மினிமம் ஸ்டார்டிங் நுழையிறப்ப உங்களுக்கு அந்த சாலரியில 12 to 15 சாலரியில நாங்க வாங்கி தந்துருவோம் பிளேஸ்மெண்ட். அதுக்கப்புறம் உள்ள போறப்ப நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் வெளிப்படப்பட ஆட்டோமேட்டிக்கா கிரேடி. கார்மெண்ட் ஃபேக்டரியை பொறுத்த வரைக்கும் ஒரே டெசிக்னேஷன்ல வச்சிருக்க மாட்டாங்க. இப்ப வந்து அவங்களுக்கு தெரியும்ல, அவங்க அப்சர்வேஷன் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சா அவங்க எப்படி பண்றாங்க, எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்னு அவங்க அப்சர்வேஷன் பண்ணி அடுத்தடுத்த கிரேட் போயிட்டே இருப்பாங்க. எந்த கடை கிடையாது, நம்ம போயிட்டே இருக்கலாம் வேற வேற வேற வேற லெவலுக்கு.
1: சரிங்க மேம், இப்போ வந்து ஒரு பெண்ணா ஃபேஷன் டிசைனர்ல இவ்வளவு சவால்கள் இருக்கு, அதை எப்படி எல்லாம் எதிர்கொள்ளலாம்?
0: காம்படிட்டிவ் நிறைய
1: கண்டிப்பா ஃபேஷன் டிசைனர்ல இப்போ அதிகமாக
0: அதிகம் பாத்தீங்கன்னா காம்படிஷன்ஸ் வந்து நிறைய

0: ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து உங்களோட ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண, உங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு சோஷியல் மீடியான்ற ஒரு டூல் வந்து நம்ம கையில் இருக்கு.
1: சரிங்க மேம், இப்போ உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய தகவல்களை தந்தீங்க. மேலும் இதை பற்றின தகவல்கள் தெரிஞ்சிக்க உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்கலாமே.
0: கண்டிப்பா, எங்களோட ஃபோன் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா 9940830290. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இந்த காண்டாக்ட் பண்ணி எங்களை கேட்டீங்கன்னா இதுக்கான தகவலை நாங்க வந்து உங்களுக்கு தரோம். நன்றி.
1: சரிங்க மேம், ரொம்ப அழகா பேசுனீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் மேம். நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழைப்போம் உயர்வோம், தையல் முதல் வெற்றி வரை. தருமபுரி ADTC பயிற்றுநர் ஜான்சிராணி அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் கதிரொடி. முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம். நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
8: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
9: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
10: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 2:30. நேயர்களே, இனி தொடர்ந்து கேட்கலாம் பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்கள் என்பது பல மொழிகள் கலந்து வரும் தனித்துவமான இசை வடிவம். நேயர்களே, ஒரே நேரத்தில் பல மொழிகளில், குறிப்பாக தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி என பல மொழிகளின் இசைகளை ஒரே நேரத்தில் கேட்கும் நிகழ்ச்சிதான் பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி. பன்மொழி பாடல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது தமிழ் மொழியில் தாமன் இசையில், விவேகா வரிகளில், ராகுல் நம்பியார் குரல் வண்ணத்தில், சிவலிங்கா திரைப்படத்தில் இருந்து. கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட இனி கவலையை விடுங்க, நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
4: பிற்பகல் 2:36 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பன்மொழி நிகழ்ச்சி பாடல்களை. பன்மொழி நிகழ்ச்சி என்பது கலா

0: கலாச்சார பரிமாற்றம், பல்வேறு சமூகங்களை இணைக்கும் இசை பாலம்தான் இந்த பன்மொழி பாடல் நிகழ்ச்சி. பல மொழி பேசும் மக்களை ஒன்றிணைக்கும் நிகழ்ச்சிதான் இது. இத்தகைய இனிமையான நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக வளம் வர இருக்கிறது மலையாள மொழியில் இருந்து பிபின் அசோக் இசையில் ஹிம்னா ஹில்லாரி விநாயக் சசிகுமார் குரல் வண்ணத்தில். சாகசம் திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: ஏற்றோம் மிகச்ச சம்மானம் அச்சன அம்மைக்கு வேண்டி சரிகம கார்வா.
2: ஆஹா, ஹாய்.
3: எஸ், தேங்க் யூ.
2: ஓகே, விடண்டாவிலே.
4: அல்ல, நீங்கள் வந்து அவிடே
2: காரி என்றது வச்சோ
4: பழமானா.
2: எந்த சம்பவம்
4: கண்டிட்டு தோணும்?
5: எல்லாம் கழிஞ்சப்ப பாயசம் குச்சா வந்தேக்கா மோன்.
2: എന്നാ പിന്നെ ഞാൻ പൂക്കളം അവിടെ വരെ കൊടുക്കട്ടെ. അവിടെ ഞാൻ കുറച്ച് പെമ്പിളാനി ഉണ്ടാവും.

0: ഇവന്റെ
1: അടുത്ത് കേട്ടോ. അതാ സേഫ്.

0: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நார்த்தம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தின் 12ஆம் ஆண்டு மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் வரவேற்பது சக்தியன் பிரைடல் ஸ்டுடியோ. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள் இந்நிகழ்ச்சியை

0: வழங்குவோர்
1: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், உமிழி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: நேயர்களே, பிற்பகல் 2:42 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேயர்களே, பல மொழிகளின் சங்கமங்களை பல மொழிகளின் கலப்பை ஒரே நேரத்தில் கொண்டு வரும் நிகழ்ச்சிதான் இந்த பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி. பன்மொழி பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது தெலுங்கு மொழியில் இருந்து கோர்சனட்டானி இசையில், கோர்சனட்டானி குரல் வண்ணத்தில் ஃபெய்டா திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம். நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சிவ முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: நேயர்களே, பிற்பகல் 2:49 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே பன்மொழி பாடல் நிகழ்ச்சியை. பல மொழிகளை பேசக்கூடியவர்கள் ஒரே நேரத்தில் சங்கமிக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சி. பன்மொழி பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது கன்னட மொழியிலிருந்து ஹரிகிருஷ்ணா இசையில் விஜய் பிரகாஷ் மற்றும் வி நாகேந்திர பிரசாத் குரல் வண்ணத்தில் சிவலிங்கா திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.

0: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
1: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
0: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
1: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
0: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்.
1: மாமா, எனக்கு ஒண்ணு புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா,
2: கபடி
1: இல்ல கேரம்போர்டா?
0: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
3: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
1: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
0: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
1: அட, அட்டகாசமா இருக்கே மாமா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
0: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எச பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
1: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
4: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
5: நேயர்களே, 2:56 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே பன்மொழி பாடல் நிகழ்ச்சியை. பன்மொழி பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது ஹிந்தி மொழியில் ஏஆர் ரகுமான் இசையில் ஸ்ரேயா கோஷல், ரக்ஷிதா சுரேஷ் குரல் வண்ணத்தில். மிமி திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது பன்மொழி பாடல் நிகழ்ச்சி. நேயர்களுக்கு பாடல்களை வழங்கிய நிறைவோடு விடைபெறுகிறேன். நிகழ்ச்சி அறிவிப்பாளர் லக்ஷ்மன்.

பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3 மணி. அழகான இந்த இனிமையான பிற்பகல் வேலையில் வரும் 1 மணி நேரமும் இன்னைக்கு இன்னைக்கு உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே. ஸ்வரங்களின் வரங்களாய் இது கட்சவியல் கலக்கல் பாடல்கள். ஆம் நேர்களே, என்னதான் நமக்கு பிடிச்ச பாட்டா லூப் மோட்ல போட்டுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாலையும் சே அப்படின்னு ஒரு சில நேரங்களில் சின்ன சளிப்பு வந்துடும். ஆனால் நமக்கு பிடிச்ச பாட்டை எப்பயாவது அப்படியே காற்றுல மிதந்து வந்து நம்ம காதுகிட்ட வரும்போது அப்படி சும்மா ஆனந்தமாக இருக்குங்க. சரிங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் பாட்டு வரணும்னா 0-43-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட பேரும் டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி வைங்க.

நிகழ்ச்சியில முதல் பாடலை கேட்டிருக்காங்க. மேட்டூர்லேருந்து சஹானா கேட்டிருக்காங்க. இவங்க சூரியன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு பாடல் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கேட்டுருவோமா நேர்களே, இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
2: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
7: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
6: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
8: மூன்று மணி 9 நிமிஷங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில். இது கட்சவில் கலக்கல் பாடல்கள். ஆமாங்க, உங்களுடைய விருப்ப பாடல்கள் தான் இந்த நிகழ்ச்சி முழுக்க கேட்க போறீங்க. நிறைய பாடல்கள், அந்த பாட்டு, இந்த பாட்டு, கேட்ட பாட்டு, கேட்காத பாட்டு, நிறைய பாடல்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறது தான் நம்ம வானொலின்னு சொல்லலாம். சில பாடல்களை கேட்கும் போது, நான் ஸ்கூல் படிக்கும் போது கேட்ட பாட்டு, நான் 5th படிக்கும் போது கேட்ட பாட்டு, காலேஜ் படிக்கும் போது கேட்ட பாட்டு, இந்த மாதிரி நினைவுகள் நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வர்றது பாடல்கள் தாங்க. சரி, அடுத்தது யார் என்ன பாட்டு கேட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, உத்தமராசா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. தண்டுக்காரம்பட்டியிலிருந்து தீபா வேலன் இவங்க கேட்டிருக்காங்க. கீப்பம் மனிர்களே,

0: காவேரிப்பட்டினம் தேர்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை வருகின்ற 23 தேதி முதல் புதிய பொலிவுடன் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகிறது.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
2: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை. கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போட்டாச்சா? 5000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா?
3: இல்ல, போன மாசம் தானே
2: வாங்கினேன். இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்ப பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க.
3: பெருசா வந்துட்டோம்.
2: நீ இப்ப கிளம்பு.
4: RBI சொல்கிறது,
5: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
6: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல் பொறியியல் கல்லூரி, குமாரபாளையம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
9: மூன்று மணி 15 நிமிஷங்க. இது குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் கட்சவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். சின்ன வயசுலேயும் சரி, நம்மளுடைய பருவ வயசுலேயும் சரி, தோழிகள் கூட விளையாடுறது, சேர்ந்து பாடுறது, ஆடுறது, இப்படி இந்த நினைவுகளை யாராலையுமே மறக்க முடியாதுன்னு சொல்லலாம். அது சந்தோஷமாக எந்த கவலைகளும் இல்லாமல் ஆடி பாடின ஒரு பருவம், பதின் பருவம் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, இப்போ வரக்கூடிய பாடல் அந்த மாதிரியான ஒரு பாடல். எந்த கவலையும் இல்லாமல் இரண்டு சகோதரிகளும் அழகாக ஆடி பாடக்கூடிய ஒரு பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க மந்தக்காடு பகுதியிலிருந்து தங்கேஸ்வரி. கேட்டிருக்காங்க நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து பாடல். கேட்போம் மனேர்லி.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
4: கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேர்களே. இது கட்சிவியல் கலக்கல் பாடல்கள். உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நானும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கேன். விதவிதமான ரசனைகள், வித்தியாசமான பாடல்கள்,

இந்த நிகழ்ச்சியில் வளம் வந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். சரிங்க, அடுத்த பாடல் கேட்டே ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த பாட்டெல்லாம் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு பாடல், இளையராஜா இசையில் வரக்கூடிய ஒரு பாடல் சொல்லலாம். ஆத்மா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர்லேருந்து வெங்கடேஷ் கேட்டிருக்காங்க இந்த பாடலை. கேட்போம் மனர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ மகாலட்சுமி
2: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு
1: தருமபுரி.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தர்மபுரி. பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
4: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: நெர்லி நம் இதுவரை கேட்டோம் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் வழங்கிய கட்சவில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் குமாரபாளையம் எக்ஸல் என்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு ஏற்ற பொறியியல் கல்லூரி. உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க நேர்களே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க பாரதி ஸ்ரீனிவாசன், ஓமலூர் கோட்டை மேடு பகுதியிலிருந்து கேட்டிருக்காங்க. எனக்கு பிடித்த பாடல் உன்னை தேடி திரைப்படத்திலிருந்து பாடல் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக கொடுத்துடலாம். நீங்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறது தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்சிவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. கேட்கலாமா நேர்களே உன்னை தேடி திரைப்படத்திலிருந்து?

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
0: மூன்று 3:36, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கலக்கலான பாடல்கள், ரசனைக்குரிய பாடல்கள், வெவ்வேறு விதமான ரசனைகள், வெவ்வேறு விதமான பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. சத்தியமங்கலம் வட்டம் சதுமுகை அப்படின்ற பகுதியிலிருந்து பொன்னுச்சாமி, கோகிலவாணி, ஆதவன், தரணிகா எல்லாருமே இணைஞ்சு கேட்டிருக்காங்க. எங்களுக்கு இந்த பாட்டு தாங்க வேணும், கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊர் மரியாதை திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு, அவங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் கேட்கலாமா?

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: உங்கள் குழந்தைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கு அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற எக்ஸல்

0: பொறியியல் கல்லூரி குமாரபாளையம்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் நேர்களே, தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கும் கட்சேவில் காலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. நேரம் 3:44 ஆயாச்சுங்க. பாடல்கள் கேட்டால் நேரம் போகிறதே தெரியறதில்ல இல்லையா? ஆமாங்க, எத்தனை முறை கேட்டாலும் சலிக்காத பாடல்கள், அதுவுமே உங்களுடைய விருப்ப பாடல்கள் இல்லையா இது எல்லாமே? சரிங்க, அடுத்ததாக பாடல் யார் கேட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, அரூர் கீரைப்பட்டியிலிருந்து சையத் கேட்டிருக்காரு. மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்தில் இருந்து பாடல் கேட்போமா?

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
3: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: கட்சவில் கலக்கல் பாடல்ல அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. கோபிச்செட்டி பாளையத்திலிருந்து தமிழரசி, நல்லவனுக்கு நல்லவன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இதோ அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய்.
3: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
4: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
5: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: 3:55 நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். என்ன இது, இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு, அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா அப்படின்னு உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. சரிங்க, நிகழ்ச்சியோட நிறைவு பாடலை யார் கேட்டிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, சவுலூர், தருமபுரி மாவட்டம் சவுலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. மோனிஷா, விஜயசாந்தி, கல்பனா, சங்கமித்ரன், தர்ணிகா ஸ்ரீ இவங்க எல்லாருமே இணைஞ்சு கேட்டிருக்காங்க. மல்லு வேட்டி மைனர் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச பாடல் எல்லாரும் கேட்போம்.

நேர்களை நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்சேவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. அடுத்த நிகழ்ச்சி விறுவிறுப்பான விடை தேடும் வினாக்கள்.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: இனிய உற்சாகமான மாலை வணக்கம் நேய உறவுகளே, இது உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் நாம் இணைகிறோம். வணக்கம் லக்ஷ்மணன்.
1: வணக்கம் லீல வினோதன்.
0: டேய், வரப்ப வணக்கம் சொல்றப்பயே ஒரு வேற லெவல் அப்படின்ற மாதிரி வணக்கம் சொல்றீங்களே. சரி, இப்போ வந்து நேயர்களும் ஆர்வத்தோடு இருக்காங்க. நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள்,
1: புதிய நேயர்களாக இருந்தால் 0043 42 முன்னிணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0043 42 முன்னிணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு நாங்கள் கேட்கும் வினாக்களுக்கு சரியான பதிலை தந்து உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு மகிழலாம் நேயர்களே.
0: நிகழ்ச்சி அணைய முதல் நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் இங்கிருந்து?
2: ஜெயசீலன்.
0: ஐயா, உங்களுக்கான ஒரு மூன்று குறிப்புகள் சொல்லாமா?
1: இது ஒரு ஈர நிலங்க, பாரம்பரிய தலம்.
0: ஈர நிலம், இது வந்து ஒரு ஈர நிலம்,
1: பாரம்பரிய தலம், தானியங்களை காக்கக்கூடிய ஒரு தலம். ஆமா, தானியங்களை பாதுகாக்கக்கூடியதுங்க. சரி, நான் கேக்குறது ஒரு நிலம். ஆமா, நிலத்தை கேக்குறேன். அதாவது நம்ம என்னங்க,
0: சதுப்பு நிலமான்னு கேக்குறாரு.
1: சதுப்பு நிலம்.
0: நல்ல முயற்சி.
1: சரிங்க, நல்ல முயற்சிங்க, ஆனா சரியான பதில் அல்ல.
0: நன்றி, நன்றிங்க. அடுத்த நேயர் வருக, வணக்கம். அடுத்த நேயர்
1: வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், வணக்கம், சொல்லுங்க.
3: அரியலூர் மாவட்டம், தொட்டிக்குளம் தியாகராஜன் சார்.
1: தொட்டிக்குளம் தியாகராஜன். குறிப்புகள் கேட்டீங்களா?
3: ஆமா சார். இது அதாவது தானியங்களை வந்து காக்க வேண்டிய நிலம்ங்கிறீங்களா சார்? அது எப்படி நிலத்தை சொல்றீங்களா? அது தலைவர்கள் ஒரு இது
1: ஆமாங்க. இது வந்து ஒரு நிலமாவே இருக்குங்க, ஒரு ஈர நிலம். ஆமாங்க, ஒரு நிலம் இது. உங்களுக்கு இன்னொரு குறிப்பு சொல்றேன், இது பல உயிர்களினுடைய பாரம்பரிய தலம் அப்படின்னு சொல்றாங்க.
3: பாதுகாப்பு தலங்களா
1: ஐயா? பல் உயிர்களை பாதுகாக்கக்கூடிய பாரம்பரிய தலங்க ஐயா.
0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி இணைவோம்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
10: தொடர்புக்கு 9500 84 8020.
4: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடைதேடும் வினாக்கள் நிகழ்ச்சி நினைந்திருக்கிறோம். இனியர்களே, சொல்லுங்க லட்சுமண், நிறைய குறிப்புகள் சொல்லிட்டே இருக்கீங்க. அடுத்த நேயர் யார் வராங்கன்னு கேட்போம். வருக, வணக்கம்.
11: இருவருக்கும் வணக்கம்.
1: வணக்கம், வணக்கம். சந்திரசேகர்.
11: நான் வேலூர் மாவட்டம் கட்படியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சரிங்க சந்திரசேகர் ஐயா, உங்களுக்கான ஒரு குறிப்பு சொல்லலாமா?
11: ஆ, குடிங்கய்யா, நான் முயற்சிக்கிறேன்.

0: சொல்லுங்க
1: இது
0: லக்ஷ்மண்.
1: இந்த தளத்தினுடைய முக்கிய நோக்கமே வந்து தானியங்களை பாதுகாக்கிறது தாங்க.
2: தானியங்களை பாதுகாக்கிறது இந்த தளத்தினுடைய முக்கிய நோக்கம்.
1: ஆமாங்க.
2: என்னால கண்டுபிடிக்க முடியலையா, சாரி. நன்றி.
1: சரிங்க, நல்ல மகிழ்ச்சி. இணைப்பில் இணையும் அடுத்த நேரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
0: இணைப்பில் இருக்கீங்க.
1: வணக்கம், வணக்கம்.
3: என்எம் துரை, நாகசமுத்திரம் பேசுறேன்.
1: சரிங்க, நீங்க குறிப்புகள் கேட்டீங்களா?
3: கேட்டங்க. எனக்கு ஒரு குறிப்பு சொல்லுங்க.
1: இந்த தளத்தை, இந்த ஈர நிலத்தை வேளன் ஆராய்ச்சி சபை வந்து பாதுகாக்குதுங்க. இந்திய வேளாண் ஆராய்ச்சி சபை வந்து பாதுகாக்குதுங்க. சரிங்க, இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், வணக்கம். சொல்லுங்க குறிப்புகள்
3: கேட்டு. மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
1: சாமல்பட்டி கோபால். கோபாலையா, குறிப்புகள் கேட்டீங்களா?
3: ஒரு குறிப்பு.

0: இன்னொரு சொல்லுங்க.
1: இந்திய வேளாண் ஆராய்ச்சி சபை வந்து பாதுகாக்குதுங்க.
0: சாரி, நன்றி, வணக்கம்.
1: சரிங்க, இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயரை வரவேற்போம். முருக வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. குறிப்புகள்
2: கிருஷ்ணகிரி மாவட்டம், சாமல்பட்டி கோபால்.
1: சாமல்பட்டி கோபால், கோபால் ஐயா, குறிப்புகள் கேட்டிங்களா?
2: குறிப்புகள்.
1: சரிங்க, இது தாவரங்களினுடைய மரபணு வளத்தையும் வந்து பாதுகாக்குதுங்க.
2: நிலமா?
1: ம், நிலம்தான்.
2: தரிசு நிலம் சொல்லலாம்.
1: தரிசு நிலம், சரிங்க ஐயா. நல்ல முயற்சி, நல்ல முயற்சி.
2: வாய்ப்பு, நன்றி.
1: நன்றி, நன்றி.
3: அடுத்த நேர் வருக, வணக்கம்.
1: வருக, வணக்கம். வணக்கம், வணக்கம்.
4: நல்லமல்லி ஒன்றியம் நார்த்தம், என்ஆர் முத்து.
1: என்னங்க மீண்டும் உங்கள் பேரை பதிவு பண்ணுங்க.
4: நல்லமல்லி ஒன்றியம், நார்த்தம்பட்டி, என்ஆர் முத்து, புதூர்.
1: என்ஆர் முத்து. குறிப்புகள் கேட்டீங்களா?
4: குறிப்புலாம் கேட்டுங்க ஐயா.
1: பதில் சொல்றீங்களா? பறவைகள், நீர்வாழ் உயிரினங்கள், இதெல்லாம் வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு நீர்வள பாதுகாப்பு தளமா இது முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இந்தியாவில் இருக்குங்க. நன்றி, நன்றி.
3: அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம், வணக்கம்.
3: அடுத்த நேயர் வருக, வணக்கம். இது உங்கள் அபிமான அன்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடைதேறும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
5: வணக்கம்,
3: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: பாதுகாக்கூடிய ஒரு தளமாக ஈர நிலமாக இருக்குதுங்க.
5: களிமண் நிலத்தை சொல்லலாமா?
1: என்னங்க ஐயா?
5: களிமண் நிலம்.
1: களிமண் நிலம், சரிங்க. நல்ல முயற்சிங்க, ஆனா இது சரியான பதில் அல்ல.
3: அடுத்த நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
6: ஐயா, வணக்கம். ஐயா,
3: வணக்கம். யார் எங்கிருந்து?
6: நானும் சவுலூர் கிராமத்திலிருந்து ஆதிமுனம்.
3: சரிங்க, உங்களுக்கான ஒரு குறிப்பு. இது பறவைகள், நீர்வாழ் உயிரினங்கள் மற்றும் உள்ளூர் சமூக பணிகளில் நீர்வள பாதுகாப்பு முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த நிலம் வந்து பறவைகளுக்கும் நீர்வாழ் உயிரினங்களுக்கும் உள்ளூர் சமூகங்களின் நீர்வள பாதுகாப்பு குழுவுக்கும் இது வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது.
6: ஐயா சொல்லுங்களா?
3: நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
6: நன்றி.
3: அடுத்த நேர் வருக, வணக்கம்.
7: உற்சாகமான மாலை,
3: வணக்கம். உற்சாகமாக சொல்வது யார் இங்கிருந்து? பழனி டைலர். உங்களுக்கான ஒரு இது, தமிழ்நாடு தற்போது இந்தியாவில் அதிகமான தலங்களை கொண்ட ஒரு மாநிலங்களாக இது இருக்கிறது.
7: ராம்சாரா.
3: என்னது?
7: ராம்சாரா தலம்.
3: ராம்சாரா தலமா? இல்லை, அது சரிங்க. இப்போ இது இதனுடைய இந்த ஈர நிலத்தினுடைய பெயர் என்ன?
7: ராம்சாரா நிலம் சார்.
3: ராம்சாரா நிலம். நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நாம் தொடர்ந்து நிகழ்ச்சி இணைந்திருங்கள் நேர்களே. ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து.
8: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
11: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
12: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏனா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பு பெற வழி செய்யறாங்க.

0: விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
7: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெருக.
8: பாலவாசன் காஃபி ஒர்க், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
9: தர்மபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
10: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. சரிங்க, லட்சுமணன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேயர்கள் இணைப்பில் வந்த வண்ணம் இருக்காங்க. நிகழ்ச்சி நேயர் வருக, வணக்கம். வணக்கம்
1: ஐயா, இருவருக்கும்
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்வது யார் இங்கிறது?
1: குமரேசன்
0: ஐயா, உங்களுக்காக ஒரு குறிப்பு சொல்லாமா?
1: சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இருக்குங்களா?
3: இந்தியாவில் இருக்குங்க. இந்தியாவில் இருக்கு.
1: சுந்தரவனம் ஈரநிலம்.
3: என்னங்க?
1: சுந்தரவனம் ஈரநிலம்.
3: இல்லைங்க, இல்லைங்க.
0: நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நிகழ்ச்சி இணையம் அடுத்த நேர் வருக, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
4: மேட்டூர் அணையிலிருந்து பண்டலி விஸ்வநாதன்.
0: மேட்டூர் அணையிலிருந்து பண்டலி விஸ்வநாதன். நீங்க இங்கிருந்து அங்க போயிட்டீங்களா?
4: குறிய வந்துட்டேங்க.
0: சரிங்க, உங்களுக்கான ஒரு குறிப்பு, நேரடி குறிப்பா வந்து நாங்க வழங்குறோம் இப்போ. உங்களுக்கான ஒரு குறிப்பு,
3: இது வந்து தமிழ்நாட்டின் ஈரநில பட்டியலில் இடம்பெற்றிருக்குதுங்க. ஆனா இந்த ஈரநிலம் வந்து இந்தியாவில் இருக்குங்க.
4: இணைப்பில்
3: நீங்க அடுத்த நேரை வரவேற்போம்.
0: வணக்கம்.

0: வருக வணக்கம். எடப்பாடியிலிருந்து
1: நிர்மலா முருகன்.
0: நிர்மலா முருகன், குறிப்புகள் குறிப்புகள் கேட்டீங்களாங்க? சரி, இந்த ஈர நிலம் வந்து இயற்கையிலே ஈர நிலமா அமைஞ்சிருக்குங்க. ஆமா,
1: போச் ஈர நிலம்.
0: என்னங்க?
1: மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போச் ஈர நிலம்.
0: மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய, நல்ல பதில் சொல்லுங்க. நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா சரியா சொல்லணும்.
2: கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க,
0: தெளிவா சொல்லுங்க.
1: போச்
0: போர்ஜியா போர்சுவா, அது என்ன மாநிலத்தில் மாநிலத்தில் இருக்குங்க?
1: மத்திய பிரதேசம்.
0: மத்திய பிரதேசம். எப்படி சொல்றீங்க,
2: எந்த குறிப்பு அடிப்படையில் சொல்றீங்க?
1: நீங்க இந்த ஈரநிலம் பறவைகளோட இதெல்லாம்
2: சொல்றீங்களா?
1: அதோட இதுல
2: நீங்க சொன்ன பதில் மிக மிக
0: சரியான பதில்.
2: வாழ்த்துக்கள்மா. என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு? உங்க பேர் சொல்லுங்க.
1: நிர்மலா முருகன்.
2: நிர்மலா முருகன், எடப்பாடியிலிருந்து பேசுறீங்க. என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
1: இந்தியன் படத்துல இருந்து பச்சை கிளிகள் சாங் இருக்குல்ல?
2: ஆமா,
1: அந்த பாட்டு கொடுத்துருங்க.
2: கண்டிப்பா வழங்கிடுவோம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றிமா.
1: நன்றிங்க.
2: வேற என்ன முக்கிய குறிப்புகள் இருக்கு லட்சுமணன்?
0: அவங்க சொன்னது இந்த போர்ஜு ஈரநிலம் சரியான,
2: போர்ஜு ஈரநிலம் என்பது மிக சரியான பதில். சரி,
0: இப்போ அஸ்ஸாம் மாநிலத்தில் சோத்பூர் அப்படின்ற மாவட்டத்தில் இந்த போர்ஜு நிலம் வந்து அமைந்திருக்குது. இது பல்லுயிர்களின் பாரம்பரிய தலமாக சமீபத்தில் தான் அறிவிக்கப்பட்டிருக்குது.
2: சரிங்க.
0: இந்த இயற்கையான ஈரநிலம் வந்து நீர்நிலைகளும் பறவைகளும் வாழிடங்களாக வந்து இது அமைந்திருக்குது. இதனுடைய நிலத்தடி நீர் நிரப்பு வந்து பறவைகள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்களுக்கு வாழிடமாகவே அமைந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம்.
2: சரி.
0: அப்புறம் உள்ளூர் விவசாயம் மற்றும் சமூகங்களுக்கு நீர் ஆதாரமாகவும் இந்த போர்ஜு ஈரநிலம் வந்து அமைந்திருக்கு. குறிப்பாக காட்டு நெல் வகைகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு தளமாக இந்த போர்ஜு ஈரநிலம் அமைந்திருக்குதுன்னு சொல்லலாங்க. இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது தான் இந்த போர்ஜு ஈரநிலம்.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
5: தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நார்த்தம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தின் 12 ஆண்டு மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் வரவேற்பது சக்தியின் பிரைடல் ஸ்டுடியோ. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
6: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 8985712345.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
10: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
11: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
6: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை வருகின்ற 23 தேதி முதல் புதிய பொலிவுடன் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகிறது.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
8: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம். மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.

0: ஸ்கூல்ல என்னோட டீச்சர் சொன்னாங்க, யாராவது என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாலோ, தப்பா என்ன தொட்டாலோ, உடனே அம்மா அப்பா கிட்ட, வீட்டுல இருக்க பெரியவங்கள்ட்ட, அப்படி இல்லனா ஸ்கூல்ல டீச்சர்கிட்ட அதை பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க.
1: இப்போ அம்மா உன்னை தொட்டு குளிப்பாட்டுற, அப்பா உன்னை செல்லமா கொஞ்சுறாரு, தாத்தா பாட்டி உன்னை கட்டி அணைச்சுக்கிறாங்க, மாமாத்த உன்னை பாசமா தொட்டு பேசுறாங்க. அதே போல உனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் உன்னை பரிசோதனை செய்யும் போது நீ எப்படி உணர்ற?
0: நான் ரொம்பவே பாதுகாப்பா உணர்வேன், எந்த பயமும் தயக்கமும் எனக்கு இருக்காது.
1: அதுதான், ஒருத்தவங்க உன்னை தொடும் போது நீ பாதுகாப்பா உணர்ந்தேனா அது சரியான தொடுதல். யாராவது உன்னை அடிச்சாலோ கிள்ளுனாலோ உன்னை தொடும் போது ஒரு தயக்கமோ பயமோ உனக்கு ஏற்பட்டாலும் நீ அந்த நபரிடம் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை உணர்ந்தாலும் அது தவறான தொடுதல். குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள். குழந்தைகளிடம் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவது தர்மபுரி பண்பலை 102.5.
2: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
3: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
4: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
8: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
9: தொடர்புக்கு 9500848820.
10: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
11: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
13: தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெருக.
14: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சிபமுகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
15: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443

0: 3944-9892.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் விடைதேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும். சொல்லுங்க லக்ஷ்மண், அடுத்ததாக வந்து நேயர்கள் குறிப்புகளுக்காக காத்திருக்கிறார்கள். இணைப்பில் இணையம் நேயர் வருக வணக்கம்.
1: வருக வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: வாழ்க்கை சூழலை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு புத்தகம், சமூக உளவியல் கோணங்களை உள்ளடக்கிய ஒரு புத்தகம், அவ்வளவுதாங்க.
0: நன்றி. அடுத்த நேயர் வருக வணக்கம்.
1: வருக வணக்கம்.
0: அடுத்த நேயர், இப்போ புத்தகம்னா எது மாதிரியான புத்தகம் லக்ஷ்மண்? அது
1: ஒரு இலக்கியம் சார்ந்த புத்தகங்க, ஒரு சிறுகதை புத்தகம்.
0: சிறுகதை புத்தகம். அடுத்த நேயர் வருக வணக்கம்.
2: சார்
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: நாங்கள் அண்ணாமலைப்பட்டியிலிருந்து பேசுறேங்க.
0: சரிங்க, யார் பேசுறீங்க?
2: அண்ணாமலைப்பட்டியில இருந்து அம்மாசி பேசுறேன் சார்.
0: அம்மாசி ஐயா, உங்களுக்காக ஒரு குறிப்பு சொல்லலாமா?
2: சொல்லுங்க சார்.
1: சினிமா உலகத்தை பின்னணியாக கொண்ட புத்தகம்.
2: ஹலோ.
1: சினிமா உலகத்தை பின்னணியாக கொண்ட ஒரு நூலுங்க இது, ஒரு புத்தகம்.
2: வணக்கம் சார். நன்றி சார்.
0: நன்றி. அடுத்த நேர் வருக வணக்கம்.
1: குழந்தைகளினுடைய வாழ்க்கைய பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சிறுகதை நூலுங்க இது.
2: என்னங்க
1: ஐயா? இதை நீங்க சொல்ற புத்தகம் சரியா தெரியல. அப்படிங்களா? சரிங்க சரிங்க, நல்ல முயற்சிங்க, ஆனா இது சரியான பதில் அல்ல.
0: நன்றி. அடுத்த நேயர் வருக வணக்கம். அடுத்த நேயர்
3: வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
3: கோட்டையூர் இருந்து ஆறுமுகம்.
1: ஆறுமுகம் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா? இலக்கிய சிறப்பு மிக்க முதன்மையான படைப்பு அப்படின்னு சொல்லலாம் இது.
3: அர்த்தமுள்ள இந்து மதம்.
0: ஒரு கவியரசர் கண்ணதாசன் எழுதினதுக்கு போயிட்டார் ஐயா.
1: ஏன், நம்ம பேசுறது ஒரு சிறுகதை புத்தகம் ஐயா.
3: அப்படிங்களா,
1: நல்ல முயற்சி, ஆனா சரியான பதில் அல்ல.
3: வாய்ப்புக்கு நன்றிங்க.
1: நன்றி நன்றிங்க.
0: அடுத்த நேர் வருக வணக்கம்.
1: வருக வணக்கம்.
0: அடுத்த நேயர்
1: வருக வணக்கம்.
4: வணக்கம்
1: வணக்கம்.
4: நாகலாபுரம்.
1: நாகலாபுரம் முனியப்பனா?
0: கன்னியப்பன்.
1: மாரியப்பன். சரி, குறிப்புகள் கேட்டீங்களா? ஒரு யதார்த்தமான எழுத்தை அடிப்படையாக கொண்டதுங்க இந்த புத்தகம்.
3: நன்றி சார்.
0: நன்றி நன்றி. இனிமேல் ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். பண்பலையோடு இணைந்திருங்கள், எப்போதும் மகிழ்ந்தே இருங்கள்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங்

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
5: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
9: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
10: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
11: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
12: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
13: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
14: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
15: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா.
16: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
17: உங்கள் இதயங்களை இசையால் நிரப்பிக் கொண்டிருக்கும் பண்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சி அலங்கரிக்க வரும் நேயர் வருக வணக்கம். வருக வணக்கம்.
18: ஹலோ,
17: வணக்கம். யார் இங்க இருக்கோம்?
18: கேட்க கேட்க இனிமை, கேட்டுக்கொண்ட எப்போதும் இளமை. நான் அரசம்பட்டி காவாகட்டி ரிட்டையர் செய்ய ஏமனு சார். வணக்கம்.
17: வணக்கம் வணக்கம். நீங்கள் பேசுவது புதுமை, பண்பலைக்கு சேர்க்குமா வளமை, அருமை. சரி, உங்களுக்கான ஒரு குறிப்பு சொல்லமா?
18: சொல்லுங்க சார்.
19: காலத்தின் சித்திரத்தை பின்னணியாக கொண்டதுங்க.
18: சொல்லுமா சார்?
19: சொல்லுங்க.
18: கரைந்த நிழல்கள்.
17: கரைந்த நிழல்கள்.
18: ஆமா சார்.
17: எப்படி சொல்றீங்க?
18: அதை ஒரு யூகத்துல சொல்றேன் சார்.
17: யூகத்துல சொல்றீங்களா?
19: யூகத்துல ஏன் சொல்றீங்க?
17: யூகத்துல சொல்றீங்களா, எஃப்எம் மேல இருக்கிற தாகத்துல சொல்றீங்களா?
18: ரெண்டுமே சேர்ந்து சார். அதான் காட்டுது நம்ம இதுல கூகுள்ல.
17: கூகுள்ல அதான் காட்டுதுங்களா?
18: ஆமா சார்.
17: சரிங்க. ஆனா அது வந்து சரியான பதிலா அப்படின்றது கம்ப்யூட்டர் ஜி என்ன சொல்லுது லட்சுமணன்?
18: ஓகே சொல்லும்.
19: ஓகே சொல்லும். கரைந்த நிழல்கள். சரிங்க சரிங்க, நீங்க சொன்ன பதில் வந்து சரியான பதில்.
17: சரிங்க
18: சார்.
17: என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு
18: சார்? வந்து சோகஜானிக்கு இருந்தாங்கல்ல நேத்து, அவங்க நினைவு ஒரு பாடல் கேட்கலாம் சார். காவிய தலைவி, காவிய தலைவி படத்துல
17: காவிய அவங்க நினைவா ஒரு பாடல் போடலாம் நிச்சயமா. சரிங்களா?
18: ஒரு
17: பாட்டு அவங்க நடிச்ச ஒரு பாடல் வழங்குறோம். நன்றி.
18: நன்றி சார். வணக்கம்.
17: நன்றி நன்றி.
18: நம்ம அரசம்பட்டி அருளுக்கும் கொடுங்க சார்.
17: நன்றி நன்றி நன்றி.
18: நன்றி சார். வணக்கம்.
17: வேற என்ன குறிப்புகள்?

0: வணக்கம் லக்ஷ்மண்.
1: இன்னைக்கு இடையில வினோதன் வந்து சென்னை டே, சென்னை டேவை வந்து சிறப்பிக்கிறதுக்காக சென்னையை மையமாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் தான் இந்த கரைந்த நிழல்கள் அப்படின்ற நாவல். இதை எழுதினது வந்து அசோகமித்ரன் எழுதியிருக்கிறாரு. 1977 வந்து எழுதியிருக்கிறாரு. திரைப்பட உலகை பின்னணியாக கொண்ட ஒரு நாவல், ஒரு சிறுகதை அப்படின்னு சொல்லலாம். ஒரு யதார்த்தமான எழுத்தை வந்து அடிப்படையாக கொண்டது. நடுத்தர மக்களினுடைய பொருளாதார சூழல், வாழ்க்கை முறையை அமைப்பாக கொண்டது இந்த நூல். சினிமா துறையை சார்ந்த சாமானிய மனிதர்களினுடைய வாழ்க்கையை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் வறட்சியான யதார்த்தத்தோடும் சித்தரிக்கக்கூடிய ஒரு சிறுகதை தான் இந்த அசோகமித்ரனினுடைய இந்த கரைந்த நிழல்கள் அப்படின்ற சிறுகதை. எவ்வளவு சிறப்புக்குரியது இந்த சிறுகதை, அதை ரொம்ப தெளிவாக வந்து எஸ்ஐ முருகன் தெளிவாக சொல்லிட்டாரு. பதில
0: வாழ்த்து சொல்லிட்டாரு. அதே மாதிரி சவுகார் ஜானகி மறைந்த பழம்பெரும் நடிகையுடைய பாடலும் ஒன்று வேணும்னு கேட்டிருக்காரு. இந்த புதிய பறவை படத்தில் அந்த பாடல் ஞாபகம் இருக்குங்களா? மைக்கை வச்சுக்கிட்டு அழகாக பாடுவாங்களே. சரி, நிச்சயமாக வழங்குவோம். விளம்பரங்களை தொடர்ந்து இனிய நேர் கேட்ட பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். நேர்களே,
2: கொழுக்கட்டை சாப்பிட்றீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
5: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கேன்.
4: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, புது மோட்டூர், போச்சம்பள்ளி.

0: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
7: அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு. நிலையத்தில் நேரம் மழை தண்ணல் வீசும் இனிமையான நேரம் 4:51. நிகழ்ச்சி அணையும் நேயர் வருக, வணக்கம். லக்ஷ்மன், அடுத்தது பாத்தீங்கன்னா மூன்றாவது கேள்வியா நம்ம ஒரு விளையாட்டு சம்பந்தமானதான் கேட்க போறோம். வருக வணக்கம். வணக்கம், கொஞ்சம் உங்க ஒளி அளவு குறைச்சுக்கோங்க. இணைப்புல தான் இருக்கீங்க. வணக்கம். யார் இங்க இருந்து? சங்கீதா. சங்கீதாமா, உங்களுக்கான ஒரு 3 குறிப்புகள். இவர் ஒரு விளையாட்டு வீரர், காமன்வெல்த் போட்டியில் பங்கேற்றவர், டிசம்பர் மாதத்தோடு தொடர்புடையவர். நேரடி குறிப்பாக சொல்லிட்டு இருக்கோம், டக்கு டக்குன்னு நேரில் பதில் சொல்லலாம். யாருமா? நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம். அடுத்த நேயர்
8: வருக, வணக்கம். வருக, வணக்கம்.
9: ஹலோ.
8: வணக்கம், வணக்கம், சொல்லுங்க.
9: தருமபுரி மாவட்டம் அரூர்ல இருந்து ஆர்த்தி பேசுறேன்.
7: உங்களுக்கான மாலை வணக்கம்மா. உங்களுக்கான ஒரு குறிப்பு, முக்கியமான குறிப்பு, இவருக்கு இந்த தடகள

0: போட்டியெல்லாம் பதக்கம் பெற்றிருக்கார். அப்படின்னா என்ன விளையாட்டு வீரர் நீங்களே முடிவெடுத்துடலாம். நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த முறை கரெக்டா சொல்லுங்க. வாழ்த்துக்கள். அடுத்த நேர் வருக வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கங்க.
0: ம், வணக்கம். யார், எங்க இருந்தீங்க?
1: நான் கருப்பன்மட்டியில இருந்து மணி பேசுறேங்க.
0: ம், மணி ஐயா, பதில் சொல்லலாமா? ஒரு குறிப்பு வேணுமா?
1: தடகள வீராங்கனா பிடி உஷாங்களா?
2: தடகளை வீரர்,
0: வீரர், வீராங்கனை கிடையாதுங்க, வீரர். ஆமா, ஆன்.
1: சரிங்க.
0: அதே மாதிரி உங்களுக்கான ஒரு குறிப்பு, என்னோட தந்தை வந்து ஒரு வழக்கறிஞர். முயற்சி செய்யலாமா? ஆமா,
1: சரிங்க ஐயா. வணக்கம்,
0: நன்றி. அடுத்த நேர் வருக வணக்கம். அடுத்த நேயர்
2: வருக வணக்கம். சரிங்க, குறிப்புகள் கேட்டீங்களா?
3: நீரஜ் சோப்ரா.
0: நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
3: நன்றி.
0: அடுத்த நேர் வருக வணக்கம்.
4: வணக்கம்
2: ஐயா.
0: வணக்கம். தருமபுரி மாவட்டம் குலகத்தில் இருந்து ரத்த புற்று நோயால் மறைந்து போனார். நல்ல முயற்சிமா, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நன்றி. அடுத்த நேயர் வருக வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து?
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
11: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
12: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
12: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
13: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
14: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ஆதிரடி தள்ளுபடி.
15: 10 கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: நிகழ்ச்சி இணையம் நேயர் வருக வணக்கம்.
2: அனைவருக்கும் மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். சொல்வது யார், எங்கிருந்து?
2: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம்.
1: சண்முக சுந்தரமையா பதில் சொல்ல முடியுமா?
2: ஒரு தடகள விளையாட்டு பேசிட்டோம்.
1: ஆமா,
2: நம்ம தமிழராயா
1: இல்ல, அது நீ இந்தியாவை சார்ந்தவர், நீங்க தான் கண்டுபிடிக்கணும்.
3: தேசிய சாதனை படைச்சிருக்கிறாருங்க.
1: ஆமா,
3: 2026 தேசிய சாதனை படைச்சிருக்கிறார்.
2: ராஜா முத்துக்காண்டி.
1: நல்ல முயற்சி. இணைப்பில் வந்து

0: நன்றி. அடுத்த
1: நன்றி
0: நேயர் வருக. வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம். யார்,
1: வணக்கம்.
0: எங்கிருந்து?
1: சேலம் அரசமரத்து கரட்டூர் எகோ நஞ்சப்பனையா.
0: எகோ நஞ்சப்பனையா, உங்களுக்கான ஒரு குறிப்பு. சர்தார் படேல் வித்யாலயா பள்ளியில் இவர் படித்தவர்.
1: ஐயா கேட்டுட்டு இருந்தேன், விடைய சொல்றேங்க ஐயா.
0: சொல்லுங்க.
1: சர்மிளா தன்கர், திலீப் கவின்.
0: நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
1: மிக்க நன்றி.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: ஹலோ ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நலமா இருக்கமா. நீங்க? நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நன்றி. அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கங்க. யாரு, எங்கிருந்து?
3: மோகன் பேசுறியா?
0: மோகன் ஐயா.
3: ஐயா இன்னொரு குறிப்பு.
0: இன்னொரு குறிப்பு.
4: மோகன் ஐயா பதிலோட தான் வந்திருப்பாரு.
0: ஆமா,
3: அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையா
4: ஐயா. இவர் வந்து 1998 டிசம்பர் 21 பிறந்தாருங்க.
3: சரியா, தோராயமா ஒரு விட கண்டுபிடிச்சு.
4: தோராயமா இல்ல, நீங்க சரியா சொல்லுங்க.
0: டக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு வாழ்த்து கொடுத்து. வாழ்த்துக்கள். நன்றி. உங்களுக்கு நிறைவு.
4: மோகன் ஐயா வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடல்
3: செம்பருத்தி படத்துல இருந்து ஒரு நிமிட பாடல் ஒண்ணு இருக்க, வஜ்ரம் வவ்வாலு மீனுதான் அந்த பாடல்.
0: சரிங்க, நாங்க முயற்சி செய்யறோம். வாழ்த்துக்கள். நன்றி.
3: நன்றி
0: நன்றி நன்றி.
5: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி. எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
6: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
7: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.

அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கிய விடைதேறும் வினாக்கள் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு பாரம்பரிய சுவை என்றென்றும் நிறைவுக்கு வருகிறது. இன்றைய விடைதேடும் வினாக்கள் நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே, வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
6: உங்கள் கண்ணன் ஜுவல்லரியில் ஒரு பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடி. வெள்ளி பொருட்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தங்கம், வெள்ளி, வைரம், நவரத்ன கற்களை தரமாகவும் தள்ளுபடியோடும் வாங்க சிறந்த இடம் கண்ணன் ஜுவல்லர்ஸ், துரைசாமி நாயுடு தெரு, தர்மபுரி.
7: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
9: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
10: நேரம் 5:05. இனிமையான இந்த மாலை வேளையில கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே, மாலை தென்றல். அழகான மாலை வேளை. எல்லாருமே வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்பிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் வீட்டில் என்னமோ வாங்கிட்டு வர சொன்னாங்களே, என்ன வாங்கிட்டு வர சொன்னோம் அப்படின்றத மறந்து கூட டிராவல் பண்ணிட்டு இருப்போம். பறவைகள்லாம் பாருங்க, அப்படியே பறந்து தன்னோட கூட்டுக்கு திரும்பக்கூடிய நேரம் இந்த இனிமையான மாலை நேரம்னு சொல்லலாம். சரிங்க, நாமளும் அப்படியே ஒரு அழகான பாடல்களை கேட்கலாமா இந்த மாலை நேரத்தில்? நிகழ்ச்சியோட முதல் பாடலாக வர இருக்குது ஸ்டைல் திரைப்படத்திலிருந்து பரணியோட இசையில், கே சித்ராவோட குரலில். ஆனந்தமாக இருந்தால் எல்லாமே ஆனந்தம் தாங்க. இந்த பாடலை கேட்கலாமா?

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
3: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
6: நேரம் 5:12 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இல்லையே, சப்தஸ்வரங்களின் வரங்களா. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். அழகழகான பாடல்கள், இனிமையான பாடல்கள், கேட்ட பாடல், கேட்காத பாடல், அந்த பாடல், இந்த பாடல் எல்லாமே நமக்கு கொடுக்கிறது நம்ம வானொலி தானே. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் என்ன பாடல்னு கேட்டிங்கன்னா, ஷாஜஹான் திரைப்படத்திலிருந்து மணி சர்மா இசையில் வைரமுத்து, பாடல் வரிகளில் தேவன் சுஜாதா, குரலில்

0: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
1: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

Viking Bunions and Briefs. 5:20 நிமிஷத்துல கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேர்களே. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இசை அப்படின்றது பெரிய நீர்வீழ்ச்சி மாதிரிங்க. எவ்வளோதான் கோட்டிக்கிட்டே இருந்தாலும் சலிக்காமல் நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் நமக்கு பிடிச்ச பாடல், நமக்கு பிடிச்ச நடிகர்கள், நமக்கு பிடிச்ச பாடகர்கள் பாடினா சொல்லவே வேணாம்னு தான் சொல்லணும். சரி, அடுத்த பாடல் கேட்போமா? அடுத்த பாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பார்த்தாலே பரவசம் திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மானோட இசையில் பல்ராம் கே சித்ரா குரலில் இந்த பாடல் கேட்போமா நேர்களே?

0: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வெண்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
1: தொடர்புக்கு 9500848420.
2: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ₹200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல்

0: 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: அனில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் மாலை தென்றல் நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
7: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெருக.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: Viking Bunions and Briefs.
1: ஐந்து மணி 31 நிமிஷங்க கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது மாலை தென்றல், அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். செவிகளுக்கு விருந்தளிக்கும் இனிமையான பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் இந்த இனிய மாலை வேளையில் மாலை தென்றல் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் என்ன பாடலாக இருக்கும்னு யோசிக்கிறீங்களா நேர்களே? அடுத்த பாடல் பூவெல்லாம் உன்வாசம் திரைப்படத்திலிருந்து, வித்யாசாகர் இசையில், ஸ்ரீராம் பார்த்தசாரதி குரலில். கேட்டு இணைந்திருங்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
7: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

5:39 கேட்டுட்டு இருக்கோம் நேர்களே. இது மாலை தென்றல். மாலை தென்றல்ல அடுத்த பாடல் மனதை திருடி விட்டாய் திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில். இளங்கோ பாடல் வரிகளில் கார்த்திக் சாதனா சர்க்கம் குரலில் வருகிறது இந்த இனிய பாடல். கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
6: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை, அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
7: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
8: கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோனே, இது அனில் கொழுக்கொட்டை மாவின் மாலை தின்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் கொழுக்கொட்டை மாவு. பாடல்களுக்கு மனசை மாற்றக்கூடிய சக்தி இருக்குங்க. நல்ல அட்டகாசமான பாடல்களை கேட்கும்போது ஆட்டம் போடணும்னு தோணும். அமைதியான பாடல்கள் கேட்கும்போது மனசுக்கு ரொம்பவே இதமாக இருக்கும். சோகமான பாடல்கள் கேட்கும்போது நாமளுமே சோகமாயிடும். கவனிச்சிருக்கீங்களா? சரிங்க, இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தண்டல் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ரிஷி திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். பரத்வாஜோட இசையில் ஹரிஹரன் குரலில் வருது இந்த பாடல்.

0: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட்.

0: மாமல்லபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் சேலம்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நார்த்தம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தின் 12 மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் வரவேற்பது சக்தியின் பிரைடல் ஸ்டுடியோ. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: மாலை தென்றலில் நிறைவு பாடலாக லவ்லி திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் ஹரிஹரன் சுஜாதா குரலில்.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளை வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோகப் பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
3: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் தான். ஏன்னா தேர்ட் இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்றுத்தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு

0: வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல ஏஆர் அண்ட் விஆர், 3D பிரிண்டிங் அண்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
1: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ், குமாரபாளையம், கால் 9965523999.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: நேர்களை, நாம் இதுவரை கேட்டு ரசித்தோம் அணில் கொழுக்கட்டை மாவு வழங்கிய மாலை தென்றல் நிகழ்ச்சியை. இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும். மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் கௌசல்யா ராஜா. நன்றி, வணக்கம் நேர்களே. நேரம் மாலை 6 மணி, நேர்கள் கேட்கலாம்.
2: தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ்.
4: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
2: தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
5: இனிமையான மாலை வணக்கம் அன்பு நேர்களே. இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருக்கோயில் தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள கயா ரோகணேஸ்வரர் திருக்கோயில். 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு புகழ்பெற்ற இந்து புனித தலமாகும். ஆதியும் அந்தமுமான சிவபெருமானின் திருத்தலம் இது. தாயார் ஆதி பராசக்தி தேவி நீலயதாசி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். இக்கோயில் பண்டைய தேவார பாடல்களில் போற்றப்படுவதுடன் அரிதான லகோசிச வழிபாட்டு முறையுடனும் வரலாற்று ரீதியாக தொடர்புடையது. மேலும் இது 276வது பாடல் பெற்ற திருத்தலங்களில் ஒன்று. இத்திருத்தலத்தில் நீலக்கல்லில் செதுக்கப்பட்ட அரிய தியாகராஜ சிலை ஒன்றை கொண்டுள்ளது. பல்லவர்கள் மற்றும் சோழர்களால் கட்டப்பட்ட இத்திருக்கோயில் பிரமிக்க வைக்கும் புடைப்பு சிற்ப கட்டடக்கலை, நேர்த்தியான சிற்ப வேலைப்பாடுகள் மற்றும் அழகான ராஜகோபுரம் ஆகியவற்றை கொண்டுள்ளது. அன்பை சிவமாக விளங்கும் சிவபெருமான் இங்கு புண்டரீக மகரிஷிக்கு முக்தியை அளித்து அகத்திய முனிவருக்கு தெய்வீக திருமண தரிசனத்தையும் வழங்கினார். இக்கோயிலில் தனித்துவமாக இரட்டை பார்வை நந்தி, அதாவது ஒரே நேரத்தில் சிவன் மற்றும் பார்வதியை பார்க்கும் நந்தி, மற்றும் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் 5 முகங்களுடன் கூடிய ஹேரம்ப கணபதி என்ற பெயரில் வீற்றிருக்கிறார். வைகாசி, சிவராத்திரி மற்றும் ஐப்பசி அன்னாபிஷேகம் ஆகிய முக்கிய நாட்களில் இங்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன.

இத்திருக்கோயில் திருவாரூரில் உள்ள தியாகராஜர் திருக்கோயிலை போன்றே தெய்வமே ஆடும் அஜாபதனத்திற்காக, அதாவது மந்திரங்கள் ஓதாமல் ஆடும் நடனம், எம்பெருமான் சிவபெருமான் மந்திரங்கள் ஓதாமலேயே நடனம் புரிவதால் இத்தலம் மேலும் புகழ்பெற்று விளங்குகிறது. புராணத்தின்படி முசுகுந்தன் என்ற சோழ மன்னன் இந்திரனிடம் வரம் பெற்று சயனித்த விஷ்ணுவின் மார்பில் சயனித்திருக்கும் தியாகராஜ சுவாமியின் திருவுருவத்தை பெற விரும்பினான். தேவலோக தலைவனான இந்திரன் அந்த மன்னனை தவறாக வழிநடத்த முயன்று வேறு 6 திருவுருவங்களை செய்ய வைத்தான். ஆனால் மன்னன் திருவாரூரில் உள்ள சரியான உருவத்தை தேர்ந்தெடுத்தான். மற்ற 6 திருவுருவங்களும் திருக்குவளை, நாகப்பட்டினம், திருக்கரை, திருநள்ளாறு, திருவைமூறு மற்றும் திருமறைக்காடு ஆகிய இடங்களில் நிறுவப்பட்டன. அப்படி சிறப்பு பெற்ற திருத்தலங்களில் ஒன்றுதான் இத்திருத்தலம். ஆதியும் அந்தமுமான எம்பெருமான் நடனக்கலையில் வல்லவரான நடராஜரின் திருவுருவம் பெற்று கடல் அலைகளைப் போல நடனமாடுவதால்

0: யோகேஸ்வரர் என்ற சிறப்பு பெயரில் அழைக்கப்படுகிறார். இத்திருக்கோயில் தினமும் காலை 6 மணி முதல் மதியம் 12:30 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 9:30 மணி வரையிலும் திறந்திருக்கும். நேர்களே, நாமும் நம் வாழ்வில் ஒரு முறையாவது இத்தல இறைவனை தரிசித்து அருள் பெறுவோம். நன்றி நேர்களே.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: country. According to the report, the abuses also include abductions, forced conversions, and child marriages alongside the misuse of the country's blasphemy laws. Shahbaz Bhatti was assassinated in Islamabad on March 2, 2011 for his vocal opposition to Pakistan's blasphemy laws. In Odisha, the flood situation is showing signs of improvement, but large pockets of north and coastal Odisha remain inundated, with about 14 lakh people affected across several districts. Heavy rain is continuing in several districts in Madhya Pradesh due to the monsoon trough, cyclonic circulation and a low pressure area. And with that, we end this news bulletin.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 6:10. நேயர்களே, இனி தொடர்ந்து கேட்கலாம் இசை மின்னல் நிகழ்ச்சி. மாலை நேரத்தில் நம்முடைய மனதில் நீங்காம மின்னலை போல ஒரு உயர்வை தரக்கூடிய ஒரு இசை தான் இந்த இசை மின்னல் நிகழ்ச்சி. இந்த இசை மின்னல் நிகழ்ச்சியில் நமக்கு பிடித்த பாடலை மனதோடு நின்று மாலை நேரத்தில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கணும் நேயர்களே. அந்த கேட்டு ரசிக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு பிடித்த பாடலாக வலம் வர இருக்கிறது ஏஆர் ரகுமான் இசையில், வாளி வரிகளில், ஏஆர் ரகுமான் எஸ்பிபி குரல் வண்ணத்தில். காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
4: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
7: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
8: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
9: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
10: மதிமயங்கும் மாலை நேரத்தில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் நேயர்களே. இசை மின்னல் நிகழ்ச்சியை, ஒரு மின்னலை போல ஒரு இசை நம் மனதில் ஏற்படக்கூடிய தாக்கம்தான் இந்த நிகழ்ச்சி. அப்படியான ஒரு இசையை

கேட்டு மகிழலாம் நேயர்களே. ஏ ஆர் ரகுமான் இசையில், வாளி வரிகளில், உன்னிமேனன் குரல் வண்ணத்தில், காதலர் தினம் திரைப்படத்திலிருந்து இதோ உங்களுக்காக.

0: ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுபமுகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை 17 முதல் 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
6: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: நேயர்களை, இசை மின்னல் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இசை மின்னல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது ஏஆர் ரகுமான் இசையில் வாளி வைரமுத்து வரிகளில் உன்னிகிருஷ்ணன் குரல் வண்ணத்தில். காதலன் திரைப்படத்திலிருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி. இன்னும் சில நொடிகளில் இடம்பெறுவது மாநில செய்தி அறிக்கை.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்தை பேணி காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த 2500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். வேட்டி சேலை நெய்யும் நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். சுகாதாரத்தை பேணி காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் ஒருங்கிணைந்த பரிசோதனை மையத்தை திறந்து வைத்து பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு மற்றும் நவீன தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்தி சுகாதாரத்துறையை மேம்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டு வரும் நிலையில் சரியான சிகிச்சை அளிப்பதற்கு இந்த பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். தமிழகத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த 2500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் இன்று டபுள் டோர் ஆட்டோக்ளேவ் அல்ட்ரா சவுண்ட் எக்கோஸ்கேன் கருவிகளின் பயன்பாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் மேலும் 1500 செவிலியர்கள் பணியமர்த்தப்பட உள்ளதாகவும் இதில் திருச்செங்கோடு மருத்துவமனைக்கு 20 பேர் ஒதுக்கீடு செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். அனைவருக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரசு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மாணிக்கம்பாளையம், மல்லசமுத்திரம், இறையமங்கலம் வட்டார ஆரம்ப சுகாதார மையங்கள் தரம் உயர்த்தப்படும் என்று தெரிவித்த அவர், இந்த மருத்துவமனைகளில் தொற்றா நோயை முழுமையாக கண்டறியும் வசதிகள் செய்து தரப்படும் என்றும் இயன்முறை சிகிச்சை உள்ளிட்டவை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மாநிலத்தில் அனைத்து வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் படிப்படியாக மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். மாநில அரசின் உத்தரவின்படி கைத்தறி வேட்டி சேலை உற்பத்தி பணிகள் தொடங்கியுள்ளதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நெசவாளர்களுக்கு தேவையான நூல் கொள்முதல் செய்யப்பட்டு நெசவாளர் கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வேட்டி உற்பத்திக்கு தேவையான 1 டன் நூல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதற்கு தமிழக அரசு 300 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வேட்டி சேலை நெய்யும் நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று அவர் கூறினார். தனியார் பேருந்துகளில் அதிகப்படியான கட்டணம் வசூலிக்கப்படுவது தொடர்பான புகார் குறித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுப்பார் என்றும் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். கால்நடை பராமரிப்புத்துறையில் காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் திருமதி கமலி தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் கால்நடைகளுக்கான சிறப்பு சுகாதார விழிப்புணர்வு முகாமினை தொடங்கி வைத்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாம் வந்து ஈரோடு மாவட்டத்துல வந்து தொடங்கி இருப்போம். சோ இந்த முகாமோட முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா, கிராமங்கள்ல சில சிகிச்சை பெற முடியாம இருக்க எல்லா கால்நடைகளும் இந்த முகாம் மூலமா பயன்பெறணும் அப்படிங்கிற முக்கிய நோக்கத்தோட ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துக்கும் 18 முகாம்கள் வந்து நடத்தணும். அந்த 18 முகாம்கள் மூலமா எல்லா கால்நடைகளுக்கும் எல்லா சிகிச்சையும் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கிய நோக்கத்தோட இந்த முகாமை நாங்க இந்த

0: முறை வந்து சிறப்பா தொடங்கியிருக்கோம். நாட்டின மாடுகள் வந்து வளர்த்தணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். சோ அங்கே நோக்கத்தோட வந்து நாங்களும் வந்து ஒரு தரமான காங்கேய கன்றுகளை கொடுக்கறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு.
1: கிராமப்புற மேம்பாட்டிற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் உச்சத்துணையாக இருக்கும் கால்நடைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் அரசு முகாம்களை மாநிலம் முழுவதும் நடத்தி வருவதாக சமூக நலத்துறை அமைச்சர் திருமதி ஜெகதீஸ்வரி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் பாப்பாக்குடியில் நடைபெற்ற சிறப்பு கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாமில் பேசிய அவர், அரசின் சலுகைகளை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, கிராமப்புறங்களில் ஆடு வளர்ப்பு திட்டத்தின் கீழ் மகளிருக்கு 100% மானியத்துடன் 5 ஆடுகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இம்முகாமில் கால்நடைகளுக்கு செயற்கை கருவூட்டல் மூலம் தரமான கன்றுக்குட்டிகள் உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்தார். நோய் தொற்றிலிருந்து கால்நடைகளை பாதுகாப்பது குறித்த தெளிவான விளக்கங்களும் இந்த முகாம்கள் மூலம் அளிக்கப்படுவதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் கால்நடைகளை சிறந்த முறையில் பராமரித்த விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் தாவேகா நிர்வாகிகளை கட்டுப்படுத்த அக்கட்சியின் தலைமை தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அக்கட்சி நிர்வாகிகள் கொலை, கொள்ளை குற்றங்கள், பாலியல் வன்கொடுமைகள், பண வசூல், வன்முறை தாக்குதல் போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக கூறியுள்ளார். சட்டவிரோத வலையமைப்பு அந்த கட்சிக்குள் உருவாகி வருவது வெளிப்படையாக தெரிவதாகவும், ஆனால் கட்சித் தலைமை அதனை கவனிக்க மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்றும் அவர் கூறியுள்ளார். ஒரு பிரச்சினை நடந்த பிறகு நிர்வாகிகளை கட்சியிலிருந்து நீக்குவது, கைது செய்வது போன்ற நடவடிக்கைகள் வெறும் கண்துடைப்பு என்றும் அவர் கூறியுள்ளார். நிர்வாகிகள் என்ற போர்வையில் உள்ள குற்றவாளிகளை கண்டறிந்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மக்களின் பாதுகாப்பை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: வட தமிழக கல்லோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பு ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்.
1: மாவட்ட செய்திகள். சேலம் மாவட்டம் எடப்பாடி பேருந்து நிலையத்திலிருந்து புதிய கூடுதல் வழித்தட பேருந்து சேவையை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டம் சின்ன சோக்கி குளத்தில் சுமார் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வட்டாட்சியர் அலுவலகத்தை மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் திறந்து வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆதியூரில் மாவட்ட அளவிலான கலை திருவிழாவை ஆட்சியர் திரு ரவிக்குமார் தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள பௌத்தர்கள் நாக்பூர் தீஷாபூமியில் நடைபெறும் திருவிழாவில் பங்கேற்கும் வகையில் தமிழக அரசின் 5000 ரூபாய் மானியத்தை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஆட்சியர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் ஒரத்தூர் கிராமத்தில் 5000 பனை விதைகளை நடும் நிகழ்ச்சியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கலைக்கல்லூரியில் மாணவர்கள் ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினர். சென்னை மாநகராட்சியின் ஆலந்தூர் மண்டலம் நந்தம்பாக்கத்தில் கட்டப்பட்டுள்ள நாய்கள் கருத்தடை மையம் மற்றும் மருத்துவமனை இன்று திறக்கப்பட்டது.

விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் திருப்பூர் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது. மற்றொரு போட்டியில் நெல்லை அணி மதுரை அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுகாதாரத்தை பேணி காப்பதில் பரிசோதனை மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தொகுப்பூதியத்தில் பணியாற்றி வந்த 2500 செவிலியர்கள் காலமுறை ஊதியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். வேட்டி சேலை நெய்யும் நெசவாளர்களின் கூலியை உயர்த்தி தருவது குறித்து பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: இங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டுளிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பிடம் மாவட்டம் திருக்கோலத்தருக்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். இப்போ 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 வாங்கணும். தேவர் உதவி அவங்க ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வெடுத்து அறுவடை பண்ண முடியாம
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளையில் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: இது உங்கள் அபிமான அன்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7,
7: இனி நேர்களை நாம் இணைகிறோம் வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில். சென்னையில் உள்ள மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்த இடங்கள் 6 இடங்கள் ஆகும். பிளஸ் 2 டிகிரி டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 27, 18 முதல் 30 வயதும் இருக்க வேண்டும். பணிகளுக்கு ஏற்ப வயது வரம்பு மாறுபடுகிறது. தேர்ச்சி முறை, எழுத்து தேர்வு, நேர்முகத் தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை, இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 9/9/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு ccrs.ayus.gov.in என்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி, இந்திய ரயில்வே காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்த இடங்கள் 4,098 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி டிப்ளமோ அல்லது பிஎஸ்சி படித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 33 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். மருத்துவ பரிசோதனையும் உண்டு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹250. விண்ணப்பிக்க கடைசி நாள் 13/9/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு rrbapply.gov.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். இந்திய விமான நிலைய ஆணையத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. மொத்த இடங்கள் 389 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி பிஇ, பிடெக், சட்டம், எம்பிஏ, சிஏ இவற்றில் ஏதேனும் படித்திருக்க வேண்டும். வயது வரம்பு வேலைகளுக்கு ஏற்ப மாறுபடுகிறது. 18 முதல் 27 வயதும், 18 முதல் 32 வயதுக்குள்ளும் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, ஆன்லைன் தேர்வு, நேர்முகத் தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹1,000. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 7/9/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு aai.aero என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி, இந்திய பாதுகாப்பு அச்சு நாணய நிறுவனத்தில் கா

அடிப்படை இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்த இடங்கள் 23 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி: டிப்ளமோ, பிஇ, எம்பிஏ, சிஏ. வயது வரம்பு 18 முதல் 30, 18 முதல் 35 வயதுக்குள்ளும் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை: ஆன்லைன் தேர்வு, நேர்முகத் தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை: ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் 1000 ரூபாய். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 200 ரூபாய். விண்ணப்பிக்க கடைசி நாள் 24/8/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு cpmcil.com என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி: ராஷ்டிர ரசாயனம் உர நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்த இடங்கள் 94. கல்வி தகுதி: பிஇ, பிடெக், சிஏ, எம்பிஏ. வயது வரம்பு 18 முதல் 27 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை: ஆன்லைன் தேர்வு, நேர்முகத் தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை: ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் 1000 ரூபாய். பெண்கள், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் எதுவும் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 24/8/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு rcfldd.co.com என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி: இஸ்ரோ கீழ் செயல்படும் யூஆர் ராவ் செயற்கைக்கோள் மையத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்த இடங்கள் 410 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி: பிஇ, பிடெக், டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும். தேர்ச்சி முறை: சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை: ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 28/8/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு isro.gov.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். நிறைவுக்கு வருகிறது இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி. இனி நேர்களை நாம் இணைகிறோம்.

நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவுகிறது. சென்னை செங்கற்பட்டு 6 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்திலும் சோழிங்கநல்லூர், ராணிப்பேட்டை, சத்தியபாமா பல்கலைக்கழகம் போன்ற பகுதிகளில் 3 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. கலவை, ராணிப்பேட்டை, திருத்தணி, விருச்சிபுரம் போன்ற பகுதிகளில் 2 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. வாலஜா, மயிலம், பூந்தமல்லி, திருப்போரூர், சென்னை, நுங்கம்பாக்கம், அம்முண்டி, செய்யார், திருவண்ணாமலை, வேலூர் டிஜிபி அலுவலகம், கும்மிடிப்பூண்டி, உத்திரமேரூர், திருத்தணி போன்ற பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகி உள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கற்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில், புதுவையிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில், காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். இன்று மற்றும் நாளை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. மீனவர்களுக்கான எச்சரிக்கை, இன்று முதல் வருகிற 26ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியில் இன்று தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகள், வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே இப்பொழுது அறிவிக்கப்பட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்தகவலை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலையத்தில் நேரம் மாலை 6:50. நேயர்கள் இனி கேட்கலாம்

தருமபுரி நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. 10ஆம் வகுப்பு முடித்தவர்களுக்கு இராணுவத்தில் வாய்ப்பு. பெங்களூரில் உள்ள இராணுவ பயிற்சி மையம் தெற்கு காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஃபயர்மேன் 40, டிரைவர் 9, ட்ரஸ்ட்மேன் 8, கேட்டரிங் இன்ஸ்ட்ரக்டர் 3 உட்பட மொத்தம் 62 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி 10ஆம் வகுப்போ டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 25 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஸ்கில் தேர்வு மற்றும் எழுத்து தேர்வின் மூலம் தேர்ச்சி முறை நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை: இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்து கீழ்காணும் முகவரிக்கு அனுப்ப வேண்டும். முகவரியாவது: த பிரிசிடிங் ஆஃபீஸர், சிவிலியன் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு, CIVCR, ASC சென்டர், சவுத், அகரம் போஸ்ட், பெங்களூர், 5600007. கடைசி நாள் 4/9/2026. விவரங்களுக்கு indianarmy.nic.in என்ற இணையதளத்தில் சென்று பார்க்கலாம். பாரத் மின்சார நிறுவனத்தில் அப்ரண்டிஸ் வாய்ப்பு. திருச்சியில் உள்ள பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் நிறுவனத்தில் ஒப்பந்த பணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. ட்ரேட், டெக்னீஷியன், கிரேஜுவேட், அப்ரண்டிஸ் பிரிவில் மொத்தம் 530 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி: ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 27 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை: சான்றிதழ் சரிபார்ப்பின் மூலம் தேர்ச்சி முறை நடைபெறும். பணிக்காலம் ஓராண்டு. ஸ்டைஃபண்ட் மாதம் ரூபாய் 10,900 12,300 வரை. விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 236. SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. கடைசி நாள் 12/9/2026. விவரங்களுக்கு திருச்சி.bhel.com என்ற இணையதளத்தில் சென்று விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். அடுத்த அறிவிப்பு: இஸ்ரோ மையத்தில் டெக்னீஷியன் ஆகலாம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவன கட்டுப்பாடில் செயல்படும் திரவ இயக்க அமைப்புகள் மையத்தில் காலியாக உள்ள டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டெக்னீஷியன், டிராப்ஸ்மேன் மற்றும் ஃபயர்மேன் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி: ஐடிஐ மற்றும் டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை: எழுத்து மற்றும் திறன் தேர்வு மூலம் தேர்ச்சி முறை நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை: ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் பணிக்கு ஏற்ப ரூபாய் 500 முதல் ரூபாய் 750 வரை. கடைசி நாள் 4/9/2026. விவரங்களுக்கு www.ipsc.gov.in என்ற இணையதளத்தில் சென்று பார்க்கலாம். நேயர்களுக்கான அடுத்த அறிவிப்பு: சேவை மையத்தில் பணியாற்ற வாய்ப்பு. சேலத்தில் உள்ள மாவட்ட ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் காலியாக உள்ள வழக்கு பணியாளர், பாதுகாவலர், பல்நோக்கு உதவியாளர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி: பணிக்கேற்ப கல்வி தகுதி. வயது 40க்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை: நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை: தபால் அல்லது நேரில். விண்ணப்ப கட்டணம் இல்லை. முகவரி: மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், அறை 126, முதல் தளம், கலெக்டர் அலுவலக வளாகம், சேலம் 636001. கடைசி நாள் 21/8/2026க்குள் விண்ணப்பிக்க வேண்டும். விவரங்களுக்கு salem.nic.in என்ற இணையதளத்தில் சென்று விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்திய ரயில்வேயில் வந்துள்ள அடுத்த அறிவிப்பு: 3993 இன்ஜினியர்ஸ் காலியிடங்கள் இந்திய ரயில்வேயில் வெளியிடப்பட்டுள்ளன. இந்திய ரயில்வேயில் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஜூனியர் இன்ஜினியர் பதவியில் எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல், வெல்டர், இன்ஸ்ட்ருமெண்ட்ஷன் பிரிவில் மொத்தம் 3993 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி: டிப்ளமோ மற்றும் பிஎஸ்சி முடித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 33 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை: ஆன்லைன் தேர்வு நடைபெறும். சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனையும் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை: ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 500. பெண்கள் SC ST பிரிவினருக்கு ரூபாய் 250. கடைசி நாள் 13/9/2026. விவரங்களுக்கு RRBAPPLY.gov.in என்ற இணையதளத்தில் சென்று பார்க்கலாம். அடுத்த அறிவிப்பு: இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் வேலை. இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் IOCL காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இன்ஜினியர் பிரிவில் மெக்கானிக்கலில் 139, எலக்ட்ரிக்கல் 89, மார்க்கெட்டிங் 41, ECE 32, இன்ஸ்ட்ருமெண்ட்ஷன் 35, IT 22 உட்பட மொத்தம் 470 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி: BE, BL, MBA, MSc முடித்திருக்க வேண்டும். வயது 18 முதல் 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை: ஆன்லைன் தேர்வு, குழு விவாதம், நேர்முக தேர்வு மூலம் தேர்ச்சி முறை நடைபெறும். தேர்வு மையம் சென்னை, கோவை, மதுரை, சேலம், திருச்சி. விண்ணப்பிக்கும் முறை: ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 1000. SC ST

0: பிரிவினருக்கு கட்டணம் ஏதுமில்லை. கடைசி நாள் 3/9/2026. விவரங்களுக்கு LOCL.com என்ற இணையதளத்தில் சென்று விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி நேயர்களே.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். கிருபானந்த வாரியார் சுவாமிகளுடைய கதைகள் கேட்க கேட்க ஆச்சரியமா இருக்கும். நான் சின்ன பிள்ளைகள்ல எங்க ஊர்ல கேட்டிருக்கேன். அவர் எங்க ஊருக்கு வந்திருக்கப்ப அவர் பூஜை பண்றதை பார்த்துருக்கேன். என்னுடைய தந்தையார் நானும் போய் கூட இருந்து அவரோடு சேர்ந்து சாப்பிட்ற ஒரு புண்ணியமும் எனக்கு கிடைச்சிருக்குது. எல்லாத்துக்கும் மேல ஆடி வீதியில அவர் பேசி முடிச்ச பிறகு நான் பேசினேன். அதை கேட்டுட்டு அவர் அப்படி குலுங்கி குலுங்கி சிரிச்சு என்னை கூப்பிட்டு கேட்கிறாரு, எங்க எடுத்தீங்க இந்த கதையெல்லாம் அப்படின்னாரு. நான் உங்கள்கிட்ட தாங்க வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு எனக்கு ஒரு விபூதி பூசி விட்டார். இதெல்லாம் ஆடி வீதியில் நடந்தது. இது எதுக்கு சொல்கிறது இல்லைங்களா? அவர் சொல்கிற கதைகளில் எளிமையும் இனிமையும் அருமையும் இருக்கும். இப்போ உதாரணமாக கடவுளுக்கும் மனுஷனுக்கு என்ன ஒரு வேறுபாடு அப்படின்னா, நல்லதே செய்யக்கூடிய ஒருத்தர் கூட அவர் சில நேரங்களில் கோபத்தில் ஏதாவது காயப்படுத்திடுவார் யாரையாவது. ஆனால் கடவுள் வந்து அந்த மாதிரியான கோபிச்சாரா இல்லையான்னு நமக்கு தெரியாதான். எப்படி? அதுக்கு வாரியாசாமி சொல்ற உதாரணம் நல்லா இருக்கும். அதாவது ஒருத்தர் சக்கரை பொங்கல் வச்சு வெள்ளிக்கிழமை தோறும் எல்லாரும் கொடுப்பாராம். அப்ப பெரிய அண்டாவில் கொண்டு வந்து வச்சு கொடுக்குறாங்க. பக்கத்துல எல்லாம் வச்சு வர்றவங்களுக்கெல்லாம் இப்ப இவரே நின்று மேல் தலைமை வாங்கி கொடுத்துருக்காரு. எல்லாரும் வாங்குறாங்க. ஒருத்தர் வந்து வாங்கினாரு, சாப்பிட்டாரு, திருப்பி வந்தாரு. அவர் பார்த்துட்டு நல்லா இருக்கையா, இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. இன்னொருக்க வந்தாரு, வாங்கினாரு, ரொம்ப இனிப்பா இருக்கையா, இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. மூணாவது தடவை வந்தாரு, என்னையா வீட்டுக்கு கொண்டு போறீங்களா, கொண்டு போங்கய்யா. நாலாவது தடவை வந்தாரு, ஓ என்ன சரியா சாப்பிடல போட்டுருக்கேன், பரவாயில்ல இன்னங்கய்யா. இப்போ அஞ்சாவது தடவை வரவும் இவருக்கு கோவம் வந்துருச்சு, ஏயா என்னையா இப்படித்தான் இருப்பாங்களா, திரும்ப திரும்ப வர்றீங்களே. ஆறாவது தடவை வரவும் உனக்கு அறிவில்லை, இந்தாள் கொடுக்காதீங்க போ, சரி இதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ அவரவர் கடவுள், நமக்கு முருகப்பெருமான்னு வச்சுக்கோங்க. அவரவர் கடவுள், அவரவர் மதம், போய் வேண்டுதல் வைப்போம். இப்போ ஒரு அம்மா என்ன செய்யுமா, முதல்ல போய் முருகப்பெருமான்கிட்ட, சின்ன குழந்தையாக இருக்கப்ப பள்ளிக்கூடம் போகிறேன், நல்லா பாஸ் மார்க் வாங்கணும், எல்லாம் வேணும், சரி முருகன் பேசாமல் இருப்பாரா கேட்டுக்கிட்டு. அடுத்து ஹைஸ்கூல் போகிறப்ப, நான் ஹைஸ்கூல் நல்லா படிக்கணும், சரி. அடுத்தது வேலை கிடைக்கணும், வேலை கிடைச்சிட்டா எனக்கு தான், அப்பவும் போய் முருகன்ட்ட கேட்டுருணேன், கிடைக்கும். நல்ல திருமண வாழ்க்கை அமையணும், அமையும். குழந்தை வேணும் முருகா, கிடைக்கும். அப்புறம் பையன் அவன் நல்லா படிக்கணும், நடக்கும். இப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ அது கொள்ளு பேரன் எடுத்து, கொள்ளு பேரன்ட்ட அதை வந்து கேட்கும், என் பேரனோட மகன் தா இவன் தான், இவனுக்கு பள்ளிக்கூடத்தில் இடம் கிடச்சி இந்த பையன் டாக்டர் ஆகி இவன் கல்யாணத்தை என் கண்ணால் பார்த்து, அப்போவும் முருகனுடைய முகத்தில் அதே புன்னகை இருக்கும். ஆறாவது முறை பொங்கல் கேட்டப்ப நல்லகாரியம் பண்ணவருக்கு கோபம் வருது. தலைமுறை தலைமுறையாக நான் போய் கடவுள்கிட்ட கேட்குறப்ப அவர் அந்த புன்னகைக்கிற முகத்தோடையே இருந்துக்கிட்டே இருக்கார். இப்போ நம்ம கூட கேட்கலாம், அவர் என்ன காதில் கேட்க போகிறாரா, நமக்கு என்ன இன்னும் செய்ய போகிறாரான்னு. செய்வாருங்கிற நம்பிக்கையிலையும் செஞ்சாருங்கிற அந்த ஒரு மன நிம்மதியிலையும் தான் திரும்ப போய் கேட்குறோம். 100 முறை கேட்கிற போது கூட கடவுள் பக்தரிடத்தில் கோபம் கொண்டதில்லை. 1000 முறை வேண்டுதல் வைக்கிற போது கூட அந்த வேண்டுதல்கள் நியாயமாக இருந்தால் அவற்றை இறைவன் அவர்களுக்கு செய்து முடிக்கக்கூடிய திறனை கொடுப்பான். அப்போ நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மாறுதலை அடைகிறோம். ஆனால் இறைவன் மாறுதலை அடைய மாட்டான் என்கின்ற நம்பிக்கை. ஏன் தினம் கோயிலுக்கு போயிட்டே இருக்க அப்படின்னு கூட சில பேர் கேட்பாங்க. தினம் கோயிலுக்கு போகிறது நம்முடைய வேண்டுதலை புதுப்பிக்கிறதுக்காக மட்டுமில்லை, நமக்கு ஏற்படுகின்ற விஷயங்களோடு நம்முடைய பலத்தை பெருக்கிக் கொள்ள. வாலி என்கிறவன் ராமாயணத்தில் ஒரு வரம் பெற்றிருந்தான், யார் எதிரே வந்தாலும் யுத்தத்திற்கு அவர்களின் பலம் அவனுக்கு பாதி வந்து விடுமான். நாம் இறைவன்கிட்ட போகிறபோது துன்பம் குறையும் என்ற நம்பிக்கையும் அதே நேரத்தில் இன்பம் பெருகும் என்ற நம்பிக்கையும் அடிப்படையாக கொண்டு இறைவனை வணங்கச் செல்கிறோம். வெறும் வேண்டுதல்களுக்காக மட்டும் கடவுள் இல்லை, மன நிம்மதிக்காகவும் கடவுள் தான். மனசு ஒரு மாதிரியாக இருக்குது, ஒரு கோயில் வரைக்கும் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறப்ப ஒரு ஆச்சரியம் ஏற்படுது. 1000 தான் நமக்கு செய்யும் தொழிலே தெய்வம், நம்ம இருக்கிற இடம்தான் கோயில் அப்படின்னு சொன்னாலும் கூட

0: இந்த மன நிம்மதியை தேடி செல்கிற போது கல்லோடாயினும் சொல்லி அழு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கிற போது அந்த துன்பத்தையும் இன்பமாக மாற்றக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு உண்டு என்பதை வாரியார் சுவாமிகள் அந்த கதை மூலம் சொல்கிறார். இது மாதிரியான செய்திகளை கேட்டதுனால அது இன்னைக்கு என்னுடைய மனசிலெல்லாம் பதிஞ்சு நிற்கிது. அதனால் தொடர்ந்து நல்லவற்றை சிந்தித்து செயலாற்றும் போது கோபத்தை குறைத்து கொண்டால் எத்தனையோ சாதனைகளை செய்யலாம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: இது உங்கள் அபிமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைகிறோம் திரை இசை நிகழ்ச்சியில். ஆயிரம் முறை கேட்டாலும் மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் அற்புதமான பாடல்களோடு நிகழ்ச்சியில் முதல் பாடல் குஷி திரைப்படத்திலிருந்து.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு,
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரை இசை பண்பலையில். தொடர்வது மாவட்ட செய்தி மலர் சென்னை அஞ்சலாக.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் ரவிச்சந்திரன்.
2: பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் உத்வேகம் பெற்றுள்ள ஜிக்யாசா திட்டம் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி மன்றத்தின் அங்கத்துவ ஆய்வகமான சென்னை கட்டமைப்பு பொறியியல் ஆய்வு மையத்தின் மூலம் பள்ளி மாணவர்களை விஞ்ஞானியுடன் இணைக்கும் ஜிக்யாசா ஏடிஎல் பயிலரங்கம் நாடு முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வெம்பாக்கம், குப்பம், வானாபுரம், அழிவிடை தாங்கி ஆகிய 4 அரசு பள்ளிகளில் 2 நாட்கள் பயிலரங்கம் நடைபெற்று வருகிறது. இந்த பயிலரங்கில் மாணவர்கள் விஞ்ஞானியுடன் கலந்துரையாடல், செயல் விளக்கங்கள் மற்றும் நேரடி செயல்பாடுகள் மூலம் வகுப்பறை கற்றலை நிஜ உலகிற்கு அறிவியல் அனுபவம் கற்று பயன்பெற்றனர். இந்த பயிலரங்கம் மாணவர்களுக்கு விஞ்ஞானியுடன் நேரடியாக உரையாடுவதற்கு நிஜ வாழ்க்கை சவால்களை எதிர்கொள்ள அறிவியல் அறிவியும் பரிசோதனைகளையும் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை ஆழமாக புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. பயிலரங்கில் பங்கேற்று விஞ்ஞான உரையாடல் அறிவியல் ஆர்வத்தை உருவாக்கியுள்ளதாக பள்ளி மாணவர்கள்
3: தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு அறிவியல் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இவங்க வந்து நல்ல பாடலாம், நல்ல எக்ஸ்பிளேஷன் எல்லாம் கொடுத்து நல்லா நடத்துனாங்க. அதுல இருந்து விஞ்ஞானம் ரொம்ப ஆர்வமா இருக்குது.
4: எங்க ஸ்கூலுக்கு விஞ்ஞானிங்க எல்லாம் வந்தாங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்ட பிறகு எங்களுக்கு அறிவியல் படிக்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கு. அறிவியல் வந்து படிக்க ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, இப்ப ரொம்ப ஈஸியா இருக்கு, ஆர்வமா இருக்கு.
5: திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசர் திருக்கோயிலில் வரும் செப்டம்பர் 1 முதல் பக்தர்கள் செல்போன்களை உள்ளே எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. பக்தர்களின் வசதிக்காக ஆலயத்தின் கிழக்கு கோபுரமான ராஜகோபுரம் அருகே செல்போன்கள் பாதுகாப்பு மையம் 2, கிழக்கு கோபுரமான அம்மன் கோபுரம் அருகே 2 பாதுகாப்பு மையங்களும், தெற்கு கோபுரமான திருமஞ்சன கோபுரம் அருகே 1 பாதுகாப்பு மையமும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இந்த பாதுகாப்பு மையங்களில் பக்தர்கள் 5 ரூபாய் கட்டணம் செலுத்தி செல்போன்களை ஒப்படைத்துவிட்டு டோக்கன்கள் பெற்று சாமி தரிசனம் முடிந்த பிறகு பெற்றுக்கொள்ளலாம் என்றும், இந்த உத்தரவை மீறி ஆலயத்திற்குள் மறைமுகமாக எடுத்துச் செல்லும் செல்போன்களை பறிமுதல் செய்யப்பட்டு காவல்துறையின் மூலம் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், இதனால் பக்தர்கள் ஆலய நிர்வாகத்திற்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அருணாசேஸ்வர ஆலய நிர்வாக துணை ஆணையர் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருவண்ணாமலை அருணாசேஸ்வர ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்தார். அதைத் தொடர்ந்து ரமணர் ஆசிரமத்தில் நடைபெற்ற பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியின் சிறப்பு பூஜையில் பங்கேற்றார். திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் உள்ள உண்ணாமலை அம்மன் நகரில் அமைக்கப்பட்டிருந்த எலிப்பாடியில் இறங்கி அங்கிருந்து கிரிவலப்பாதையில் சாலை மார்மாக திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசேஸ்வரர் ஆலயத்திற்கு சென்றார். ஆலயத்தில் உள்ள சாமி சன்னதி மற்றும் அம்மன் சன்னதியில் சாமி தரிசனம் செய்தார். ஆலய நிர்வாகத்தின் சார்பில் மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டு பூர்ண கும்ப மரியாதை செலுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஸ்ரீ ரமணர் ஆசிரமத்திற்கு சென்ற அமைச்சர் அமித்ஷா பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியின் சிறப்பு பூஜை மற்றும் பாராயணத்தில் பங்கேற்று தியானம் செய்தார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகையை முன்னிட்டு திருவண்ணாமலையில் 3 பாதுகாப்பு போடப்பட்டு 1300 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் தலைமையில் மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்வு நாள் கூட்டம் திருவண்ணாமலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகளும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் திருவண்ணாமலை மாவட்டத்தை வறட்சி மாவட்டமாக அறிவித்து நிவாரணம் வழங்கிட வேண்டும், கூட்டுறவு சங்கங்களில் சிறு குறு விவசாயிகள் பெற்றுள்ள பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், அனைத்து தனியார் மற்றும் கூட்டுறவு கடன் சங்கங்களில் தட்டுப்பாடு என்று யூரியா இருப்பு வைத்து விவசாயிகளுக்கு வழங்கிட வேண்டும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள நீர்வரத்து கால்வாய்களை தூர்வாரி செப்பனிட வேண்டும், கம்மலப்புத்தூர் ஏரி ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும், தன்றாம்பட்டு வட்டம் நாராயணகுப்பம் ஊராட்சி அரசு உயர்நிலைப் பள்ளியினை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், சம்பா பருவத்திற்கேற்ற நெல் விதைகள் அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்களிலும் இருப்பு வைத்து விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று விவசாயிகளும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் கோரிக்கை வைத்தனர். விவசாயிகள் வைத்த கோரிக்கைகளின் மீது சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் அரசு அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் வட்டத்தில் நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்தனா கார்க் மாமண்டூர் அங்கன்வாடி மையத்திற்கு சென்று குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் உடல் எடை குறித்து ஆய்வு செய்தார். அதைத் தொடர்ந்து மாமண்டூர் அரசு தொடக்கப்பள்ளிக்கு சென்று மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கும் முறைகள் குறித்தும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் சுவை குறித்து மாணவர்களுடன் கலந்துரையாடி ஆய்வு மேற்கொண்டார்.

0: பின்னர் மாமண்டூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று 24 மணி நேரம் செயல்படும் பிரசவ சேவை மையத்திற்கு சென்று கர்ப்பிணி தாய்மார்கள் அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து மருத்துவரும் கேட்டறிந்தார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது திருவண்ணாமலை மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் ரவிச்சந்திரன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் புத்த பாரம்பரியம் உலக அளவில் பெருமை சேர்ப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் நடைபெற்ற பிஜேபி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் லோக் அதாலத் நிகழ்ச்சியின் முதல் நாளில் 400 மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து இலங்கை அகதிகள் திரும்ப இலங்கை அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை ஐநா வரவேற்றுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் புத்த பாரம்பரியம் உலக அளவில் பெருமை சேர்ப்பதாக மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பிரிக்ஸ் இளையோர் விவகார அமைச்சர்களின் மாநாட்டின் ஒரு பகுதியாக தோட்லாகொண்டா புத்த பாரம்பரிய தளத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னர் புத்த பிட்சுக்கள் அங்கு வழிபாடு நடத்தியதாக கூறினார். அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கத்தின் கீழ் மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா மரக்கன்று நட்டார். கோர்கா மலைப்பகுதி பிரச்சினைக்கு தீர்வு காண உயர்மட்ட குழு அமைக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சிலிகுரியில் திரு அமித்ஷா தலைமையில் மூத்த கோர்கா தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மேற்குவங்க மாநில தலைமைச் செயலர் திரு மனோஜ் அகர்வால், புலனாய்வு அமைப்பு இயக்குநர் மகேஷ் தீக்ஷித், மாநில அமைச்சர் திரு பிஷால் லாமா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய டார்ஜிலிங் மக்களவை உறுப்பினர் திரு ராஜு பிஸ்தா, இந்த கூட்டம் ஆக்கப்பூர்வமாக அமைந்துள்ளதாக தெரிவித்தார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் பிஜேபி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. இது தொடர்பாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வந்தே மாதரம் பாடலின் முதல் 2 சரணங்கள் மட்டும் பாடப்படும் என்ற காங்கிரஸ் செயற்குழுவின் தீர்மானத்திற்கு கண்டனம் தெரிவிப்பதாக கூறியுள்ளார். வந்தே மாதரம் பாடலின் வரலாற்று முக்கியத்துவம் குறித்து நாடு முழுவதும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப் போவதாக அவர் தெரிவித்தார். புதுதில்லியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் 3 லோக் அதாலத் நிகழ்ச்சியில் முதல் நாளில் 400 மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. விவாகரத்து தொடர்பான வழக்குகள், சொத்து வழக்குகள், வாகன விபத்து, இழப்பீடு, நிலம் கையகப்படுத்துதல், வரி பிரச்சினைகள், சேவை மற்றும் தொழிலாளர் வழக்குகளுக்கு லோக் அதாலத் மூலம் தீர்வு காணப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கும் நோக்கிலும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்குடனும் லோக் அதாலத் முகாம்கள் நடத்தப்படுவதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நேற்று தொடங்கிய லோக் அதாலத் முகாமில் 16 சிறப்பு அமர்வுகள் அமைக்கப்பட்டு 600 மேற்பட்ட வழக்குகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. ஒவ்வொரு அமர்விலும் உச்சநீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் முன்னிலையில் வழக்குகளுக்கு சுமூக தீர்வு காணப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபில் முதன்முறையாக நவீன ட்ரோன்களுடன் கூடிய பாஸ் பட்டாலியனை இந்திய ராணுவம் தொடங்கியுள்ளது. எல்லைப் பகுதியை கண்காணிப்பதற்கு இந்த ட்ரோன்கள் பயன்படுத்தப்படும். இந்திய ராணுவத்தின் வஜ்ரா பிரிவின் கீழ் இது செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவை 2047 ஆண்டுக்குள் உருவாக்கும் முயற்சிக்கு இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கோவா முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் கூறியுள்ளார். ஆந்திரப்பிரதேச மாநிலம் விஜயவாடாவில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் பணியில் இளைஞர்கள் என்ற தலைப்பிலான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர், மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் முயற்சியில் இளைஞர்கள் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கொள்கை முடிவு எடுப்பவர்களாகவும் அடிப்படை மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பவர்களாகவும் சமூக தொழில் முனைவோராகவும் தொழில்நுட்ப வல்லுநர்களாகவும் இளைஞர்கள் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். மக்களை மையமாக கொண்ட கலாச்சாரத்தின் அடிப்படையில் அரசியல் இருக்க வேண்டும் என்றும், பொதுமக்கள் பங்கேற்புடனும் வெளிப்படைத்தன்மையுடனும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய அரசு நிர்வாகத்துடனும் செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். அடிப்படை மாற்றங்களை கொண்டு வருவதிலும் பொது தளங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இளைஞர்கள் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினாா்.

0: எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இளைஞர்கள் ஆக்கப்பூர்வமாக செயலாற்ற வேண்டும் என்றும் திரு பிரமோத் சாவந்த் கேட்டுக்கொண்டார். இந்தியாவிலிருந்து இலங்கை அகதிகள் திரும்ப இலங்கை அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை ஐநா வரவேற்றுள்ளது. இது தொடர்பாக ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கை அகதிகள் தாய்நாட்டிற்கு திரும்புவதற்கான நெறிமுறைகளை எளிதாக்க மேற்கொண்ட நடவடிக்கைகளை பாராட்டியுள்ளது. தமிழகத்தில் உள்ள இலங்கை அகதிகள் இலங்கை திரும்புவதற்கு அந்நாட்டு அரசு சிறப்பு ஏற்பாடுகளை இம்மாதம் செய்திருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. இதற்கு பதிலடியாக அமெரிக்க பொருட்களுக்கு வரி விதிக்கப்படும் என்று கனடா பிரதமர் திரு மார்க் கார்னே தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஹாக்கி மட்டைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு வரி விதிக்கப்பட்டுள்ளது. எஃகு, அலுமினியம், வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களுக்கு வரி சலுகை அளிக்க வேண்டும் என்று கனடா வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக இரு நாடுகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கனடா கூறியுள்ளது. அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாண சட்டமன்றத்தில் நவம்பர் 8 தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தில் தீபாவளி பண்டிகையை அனைத்து தரப்பு மக்களும் இணைந்து கொண்டாட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா வாழ் இந்தியர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினர் கோரிக்கையை ஏற்று தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீமையை நன்மை வென்றதன் அடையாளமாக தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுவதாகவும், சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறுவது நேர்மறையான சிந்தனை, மனிதநேயம், இரக்க குணம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் வகையிலும் இப்பண்டிகை அமைந்துள்ளதாக தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளது. முன்னதாக அமெரிக்காவில் உள்ள தெலவாரா, நியூயார்க், நியூஜெர்சி, மெசச்சூசெட்ஸ் ஆகிய மாகாணங்கள் இந்தியாவின் சுதந்திர தினத்தை ஆகஸ்ட் 15 இந்தியா தினமாக கொண்டாடுவதற்கான பிரகடனத்தை அறிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் அந்நாட்டு ராணுவ தாக்குதலில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐநாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐநா பொதுச்செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸுக்கு பிரிட்டனின் 70 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனுப்பியுள்ள கடிதத்தில், பாகிஸ்தான் ராணுவ தாக்குதலால் அப்பாவி பொதுமக்கள் அடக்குமுறைக்கு உள்ளாவதாகவும், ராணுவத்தின் கடுமையான தாக்குதலில் பலர் காயமடைந்திருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் தகவல் தொடர்பு முற்றிலுமாக முடக்கப்பட்டுள்ளதாகவும், மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் அமைதியை நிலைநாட்டவும், மக்கள் சிரமமின்றி தங்கள் பணிகளை மேற்கொள்ளவும் வழி ஏற்பட வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பொதுமக்களை ராணுவம் தன்னிச்சையாக கைது செய்யும் நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கும் ஐநா தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பிரிட்டனின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். கிழக்கு மத்திய பிரதேசத்தில் அடுத்த 24 மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார், சத்தீஸ்கர், ஒடிசா, மேற்குவங்கம், உத்தராகண்ட் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் அடுத்த 3 கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகம், தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கடலோரப் பகுதிகளில் நாளை வரை இடி மின்னலோடு சூறைக்காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா நெதர்லாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டல்வீனில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி 45 வித்தியாசத்தில் திருப்பூர் அணியை வென்றது. சென்னையில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 8 இழப்பிற்கு 169 எடுத்தது. 170 என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் விளையாடிய திருப்பூர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 9 இழப்பிற்கு 124 மட்டுமே எடுத்தது.

0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் புத்த பாரம்பரியம் உலக அளவில் பெருமை சேர்ப்பதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் கௌரவத்தை பாதுகாப்பது தொடர்பான தீர்மானம் புதுதில்லியில் நடைபெற்ற பிஜேபி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் லோக் அதாலத் நிகழ்ச்சியின் முதல் நாளில் 400க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு சமரச தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து இலங்கை அகதிகள் திரும்ப இலங்கை அரசு மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகளை ஐநா வரவேற்றுள்ளது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு 50% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 7:25. நேயர்களே, இனி தொடர்ந்து கேட்கலாம் வயல்வெளி அறிவிப்புகள்.
2: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
6: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
7: தர்மபுரி விவசாய நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. உர நிறுவனத்தில் பணி. இந்துஸ்தான் உரம் ரசாயனம் நிறுவனத்தில் ஒப்பந்த பணிக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. ஜூனியர் இன்ஜினியர் 40, சீனியர் இன்ஜினியர் 24, ஆஃபீஸர் 8, மேனேஜர் 5 உட்பட மொத்தம் 79 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி டிப்ளமோ, பிஇ மற்றும் எம்பிஏ, எம்எஸ்சி படித்திருக்க வேண்டும். வயது 18 to 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். அதாவது 26/8/2026 18 முதல் 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை ஸ்கில் தேர்வு, எழுத்து தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் இல்லை. கடைசி நாள் 26/8/2026. விவரங்களுக்கு jobse4.hurl.net.in என்ற இணையதளத்தில் சென்று விவரங்களை அறிந்து கொள்ளலாம். சிஎஸ்ஐஆர் மையத்தில் சயின்டிஸ்ட் ஆக விருப்பமா? மும்பையில் உள்ள அறிவியல் மற்றும் தொழிலக ஆய்வு மன்றத்தின் இன்னோவேஷன் காம்ப்ளெக்ஸில் காலியாக உள்ள ப்ரொஜெக்ட் சயின்டிஸ்ட் மற்றும் சீனியர் ப்ரொஜெக்ட் அசோசியேட் பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி பிஹெச்டி படித்திருக்க வேண்டும். வயது 45 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேரடி நேர்முக தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை அறிவிப்பில் உள்ள விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து சுய சான்றோப்பமிட்ட சான்றிதழ் நகல், அசல் சான்றிதழ், சுய விவரங்களுடன் நேர்முக தேர்வில் பங்கேற்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ஏதும் இல்லை. முகவரி சிஎஸ்ஐஆர் இனோவேஷன் காம்ப்ளெக்ஸ், 4 பங்களாவ் லக்னோவாலா காம்ப்ளெக்ஸ், ஹாங்கிரி டபிள்யூ, மும்பை 400053. நேர்முக தேர்வு நாள் 1/9/2026 காலை 9:30. விவரங்களுக்கு csir.res.in என்ற இணையதளத்தில் சென்று பார்க்கலாம். நல்வாழ்வு சங்கத்தில் பல்வேறு பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக திண்டுக்கல்லில் உள்ள மாவட்ட நல்வாழ்வு சங்கத்தில் காலியாக உள்ள செவிலியர், மருத்துவ அலுவலர் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது.

0: கல்வி தகுதி பணிக்கேற்ப கல்வி தகுதி இருக்க வேண்டும். வயது 50க்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு நடைபெற்று தேர்ந்தெடுக்கப்படுவர். விண்ணப்பிக்கும் முறை தபால் அல்லது நேரில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை. முகவரி மாவட்ட நல்வாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், மீனாட்சி.
1: நேயர்கள் இணை தொடர்ந்து கேட்கலாம் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
2: எப்படின்னா,
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்த ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
4: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
0: முத்தழகு, முத்தழகு.
6: வாங்க செல்விக்கா, என்ன அங்கனியே நிக்கிறீங்க, உள்ள வாங்க.
0: இருக்கட்டும் முத்தழகு, நீ முருங்கக்கா கேட்டதா? உன் மகன் ராமு வந்து சொன்னான், இன்னைக்கு தான் பறிச்சேன், அதான் உனக்கு முருங்கக்காவை கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன்.
6: ஆமாங்கக்கா, நான் தான் கேட்டிருந்தேன். சரி, இங்கே இருங்க, நான் போய் உள்ள காசு எடுத்துகிட்டு வரேன்.
0: முத்தழகு, அப்படியே குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டாப்புல.
6: நீங்கள் இப்படி வந்து உள்ளே உட்காருங்கக்கா, நான் போய் கொண்டு வரேன்.
0: இன்னும் 2 கட்டு முருங்கை தான் இருக்குது. வீட்டுக்கு போகிற வழியில் யாருக்காவது வேணுமான்னு கேட்டு அதையும் வித்துப்பட வேண்டியது தான்.
6: அக்கா இந்தாங்க.
0: என்ன பிள்ள, தண்ணி தானே கேட்டேன், நீ என்ன தட்டில் பலகாரமெல்லாம் வச்சு கொண்டார?
6: அக்கா, பசங்களுக்காக கேழ்வரகு சேமியால் புட்டு செஞ்சேன், அதான் உங்களுக்கும் எடுத்துகிட்டு வந்தேன், சாப்பிடுங்கக்கா.
0: ஓ அப்படியா? முத்தழகு, ரொம்ப ருசியாக இருக்கு பிள்ள. கேழ்வரகு மாவில் சேமியா புட்டெல்லாம் செய்யலாமா? இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை பிள்ள.
6: என்னக்கா இப்படி கேட்குறீங்க? கேழ்வரகு, கம்பு, தினை இது மாதிரி சிறுதானியங்களில் தான் என் பசங்களுக்கு தினம் சாப்பிட்றதுக்கு பலகாரம் பண்ணி தருவேன். அவங்களும் ஸ்கூல் விட்டு வந்ததும் ருசிச்சு சாப்பிடுவாங்க.
0: அட பரவாயில்லையே. என் பசங்க எங்கே இதெல்லாம் சாப்பிட்றாங்க? இந்த கடையில் பாக்கெட்டில் அடைச்சி விற்பாங்க பாரு, இந்த மாதிரி பொருட்களாக வாங்கி சாப்பிட்றாங்க, சொன்னாலும் கேட்குறதே இல்லை.
6: அக்கா, அது உடம்புக்கு ரொம்பவே கெடுதல். நம்ம உடம்புக்கு உணவு ரொம்ப முக்கியம். அப்படி அந்த உணவை சத்தானதா நாம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிட்டாதான் நம்மளோட வாழ்நாள் ஆரோக்கியமானதா இருக்கும்.
0: எங்க முத்தழகு, இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா காலமும் சூழ்நிலையும் மாறிக்கிட்டு வர்றதால எல்லாரும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நோக்கி தானே போறாங்க.
6: அக்கா அது தப்பு இல்லை, ஆனா அதுவும் ஆரோக்கியமானதா இருக்கணும்.
0: என்ன முத்தழகு சொல்ற நீ?
6: நீங்க இதை கேளுங்க, தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பத்தி சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்போம்.
7: இயற்கை உணவுகளை மட்டும் சாப்பிட்டு இருந்த நம்ம இப்போ இயற்கைங்கிற வார்த்தைய மொத்தமா எடுத்துட்டு செயற்கையான உணவுப் பொருட்களை, அதுவும் குறிப்பா அதிகமா பதப்படுத்தப்பட்ட இல்லது தீவிரமா பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களையே சாப்பிடுகிறோம். உணவே மருந்து என்ற காலமெல்லாம் போய் மருந்தே உணவு என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. நம்ம உணவு பழக்கம் எப்படி இப்படி மாறிச்சு? அதிகமா பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிடலாமா? சாப்பிட்டா என்ன ஆகும், அதோட விளைவுகள்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுனா என்ன, அதாவது அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்னா என்ன? அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் என்பது இயற்கையான உணவுப் பொருட்களை மிகவும் அதிக அளவில்

தொழில்நுட்ப முறையில் மாற்றி அமைச்சு அதில் செயற்கையான சேர்வுகளை சேர்த்து தயாரிக்கப்படுகிற உணவுகளே அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். இவை பெரும்பாலும் உணவின் இயல்பான வடிவத்தை இழந்திருக்கும். அதிக சுவை, வாசனை, நீண்ட கால சேமிப்பு காரணமாக இது மக்களால் அதிகமாக விரும்பப்படுது. இந்த வகையான உணவில் அதிகமான கொழுப்புகள், உப்புகள், சர்க்கரைகள் அதிகமாகவே இருக்கும். மேலும் சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் அதில் இருக்கும். அந்த காலத்திலையும் உணவு பதப்படுத்துகிற பழக்கம் நம்மக்கிட்ட இருந்து வந்தது. போருக்கு போகிற வீரர்கள்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம்தான் திரும்பி வருவாங்க, சில மாதங்கள் கூட ஆகலாம். அதனால் அவங்க உணவுக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு உணவை பதப்படுத்தினாங்க. இயற்கையான முறையில் உப்பு வச்சு பதப்படுத்தினாங்க. கருவாடு, உப்பு கண்டம் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு உப்பை பயன்படுத்தி தான் பதப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லை, சூரிய ஒளியை பயன்படுத்தியிருக்கிறாங்க, புகையை பயன்படுத்தி பதப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஊறுகாய் எல்லாமே பதப்படுத்த உணவுப் பொருட்கள் தானே. அப்புறம் எப்படி அவங்கெல்லாம் ஆரோக்கியமாக இருந்தாங்க, நமக்கு மட்டும் ஏன் நோய் வருதுன்னு உங்களுக்கு கேள்விகள் வரும். நம்ம முன்னோர்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகளையும் சாப்பிட்டாங்க. நிறையா பழங்கள், காய்கறிகள், கீரைகள்னு இயற்கையாக விளையிறத தமிழர்களுடைய சமையல் முறைப்படி சமைச்சு சாப்பிட்டாங்க. பதப்படுத்தப்பட்ட உணவு மற்றும் தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு உள்ள வேறுபாடு என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, அதாவது அன்ப்ராசஸ்ட் இல்லைனா மினிமலி ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், அதாவது சிறிதளவு பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இவை இயற்கையில் எப்படி இருக்குதோ அதே மாதிரியே சின்ன சின்ன மாற்றத்தோடு இருக்கும். அதை நம்ம அப்படியே சாப்பிட்றோம். உதாரணத்துக்கு பச்சை காய்கறிகள், இறைச்சிகள், பழங்கள், அரிசி, பருப்பு, பால், முட்டை, இதெல்லாம் நம்ம உடலுக்கு மிகவும் நல்லவை. இரண்டாவது வகையானது பதப்படுத்தப்பட்ட சமையல் பொருட்கள், அதாவது ப்ராசஸ்டு கலினரி இன்கிரீடியன்ஸ். இவை இயற்கை உணவுகளிலிருந்து பெறப்பட்டு நம்ம சமையலுக்கு தேவையானவை. உதாரணத்துக்கு எண்ணெய், பட்டர் என்று அழைக்கப்படுகின்ற வெண்ணெய், உப்பு, சர்க்கரை, மசாலா தூள், வினிகர், இதையெல்லாம் தனியாக நம்மளால் சாப்பிட முடியாது. ஆனால் சமையல் செய்கிறதுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக அவசியம். மூணாவது வகையில் பதப்படுத்தப்பட்ட உணவுகள், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் ப்ராசஸ்டு ஃபுட்ஸுக்கும் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸுக்கும் ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அது என்ன ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்? இயற்கையான உணவுகளோட உப்பு, சர்க்கரை, எண்ணெய் இதையெல்லாம் சேர்த்து தயாரிக்கப்படுறது. உதாரணத்துக்கு ஊறுகாயை எடுத்துக்கலாம், ஜாம், பனீர், சீஸ், டின்னுகள் அடைக்கப்பட்ட காய்கறிகள், ஏன் பால் பவுடரை கூட நம்ம எடுத்துக்கலாம். பால் கிடைக்காத இல்லை பால் வந்து நம்மளால் பெற முடியாத இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு பால் பவுடர் வந்து ரொம்ப இன்றியமையாக தான் இருக்கும். இது போல் நம்ம அரசாங்கம் வந்து இப்போ நிறையா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய விட்டமின் டி செறிவூட்டப்பட்ட பால், அயோடின் செறிவூட்டப்பட்ட உப்பு, விட்டமின் மற்றும் தாது உப்புக்கள் செறிவூட்டப்பட்ட எண்ணெய், மாவு, அதுக்கப்புறம் புகையூட்டப்பட்ட இறைச்சி, மீன், இதெல்லாமே வந்து உடலுக்கு நன்மை தரக்கூடிய பதப்படுத்தப்பட்ட உணவுகளே. ஸோ இந்த பதப்படுத்தப்படுறதுக்கு சில வழிமுறைகளும் இருக்குது, சில டெக்னாலஜிஸும் இருக்குது. அதனுடைய பெயர்கள் வந்து உங்களுக்கே நல்லா தெரியும். வெப்பப்படுத்துதல், சமைத்தல், உலர்த்துதல், புளிக்க வைத்தல் இல்லை நொதித்தல், கேனிங், குளிர வைத்தல், இதெல்லாமே பதப்படுத்துதலோட வடிவங்கள் தானே. இந்த உணவு பதப்படுத்தல் மூலமாக உணவு பாதுகாப்பையும் நம்மளால் உறுதி செய்ய முடியும். எடுத்துக்காட்டாக ஒரு பால் இருக்குன்னா அந்த பாலை வெப்பப்படுத்துதல் மூலம் அதில் உள்ள நோய்க்கிருமிகள் எல்லாம் அழிக்கப்பட்டு உணவு மூலம் பரவக்கூடிய நோய்களை நம்ம தடுக்கலாம். இறுதியாக பதப்படுத்துதலோட நோக்கம் உங்களுக்கு உணவு ஆரோக்கியமானதாகவும் ஊட்டச்சத்து மதிப்பு மிக்கதாக மாற்றுவதை தவிர அது ஆரோக்கியமற்றதாகவும் ஊட்டச்சத்து மதிப்பு மிக்கதாக மாற்றக்கூடியது அல்ல. நாலாவது வகையானது அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், அதாவது தீவிரமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள். இவற்றில் அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லை, ஆரோக்கியமற்ற கொழுப்புகள், அதிக அளவில் சர்க்கரைகள், அதிக அளவில் உப்புக்கள் நிறைந்த அந்த உணவுகள் காணப்படும். அவற்றை தொடர்ந்து நம்ம உட்கொள்ளும் போது நம்மளோட உடம்புக்கு நல்லதில்லை. இப்போ இந்த மாதிரி இருக்க உணவை சாப்பிட்றனால நம்மளுக்கு என்னென்ன நோய் வரும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதனை சாப்பிட்றதுனால அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உட்கொள்ளும் போது உடல் பருமன் ஏற்படும். இந்த உணவுகளில் பெரும்பாலும் சர்க்கரை இருக்கும், ஆரோக்கியமற்ற கொழுப்புகள், செயற்கை ரசாயனங்கள் இருக்கும், எடை அதிகரிக்கும், மற்றும் ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிப்பில் சிரமம் ஏற்படும், இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், உயர் இரத்த அழுத்தம் போன்றவையெல்லாம் ஏற்படும். அது மட்டும் கிடையாது, டைப் 2 டயபெட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நீரிழிவு நோய், அதாவது மிகவும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தொடர்ந்து நம்ம சாப்பிடும்போது அதில் சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள், அதாவது வெள்ளை மாவு சத்துக்கள் அதிகமாக இருக்கும், நார்ச்சத்து குறைவாக இருக்கும். இதுதான் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை அதிகரிக்கும். அதனால புற்றுநோய்களும் வர்றதுக்கு நம்மளுக்கு காரணமாக அமையும்.

இப்போ இந்த அல்ட்ரா ப்ராசஸ்டு உணவை பத்தி நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த வகையான உணவுகள் பெரும்பாலும் பேக்கேஜிங்ல தான் இருக்கும், ஒரு பாக்கெட்டுகள்ல இருக்கும். ஆரோக்கியமற்ற கொழுப்பு, அதிக உப்பு, அதிக சர்க்கரை கலந்ததாக இருக்கும் நம்ம சொன்னோம். அதுல அதிகமான கலர்களும் சேர்த்திருப்பாங்க, அது நம்ம கவர்ந்து இழுக்கிறது மாதிரி இருக்கும். இதெல்லாம் உடலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய உணவுகளா இருக்கும். தொழிற்சாலைகளில் நிறையா செயற்கை சேர்மங்கள் இல்லை நிறமிகள், சுவை மேம்படுத்திகள் என்று அழைக்கப்படுகிற அஜினோமோட்டோ அதெல்லாம் சேர்த்து தயாரிப்பாங்க. உதாரணத்துக்கு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், பிஸ்கட், கேக், அப்புறம் ஃபிஸியாக இருக்கக்கூடிய சோடா பானங்கள், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், பேக்கெட்டில் இருக்கக்கூடிய ஜூஸு, இதெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும், ஆனால் ஆரோக்கியமாக இருக்காது. இது மட்டும் கிடையாதுங்க, இதோட லிஸ்ட்டு நிறையா நீளமான லிஸ்ட்டாக போயிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு டோனட், வெள்ளை ரொட்டி, தீங்கு விளைவிக்கக்கூடிய உப்பு இல்லை சர்க்கரை அதிகமாக சேர்க்கப்பட்ட உணவுகள், காலை உணவுக்காக நம்ம எடுக்கக்கூடிய கார்ன்ஃப்ளேக்ஸ், அப்புறம் உருளைக்கிழங்குல செய்யக்கூடிய ஸ்மைலி, நகட்ஸ், ஃப்ரோசன் மீல்ஸ், ரெடி மீல்ஸ், அப்புறம் சாப்பாட்டுக்கு பதிலாக நம்ம குடிக்கக்கூடிய மீல் ரீப்ளேசர், அப்புறம் ப்ரோட்டீன் பார்னு சொல்லக்கூடிய சாக்லேட்ஸ், கேண்டி, சுவையூட்டிகள், இது மாதிரி இதோட லிஸ்ட்டு அதிகமாக போயிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உருளைக்கிழங்கு இருக்குன்னா அந்த உருளைக்கிழங்குல நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை அதில் சிப்ஸ் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா அது பிரச்சனை கிடையாது. அந்த உருளைக்கிழங்கை எடுத்து அதை வேக வச்சு அதை மாவாக நசிச்சு அதை திரும்ப வந்து ஒரு அச்சில் வச்சு ஸ்மைலி ஆக்கி அதை ஃப்ரோசனில் போட்டு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரோசன் ரொம்ப நாளைக்கு வச்சுருந்து அதை எடுத்து நம்ம ஸ்மைலின்னு சொல்லி நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதுதான் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அது மாதிரி வைக்கிறதுக்காக அந்த ஃபுட்டில் நம்ம நிறையா வந்து சுவை மேம்படுத்திகளுக்காக அஜினோமோட்டோ சேர்க்குறோம், கலர் சேர்க்குறோம், கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அதனுடைய ஸ்டெபிலைசர் சேர்க்குறோம், எமல்சிஃபயர் சேர்க்குறோம். இது மாதிரி வாயிலேயே நம்மளுக்கு நுழையாத நிறையா ப்ரிசர்வேட்டிவ்ஸும் பெரிமிட்டட் லிவில் விட்டு அதிகமாக நம்ம சேர்க்கும்போது அந்த மாதிரி உணவுகள் நம்மளுடைய உடம்புக்கு வந்து நல்லது கிடையாது. தீவிரமாக பதப்படுத்தப்பட்ட உணவுனா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். அதை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பேக்கெட்டில் இருக்குன்னு சொன்னோம். அதே மாதிரி ஆரோக்கியமற்ற கொழுப்பு, அதிக உப்பு, அதிக சர்க்கரை கலந்துருக்கும். பேக்கெட்டில் இருக்கிற ஃபுட்டு ஆரோக்கியமற்றதாக இருக்குன்றது நம்மளுக்கு எப்படி தெரிய வரும்? அதிகமாக உப்பு சர்க்கரை இருக்குன்றீங்க, பேக்கெட்டில் இருக்கும்போது ஓப்பன் பண்ணி நம்மளால் பார்க்க முடியாதே, அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ உணவில் இருக்கக்கூடிய அந்த லேபிளை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த லேபிளில் இன்க்ரீடியன்ஸ்னு ஒன்று போட்டிருப்பாங்க, மூலப்பொருட்கள் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த பட்டியலை நீங்கள் படித்து பாருங்கள், நீளமான பட்டியலாக போட்டு வீட்டில் இல்லாத இல்லை பலருக்கும் புரியாத அதில் ரசாயனங்கள், தடிமனாக்கிகள், பாதுகாப்புகள், இனிப்புகள், வண்ணங்கள், செயற்கை சுவைகள், செயற்கை நிறமிகள், அதாவது ஸ்டெபிலைசர், ப்ரிசர்வேட்டிவ், எமல்சிஃபயர், அது போல் நிறையா வார்த்தைகள் கொண்டு நிறையா அந்த பேக்கேஜிங்கில் இருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஃபுட்டு எல்லாமே நீங்கள் கிளாஸிஃபை பண்ணிக்கலாம், அது வந்து அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே, இந்த அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளுக்கு மாற்று என்ன தாங்க இருக்குது? அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்லேருந்து நான் விலகி இருக்கணும்னு நினைக்கிறேன், அதை எப்படி நான் டே டு டே டைஃபில் அதை விட்டு நான் வெளியே வரதுனா நான் என்ன மாதிரிலாம் சாப்பிட்லாம், நம்ம என்ன பண்ணலாம்? சமைப்பதற்கு முன்னாடி நீங்கள் திட்டமிடுங்க, என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு முத நாளே திட்டமிடுங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நைட்டே எடுத்து வைங்க. சுண்டல் செய்ய போகிறீங்களா, நைட்டே சுண்டலை ஊற வைங்க, காலையில் விசில் வச்சு அதை ஒரு தாளிச்சும் சாப்பிட்லாம், தாளிக்காமல் அப்படியும் சாப்பிட்லாம். சுண்டல் மட்டும் கல்லங்க, சுண்டல், பட்டாணி, வெள்ளைச்சோளம் இதெல்லாம் ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் வேக வச்சு அப்படியே தாளித்து கொடுக்கலாம். ஓகே, வீட்டிலையே சமைங்க, முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போய் சாப்பிட்றத தவிர்த்திடுங்க. சமைச்ச உடனே 2 இல்லை 3 மணி நேரத்துக்குள்ளேயே சாப்பிட்ருங்க. சமைத்து மீதியான பொருட்களை குளிர்சாதன பட்டியலில் வச்சுட்டு மறுபடியும் அதை மைக்ரோவேவில் சூடு பண்ணி அந்த மாதிரி இங்கே சாப்பிட வேண்டாம், அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே குறைந்து போயிடும். முடிந்த அளவுக்கு புரதம், நார்ச்சத்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. அதில் சுண்டல், பட்டாணி, வேர்க்கடலை இது போல் ஏதாவது ஒரு புரதச்சத்து இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. சிறுதானியம், கருப்பு கவனி இதெல்லாம் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடல் ஆரோக்கியம் இன்னும் நல்லாவே இருக்கும். அதில் நீங்கள் பொங்கல் பண்ணலாம், உப்புமா, களி, பாயாசம், இது மாதிரி சிறுதானியத்தில் நிறைய சுவை மிகுந்த உணவுகள் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். முடிந்தளவுக்கு முழு தானியங்களும் பருப்பு வகைகளும், நட்ஸு, சீட்ஸு, சீட்ஸுன்னு எடுத்தாலே அதில் ஒரு பெரிய லிஸ்ட்டே போகுங்க, சன்ஃப்ளவரு, ஃப்ளாக்ஸீடு, அப்புறம் கேஷ்யூ நட்டு இது மாதிரி நிறையா போகும். அதுகளில் கூட நீங்கள் எடுத்து முத நாள் ஊற வச்சு தோல்களை உரித்துட்டு நீங்கள் கூட சாப்பிட்டுக்கலாம். பழங்களும் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பழங்களில் முடிந்த அளவுக்கு செவ்வாழை, கொய்யா, நெல்லி, நாவல் பழம் இதெல்லாம் நம்ம நாட்டில் நம்ம இடங்கள்லேயே விளையக்கூடியதுதான், விலையும் கம்மியாக தான் இருக்கும். இந்த மாதிரி பழங்களையும் சேர்த்துக்கோங்க. சூப்பும் தேநீரும் நீங்கள் சேர்க்கும்போது அதே மாதிரி சர்க்கரை இல்லாமல் நீங்கள் சாப்பிட்றதுக்கு பழகுங்க. பாலும் சர்க்கரையும் கம்மி பண்ணிவிட்டு ஒரு செம்பருத்தியில் ஒரு சூப்பை போடுங்க, இல்லை செம்பருத்தியில் வந்து ஒரு ஜூஸோ இல்லை ஒரு தேநீரோ கூட நீங்கள் குடிக்கலாம். துளசித்தில போட்டு துளசியை போட்டு ஒரு தேநீர் செய்யலாம், சுக்குமல்லி தேநீர் செய்யலாம். அப்புறம் ஜூஸை வந்து பழ ஜூஸாக முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடுங்க, சர்க்கரை இல்லாமல் பழங்களா சாப்பிடுங்க, முடியாத பட்சத்தில் பல ஜூஸ்

0: சாப்பிட நீங்கள் குடிங்க. முடிந்த அளவுக்கு நீர்மோரும் தண்ணீரும் அதிகமாக சாப்பிடுங்க. நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு அவசியமானது இயற்கையான ஊட்டச்சத்து மிகுந்த உணவும் வீட்டில் தயாரித்த உணவும் தான்ன்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். எனவே அதையே அதிகமாக சாப்பிட்றது நல்லது. அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அனைத்துமே உடலுக்கு தீங்கு விளைவிக்கும்னு நான் சொல்லவில்லை. ஏன்னா பதப்படுத்தப்பட்ட உணவு கேட்டகரியில் தான் நம்ம விட்டமின் டி இருக்கக்கூடிய பாலையும் நம்ம சொல்கிறோம். அரிசியில் கூட இப்போ நிறையா விட்டமின்ஸ் அண்ட் தாதுப்புக்கள்லாம் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறோம். ஸோ பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அனைத்துமே தீங்கு கிடையாது, அதிகமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகளும் உடம்புக்கு தீங்கு கிடையாது. பட் என்ன மாதிரி உணவை நம்ம எடுத்துக்கிறோம், அந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் அண்ட் அல்ட்ரா ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்லேயே நீங்கள் அதோட லேபிளை படித்து பாருங்கள். அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருந்தும் நார்ச்சத்துக்கள் நிறைந்திருந்தும் அந்த ஃபுட்டு வந்து இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் கண்டறிஞ்சு நீங்கள் சாப்பிடணும். அதனால நல்லதை சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க.
1: என்ன செல்விக்கா, தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பத்தி சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் பி கீதா அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: கேட்டுக்கிட்டேன் முத்தழகு. காய்கறிகள் பழங்கள் இப்படி நம்மளோட உணவு முறைய இயற்கையானதா மாத்திக்கிட்டா நம்ம வாழ்நாள் எவ்வளவு ஆரோக்கியமா மாறிடும்னு நல்லாவே புரிய வச்சிட்டாங்க.
1: ஆமாக்கா, சரியா சொன்னீங்க. அதுவும் இந்த பதப்படுத்தப்பட்ட தீவிர பதப்படுத்தப்பட்ட உணவுகளை நாம எடுத்துக்கலாம், ஆனா அதை ஆரோக்கியமானதா எடுத்துக்கணும், அடிக்கடி இல்லாமலும் பாத்துக்கணும்.
2: புரிஞ்சது முத்தழகு.
1: அக்கா, நம்மளோட காலமும் நம்ம சந்ததியினரோட காலமும் நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் நாம் நல்லதாக கொடுப்போம், நல்லதையே கொடுப்போம். என்ன நான் சொல்கிறது?
2: சரியாக சொன்ன முத்தழகு. நீ காலம்னு சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது.
1: என்னக்கா, என்ன ஞாபகத்துக்கு வந்துச்சு?
2: காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண்வள மேலாண்மை முறைகள் பற்றின விவரங்களை திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவங்க தான் தகவல்களை அடுத்ததா சொல்ல போறாங்க. அதையும் கேட்டுப்போம்.
3: நமது நாட்டில் பயிர் செய்யக்கூடிய நிலப்பரப்பினுடைய அளவு பார்த்தீங்கன்னா 142 மில்லியன் ஹெக்டேர். இது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா நகரமயமாக்குதல் மற்றும் பெருகி வரும் தொழிற்சாலைகளினால இந்த 142 மில்லியன் ஹெக்டேரை நம்ம அதிகப்படுத்தவே முடியல. உலக அளவில் பார்த்தோம்னா 19.5 கோடி மக்கள் வந்து தினமும் பசியினால் வாடுகின்றனர். விவசாய நிலங்கள் வந்து கடந்த 20 வருஷமாக உர உபயோகத்தை நம்பி மட்டுமே இருக்கிறது. அப்போ நம்மளுடைய பசுமை புரட்சியின் காரணமாக என்ன இருக்கு அப்படின்னா மக்கள் தொகை பெருகிக்கொண்டே வருது. பட்டினி இருந்த காலத்தில் நம்ம வந்து அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை பயிரிட கட்டாயப்படுத்தப்பட்டோம். அதனால் என்ன ஆச்சுன்னா நம்ம வந்து தண்ணீரை வடைஞ்சிட்டோம், நம்ம உணவு உற்பத்தி வந்து பெருகிடுச்சு, மக்கள் தொகைக்கு வந்து உணவு கொடுத்துட்டோம். அதனுடைய விளைவுகள் என்னன்னு பார்த்தோம்னா வந்து நம்ம கடந்த 20 வருஷமாக வந்து நம்ம வந்து ரசாயன உரங்கள் போட்டு தான் நம்ம விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பயிர் வளர்கிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து 21 ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுது. உர உபயோகம் பார்த்தோம்னா கடந்த ஒரு 60 வருஷமாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா விகிதாச்சாரம் பார்த்திங்கன்னா 4.3 பங்கு தழைச்சத்து, 2 பங்கு மணிச்சத்து, 1 பங்கு சாம்பல் சத்து, இதுதான் நம்ம அளவாக நம்ம வந்து பயன்படுத்தணும் நம்மளுடைய மகசூலுக்கு. பட் ஆனால் நம்ம வந்து விவசாயிகள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 7.2 பங்கு தழைச்சத்து, 2.9 பங்கு மணிச்சத்து, 1 பங்கு சாம்பல் சத்து போட்டு வரோம். அப்போ வந்து காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னா தழை சத்து மட்டும் நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 பங்கு வந்து அதிகமாக நம்ம மண்ணில் பயிரிடுறதுக்கான அளவு வந்து அதிகப்படுத்திக்கிட்டே வரும். இது காலப்போக்கில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது பயிர் செய்வதற்கு என்னென்ன மாதிரி உரங்கள் போடுறோம் அப்படின்னா தழை மணி சாம்பல் மட்டும்தான் நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கிட்டே வரோம். மற்ற சத்துக்கள் நான் சொன்ன பார்த்தீங்களா 2ம் நிலை சத்துக்கள் மண்ணில் இடுறதில்லை. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு 10 வருஷமும் நம்ம வந்து ஆய்வு மேற்கொண்டு பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா 1950 பார்த்தீங்கன்னா தழைச்சத்துன்றது நம்மளுடைய தட்பவெட்ப சூழலையும் அந்த மாதிரி இருக்கிறது இயற்கையாகவே நம்மளுடைய மண்ணில் வந்து தழைச்சத்து கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் 1960 பார்த்தோம்னா தழைச்சத்து மற்றும் இரும்பு சத்து பற்றாக்குறை ஏற்பட்டது. அடுத்த 10 வருஷத்தில் 1970 தழைச்சத்து இரும்பு அது மட்டும் இல்லாமல் மணிச்சத்து சாம்பல் சத்து துத்தநாக சத்தும் பற்றாக்குறையாக மண்ணில் காணப்பட்டது. 1980 பார்த்தீங்கன்னா தழை மணி சாம்பல் இரும்பு மற்றும் துத்தநாகம் இல்லாமல் கந்தகம் மேங்கனீஸ் சத்து பற்றாக்குறை, 1990 போரான் சத்து பற்றாக்குறை உருவாயிருச்சு, 2010 மாலிப்டினம். இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய மண்ணுடைய வளம் எவ்வாறு இருக்குது என்று பார்க்கும்போது பார்த்தோம்னா பல்வேறு ஊட்டச்சத்து பற்றாக்குறையாக தான் நமக்கு இருக்குது. அதனால தான் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தானியங்கள் எல்லாமே வந்து உலக அளவில் வந்து தரவு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா

9.5 கோடி மக்கள் தினமும் பசியால் வாடுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் 48 கோடி இந்திய மக்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அப்ப வந்து பார்த்தோம்னா நம்ம மண்ணில் உள்ள சுரங்கம் போல இருந்த சத்துக்கள் எல்லாமே நம்ம சுரங்கத்திலிருந்து எடுத்து தானியமா பயிர் எடுத்து முடிச்சிட்டோம். இப்ப போடுற உரம் எல்லாமே பயிருக்கு தான், மண்ணுக்கு இல்லைன்றதான் இப்போதைக்கு நம்ம தெளிவுபடுத்திக்க வேண்டிய விஷயம். ஒரு ஒரு 10 வருஷத்தினுடைய மண்ணினுடைய ஆய்வு வந்து இதுதான் சொல்லுது, மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, அதனால பல்வேறு ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்பட காரணமாக இருக்குன்றதுதான். நம்ம போடுற உரமும் வந்து பார்த்தோம்னா அதனுடைய உர உபயோக திறன் ஒன்று இருக்கு. உர உபயோக திறன் பார்த்தீங்கன்னா இப்போ யூரியா போட்டோம்னா 30-40% தான் பயிர் எடுத்துக்குது, மிச்சத்தை 60-70% வந்து ஆவியாக போயிடுது இல்லை மண்ணில் புதஞ்சிடுது. அதே மாதிரி மணிச்சத்து பார்த்தோம்னா 15-20% மட்டும்தான் பயிர் எடுத்துக்கொள்கிறது, மிச்ச உள்ள சத்துக்கள் எல்லாமே வந்து பூமியில் போய் தங்கிடுது. அதே மாதிரி சாம்பல் சத்து பார்த்தோம்னா 60-80% தான் பயிர் எடுத்துக்குது, கந்தகம் 12%, அதுமாதிரி நுண்ணூட்டங்கள் எல்லாமே 5% கீழே தான் வந்து நம்ம பயிர் எடுத்துக்குது, மற்றதெல்லாம் வந்து வீணாதான். இப்போ பார்த்தோம்னா இதிலிருந்து மொத்தமாக பார்த்தோம்னா நம்ம வந்து உர உபயோகத்தினுடைய அளவை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம வந்து மண்ணில் இடணும். இந்த மண் வளம் குன்ற வைக்கும் காரணிகள் என்னென்ன பார்த்தோம்னா பயிர் கழிவுகளை எரித்தல், ரசாயன உரம் மட்டும் நம்பி இருக்கக்கூடாது, விவசாயத்தில் இயற்கை சார்ந்த வழிகளும் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும். அப்படி பார்த்தோம்னா பயிர் கழிவுகளை வந்து இப்போ நம்ம சராசரியாக எரிச்சுக்கிட்டே வர்ற மாதிரி சூழல் நம்ம பார்க்குறோம். ஆட்கள் பற்றாக்குறையின் காரணமாக நம்ம வந்து அந்த கழிவுகளை எரிக்கிறோம். இப்போ கழிவுகளை எரிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த மண்ணினுடைய வெப்பம் அதிகமாகுது, அந்த பயிர் கழிவுகளுடைய சத்துக்கள் இப்போ சராசரியாக ஒரு ஆண்டுக்கு பார்த்தோம்னா 500,000 டன் தழைமணி சாம்பல் சத்து வந்து நம்ம வந்து எரிக்கிறதுனால ஆவியாக போயிடுது. அப்போ வந்து அது வந்து மண்ணுக்கு நம்ம கொடுக்காம அதை வந்து சாம்பலாக ஆக்கிடுறோம். இதனால் காற்று மாசுபடுது, மண்ணினுடைய வெப்பங்கள் அதிகமாகும் போது நுண்ணுயிர்கள் செத்து போயிடுது. முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த நுண்ணுயிர்கள் இல்லைன்னா உலகத்தில் எதுவுமே இயங்க முடியாது. இந்த நுண்ணுயிர்கள் தான் நம்ம போடுற உரத்திலிருந்தும் சத்துக்களை நம்ம பயிருக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் மண்ணில் உள்ள சத்துக்களை கிரகிச்சு கிடைக்கக்கூடிய அயனியாக மாற்றி தர்றது இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் தான். அப்போ அந்த நுண்ணுயிர்களினுடைய செயல்பாடு நம்ம வந்து அழிக்கிற மாதிரி ஆகிடுது. அதே மாதிரி ஒரு டன்னு வந்து வைக்கோல எரிச்சோம் அப்படின்னா 20 கிலோ தழை சத்து, 35 கிலோ சாம்பல் சத்து, 12-13 கிலோ மணிச்சத்து. இது வந்து நமக்கு ஒரு டன் வைக்கோல்லேருந்து நமக்கு கிடைக்கூடிய சத்துக்கள் பார்த்தோன்னா 20 கிலோ தழை சத்து, 35 கிலோ சாம்பல் சத்து, 12-13 கிலோ மணிச்சத்து நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அந்த கழிவுகளை வந்து மறுசுழற்சி செஞ்சா நமக்கு இந்த மாதிரி சத்துக்கள்லாம் நமக்கு மண்ணில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தோம்னா கரும்பினுடைய தொகை சத்துக்கள் அதில் இருக்குது. அதில் பார்த்தோம்னா 28.6% கரிம சத்து, 0.15-0.35% மணி சத்து, 0.42-0.5% சாம்பல் சத்து இருக்குது. இது மக்க வைக்கிறதுக்கு ரொம்ப நேரமாகும், அதனால் என்ன பண்ணுறாங்க சுலபமாக விவசாயிகள் வந்து எரித்து விட்டுறது வந்து சுற்றுப்புற சூழலுக்கு கேடு விளைவிக்கிறது, மற்றும் வந்து மண்ணினுடைய வெப்பம் வந்து அதிகரிக்கிறது. அதனால் அதை வந்து நம்ம வந்து கரும்பினுடைய தொகை வந்து நம்ம வந்து மறுசுழற்சி பண்ணி அதை வந்து உரமாக மாற்றணும். அதில் சிலிக்கா இருக்குது, அதில் அந்த சிலிக்காவை வந்து நம்ம வந்து மக்க வச்சு நம்ம வந்து உரமாக மாற்றணும். அது வந்து ஒரு 4-5 அடி குவியலாக போடணும். அப்போ வந்து 6 அடிக்கு வந்து கரும்பு தொகை, ஒரு 5 சென்டிமீட்டர் ப்ரெஸ் மட்டு, அப்புறம் அதுக்கு மேலே வந்து 5 பங்கு ராக் பாஸ்ஃபேட்டு, 4 பங்கு ஜிப்சம், 1 பங்கு யூரியா வந்து அது மேலே தண்ணி ஊற்றி ரெகுலராக வந்து நம்ம வந்து 15 நாளைக்கு ஒரு தடவை கிளறி விட்டோம்னா 6 மாதத்தில் இந்த வந்து நல்ல வகையான ஒரு இயற்கை உரம் வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம பயிர் கழிவுகளை வந்து எரிக்காமல் அந்த மாதிரி மறுசுழற்சி பண்ணுறதால நமக்கு வந்து நிலத்திற்குள்ள சத்துக்கள் நமக்கு கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் தொழு உரம் வந்து ஒரு மாடு வச்சிருக்கிற விவசாயம் பார்த்தோம்னா 3 டன் 1 வருஷத்துக்கு கிடைக்கும். மாட்டு சாணத்தில் விட வந்து மாட்டு சிறுநீரில் வந்து தழை சத்து அதிகமாக இருக்குது, அதனால் வந்து மாடு தொழுவத்தில் இருக்கிறதுல வைக்கோல் கொஞ்சம் பரப்பி விட்டு அந்த சிறுநீரை வந்து வீணாக்காமல் சேகரித்து உபயோகப்படுத்தலாம். இது மட்டும் இல்லாமல் ஊட்டமேற்றிய தொழு உரம்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து மணிச்சத்து பார்த்தோம்னா கிட்டாத நிலையில் தான் வந்து பயிர்களுக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள மண்ணினுடைய சத்துக்கள் பார்த்தோம்னா அளவு பார்த்தோம்னா தழை சத்து குறைவாகவும் மணிச்சத்து மிதமாகவும் சாம்பல் சத்து மிதமாகலேருந்து அதிகமான அளவில் தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த மணிச்சத்தை வந்து நம்ம வந்து பயிருக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னா ஊட்டம் ஏற்றிய தொழு உரத்தை பயன்படுத்தணும். பரிந்துரைக்கப்பட்ட அங்கக உர அளவு பார்த்தோம்னா 12.5 டன் வந்து நம்ம மண்ணில் போடணும். அந்த மாதிரி வந்து மண்ணில் இடுவதற்கான நம்மக்கிட்ட ஆடு மாடுகளினுடைய இருப்பு இல்லை. அப்படி பார்க்கும்போது இந்த நம்ம ரசாயன உரங்களை குறைந்த அளவு தொழு உரத்துடன் கலந்து
கூட்டம் ஏற்றிய மண்ணில் இடலாம். ஒரு மாட்டு வண்டி தொழு உரம் எடுத்துக்கணும், அது 300 கிலோ, அது கூட 50 கிலோ சூப்பர் பாஸ்பேட் அல்லது ராக் பாஸ்பேட் கலந்து ஒரு குவியல் மாதிரி வச்சு அது மேலே களிமண் பூசி ஒரு 45 நாள் அப்படியே விட்டோம்னா நமக்கு ஊட்டமேற்றிய தொழு உரம் நமக்கு கிடைக்கும். தொழு

0: உரத்தை பயன்படுத்தினால நம்ம வந்து மணிச்சத்தினுடைய அளவை வந்து மண்ணில் கொண்டு வரதுக்கான வழிமுறைகள் இருக்கு. இது இல்லாமல் சமச்சீரற்ற உரம் இடுதல். நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு பயிர் விளைய வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து 16 விதமான சத்துக்கள் தேவை. அந்த 16 விதமான சத்துக்கள்ல நமக்கு வந்து மண்ணில் பார்த்தீங்கன்னா பல்வேறு ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. எல்லா விதமான சத்துக்கள் நமக்கு மண்ணில் இடணும். இதுக்கு வந்து நம்ம எம்என் மிக்சர்னு இருக்கு, அந்த மைக்ரோன்ட்ரியன் மிக்சரில் மணலில் கலந்து நம்ம தூவணும். அப்போ வந்து நம்மளுடைய மண்ணில் உள்ள நுண்ணூட்ட சத்துக்களை வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இயற்கை சார்ந்த உரங்களை வந்து தயாரித்து நம்ம வந்து மண்ணில் இடும்போது என்னாகணும், மண் வளத்தை பாதுகாக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் மண் வளத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாயில் டெஸ்டிங் பண்ணணும். ஒவ்வொரு விவசாயம் வந்து அவருடைய விளைநிலத்தில் வந்து 2 வருஷத்துக்கு உதவியாவது மண் டெஸ்ட் எடுத்து அதனுடைய என்ன தன்மை இருக்குது, அது வந்து நல்ல நிலமாக இருக்கா இல்லை கலர் ஒவ்வொரு நிலமாக மாறி இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய கட்டாயம் நம்ம இருக்கிறோம். ஏன்னா வந்து ஒரு வருஷமும் பார்த்தோம்னா நம்ம போடுற உரங்கள்னாலேயோ இல்லை காலநிலை மாற்றத்தினாலேயோ மண் வந்து கொஞ்சம் சீர்கேடு ஆகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்ம பல்வேறு ஊட்டச்சத்து பற்றாக்குறையாக ஆயிருக்குது. இதனால் மண்ணுடைய ஆயு வந்து மிக முக்கியமான ஒன்று. எல்லா விவசாயங்களும் வந்து 1 வருஷத்துக்கு இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு வந்து ஒரு மண் மாதிரியை எடுத்து அதை கொண்டு போய் மண் பரிசோதனை நிலையத்தில் வந்து கொடுத்து அந்த மண்ணுடைய வளத்தை தெரிஞ்சுக்கிட்டா இது காணும் வரையில் நம்ம வந்து பார்த்தோம்னா அப்படின்னா மண் வளம் எப்படி இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்திய நாட்டிலையும் சரி நம்மளுடைய மண் வளம் எவ்வாறு வந்து குன்றி இருக்கிறது அதனுடைய மேலாண்மை முறைகளை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். செயற்கை ரசாயன உரங்கள் மட்டும் இல்லாமல் இயற்கை சார்ந்த விஷயங்களையும் நம்ம மண்ணில் போட்டோம்னா நம்ம வந்து மண்ணுடைய வளம் வந்து மேம்படுத்த முடியும். இது வந்து உங்கள் சந்ததியினருக்கு நீங்கள் வந்து கொடுக்கும்போது நல்ல வளமான மண்ணை கொடுத்தோன்னு ஒரு திருப்தியோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம்.
1: என்ன முத்தழகு, காலநிலை மாற்றத்திற்கு ஏற்ற மண்வள மேலாண்மை முறைகள் பற்றி திருவண்ணாமலை மாவட்டம் வாழவச்சனூர் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மண்ணியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் அருண்குமார் அவங்க தகவல்களை எம்புட்ட அருமையா சொன்னாங்கல்ல.
2: ஆமாக்கா, இயற்கை சார்ந்த விஷயங்களை நம்ம மண்ணில் போட்டோம்னா மண்ணோட வளத்தை மேம்படுத்த முடியும்னு அருமையா சொன்னாரு. அதை நாம சரியா கடைபிடிக்கணும்.
1: புது புது தொழில்நுட்பங்களை மாறி வர சூழ்நிலைக்கு ஏத்தாப்புல பயன்படுத்திக்கிட்டாதான் நாம புத்திசாலித்தனமா முன்னேற முடியும்.
2: ஆமாக்கா, அதோட எதிர்கால சந்ததியினர் சந்தோஷமா இருக்கணும்னா அவங்களுக்கு நாம வளமான மண்ணை கொடுக்கணும். அதுக்கு மண்வள மேலாண்மை தான் முக்கியம்னு இப்ப நல்லாவே புரிஞ்சு போச்சு.
1: இதை நாம கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அடுத்த சந்ததியினருக்கும் கொண்டு போவோம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
5: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
4: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
5: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
5: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
4: இல்லையானே.
5: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
4: அட அண்ணே, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
5: நீ கில்லாடி தான் போ.
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: இது உங்கள் அபிமான அன்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 22 வீசும் இனிமையான நேரம் 8:00.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
6: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
7: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
8: தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டம் பிளியனூர் ஊராட்சி பிக்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பழனியாண்டவர் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 31 திங்கட்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முருகன் அருள் பெறுக.
6: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகள் 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

தாய்ப்பாலில் கலந்த மொழி தரணியிலே சிறந்த மொழி, செய்ப்பருவமல எல்லாம் சிதைத்தாலும் பொறுத்த மொழி, பாய் விரித்து நிலா பார்த்து பாட்டனோடு கழித்த மொழி, நோயின்றி ஒளிகுறிப்பில் மாத்திரைகள் கொடுத்த மொழி, காயாகி கனியாகி செம்மொழியாய் பழுத்த மொழி, தாயாகி தமிழனுக்கு தன் உதிரம் கொடுத்த மொழி எங்கள் தாய்மொழி.

0: எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு திங்களோடு செலும்பருதி தன்னோடும் இன்னோடும் முடுக்கலோடும் மங்கு கடலோடும் பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய் முரசே. தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியில் நினைகிறோம். இனியர்களே, அன்புநீர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0343-2224-4403 என்ற எண்ணில், அல்லது 9484-8110-25 என்ற எண்ணில் அழைக்கலாம். புதிய நேயர்கள் மற்ற நேயர்கள் 0343-2224-4301 என்ற எண்ணிலும், 9486-6520-25 என்கின்ற எண்ணிலும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர், நிகழ்ச்சிக்கு போலாமா?
1: மகிழ்ச்சியா போலாம்.
0: மகிழ்ச்சி சரியான தாய்மொழி சொல்லா, சந்தோஷம் சரியான தாய்மொழி சொல்ல?
1: மகிழ்ச்சி தான் சரியான.
0: சரிங்க, சரி. இப்போ ஆவணி மாதம், ஆடி மாதத்துல எதனா பச்சஸ் எல்லாம் பண்ணீங்களா?
1: நான் எந்த விதமான சிறப்பு தள்ளுபடியில பொருட்கள் போடுறாங்கன்னு வாங்கல, அடுத்த முறை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
0: விட்டுட்டேன். சரிங்க, ஏன் ஆஃபர் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காதா?
1: எனக்கு பொதுவாகவே தள்ளுபடினாவே விருப்பம் அப்படிங்கிறது கிடையாது.
0: சரி, உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன?
1: பொழுதுபோக்கு நண்பர்களுடன்.

0: தொலைபேசியில உரையாடுவது,
1: ஆ
0: வானொலி கேட்பது, அதெல்லாம் தான்.
1: சரிங்க. இப்போ நிறைய தாய்மொழி சொற்கள் இருக்கு. நமக்கு நீங்க
0: ஆமா,
1: என்ன துறையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
0: நான் வந்து தொழில்நுட்பம் சார்ந்த கணினி துறையில வேலை செஞ்சுட்டு இருக்கேன்.
1: சரி, உங்களுக்கான ஒரு இந்த ஜிபிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா,
0: ஆமாங்க.
1: ஜிபிஎஸ்க்கு என்ன தாய்மொழி சொல்?
0: ஐயோ, இவ்வளவு கடினமா கேட்டுட்டீங்களே, நான் எங்கத்தன்னு போவேன்.
1: வாழ்த்துக்கள், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
0: நல்லது, நீங்க சொல்றீங்களா, இப்ப தெரிஞ்சுக்கிறேன்.
1: கண்டிப்பா நான் சொல்றேன் நிறைவுல. வணக்கம், அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
2: அஞ்சட்டி வட்டம் கோட்டையூர்ல இருந்து ஆறுமுகம்.
1: ஆறுமுகம், ஆறுமுகம் ஐயா என்ன தொழில் செய்றீங்க?
2: மண்பாண்ட தொழில.
1: சரிங்க. சரி, தர்மபுரியெலாம் வந்திருக்கீங்களா?
2: தர்மபுரியெலாம் வந்திருக்கீங்க.
1: எப்போ வந்தீங்க லாஸ்டா?
2: லாஸ்டா ஒரு மாசத்துக்கு முந்தி.
1: எதில் வந்தீங்க?
2: பேருந்தில் வந்தேங்க.
1: அப்படியா, என்ன நம்பர் பேருந்து?
2: பேருந்துங்களா? இல்லைங்க, நம்பர் மறந்துட்டேன்.
1: நம்பர் மறந்துட்டீங்க? நம்பர் மறந்துட்டீங்களா அல்லது என்ன மறந்துட்டீங்களா?
2: ஐயா நன்றி, என்ன மறந்துட்டீங்க?
1: பேருந்து என்னை மறந்து விட்டேன் என்று தாங்கள் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் நீங்களும் என்னோடு சேர்ந்து கொண்டு நம்பரை மறந்துட்டேன் என்று சொல்லிவிட்டீர்கள். வாழ்த்துக்கள், நன்றி.
2: நன்றிங்க.
1: நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து.
3: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
4: முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
8: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
10: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை, விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848420.
1: நிகழ்ச்சி இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்
11: ஐயா. வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
11: நாகலாபுரம் கன்னியாகுமரி.
1: கன்னியாகுமரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வரணும்னா எப்படி வரலாம்னு கேட்டேன், ரூட்டை சொல்லுங்க பாப்போம். இணைப்புல இருக்கீங்களா? விடுபட்டாரு. அடுத்த நேர் வருக. வணக்கம்
12: ஐயா. வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்கிருந்து?
12: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சங்கரலிங்கம்.
1: சரிங்க, சங்கரலிங்கம் ஐயா என்ன வேலை பாக்குறீங்க?
12: ஐயா ஓய்வு பெற்ற பேராசிரியர்.
1: ஓய்வு பெற்ற பேராசிரியர், அழகு தமிழ்ல பேச போறீங்க இப்போ?
12: என்ன
1: டிபார்ட்மெண்ட்டுங்க நீங்க?
12: ஐயா ஜோதிடவியல் துறை.
1: ஜோதிடவியல் துறையா? எங்க படிச்சீங்க
12: ஐயா? நான் படித்தது கற்பகம் நிகர்நிலை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர்.
1: சரிங்க.
12: முனைவர் பட்டம் பெற்றது வேறு பல்கலை

0: பல்கலைக்கழகம் சென்னை.
1: ம்,
0: அப்புறம் அங்கேயே வந்து முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கான நெறியாளர்.
1: சரிங்க.
0: இப்ப 60 வயது கடந்ததுனால ஓய்வு இருக்கேன் ஐயா.
1: எத்தனை வருட சர்வீஸ் உங்களது
0: ஐயா? ஒரு இந்த துறையில ஒரு 15 ஆண்டுகள் ஐயா.
1: ஒரு நீண்ட பயணம் தான் உங்களது இல்லையா?
0: ஆமாங்க ஆமாங்க.
1: சரிங்க, உங்களுக்கான ஒரு பிறமொழி சொல் காத்திருக்கு, சொல்லிடுறீங்களா?
0: சொல்லுங்க ஐயா.
1: சரிங்க, இந்த சார்பனர் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, நம்ம சின்ன பசங்கள்லாம் சின்ன ஸ்கூல் படிக்கிறப்போ பென்சிலை வந்து ஷார்ப்பனர் கொண்டு நம்ம இது பண்ணோம் இல்லைங்களா? அதுக்கு என்னங்க அந்த ஷார்ப்பனருக்கு என்னங்க தமிழ் சொல்?
0: ஐயா துருவான்.
1: துருவான், நல்ல முயற்சி. ஆனால் அது வேற ஒரு சொல் இருக்கு, நான் சொல்கிறேன் நிறைவில் கேளுங்க. நன்றிங்க.
0: நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம். அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம். தண்டபாணி ஐயா, என்ன தொழில் செய்றீங்க?
2: நான் நெசவு தொழில்.

0: ஐயா துருவான்.
1: துருவான், நல்ல முயற்சி. ஆனால் அது வேற ஒரு சொல் இருக்கு, நான் சொல்கிறேன் நிறைவில் கேளுங்க. நன்றிங்கய்யா.
0: நல்லதுங்கய்யா,
1: நன்றி நன்றி நன்றி. வணக்கம். அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். தண்டபாணி ஐயா, என்ன தொழில் செய்றீங்க? எத்தனை வருஷமா பண்றீங்க?
0: என்ன
1: பவர் லூம்ஸா இல்ல கைத்தறியா?
0: கைத்தறி
1: கைத்தறி தான். சரிங்க. இப்போ உங்க ஊர் எங்க இருக்கு?
0: சேலம் மாவட்டத்தில் இருந்து ஒரு 17 சேலம் நகரத்திலிருந்து ஒரு 17 கல் தொலைவு வந்து காக்காப்பாளையம் பிரிவு.
1: 17 கிலோமீட்டரா கல் தொலைவு? எது சொன்னீங்க ஃபர்ஸ்ட்?
0: கல் தொலைவு.
1: கிலோமீட்டர் சொல்லலீங்களா?
0: வந்துச்சு, ஆனால் தமிழில் அது சொல்லணுங்கிறதுக்காக கல் தொலைவுன்னு
1: சொல்லிட்டேன். சரிங்க. என்ன பஸ் வசதியெல்லாம் இருக்கா
0: ஐயா? சொல்லுங்கய்யா.
1: எத்தனை பஸ் வருது உங்கள் ஊருக்கு?
0: எங்கள் ஊருக்கு 4 பேருந்துகள் வருது.
1: சரிங்க. சரி, உங்களுக்கான ஒரு பிரமொழி சொல் சொல்லாமா?
0: சொல்லுங்கய்யா.
1: இந்த யூடியூப்லாம் வீடியோ பார்ப்பீங்களா?
0: அந்த பழக்கம் எங்களிடம் இல்லை.
1: அந்த யூடியூப்னா என்னங்க தமிழில்?
0: கட்சவின்னு சொல்லலாம்.
1: கட்சவி, கட்சவி வந்து நம்ம யூடியூபுக்கு சொல்றது இல்லையே, வாட்ஸ்அப்புக்கு சொல்லுவோம்.
0: அதான் இன்னொரு வார்த்தை இருக்கு. நம்மளுடைய வானொலியில கூட பாட்டு கேட்கறதுக்காக
1: கட்சவியல் கலக்கல் பாடல்கள் அப்படின்னு கேட்பீங்க. நல்ல முயற்சிங்க. இணைப்பில் வந்து நன்றி.
0: நன்றி.
1: அடுத்த நேர் வருக. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: பெரம்பலூர்ல இருந்து தரணி.
1: தரணியா?
2: தரணி.
1: தரணி என்ன படிக்கிறீங்க தரணி? நீங்க
2: 10th ஸ்டாண்டர்ட் போறேன்.
1: 10th ஸ்டாண்டர்ட் போறீங்க. சரி, என்னென்ன சிலபஸ் இருக்கு உங்களுக்கு?
2: எனக்கு வந்து மேத்ஸ், இங்கிலீஷ், ஹிந்தி.
1: ஹிந்தி.
2: அதுக்கப்புறம்
1: சோசியல் சயின்ஸ். இப்போ நீங்க பேசுறதெல்லாம் தரணி, இப்போ நீங்க பேசுறதெல்லாம் தமிழா ஆங்கிலமா? வகுப்பு சரியா ஸ்டாண்டர்ட் சரியா? நல்ல முயற்சி. நீங்க யதார்த்தமா பேசுனீங்க, வாழ்த்துக்கள். நல்ல முயற்சி. கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்து தயாரிப்பு சொல்லணுமா தமிழ்ல, தயாரிப்பு செஞ்சுட்டு வந்து நிகழ்ச்சிக்கு வாங்க. வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
3: நாகலாபுரம்
1: மாரியப்பன். சரிங்க மாரியப்பன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாரியப்பன்? உப்போ
3: இப்போ வந்து சாப்பிட்டு உட்காந்துக்கிறேன். லைன்
1: பிடிச்சதா? அதான் ரொம்ப முக்கியம். லைன் பிடிச்சாதானே பேச முடியும்.
3: ஆமாங்க, அதுதான் ட்ரை பண்ணோம்.
1: அதுக்கு ட்ரை பண்ணிட்டீங்க, லைனும் பிடிச்சிட்டீங்க, ட்ரையும் பண்ணீங்க. ட்ரை சக்சஸ் ஆகி போச்சுங்களா?
3: அதான் முன்னே அவுட் பண்ணிட்டீங்க.
1: முன்னே அவுட். லைன் பிடிக்கிறப்பயே லைன் கட் ஆயிருச்சிங்க நிகழ்ச்சியில. இணைப்பு, இணைப்பு பிடிக்கணுமா லைன் பிடிக்கணுமா?
3: இணைப்பு தான். அது அப்படி வரணும்.
1: அப்படி வந்துருது சார், நான் என்ன பண்ணட்டும்? ட்ரை பண்ணணுமா, முயற்சி பண்ணணுமா?
3: முயற்சி தான் பண்ணணும்.
1: சரிங்க, நல்ல முயற்சி.
3: தடுமாடிடுது.
1: பரவாயில்ல, இன்னொரு நாளைக்கு முயற்சி பண்ணுங்க. சரியா?
3: நன்றி சார்,
1: வெற்றி பெறுங்க. வாழ்த்துக்கள். நன்றி.
3: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
1: நன்றி. ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வட்டம் நார்த்தம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மகாசக்தி மாரியம்மன் ஆலயத்தின் 12th மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் வரவேற்பது சக்தியின் பிரைடல் ஸ்டுடியோ. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அணில்
8: கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
10: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சிவ முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம்.

0: சதவீதம் முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: நேயர் வருக, வணக்கம்.
4: வணக்கம்.
3: வணக்கம். யார் இங்கிருந்து?
4: தர்மபுரி மாவட்டம் கரியப்பநிலையிலிருந்து சிவனேஷ்.
3: சிவனேஷ், என்ன படிக்கிறீங்க சிவனேஷ் நீங்க?
4: 12ஆம் வகுப்பு.
3: என்ன பிரிவு? சயின்ஸ் குரூப்பா இல்லை மேக்ஸ் குரூப்பா? ஆ, பிரிவு. என்ன குரூப்பு, சயின்ஸா இல்லை மேக்ஸா?
4: சோசியல் கணிதம்.
3: உயிரி கணிதமா? சரிங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எது படிக்கிற விஷயத்துல? லேப் ரொம்ப பிடிக்குமா, ப்ராக்டிக்கல் ரொம்ப பிடிக்குமா, தியரி ரொம்ப பிடிக்குமா? என்னங்க
4: வேதியியல்? சமன்பாடுகள்.
3: வேதியியல் சமன்பாடுகளா? சரிங்க. என்னென்ன பேப்பர் படிக்கிறீங்க?
4: தமிழ், ஆங்கிலம்.
3: ரெண்டே தானா?
4: கணிதம்.
3: சோ, எனக்கே சிரிப்பு வருதேன்னு
4: சிரிச்சு. உயிரி தாவரவியல், உயிரி விலங்கியல்.
3: சரிங்க. எவ்வளோ மார்க் எடுப்பீங்க?
4: மறுபடியும் சொல்லுங்க.
3: எவ்வளோ மதிப்பெண் எடுக்க போகிறீர்கள் தேர்விலே? எவ்வளோ டார்கெட் வச்சிருக்கீங்க? எவ்வளோ மார்க் எடுக்கணும் நான் அப்படின்னு சொல்லுவீங்கள?
4: 570.
3: 570. சரிங்க. என்ன கட் ஆஃப் வரணும்னு ஒரு ஆசை உங்களுக்கு, இந்த கட் ஆஃப் எடுக்கணும் அப்படின்ட்டு?
4: 190
3: சரி, உங்களுக்கான ஒரு இது என்ன எது அப்படின்னா, இந்த யூடியூப்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுக்கு என்ன தமிழ்ல? என்ன சொல்லுவீங்க? நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். யூடியூபுக்கு வந்து வலையொலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே போல ஜிபிஎஸ், வண்டியில் ஜிபிஎஸ் பொருத்திருக்காங்க அப்படின்னா ஜிபிஎஸ்ஸை பார்த்து நிறைய பேர் வண்டியில் போவாங்க, அதனால் ஜிபிஎஸ் பொருத்திருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தடங்காட்டி, தடத்தை காட்டக்கூடிய காட்டி, தடங்காட்டி. அதே போல் சார்ப்பனர் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். பென்சில் செய்வக்கூடிய, பயன்படக்கூடிய அந்த சார்ப்பனருக்கு என்ன துருவின்றது கூட சரியான பதில் அல்ல. கூராக்கி, சார்ப்பனருக்கு கூராக்கி. பென்சிலை கொடுத்தா அது கூராக்கி தருகிறது அல்லவா, அதனால் சார்ப்பனருக்கு கூராக்கி அப்படின்ட்டு தூய தமிழ் சொல்ல உண்டு. நம்ம ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.

0: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
3: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
7: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
8: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
9: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்

0: ஆர்த்தோன் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: உற்சாகமூட்டெடுக்கும் உங்கள் அன்பலை. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் இனியர்களே. யாப்பிலா பாடலேனும் யார் தரும் கவிதையேனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி கொண்டு காப்பிலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் வாழும் மூப்பில்லா தமிழுக்கு நம்முடைய வணக்கங்களை நாம் என்றுமே தெரிவித்துக் கொள்வோம்.

0: நிகழ்ச்சி நினையம் நேயர் வருக வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்
1: யாரு? கொடுமுடி ராசாமலை கோவிந்தசாமி சார்.
0: கோவிந்தசாமி ஐயா, என்ன தொழில் செய்யறீங்க?
1: நான் வந்து பயிர் தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேங்க.
0: எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: 40 ஆண்டுகளா பண்ணிக்கிட்டு இருக்கேங்க.
0: என்னென்ன பயிர்லாம் போட்டிருக்கீங்க?
1: நெல், சோளம், மக்காச்சோளம் அதெல்லாம்
0: போட்டிருக்கேன். எப்படி டிராக்டரில் உழவு வரீங்களா, ரொட்டேட்டரா, இல்லை எப்படி 5 கலப்பையா இல்லை 9 கலப்பையா, எப்படி உழவு செய்கிறீங்க?
1: உழுவான் உழுவக்கூடிய கருவியை வச்சு உழுவுங்க.
0: அதான் என்ன கருவியை வச்சு உழுவுறீங்க?
1: வந்து கலப்பையானுங்க, கலப்பையில் உழுவுங்க.
0: கலப்பை இல்லையா?
1: ஆமாங்க.
0: எப்படி போர் போட்டிருக்கீங்களா இல்லை மோட்டரா?
1: இல்லைங்க, கிணறு தானுங்க.
0: கிணறு தான். என்னது சர்வீஸ் இருக்கா?
1: இணைப்பு இருக்குதுங்க, மின் இணைப்பு இருக்குதுங்க.
0: சரிங்க. அதுக்கு எதாவது கட்டணம் செலுத்துனுங்களா இல்லைங்களா?
1: கட்டணம் இல்லைங்க, கட்டணம் இல்லாத மோட்டார் தானுங்க.
0: மோட்டார்
1: வந்துருக்கீங்களா?
0: கட்டணம் இல்லாத மோட்டாரா இல்லை கட்டணம் இல்லாத இயந்திரமா? வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? நலமா இருக்குங்க முருகேசன். என்ன தொழில் செய்றீங்க நீங்க? சரிங்க. தர்மபுரி எல்லாம் வருவீங்களா, கிருஷ்ணகிரி போவீங்களா? நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குதே. போச்சம்பள்ளி எத்தனை கிலோமீட்டர் உங்க ஊர்ல இருந்து?
2: 8 கல்லா.
0: சரி, போச்சம்பள்ளி 8 கல்னா இது கிருஷ்ணகிரி?
2: 22 கல்.
0: சரிங்க. எதில் போவீங்க?
2: பேருந்து.
0: பேருந்து. சரிங்க. நீங்கள் என்ன வண்டி வச்சுருக்கீங்க, டூலர்லாம் வச்சுருக்கீங்களா?
2: அந்த மாதிரி வசதி இல்லைங்க.
0: சரிங்க, வசதி இல்லை. அப்படியே ரொம்ப யோசிச்சு வச்சு நிறைய நீண்ட நேரம் எடுத்து பேசக்கூடாது சரிங்களா? உங்களுக்கான ஒரு பிரமொழி சொல். கருவிகள், கருவிகள் அதுக்கு என்ன நம்மளுடைய தாய்மொழி சொல்? கருவின்றதே தாய்மொழி சொல் தானே சார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு வேற சொல் இருக்கு. கருவிகள் வேலை செய்யும். நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. உபகரணங்கள் என்பது சரியான பதில். அடுத்த நேர் வருக வணக்கம்.
3: இன்ப சகோதரருக்கு இனிய இரவு வணக்கம் ஐயா.
0: இனிய இரவு வணக்கம் சொல்லும் இனிய நேயர்.
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
0: தேன்மொழிமா, என்ன சமைச்சிட்டீங்களா?
3: என்ன
0: சாப்பிட்டீங்க? என்ன சமையல்?
3: சாதம்.
0: சாதமா? சாதமா சோறா?
3: சோறுதாங்க.
0: சரி, உங்களுக்கான ஒரு பிரமொழி சொல் இரேசர். அந்த லப்பர்லாம் பார்த்துருக்கீங்களா? சின்ன பசங்க எழுதி அவங்க அழிப்பாங்கல்ல, பார்த்துருக்கீங்களா இல்லையா?
3: பார்த்துருக்குறேங்கய்யா. இதை எங்க பசங்க வச்சுங்கிறதாவது பார்த்தங்கய்யா.
0: அதுக்கு என்னம்மா தமிழ் சொல்?
3: அழிவு கட்டி.
0: அழிவு கட்டி.

0: அடி எப்ப புது புது பேரா சொல்றீங்களே, நீங்களே ஒரு பேரை தயாரிச்சிட்டீங்களே. நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
1: நன்றிங்கய்யா.
0: நன்றி. அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம். இனிமையான வணக்கம் சொல்லு. இனிமையான உள்ளம்.
2: நாமக்கல் மாவட்டம் மங்கல்பட்டிலிருந்து ராஜசேகர்.
0: ராஜசேகர், சரிங்க. உங்களுக்கு சினிமாவும் பார்க்க மாட்டீங்க, நீங்க வந்து ஸ்டேஷனரி வச்சிருக்கீங்க. ஆமா, சரியா தான் சொல்றேன். வேற என்ன உங்களுக்கு கேட்கறது? சரி, உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் எது?
2: புத்தகம் என்றால் வந்து காந்தியடிகளுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம் படிச்சிருக்கிறேன். அப்துல் கலாம் ஐயாவுடைய அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கிறேன். மற்றபடி இன்னொரு தகவல் சொல்லக்கூடிய தென்கட்சி சாமணர் ஐயாவுடைய இரண்டு புத்தகம் தொகுப்புகள் உள்ளது.
0: இரண்டு என்னது இருக்கு? அது இரண்டு
2: தகவல் சொல்லல,
0: சுருக்கமான இரண்டு வால்யூம் இருக்கா?
2: அப்படியே தான் இருக்கிறது.
0: சரி. சரி, எஃப்எம் இது தவிர வேற என்ன பொழுதுபோக்கு?
2: செய்தித்தாள் படிப்பேன். கவிதைகள் எழுதுவேன்.
0: கவிதைகள் எழுதுவீங்களா?
2: அது ஒரு பழக்கமாக உள்ளது.
0: சரி, மகிழ்ச்சிங்க. இந்த மவுஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, கம்ப்யூட்டரில் மவுஸு,
2: சொல்லுங்கள்.
0: அந்த மவுஸுக்கு என்ன தமிழ் சொல்?
2: இது ஏற்கனவே சென்ற வாரமே இதுலயே தான் நான் மாட்டினேன்னு நினைக்கிறேன்.
0: எந்த வாரம் வந்தாலும் ஒருதான் ஒன்று தானே. நிகழ்ச்சியிலிருந்து முடுக்கி விட்டேன். நன்றி, வணக்கம். அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம், இணைப்பிருக்கீங்க?
3: ஐயா, இனிமையான இரவு வணக்கம் ஐயா.
0: இனிமையான இரவு வணக்கம். இனிமையாக சொல்லும் நேயர் யார் எங்கிருந்து?
3: நான் கோவிந்தசாமி, திருப்பத்தூர் மாவட்டம் கனகநாச்சி அம்மன் கோயில்.
0: சரிங்க ஐயா, என்ன தொழில் செய்றீங்க?
3: இப்போதைக்கு விவசாயி.
0: விவசாயி இது எப்பப்ப ட்ரெண்டை மாத்திட்டு இருப்பீங்களா? எப்பயுமே விவசாயி தானா?
3: இல்லையா, நான் வெளிநாட்டில் வேலை பார்த்துன்னு இருந்தேன்.
0: சரிங்க. எந்த நாட்டில் பார்த்தீங்க?
3: வந்து நின்றுட்டேன்.
0: அப்படிங்களா, சரி. என்ன போட்டிருக்கீங்க நிலத்துல?
3: 15 வருஷம் வெளிநாட்டுல வேலை பார்த்திருக்கேன்.
0: எந்த நாட்டுல?
3: துபாயில ஒரு 8 வருஷம், குவைத்துல 2 வருஷம், மஸ்கர்ல 2 வருஷம்.
0: எப்ப பெரிய அனுபவமா எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் போல இருக்கே. சரிங்க, இப்ப என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
3: இப்ப வெத்தலை தோட்டம் இருக்கு, பூந்தோட்டம் இருக்கு. கொஞ்சம் தான் இருக்குது, அரை ஏக்கர் நல்லா இருக்குது, ஆடு வச்சிருக்கிறேன்.
0: ஓ, எல்லாமே ஒரு ஒரு பன்முக வித்தகரா இருக்கீங்க இல்லையா? என்ன இது, போர் போட்டிருக்கீங்களா இல்ல கிணத்து பாய்ச்சனமா, ஆயில் மோட்டரா?
3: கிணத்துல தண்ணீர் இல்லையா, இப்ப போர்வெல் ஆழ்துளை கிணறு தான், இரண்டு இருக்குது.
0: போர்வெல் ஆழ்துளை கிணறா?
3: ஆழ்துளை கிணறு தான்.
0: அப்புறம் எதுக்கு போர்வெல் நீங்க?
3: நமக்கு பழகிருச்சா?
0: பழகிருச்சு, விட முடியல. சரியா, நல்ல முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த நேர் வருக. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: நான் காரியமங்கலம் வட்டம் கெங்கிச்செட்டி பீமராஜன்.
0: பீமராஜன் ஐயா, கிழங்கு வியாபாரி பீமராஜனுங்களா?
4: அவரே தான்.
0: சரிங்க. என்ன உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அது இந்த உலகத்திலே?
4: நண்பர்களோட பேசுறதுதான்.
0: நண்பர்களோட பேசுறதுதான், பேசிக்கிட்டே இருக்கிறது தான் இல்லையா? ஒரு நாளைக்கு எத்தனை பேர் கூட பேசுவீங்க?
4: ஒரு நாளைக்கு 10-20 பேர் பேசுறேன்.
0: 10-20 பேர் கிட்ட. எதுல பேசுறீங்க?
4: பொத்தான்
0: கைபேசியா, பட்டன் செல்லா? அப்புறம் எப்படி நீங்க பட்டன் செல்ல பட்டன் சொல்லிட்டீங்க?
4: அது எப்படி பாரு, வளைஞ்சாங்க வந்துருது.
0: வளைஞ்சு வந்துருதா, அதை நேர்படுத்தணும். சரிங்க, வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
5: நல்லமலை வட்டம் கெட்டப்பட்டி மாட்டம் கிருஷ்ணன்.
0: கிருஷ்ணன், என்ன தொழில் பண்றீங்க?
5: நான் வந்து விவசாயம் பண்றேன்.
0: என்ன போட்டீங்க நிலத்துல?
5: மஞ்சள் போட்டுங்க.
0: எத்தனை கிலோமீட்டர் ஹைவேக்கு உங்கள் ஊர்?

0: ஒரு 10 அடி தூரம்
1: ஒரு 10 அடி தூரம் தானா?
0: ஆமாங்க.
1: வேற தொழில் விவசாயம் மட்டும் தான் பண்றீங்களா, வேற என்ன பண்றீங்க?
0: அனைத்து
1: தொழிலும் பண்றீங்க.
0: ஆமாங்க.
1: சரிங்க. இந்த சார்ஜர் செல்லுலாம் வச்சிருக்கீங்களா? செல்லு
0: கைபேசி
1: வச்சிருக்கீங்க. அந்த கைபேசி இப்போ இந்த சார்ஜர் போயிடுச்சுன்னா, பவர் போயிடுச்சுன்னா அணைஞ்சிரும். அதுக்கு என்ன யூஸ் பண்றீங்க சார்ஜர் ஏற்றுறதுக்கு?
0: என்னது,
1: இன்னொரு கைபேசி இருக்கு, அதுவும் அணைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது சார்ஜர் போடணும்ல.
0: என்னங்க
1: மின்சார் வரும்போது கைபேசிக்கு எப்படி நீங்கள் மின்னோட்டத்தை கொடுப்பீர்கள், எதன் வழியாக கொடுப்பீர்கள்?
0: மின்சாரத்துக்கு வந்து மின்சார
1: எது இருக்கு? சார்ஜருக்கு தமிழ்ல
0: என்ன?
1: மின்னூட்டியா மின்னோடியா?
0: மின்னூட்டி.
1: மின்னோடி. சரிங்களா,
0: மின்னோடி வச்சு.
1: மின்னோடி, நல்ல முயற்சி. இணைப்பு வந்தமைக்கு நன்றிங்கய்யா, அழகா பேசுனீங்க. அடுத்த நேரம் வருக வணக்கம். கொஞ்சம் தெளிவான இடத்துல, சிக்னல் இருக்கக்கூடிய இடத்துல நேரில் பேசினால் தெளிவாக கேட்கும். அடுத்த நேரம் வருக வணக்கம்.
2: இளந்தண்ணல் நிகழ்ச்சியின் குடையின் கீழ் தமிழ் பேசு தமிழே பேசு என்ற நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் மனுஷருக்கு பணிவான முன்னேற்றம். வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: திருப்பூர் மாநகர் மனதை பாரப்பாளையம் சே ரங்கசாமி.
1: ரங்கசாமி. சரிங்க ரங்கசாமி, என்ன பணி செஞ்சிட்டு இருக்கீங்க?
2: தையல் இயந்திரம் விற்பனை நிலையம் வைத்துள்ளேன் ஐயா.
1: எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க தையல் மிஷின்?
2: 30 ஆண்டுகளாக தையல் இயந்திரம் விற்பனை நிலையத்தின் ஐயா.
1: சரிங்க. இப்போ நிறைய நீங்க விற்கிறீங்களா இல்லை சேல்ஸ்
2: பண்ணுறீங்களா? கூடலாமே.
1: என்னங்க
2: நிறையா என்பது மிகுதியானா?
1: இப்போ வந்து நீங்க சேல்ஸ் பண்றீங்களா இல்ல துணி தைக்கிறீங்களா?
2: விற்பனையும் மற்றும் பழுது நீக்கும் பணி செய்து கொண்டிருக்கேன் ஐயா.
1: சரிங்க, அற்புதமா அழக தமிழ்ல பழுது நீக்கம் அப்படின்லாம் சொல்றீங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கான பெருமளி சொல்
2: வைபவன் சேமன். நன்றிங்க ஐயா.
1: நன்றி நன்றி.
2: உங்களிடம் சிறக்க பணிச்சிருந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஐயா.
1: நன்றி நன்றிங்க. அடுத்த நேயர் வருக வணக்கம். அடுத்த நேயர்
3: தர்மபுரி பண்பலைக்கும் திருக்காடு பண்பலைக்கும் இப்பொழுது அறிவிப்பாளராகிய தாங்களுக்கும் பொம்பளி உழவுத் தொழிலாளி செல்ல உயிர்வண்டி தங்கவேலி.
1: தங்கவேல் ஐயா
3: சொல்லுங்க ஐயா.
1: இப்ப என்ன என்னதான் வேலை செய்றீங்க இப்போ?
3: இப்போது கட்டில் மீது அமர்ந்திருக்கிறேன்.
1: கட்டில் மீது அமர்ந்திருக்கிறீர்கள். ஏன் சேர் இல்லையா?
3: நாற்காலி வீட்டில் இல்லை.
1: இருந்தாலும் இல்லைன்னு தான் சொல்லுவோம் நாங்க அப்படின்னு.
3: இல்ல உண்மையாவே இல்லைங்க. ஏன்னா உறவினர்கள் வந்தால் கூட கட்டில் மீது தான் அமர சொல்லுவேன். நாற்காலி உண்மையாக இல்லை.
1: சரிங்க. என்ன கட்டில், இரும்பு கட்டிலா? உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது ஐயா.
3: சொல்லுங்க ஐயா.
1: சரி, உங்களுடைய பொழுதுபோக்கு தான் என்ன?
3: பொழுதுபோக்கு பல வேலைகள் செய்து கால்நடைகளை பார்ப்பது, வானொலி கேட்பது. ஏதோ வேலை செய்து கொடுத்தானே இருக்கணும்.
1: ஆமா, ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். எத்தனை மணி நேரம் செய்வீங்க? எத்தனை மணி நேரம் உழைக்கிறீங்க?
3: ஒருவர் வந்து 8 மணி நேரம் உழைக்கணும்னு விதிமுறை இருக்கிறது.
1: விதிமுறை இருக்கிறது.
3: அதில் 8 மணி நேரமும் உழைக்கலாம், 5 மணி நேரமும் உழைக்கலாம். ஏன்னா அவங்கவுங்க வேலைன்னும் போது அவங்க விருப்பத்தாங்கிறவர் போல உழைச்சிக்கிட்டு அப்புறம் ஓய்வும் பெறலாம்.
1: அப்புறம் ஓய்வும் பெறலாம். சரிங்க. இந்த ஃபேக்டரி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபேக்டரி
3: கேள்விப்பட்டிருக்கிறேன்.
1: அதுதான் என்னவென்று எனக்கும் புரியவில்லை. ஒரே குழப்பமாக இருக்கிறதே அமைச்சரே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கா? அந்த ஃபேக்டரி என்ன தமிழ் சொல்?
3: கூட சொல்லலாம்.
1: என்னங்க? என்னது?
3: தொழிற்சாலை. தொழிற்சாலை.
1: தொழிற்சாலை தொழிலகம் அப்படின்னு கூட சொல்லலாம். வாழ்த்துக்கள் ஐயா, அழகா பேசுனீங்க. நன்றி.
3: நன்றி ஐயா.
1: நன்றி. விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே.
4: அணில் கொழுக்கட்டை மாவு நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இல் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
1: அண்ணா, நான் 12th முடிச்சிட்டேன். கரியருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கிற காலேஜா பார்த்து இன்ஜினியரிங் சேரணும்.
2: அப்ப அதுக்கு ரைட் சாய்ஸ் நம்ம குமாரபாளையம் எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் தான். ஏன்னா அங்க 3rd இயர் படிக்கும் போதே 80% மேல மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு பெய்ட் இன்டர்ன்ஷிப் மூலம் படிக்கும் போதே வேலை வாய்ப்பு பெற்று தராங்க. 2025-26 கல்வியாண்டுல சுமார் 384 மாணவர்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அமைப்பின் மூலமா ஆப்பிள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல AR and VR, 3D printing and advanced technologies எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா கத்து தந்து முன்னணி நிறுவனங்கள்ல வேலை வாய்ப்பும் பெற வழி செய்யறாங்க.
3: மேலும் விவரங்களுக்கு எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோனமஸ் குமாரபாளையம் கால் 9965523999.
4: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
5: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: மச்சாமே

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: கோபி மற்றும் சிவகுமாரின் எஸ்எஸ் ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
5: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: நிலையத்தில் நேரம் 8:47. இனி நேரில் நாம் நேரம் தமிழ் பேசுங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிறைய நேயர்கள் அழகாக தமிழ் பேசி சென்றிருக்கிறார்கள். அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து இணைப்பில் இருக்கீங்க? அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
9: வணக்கம் சார். பண்பலை சித்தன், தாசனமேடி சார். வணக்கம்.
8: வணக்கம் சித்தன் ஐயா.
9: நலமா
8: இருக்கேன்.
9: ரேடியோ
8: கேட்டு உட்காந்துக்கிறீங்களா? சரிங்க. ரேடியோ வானொலியா?
9: பண்பலை.
8: சரிங்க. பண்பலையா ரேடியோவா? சரியா தவறா? தவறா சரியா? என்னங்க? சரியா? ரேடியோ சரியா, பண்பலை சரியா, வானொலி சரியா? நீங்க ஃபர்ஸ்ட் ரேடியோன்னு சொன்னீங்க,
9: அப்புறம் பண்பலைன்னு
8: சொன்னா. ஃபர்ஸ்ட் சொல்றது தான் ஏத்துக்க முடியும்.
9: ஆமாங்க.
8: நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
10: வணக்கம் ஐயா.
8: வணக்கம். யார் இங்கிருந்து?
10: சேலம் மாவட்டம் எடப்பாடியிலிருந்து ஜெயஸ்ரீ.
8: ஜெயஸ்ரீ, என்ன படிக்கிறீங்க ஜெயஸ்ரீ? நீங்க
10: படிக்கலீங்க ஐயா, வேலைக்கு போயிட்டு இருக்கேன்.
8: வேலைக்கு போறீங்க? சரி, என்ன வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க?
10: மளிகை கடைங்க.
8: சரிங்க. அங்கெல்லாம் எப்படி பேக்கேஜ் பண்ணுவீங்க? ஒரு கிலோவா, அரை கிலோவா? ரவா, கோதுமைலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் எப்படி பேக் பண்றீங்க? அரை கிலோவா, கால்
10: கிலோவா?
8: எடை போட்டு காகித பையில் போட்டு கொடுக்குறீங்களா? சமாளிக்கிறீங்க. சரிங்க. எதுல போறீங்க வேலைக்கு? டூ வீலரா? பேருந்தா? இந்த செல்லுலாம் யூஸ் பண்ணுவீங்களா? என்ன செல் யூஸ் பண்ணுவீங்க?
10: கைபேசிதான்.
8: கைபேசி தான். அது என்ன, அது டச் ஸ்கிரீனா? பொத்தான் கைபேசியா? விவரமா இருக்கீங்களே. சரிங்க. உங்களுக்கான ஒரு பெரம்பொழி சொல், உங்க இப்போ மளிகை கடைக்கெல்லாம் லாரியில தான் வந்து சரக்குலாம் நிறைய வந்து எடுத்துட்டு வருவாங்க. அங்கிருந்து பிரித்து நிறைய ஊருக்கு அனுப்புவாங்க. அந்த லாரி என்பதற்கு தாய்மொழி சொல் என்ன?

0: லாரி என்னவா இருக்கும்? அதாம்மா நானும் கேக்குறேன், என்னவா இருக்கும்? யாரோ பக்கத்துல வேற உதவி கேக்குறீங்களே, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். லாரி அப்படின்னா சரக்குந்து. ஆமா, வாழ்த்துக்கள்மா, நல்லா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம். யா
0: வணக்கம், யார் எங்க இருந்து?
1: நான் தர்மபுரி நகர பகுதி பேருந்து நிலையம் அருகில் ஒரு கல் தொலைவில் மதிகோன் பாளையம்.
0: இது ஏன்
1: மோகன் உங்களிடம் பேசி
0: பேசி
1: வருகிறேன்.
0: இதுக்கே ரெண்டு நிமிஷம் ஆனா எப்படி நிகழ்ச்சி பண்றது? தர்மபுரியில இருந்து மோகன் பேசுறீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சா?
1: எப்படியாவது 2 நிமிடம் பேசி.
0: அப்படியெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது.
1: ஒரு பரிசு பாடல் வாங்கியே தீர வேண்டும். 4 மணிக்கு பாடல் வழங்கவில்லை.
0: 4 மணிக்கு பாடல், 1 நிமிட பாடல், நீங்கள் கேட்ட பாடல் வழங்கிவிட்டீர்கள். பதிவேட்டிலும் உங்கள் பெயர் எழுதப்பட்டு விட்டது. நீங்கள் 1 வாரம் கழித்து தான் மறுபடியும் வர வேண்டும். சரிங்க, உங்களுக்கான ஒரு பிரம்பொழி சொல்.
1: 2 நிமிடம் தமிழே பேசலாமே.
0: இல்லை, நேரம் நிறைய நிறைய நேரங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லைங்களா? இந்த பென் டிரைவ் ஒன்னு சொல்லுவோம் இல்லைங்களா?
1: பென் டிரைவ், இனியான தமிழ் சொல் என்னன்னு கேக்குறீங்க.
0: அதே அதே அதே
1: ஐயா. அதுக்கு பாத்தீங்கன்னா விரலின்னு சொல்லலாம். விரலி,
0: விர
1: விரலி,
0: விரலி என்பது மிக சரியான தாய்மொழி சொல். தங்களுக்கு வாழ்த்துக்கள், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி நன்றி. அடுத்த நேர்வர்க்கு வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து? அடுத்த நேயர்
2: வணக்கம்.
0: யாரும் எக்கோட வந்திருக்காங்களே.
2: வணக்கம் சார், நான் திருப்பூர் மாவட்டம் வெள்ளவேடந்து ஈஸ்வரன் பேசுறேன்.
0: ஈஸ்வரனையா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: நான் விசைத்தறி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேங்க.
0: எத்தனை வருஷமா ஓட்டிட்டு
2: இருக்கீங்க? 40 வருடங்களாக ஓட்டிக்கொண்டிருக்கிறேன்.
0: 40 வருடங்களாக. சரிங்க, இப்போலாம் நிறைய நிறைய டெக்னாலஜிலாம் வந்துருச்சு, நீங்கள் எப்படி அதெல்லாம் சமாளிக்கிறீங்க?
2: அதை அப்படியே சமாளிச்சுட்டு இருக்கிறேங்க.
0: அது பாட்டை ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு சார், அப்படின்றீங்களா?
2: ஆமாங்க சார்.
0: ஆமாங்க சாரா, ஆமாங்க ஐயாவா?
2: ஆமாங்க ஐயா.
0: அப்புறம் ஏன் சார் நீங்க? சாரா ஐயாவா, ஐயாவா சாரா?
2: ஐயா
0: ஐயா. அது நம்ம பண்பலையில் இருக்கக்கூடிய நேயர்கள் மிக அழகாக ஐயா அம்மா அப்படின்ட்டு தான் பேசுவாங்க. நல்ல முயற்சி பண்ணீங்க, அடுத்த முறையில இருந்து ஐயான்னு சொல்லுங்க. நன்றி.
2: சரிங்க,
0: நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம் சொல்ல மினிய உள்ளம்.
3: என்ன
0: செய்து கொண்டிருக்கிறீர்கள் தாங்கள்?
3: சிறு விவசாயிங்கய்யா. தாங்கள் தற்போது உங்களோடு பேசிக் கொண்டிருந்தேன்.
0: தற்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். எப்படி, கிணற்றில் எல்லாம் தண்ணீர் இருக்கிறதா? விவசாயம் எப்படி போய் கொண்டிருக்கிறது?
3: என்ற இதுல ஆங்கிலமோ தமிழோ
0: சரி,
3: விவசாயங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது.
0: மழை இல்லாமல்
3: ஆடு மாடுகளை வைத்து உழைப்பு நடத்திக் கொண்டுள்ளேன்.
0: எத்தனை ஆடுகள் வைத்திருக்கிறீர்கள், எத்தனை மாடுகள் வைத்திருக்கிறீர்கள் தாங்கள்?
3: 4 ஆடுகள், 1 மாடுகள்.
0: 1 மாடுகளா, 1 மாடா?
3: 1 மாடு, 10 கோழிகள்.
0: 1 மாடுகள் அப்படின்னு, 1 மாடு ஒருமையா பன்மையா?
3: 1 மாடுகள் முதல்ல சொன்னேன், நீங்கள் கேள்வி மாற்றி திருப்பி திருப்பி கேட்டுவிட என்னை விளக்கிவிட வேண்டும் என்று.
0: 1 மாடு 10 கோழிகள் 4 ஆடுகள் என்று ஒருமை பன்மையை சரியாக பயன்படுத்தவும். சரி, எத்தனை கிலோமீட்டர் பாப்பாரப்பட்டிக்கு உங்களுக்கும்?
3: 1 கல் மைல் என்று சொல்வார்கள் தமிழில்.
0: கல்லா மைலா?
3: 1 கல்.
0: 1 கல் தொலைவு
3: என்று சொல்லலாம்.
0: சரிங்க, அழகாக தமிழ் பேசுகிறீர்கள். உங்களுக்கான ஒரு பிறமொழி சொல் சொல்லிடலாமா? விதிமுறைகளை மாற்றுவது இல்லையே. உங்களுக்கான பிறமொழி சொல் அலாதி. அலாதி அலாதி அலாதி அப்பிரியம் சொல்றோம் இல்லையா?
3: அலாதி ரொம்ப ஆசை என்று, பேராசை என்று கூட சொல்லலாம்.
0: சரி, நல்ல முயற்சி, இணைப்புள்ள நன்றி. நன்றி. அடுத்த நேரம் வருக, வணக்கம்.
4: ஹலோ
0: ஹலோ

0: ஹலோ
1: ஹலோ,
0: ஹலோ, வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் பச்சை விளையாட்டம் பாலத்திட்டம் வந்த
0: பேர் சொல்லுங்க.
1: நித்திஷ்.
0: நித்திஷ். நித்திஷ் என்ன படிக்கிறீங்க?
1: 8ஆம் வகுப்பு படிக்கிறேன்.
0: 8ஆம் வகுப்பு. எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
1: அரசு உயர்நிலைப் பள்ளி.
0: சரிங்க. எப்படி இருக்கு 8ஆம் வகுப்புலாம்? எப்படி இருக்கு? நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க? எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்?
1: 8ஆம் வகுப்பு.
0: 10ஆம் வகுப்பா?
1: ஆம்.
0: 10-2 வகுப்பு குறைச்சி சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? சரி, என்னென்னலாம் படிக்கிறீங்க 10ஆம் வகுப்புல?
1: தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல்.
0: சமூக அறிவியல். பிடி பீரியட் எல்லாம் இல்லையா?
1: விளையாட்டு எங்களுக்கு விடுவதில்லை.
0: விளையாட்டு விடுவதில்லையா? சரி, இந்த டிராயிங் கிளாஸ்லாம் இருக்கா இல்லையா?
1: அது எங்களுக்கு கிடையாது.
0: அது உங்களுக்கு கிடையாதா? சரி, அழகாக பேசினீர்கள். உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்குமா பிடிக்காதா? ஐஸ்கிரீம். இந்த ஆ ஆ என்ற சொற்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது நிகழ்ச்சியிலே. ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பனிக்கூல் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். பனிக்கூல்னு சொல்றீங்க பாரு, 10ஆவது படிக்கிறப்ப ஐஸ்கிரீம். இதுக்கே உங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும். அழகா பேசுனீங்க. நன்றி
1: நன்றி.
0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
4: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
6: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: நிகழ்ச்சி நிலையம் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்.
7: அன்பு லீலவினருக்கு இர வணக்கம்.
0: சொல்வது யார்? எங்கிருந்து?
7: கடைசியா தாங்க பிடிச்சேன்.
0: சரி, பிடிச்சிட்டீங்களே. எதை பிடிச்சிங்க?
7: பண்பலைய பிடிச்ச.
0: பண்பலை எல்லாம் பிடிக்க முடியாதுல்ல, எவ்வளவு தூரத்துல
7: இருக்கு. எவ்வளவு உயரம் பத்தி காவா கட்டு, முன்னாள் காவல் உதவி ஆய்வர், சட்டப்பணங்கு ஆ முருகன்.
0: முருகனையா, என்ன எப்படி இருக்கு? ஜாலியா இருக்கு? அழைப்பு
7: அருமையா இருக்குது, சந்தோஷமா இருக்குது.
0: சந்தோஷமா இருக்கு.
7: தங்களோட உரையாடுவது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி.
0: ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டுருவோமா?
7: நன்றி.
0: நிறைவு கொள்கிறது இன்றைய தமிழ் பேசுகிற நிகழ்ச்சி. நிறைய நேயர்கள் பங்கேற்றார்கள். கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் பங்கேற்ற நேயர்களுக்கும் பண்பலை சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக
8: குட் ஈவினிங். திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ ஆம் வல்சா வில்லியம்ஸ் வித் நியூஸ் அட் 9. த ஹெட்லைன்ஸ். Prime Minister Narendra Modi interacts with

0: இது உங்கள் அபிமான அன்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 9:30.
1: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
2: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத

0: முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
4: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
5: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் இடைவிடாத இசை மலை.

0: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: இரவின் மடியில் உங்களை தாளாட்ட வந்திருக்கிறது உங்கள் அபிமான அன்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வானொலி பெற்றியர்கள். சுகமான ராகங்களை கேட்டு ரசிக்க சுவைக்க காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இரவு வணக்கம். இன்று நாமக்கல் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0343-2-2-4-4-0-3-0 என்ற எண்ணிலோ, அல்லது 9486-8-1-1-0-2-5 என்ற எண்ணிலோ அழைக்கலாம். புதிய நேயர்கள் மற்ற நேயர்களாக இருந்தால் 0434-2-2-4-4-0-3-1 என்ற எண்ணிலும், 9486-5-2-0-2-5 என்ற எண்ணிலும் அழைக்கலாம். இன்று நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு உங்கள் அன்பிற்கினிய ஜருகு ஜே எஸ் லீல வினோதன். நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் முதல் நேயர் முத்தார நேயர், வருக வணக்கம்.
1: வணக்கம். நாமக்கல் சின்னமலனி முருகேசன்.
0: முருகேசனையா, என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
1: பாபு படத்திலிருந்து இதோ என்னன்றது முன்னாலே.
0: இதோ கேட்டு ரசியுங்கள் அந்த இனிமையான பாடலை.

0: டிகிரி படிச்சிட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
1: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கேன்.
2: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
4: குமாரபாளையம் எக்ஸல் கல்வி நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: 10:06 உங்கள் இதயங்களை இசையால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சுவையான பாடல்களோடு நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்
8: அனைவருக்கும். இனிய
7: இரவு வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
8: கரூர் மாவட்டம் கடலூர் வட்டம் தனகம்பட்டியிலிருந்து மலைச்சாமி.
7: மலைச்சாமி என்ன பாடல் வழங்கலாம்?
8: படம் வந்து நல்ல நேரம்.
7: சரிங்க.
8: ஓடி ஓடி உழைக்கணும், ஊருக்கெல்லாம் கொடுக்கணும், அந்த பாடல் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும்.
7: நன்றிங்க.
8: நன்றி, வாழ்த்துக்கள்.

தம்பி, நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை தந்தா

0: இரவின் மடியில் உங்களை மெல்ல மெல்ல தாளாட்டி கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான அன்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் சுவையான பாடல்களோடு நிகழ்ச்சி அலங்கரிக்க வரும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
1: கரூர் தாந்தோட்டை செல்வராஜ் பேசுறேன்.
0: சொல்லுங்க செல்வராஜ், என்ன பாடல் வேணும்?
1: படம் வந்து பாக்கியலட்சுமிங்கிற படங்க. அதுல பார்த்தீரா ஐயா பார்த்தீரா அப்படிங்கிற பாடல்.
0: இதோ கேட்டு ரசியுங்கள்.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றிங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: அம்மன் TRY TMT கம்பிகள். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்,
4: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.

0: நிகழ்ச்சி நேயம் நேயர்வர்க வணக்கம் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க ஐயா? கேக்குங்களா?
1: கேக்குங்க ஐயா.
0: ஐயா யார் பேசுறீங்க? என்ன பாடல் வேணும்
1: ஐயா? தாய்க்கு பின் தாரத்தில் இருந்து மனுஷன் மனுஷன் சாப்பிடுறா தம்பி பயலே.
0: ஐயா பேர் சொல்லுங்க, எந்த ஊரு?
1: நடராஜன், நாமக்கல் மாவட்டம், தர்மனூர் கவுண்டமலை.
0: சரிங்க, இதோ உங்களுக்கான பாடல் கேட்டு ரசிங்களையா? நன்றி
1: நன்றி.

0: நிகழ்ச்சி நினைவு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: ஈரோடு மாவட்டம் கவுந்தபாடி புதிலிருந்து பாட்டப்பன்.
0: சொல்லுங்க பாட்டப்பனையா, என்ன பாடல் வேணும்?
1: என்ன இருந்து நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நம்ம அனைத்து நேயர்களுக்காகவும் இந்த பாட்டு.
0: ஏதோ கேட்டு ரசிங்க. நன்றி.
1: நன்றி ஐயா.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: அம்மன் TRY TMT கம்பிகள். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நேயர்கள் நினைவுக்கு இன்று நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி நேயம் நேயர் வருக வணக்கம்.
3: தருமபுரி பண்பலிக்கும் ஏற்காடு பண்பலிக்கும் இனே இரவு வணக்கம்.
2: இரவு வணக்கம் சொல்லு.
3: ஐயா எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்குங்க. நாமக்கல் மாவட்டம், யார் பேசுறீங்க?
3: நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தண்ணீர் பந்தல் காட்டிலிருந்து கேக்கின்ற கருப்பண்ணன்.
2: சரிங்க, கருப்பண்ணையா என்ன பாடல்?
3: குமுதம் பாடல், என்னை விட்டு ஓடி போக முடியுமா? அனைத்து நேயர்களுக்காகவும் நன்றி, வணக்கம்.
2: நன்றிங்க.

0: 11.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: அம்பன் TRY TMT கம்பிகள், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: அம்பன் TRY TMT கம்பிகள், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நிகழ்ச்சியில் நேயர் வருக, வணக்கம்.
3: காற்று வழியை கானம் பாடி காதுகளுக்கு விருந்து கொடுக்கும் நமது தருமபுரி பண்பலைக்கும் பண்பலையில் பணிபுரியும் அன்பு அறிவிப்பாளர் அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்கள் கூறுகிறது. சென்னைவது கரூர் மாவட்டம் கொசூர் தமிழ்ச்சோழந்து கணேசன். ஐயா, நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்குங்க ஐயா. என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
3: ஐயா, எனக்கு இங்க இந்த பெரியாடத்து பெண்ல இருந்து கண்ணன்ன கண்ணன்ன கலங்குது அப்படிங்கிற பாடல் வந்து அனைத்து அன்புகளுக்கும் வாய்ப்பு. நன்றி
2: நன்றி நன்றி.

குங்குமத்தை சுமந்து கொண்டு குலுக்கி வரும் சிங்காரி, குண்டு மல்லி பூவை கொண்டு குழஞ்சி வரும் உய்யாரி, கட்டி முகம் கொண்டவளே காதல் பேசவ.

0: ஆம் நேர்களே, உங்கள் காதோடும் மனதோடும் பேசும் பண்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று கேட்போமா? வருக, வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கங்கள் ஐயா. நான் கரூர் மாவட்டம் புலியூர்ந்து மனோகரன் பேசுறேன் ஐயா. நலமா இருக்கீங்க ஐயா?
0: நலமா இருக்கும் மனோகரன் ஐயா. உங்களுக்கு என்ன பாடல் வேண்டும்?
1: தாய் மீது சத்தியம் படம் பாடல் வந்துங்க. நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு. அந்த பாடல் கொடுங்க. நன்றிங்க வாய்ப்புக்கு.
0: நன்றி.

0: இதயங்களை வசம் செய்து கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். நலமாக இருக்குமா? யார் பேசுறீங்க?
1: வெங்கமேட்ல இருந்து அமுதாங்கண்ணா.
0: சொல்லுங்க அமுதாமா, என்ன பாடல் வழங்கலாம்?
1: குடியிருந்த கோயில்ல இருந்து ஆடனுடன் பாடலை கேட்டு ரசிப்பேன். அந்த பாட்டுங்க
0: இதோ கேட்டு நீங்களும் ரசியுங்கள். நன்றி.
1: நன்றிங்கண்ணா.

0: பட்டி தொட்டி எங்கும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் பண்பலை. உங்கள் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பத்து மணி 43 நிமிடம். கனியின் சுழையனும் கரும்பின் சாரினும் நற்பாகின் சுவையனும் இனிய பாடல்களை அள்ளி அள்ளி தந்து கொண்டிருக்கிறது அமுத பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிகழ்ச்சி அலங்கரிக்க வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்திலிருந்து லதா பேசுறேங்க.
0: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வழங்கலாம்?
1: படம் வந்து இதய வீணையில இருந்து திருநீரை செல்வி, அந்த பாட்டுங்க.
0: நன்றி.
1: எங்க அம்மாவுக்கு 89வது பிறந்த நாளுங்க.
0: சரி, வாழ்த்து.
1: நாளைக்கு தங்கச்சி பொண்ணுக்கு கல்யாணங்க, அது வாழ்த்துக்கள் சொல்லுங்க.
0: வாழ்த்துக்கள்மா பண்பலை சார்பா. இதோ நீங்கள் கேட்ட பாடல்

0: நிலையத்தில் நேரம் 10:48. நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: நாமக்கல் மாவட்டம் பரமத்தி ஒன்று நடந்தை பெரிய சிவம்பாளையம் உச்சமிங்கய்யா.
0: சரிங்க, என்ன பாடல் வாங்கலாம்?
1: ஐயா படம் கிரகப்பிரவேசம். எங்க வீட்டு ஆளுக்கு இப்போ இளம அந்த பாடுங்க ஐயா.
0: இதை கேட்டு ரசிங்கள்.

0: நிகழ்ச்சி நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார்
1: இங்கிருந்து பேசுற? மாவட்டம் வையப்பமலை, சினிமா ஆபரேட்டர் நதியா கணேசன்.
0: கணேசனே, இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்க.
1: தேன்மதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவா, தர்மபுரி பண்பலையின் இரவு வணக்கம்.
0: சரிங்க,
1: இரவு வணக்கம். தாய்சாலை காத்தாத, பட்டுச்சாலை காத்தாத,
0: கண்டிப்பா வழங்குறோம். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்களோ? தர்மபுரி பண்பலை ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நீங்க நேரலையில் பங்கு பெற்றமைக்கு வாழ்த்துக்களுங்க. இதோ நீங்கள் கேட்ட பாடல்.
1: நன்றி
0: நன்றி நன்றி.
1: உங்க நேம் சார்?

0: நிகழ்ச்சி நேம் நேயர் வருக வணக்கம்.
1: நாமக்கல் மாவட்டம் கள்ளவர்பட்டி பெரியசாமி பேசுகிறேன் ஐயா.
0: சொல்லுங்க பெரியசாமி, என்ன பாடல் வேணும்?
1: தியாகம் படுத்துறது நல்லவர்கள் எல்லாம் சாட்சிக்கணும் நல்ல மாதிரி.
0: நிச்சயமா கேட்டு ரசிங்கள்.

நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை, அவனன்று எனக்கு வேறு ஆறுதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சம் இல்லை.

0: நிகழ்ச்சியின் நிறைவு செய்ய வரும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: நாமக்கல் மாவட்டம் நவனி அடைய பற்றி நத்தக்காடு பழனி.
0: சொல்லுங்க, பழனியில என்ன பாட்டு வேணும்?
1: பாத காணிக்கை பற்றி
0: நன்றிங்க. இதோ கேட்டு ரசிங்கள்.

இது உங்கள் அபிமான அன்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:10. இனி நிகழ நாளை நமது பண்பலையில் ஒளி உலாவரும் நிகழ்ச்சிகள் பற்றி ஒரு முன்னோட்டத்தை கேட்கலாம். காலை 6 மணிக்கு குரலோசை, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணையதளம் நல்லவை கேட்க, சென்னை 5:15 பக்தி மாலை, 6:35 தருமபுரி ஆறுமுக ஆச்சாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக, 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. நாளை மழையாக இணைகிறார் இஎம் விவேகாஸ்ரீ. காலை 7 மணிக்கு காலை வணக்கம் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கறி விலை நிலவரம் கேட்கலாம். காலை 7:10 தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், சென்னை 5:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதி

மெசேஜ் சூழலி வழங்கும் நலம்தானே. 7:30 சந்தோஷ சாரல், 8 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னையின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி, தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சிலிக்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகள். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்றொரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமுது. 9:05 வானொலியில் வசந்தம், நாளை அழகு குட்டி செல்லம். 10:00 தருமபுரி நேதாஜி பைபா.

சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்றொரு தகவல். 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமுது. 9:05 வானொலியில் வசந்தம். நாளை அழகுக்குட்டி செல்லம். 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றியை கேட்போம் இன்றையே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவில் உறுப்பாளர்களை திறந்த குரலில் கேட்கும் நிகழ்ச்சி. 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 11:05 பூவே பெண் பூவே. 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:05 காங்கிரஸ் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 12:10 உங்கள் களம் மலரும் மொட்டுக்கள். தருமபுரி மகா கிட்ஸ் பார்க் இன்டர்நேஷனல் பிளே ஸ்கூல் மாணவ மாணவியர் வழங்கும் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள். 12:50 சூழல் காப்போம் அறிவிப்புகள் மெல்லிசை தொடர்ந்து. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் நிலையஞ்சலாக. 1:10 நேர்விருப்பம். 1:30 தருமபுரி PGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 மாநில அறிக்கை. 2 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் கதையின் நாயகிகள் பகுதி 2 பங்கேற்பவர் கவிஞர் யாழினி முனுசாமி அவர்கள் உடன் உரையாடுகிறார் பொன்சந்திரன் அவர்கள். 2:30 ஒருபட பாடல் நிகழ்ச்சி. 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள். 4 மணிக்கு நாடகம் ஜெயஹிந்த் செண்பகராமன் வரலாற்று நாடகம் எழுதியவர் மருதூர் கே கோட்டீஸ்வரன். 5 மணிக்கு தருமபுரி டாக்டர் தீபக் நியூபான் செயல்கள் வழங்கும் நாளும் நலமுடன். 5:05 மாலை தென்றல். 6 மணிக்கு தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தருமபுரி திருக்கோயில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 உள்ளூர் உலா. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7 மணிக்கு சட்டப்பேரவையின் வாராந்திர விமர்சனம். 7:10 மாவட்ட செய்தி மலர். நாளைய மாவட்ட செய்தி மலரில் திருச்சிராப்பள்ளி மாவட்ட செய்திகளை அறிந்து கொள்ளலாம். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 வயல்வெளி. 8:00 இளந்தென்றல் விடுகதையாக மலர் இருக்கிறது. 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 8:45 தகடூர் தகவல்கள் வழங்குகிறார் மாவட்ட செய்தியாளர் மா தண்டபாணி அவர்கள். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் இளைஞ்சலாக. 9:30 கிடைவிடாது இசைமலை. 10 மணிக்கு சுகமான ராகங்கள். அனைத்து மாவட்ட நேயர்கள் தங்கள் விருப்பப்பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. உறங்கும் முன் ஒரு சிந்தனை. தூய்மை இருக்கிற இடத்தில் ஆண்டவன் இருக்கிறான் மகாத்மா காந்தியடிகள். இனி நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவடைந்தது. கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்புலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசை நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை DTH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்புலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த்.